லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம், உங்களுக்கு 15 அதிகாரம் என்று சொல்லும் போதே உங்களுக்கு அது தெரியும். அங்கே கெட்ட குமாரனை குறித்த சம்பவம் தான் அங்கே வாசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை அது. ஆனால் நான் அதை இந்த நாட்களில் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு அது காணப்பட்டது. ஆமேன். 11 வசனத்திலிருந்து கீழே வாசிக்கும் பொழுது அங்கே நடக்கிற சம்பவத்தை வாசிக்கலாம். அவ்வளவு வசனத்தை நான் வாசித்து அந்த நிகழ்ச்சி சொன்னால் நலமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். There was a certain man who had 2 sons. And the younger of them said to his father, Father, give me the part of the property that falls to me. And he divided the estate between them. And not many days after that, the younger son gathered all that he had and journeyed into a distant country, and there he wasted his fortune in reckless and loose living. And when he had spent all that he had, a mighty famine came upon that country, and he began to fall behind and be in want. So he went and forced himself upon one of the citizens of that country, who sent him into the fields to feed hogs or pigs. Then he would gladly have fed on them, filled his belly with the carob pods that the hogs were eating, but they could not satisfy his hunger, and nobody gave him anything better. Then when he came to himself, he said, how many hired servants of my father have enough food and even food to spare, but I am perishing, dying here of hunger. I will get up and go to my father, and I will say to him, Father, I have sinned against heaven and in your sight. I am no longer worthy to be called your son. Just make me like one of your hired servants. So he got up and came to his own father. But while he was still a long way off. Na sila vaarthai veendum vaasikkirena, neenga anga andha vaarthaiya purinjikollanum. But while he was still far away off, miga tholaivil vandu kondirukkum bodhu, his father saw him, and he was moved with pity and tenderness for him, and he ran and embraced him and kissed him. And the son said to him, Father, I have sinned against heaven, and in your sight I am no longer worthy to be called your son. I no longer deserve to be recognized. I no longer deserve to be recognized as a son of yours. Recognized. Amen. But the father said to his bondservants, bring quickly the best robe and put it on him, and give him a ring for his hand and sandals for his feet, and bring out that wheat fattened calf and kill it, and let us revel and feast and be happy and make merry, because this my son was dead and is alive again. He was lost and he is found. And they began to revel and feast and make merry. But his older son was in the field. Amen. As he returned and came near the house, he heard music and dancing. And having called one of the servants to him, he began to ask, what is going on? And he said to him, your brother has come, and your father has killed that white fattened calf, because he has received him back safe and well. But the elder brother was angry with deep-seated wrath and resolved not to go in. Then his father came out and began to plead with him. But he answered his father, look, these many years I have served you. I have never disobeyed your command. You never gave me so much a little kid that I might revel and feast and be happy and make merry with my friends. But when the son of yours arrived, amen, who has devoured your estate with immoral woman, you have killed for him the wheat fattened calf. And the father said to him, son, you're always with me, and all that is mine is yours. But it was fitting to make merry, to revel and feast and rejoice, for the brother of yours was dead and is alive again. He was lost and is found, and I'm so happy today. கரங்களை தட்டி உற்சாகம் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கதை நீங்க எல்லாரும் நிறைய வாட்டி வாசித்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதையை வாசித்தாலே எல்லாரும் கெட்ட குமாரன் பாவம் செய்த கெட்ட குமாரன் தன் சிந்தனைக்கு திரும்பிய போது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து தான் பேசுவார்கள். பட் ஐ பிலீவ் த டேர்னிங் பாயிண்ட் இஸ் நாட் what Jesus is saying here. The turning point, இதனுடைய வித்தியாசம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு
கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிது என் தேவனுடைய அன்பு. இதை கெட்டகுமாரன் அறிந்த போது, அது வரைக்கும் அவன் தேவனுடைய அன்பை உணரவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அது வரைக்கும் அவன் ஆண்டவருடைய உள்ளத்தை புரியாதவனாயிருந்தான். ஆனால் அன்று தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று உணர்ந்த போது அவன் தேவனுடைய வீட்டில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பினுடைய ஆழத்தை உணராதவர்களாக, many people don't understand the father's love and suffering for his children. தன் பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிற அன்பை அநேகர் உணராமல் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? நிறைய பேர் மூத்த சகோதரனை போல உள்ளே இருந்தாலும், அப்பா கூடவே இருந்தாலும், இன்னும் அவர்கள் மனதில் இருக்கின்ற பிதாவினுடைய அன்பை உணராத மூத்த சகோதரர்கள் ஏராளம் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருப்பதை காணுகிறேன். உங்களை தாக்க நான் வரவில்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு, இந்த கதையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, மிடில் ஈஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், மத்திய கிழக்கு நாடுகளில், யூத வம்சங்களில், ஜூவிஷ் கம்யூனிட்டியில இது எப்படி நடக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் வேகமாக, நேரத்தின் குறைச்சலால் என்னுடைய பிரசங்கத்தை சீக்கிரமாகவே முடிக்க விரும்புகிறேன். அந்த மத்திய கிழக்கு நாடுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு மகன் போய் தன் அப்பாவிடத்துல என் சொத்துல எனக்கு பாகம் கொடு என்று கேட்கிறான் என்றால், அதற்கு அர்த்தம்னா எங்க அப்பா செத்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். ஆமீன் சொல்ல இவர் செத்தாதான் எனக்கு பங்கு கிடைக்கும். உண்மையிலே அவனுடைய தகப்பனுடைய சாவை அவன் விரும்புகிறான். அவ்வளவு கேடுகட்ட மகன். சொல்ல மாட்டீங்களா? அவங்க அப்பா செத்தாதான் எனக்கு கிடைக்கும், சரி என்று அவன் போராடி தன் சொத்தை வாங்குறான். He expects a response to his request. அவன் அதை செய்ய நினைக்கிறான். இந்த சம்பவத்தை பார்க்கும் போது, என்றைக்கு ஒரு மகன் தன்னுடைய அப்பாவினிடத்துல தன் சொத்தின் பங்கை வாங்கி அவன் வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே போகிறானோ, அதோட அந்த கிராமத்திற்கு அவனை திரும்ப கொண்டு வந்தால் கூட கிராமமே அவனை ஏற்றுக்கொள்ளாதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நான் சொல்லும் வார்த்தை நீங்க கவனமாய் கேட்டாதான் நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு புரியும். அந்த கிராமமே அவனை ஏற்றுக்கொள்ளாதான். இந்த தகப்பனிடத்தில் வந்து அந்த கலாச்சாரத்தில் ஒரு மகன், நீ இருப்பதை காட்டிலும் செத்தாவாது எனக்கு சொத்து கிடைக்கும், எனக்கு என் பாகத்தை கொடு என்று ஒரு மகன் கேட்கும் போது, ஒரு தகப்பன் என்ன செய்வாராம்? அவருடைய வலது கையால் அல்ல, அவருடைய உள்ளம் கையால் அல்ல, அவருடைய இடது கையின் மறுபக்கத்தால் ஒரே அடி அடித்துட்டு அவர் கொடுக்க வேண்டதை கொடுத்து விட்டால் அது கேவலமாக அவனை ஒதுக்கி விடுவது என்று அர்த்தமாகுமாம். The father does not beat him with his right hand or even with his palm but his left hand and with the back of his arm. யூத கலாச்சாரத்தில் தகப்பன் இப்படி அடிக்கிறார்னா இதோடு உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று அர்த்தமாகுமாம். அந்த கதையின் அடிப்படையில் தான் இந்த கதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். அவன் சொத்தை வாங்கி மனம் போல வாழ்ந்து நாட்களுக்கு பின்பு எல்லாம் தனக்கு குறைந்து போய் தேசத்தில் பஞ்சமும் வந்து தனக்கு எல்லாமே பன்றியின் ஆகாரமாக, யூத கலாச்சாரத்தில் அடிமட்ட யூதன் கூட பன்றியமைக்க போக மாட்டான். அவன் அந்த நாட்டை விட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியே போறானா, அந்த கிராமத்திலேயே ஒரு பன்னியை கூட பார்க்க முடியாது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்க, அவ்வளவு கேவலமான ஒரு இடத்திற்கு அவன் போகிறான். யூத வம்சம் இனி அவனை ஏற்றுக்கொள்ளாது. அவன் திரும்ப வருவானேயானால், ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அப்படியே ஒருவன் கெட்ட குமாரனாக போய் அவன் திரும்ப பிதாவின் வீட்டுக்கு, அவன் கிராமத்திற்கு, தன் சொந்த வீட்டுக்கு திரும்ப வருவானேயானால் அந்த கிராமம் அவனுக்கு என்ன செய்யுமாம்? கெசாசா கெசாசா என்று ஒரு ரிச்சுவல், ஒரு செரமோனி நடத்துவார்களாம். அவனை கொண்டு தெரு சந்தையில் நிற்க வைத்து ஒரு உடைந்த பானையில வேக வைத்த பயிரை அதில் வைத்து அவன் காலாண்டை உடைப்பார்களாம். உடைத்து அவன் அந்த கிராமத்தை விட்டு, கிராமத்தாரே, ஆமேன், கிராமத்தாரே அவனை மீண்டும் அந்த கிராமத்தை விட்டு என்றென்றைக்குமாய் ஒதுக்கியே வைத்து விடுவார்களாம். இந்த தகப்பன் இதையெல்லாம் பார்க்கும் போது, ஒருவேளை மகன் போனா தொலைஞ்சான், அதோட போனா பரவாயில்ல, அவன் திரும்ப வரும்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுடைய நிந்தனைகளை ஏற்று அந்த தகப்பன் படுகிற பாடை அந்த கலாச்சாரத்தில் வாசிக்கும் போது, இட் இஸ் எ வெரி வெரி டிமீனிங் பொசிஷன். அவர் அந்த தகப்பன் படுகிற வேதனை, இவன் தொலைஞ்சுதான் போனான், இவன் திரும்ப வருவதனால் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை எவ்வளவு நிந்திப்பார்கள், எவ்வளவு கேவலமாய் நினைப்பார்கள். அதுவும் அவன் எங்கே போயிட்டான்? யூதர்கள் வெறுக்கின்ற பன்றியை மேய்க்கிற வேலைக்கு. கஷ்டமான சூழ்நிலை அந்த பீதாவுக்கு இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அவனை கொண்டு வந்து அவனுடைய காலில பானை உடைத்து அவனை என்றென்றைக்குமாக வெளியே

போகும்போதே அவன் ஸ்பீச் ரெடி பண்ணுறான். நாம சொல்ல மாட்டீங்களே, அங்கே போய் நான் உங்கள் அப்பா, நான் எங்கள் அப்பான்னு கூப்பிடல, உங்களை நான் மகன்னு கேட்கல, நான் வேற எதையும் கேட்கல, உங்கள் சொத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் அடிமையாக கூட என்னை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அடிமையாக ஏற்றுக்கொள்ளாதீங்க, என்னை மற்றவங்களை மாதிரி ஒரு வேலைக்காரனா என்னை வேலைக்கு வச்சிங்கன்னா நான் சம்பாதிச்சு என் வயிறை நிரப்பிக்கிட்டு மீதி காசை நான் வாங்கினதுக்கு நான் சாகும் வரை உங்கள் வீட்டில் வேலைக்காரனாக இருந்து என் கடத்தை உமக்கு கொடுத்து முடிச்சிடறேன்னு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டை நோக்கி அவன் வருகிறான். ஒரு ஆமை இப்ப நல்ல ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே. அவன் வீட்டை நோக்கி வருகிறான். கிராமத்தார் கண்களில் படுவார்களே ஆனால் அவனுக்கு கிடைப்பது கெசாசா. ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே. ஒரு பானையை காலில் உடைச்சு அவனை ஒரேடியா ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள். பின்பு அந்த கிராமத்திற்கு அவன் வரவே முடியாது. ஆனால் ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக காத்திருக்கும் தேவன். நீ திரும்புவாயே ஆனால் ஏ ஆமைன்னு சொல்ல மாட்டீங்க, நீ திரும்புவாயே ஆனால் ஆமேன், நீ திரும்புவாயே ஆனால் உனக்காக அவர் யாவையும் செய்து முடித்து உனக்காக அவர் அன்பை வெளிப்படுத்த என் தேவன் உண்மையுள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தா கரங்களை உயர்த்தி நல்லவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. அவன் சொல்லு, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே போய் சொல்வேன், அப்பா உங்க வீட்டில் நான் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன் என்று உங்க மகன் என்று கூப்பிடுவதற்கு நான் சில வார்த்தைகளை அழுத்தி படிச்சு நீங்க கேட்டிருக்கலாம். ஐ எம் நாட் வர்தி டு பி கால்ட் யுவர் சன். உங்க மகன் கூப்பிடுறதுக்கு இனி எனக்கு தகுதியே இல்லை. அதுதான் அவன் சொல்றான் சொல்ல மாட்டீங்களேன். உங்க மகன் கூப்பிடுறதுக்கு, உங்க மகள்னு கூப்பிடுறதுக்கு இனி எனக்கு தகுதியே கிடையாது. அதனால நான் மகன் சொல்ல வரல, மகள்னு சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு வேலைக்காரனா மட்டும் மத்தவங்கள மாதிரி என்ன வெச்சீங்கனா நான் சம்பாரிச்சு உமக்கு கொடுக்க வேண்டியத நான் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. Father, that's all you got to do. நீ அத மட்டும் எனக்கு செஞ்சா போதும். Just make me your servant. ஆமென். I am not worthy to be called your son. இப்ப நல்லவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியதோ புரியலையோ சுருக்கமான சொல்லி முடிச்சிடறேன். உங்க மகன்னு கூப்பிட இனி எனக்கு தகுதி இல்லை. நான் உம்மிடத்தில் கேட்பது என்ன, வேலைக்காரனா மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளுமா ஆண்டவரேன். அந்த வேதத்தினுடைய பகுதி இயேசு சொல்லும் போது இப்படி வாசிக்கிறோம், when the father saw him afar off, தேவன் பிதா அவனை தூரத்தில் கண்டபோது. ஏ ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பிதா அவனை தூர கண்டபோது, தூர கண்டபோது. என்னோடு படித்த என்னுடைய நண்பன் பள்ளிக்கூடத்தில் படித்தான். 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரே பிளெயினில் போயிட்டுருக்கோம். ஆனால் அவனுக்கு என்ன புரியல, எனக்கு அவனை புரியல. ஐ குட் நாட் ரெக்கக்னைஸ் இம் ஆஃப்டர் லாங் டைம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களேன். ஆனால் அவனை தூர கண்டபோது, அந்த வார்த்தை 3 முறை சொல்லும்போது நீங்கள் ஆமேன் சொல்லணும். ஆன் பிதா அவனை தூர கண்டபோது, ஏ பிதா அவனை தூர கண்டபோது. ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹி ரெக்கக்னைஸ்ட் ஹிம். ஆமென். அவனை அடையாளம் கண்டுகொண்டார். நல்லவராமேன் சொல்ல மாட்டீங்க. பிதா அவனை தூர கண்டபோது அவனை அடையாளம் கண்டுகொண்டார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. He recognized him. God recognizes you. இப்போ நான் சொல்றேன், நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் எம் தேவன் உன்னை அடையாளம் கண்டறியாமல் நீ போகவே முடியாது. நீ எவ்வளவுதான் வழிமாறி போயிருந்தாலும் உன்னை எம் தேவன் அடையாளம் காண அவர் தன் மகனை அறிந்திருக்கிறவர். ஏ நீ வரும்போது மண்ணில பிறண்டு பண்ணிய மாதிரி பண்ணி தவிடு நாத்தம் பிடிச்சவனா நீ வந்தாலும் என் பிதா உன்னை பார்க்கும் போது உன்னை அவர் அடையாளம் கண்டுகொள்வார். நினைக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கும் போது நிறைய பேர் மகிழ்ச்சியோடு கூட மீண்டும் இன்றைக்கு பலிபீடத்தில் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து வேலைக்காரனாய் அல்ல அவர் குமாரனாக உன்னை ஏற்றுக்கொள்ளும் பிதாவின் அன்பு உனக்காய் காத்திருக்க கரம் தட்டியாமே சொல்லுங்களேன். பிதாவனை தூர கண்ட போது அவர் போட்ட வஸ்திரம், ஆமென் சொல்ல மாட்டீங்களே, அவர் கொடுத்த விலையிருந்த வஸ்திரம் அவன் மேல் இல்லை என்றாலும் அவனை கண்டபோது அவனை பிதா கண்டு அடையாளம் கண்டு கொண்டார். அவன் கையில் முன்பு அவர் போட்டிருந்த அழகு நிறைந்த பிளாங்க் பிளாங்க் மோதிரங்கள் அவன் கையில் இல்லாத போதிலும் தூரத்தில் கண்டபோது பிதா அவனை அடையாளம் கண்டு கொண்டார். ஏன் நீங்க சந்தோஷம் ஆமேன் சொல்ல மாட்டீங்க? உங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டீங்களே. அவர் எதிர்பார்த்த குமாரனுடைய வஸ்திரமும் சாயலும் முகத்தின் அழகும் அவனில் நீண்ட நாளைக்கு பின்பு இல்லாமல் இருந்த போதும் தூரத்தில் கண்டபோது அவனை அடையாளம் கண்டு. நினைக்கிற நிறைய பேருடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய அன்பு இன்னைக்கு இல்லாத மாதிரி தெரியுதுங்க. ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்தோம், ஏதோ போனோம் என்றுதான் எத்தனை பேர்

இயேசு உண்மையா நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் கையில் ஒன்றுமில்லை. He had nothing. He looked like a thief. He looked like a robber. பார்ப்பதற்கு ஒரு கள்ளனா மாறி, பார்க்கிறதுக்கு ஒரு திருடனா மாறி அவன் காட்சி அளித்த போதும், தூரத்தில் கண்டபோதே பிதா அவனை அடையாளம் கண்டு கொண்டார். It doesn't matter what you are. It doesn't matter what you have done. If you are the son, when he sees you afar, he will recognize you. சொல்ல மாட்டீங்களே, நீ எந்த நிலையில் இருந்தாலும், நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், நீ எவ்வளவு வழிவிலகி போயிருந்தாலும், இன்றைக்கு நீ ஒரு விசை அப்பா வீட்டின் பக்கமாக உன் முகத்தை திருப்பினால், உன்னை தூரத்தில் காணும் போதே யார் உன்னை அடையாளம் கண்டு அறிகிறார்களோ இல்லையோ, உன் கிராமமே உன்னை வெறுத்தாலும், உன் சொந்த பந்தமே உன்னை அறியாமல் போனாலும், ஏ உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை அடையாளம் அறியாமல் போகவே மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களே. திரும்ப வந்த குமாரன் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. காலில கிழிஞ்சு போன ஷூவை போட்டிருக்கலாம், தரித்திரத்தின் கோலம் உன்னை வாட்டி வதைக்கலாம், நீ எல்லாவற்றையும் இழந்து போய் பார்ப்பதற்கு கல்லனை போலிருந்தாலும், சொல்லடங்கா நேசத்தால அரவணைக்கும் பிதாவின் அன்பு உன்னை அடையாளம் காணாமல் போகாது. நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு விசை திரும்பிப்பார், என் தேவனுடைய அன்பு உன்னை அடையாளம் காணும். He will recognize you. பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, He will recognize you. அவர் உன்னை அடையாளம் காண்பார். ஆமென். அவர் உன்னை அடையாளம் கண்டு கொள்வார். எவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே. மெல்ல கொஞ்சம் கார்ட்ஸ் கொடுங்க பார்க்கலாம். அவர் உன்னை அடையாளம் காண்பார். அவர் உன்னை பார்க்கும் போது ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பன்றியின் ஆகாரத்தை சாப்பிடுற மாதிரி உன்னை பார்த்தாலும் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஹே ஹே தட்ஸ் மை பாய். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல அந்த காலத்துல சொல்லுவார்கள், தட்ஸ் மை பாய். ஆமென். இது என் மகன். எவ்வளவுதான் நீ, எவ்வளவுதான் நீ, எவ்வளவுதான் நீ, எவ்வளவுதான் நீ போக முடியும், நீ எவ்வளவுதான் போனாலும், ஏ அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய அன்பு. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கிப்பா, அவர் முகத்தை நோக்கிப்பா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இப்படி சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்ல வேண்டும். அவன் முடியை பார்த்த போது எல்லாம் அலங்கோலமாக அலக்கு பிடிச்சதா இருந்த போதிலும் அவன் சொல்லுகிறார், பிதா சொல்லுகிறார், இவன் என்னுடைய மகன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவனுடைய நகத்தில் எல்லாம் அழுக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. பண்ணிய சொரண்டிட்டு இருந்தா எப்படி இருப்பான்? அந்த அழுக்கெல்லாம் நகத்தில் இருந்த போதும் பிதா அவனை தூர பார்த்து சொல்கிறார், ஏ தட் இஸ் மை பாய், தட் இஸ் மை பாய், என் பையன். ஏங்க உங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை? உன்னை ஏற்றுக்கொள்ளும் தெய்வமாவார். ஆமென் சொல்ல மாட்டீங்க. கிழிந்த கந்தையோடு, கிழிந்த கந்தையோடு, உடைந்த வஸ்திரத்தோடு, அழகும் இல்லாமல், சௌந்தரியம் இல்லாமல், தரித்திரம் உன்னை வாட்டே, உன் பாவத்தின் கோலம் உன்னை சூழ்ந்திருந்தாலும், ஏ என் அப்பா உன்னை பார்க்கும் போது அவர் சொல்வார், தட் இஸ் மை பாய், இது என்னுடைய மகன், நீ வேலைக்காரன் அல்ல, என்னுடைய மகன். நல்லவராமே சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தூர பார்த்தபோது, பிதா தூர பார்த்தபோது, பட்ட அடிகளினால, பட்ட காயங்களினால கொஞ்சம் நொண்டி வருகிறான். ஏ நொண்டி வந்தாலும் அவர் சொல்கிறார், ஏ தட் இஸ் மை பாய், அவன் என்னுடைய மகன். ஏ ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. என் உள்ளத்தில் இன்றைக்கு ஆனந்தம், எவ்வளவுதான் நீ தூர போவே மகனே, ஏ எவ்வளவுதான் தூர போவே, போய்தான் பாரு, ஆனா திரும்ப பார்க்கும் போது என் ஆண்டவருடைய அன்பு உன்னை அரவணைக்க ஆயத்தம். தட் இஸ் மை பாய், தட் இஸ் மை பாய், தட் இஸ் மை பாய். கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா வீட்டில் இருந்த போது நல்ல கொழுத்து போய், ஆமேன் சொல்ல மாட்டீங்களே, நல்ல தொந்தி வச்சு, நல்ல செக்க சவேர்னு ஆஹான்னு பார்க்க இருந்தான், இப்ப ஒல்லி உருவமா டிபி பேஷண்ட் மாறி, ஏ எல்லாராலும் தள்ளப்பட்டு கிராம முனையில கல்லறிவதற்கு சமுதாயமே காத்திருந்தாலும், என் அப்பா உன்னை பார்க்கும் போது அவர் சொல்லும் வார்த்தை, தட் இஸ் மை பாய், தட் இஸ் மை பாய். ஏ கிராமமே, நீங்கள் எல்லாரும் செய்து என் மகனை தள்ள நினைச்சாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் எவ்வளவு தூரம் போனாலும் He is my boy, He is my boy. ஆனந்தத்தால கரங்களை தட்டி அவரை துதிக்க கூடாது.
நல்ல சந்தோஷமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இட் இஸ் மை பாய். ஹalleluya ஹalleluya. அவன் பேசணும்னு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு வரான், ஆனா ஸ்பீச் சொல்றதுக்கு முன்னாடியே, ஏய் நீ எதையும் சொல்றதுக்கு முன்னாடியே, நீ பேச வேணா, நீ பேசாத, நீ வேலைக்காரன் அல்ல, நீ எவ்வளவுதான் தூரம் போனாலும் நீ என் மகன். This is my boy. This is my boy. This is my boy. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த ஆனந்தம் இருக்கு? உலையான செட்டில் கிடந்தேன், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி ஒரு புது வாழ்வை தந்த என் தெய்வமே, என் ஜீவ காலம் எல்லாம் உம்மை நான் துதிப்பேன். ஏ, இட் இஸ் மை பாய், இட் இஸ் மை பாய். உங்க எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். 1000 பேர் உன் 1000 நிந்திக்கட்டும், இன்னைக்கு நீ மனம் திரும்புவியா? இன்னைக்கு இயேசுவை ஒரு விஷயம் நோக்கி பாப்பியா? ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, இட் இஸ் மை பாய், இவன் என் மகன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் ஓடி போனாராம், ஆமென் சொல்ல மாட்டீங்களே. தூரத்தில் கண்ட போதே ஓடி போய் அவனை அணைத்து கொண்டார். என்ன அப்பா உள்ளத்துல, அப்பா வீட்டுல உனக்கு தேவையான ஆனந்தம், உனக்கு தேவையான ஆடு, உனக்கு தேவையான மோதிரம், உனக்கு தேவையான மினுக்கு வஸ்திரம் ஆயத்தமா இருக்கு. எங்க அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டுல எப்போதும் ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டுல, ஏய், நான் நினைக்கிற இந்த வார்த்தை நான் கேட்கும் போது என் உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏ, நொண்டி நடந்து வந்தா பரவாயில்ல, இஸ் மை பாய், இஸ் மை பாய், இஸ் மை பாய். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவீங்க எல்லாரும் சகோதரர்கள், முதல்ல சகோதரர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துங்களேன். என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை, நீ ரொம்ப தூரம் போயிட்டியா? ஒரு விச ஆண்டவரை கொஞ்சம் நோக்கி பாரு, போதும்ல அந்த பன்றி ஆகும், ஜஸ்ட் டர்ன் அரவுண்ட், கொஞ்சம் திரும்ப பார். என் ஆண்டவர் உனக்கு சொல்லும் ஒரே வார்த்தை, ஆஹாஹா, ஏய், உன்னை தூரத்தில் பார்க்கும் போதே நான் உன்னை கண்டறிகிறேன், அடையாளம் காணுகிறேன். நீ வேலைக்காரன் அல்ல, நீ மகன். யூ ஆர் மை பாய், யூ ஆர் மை பாய், நீ என்னுடைய மகனாயிருக்கிறாய். இப்ப சகோதரிகள் மட்டும் கரங்களை உயர்த்திங்களே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காத இயேசு தன் அன்பின் நீளம், தன் அன்பின் அகலத்தால உன்றைக்கு உன்னை அரவணைக்கிறார். புது வாழ்வு சபை உன்னை கரம் விரித்து அழைக்கிறது, எழுந்து ஓடி வா. உனக்கு வேலைக்காரன் அல்ல, நீ அடிமை அல்ல, நீ குமாரத்தி, நீ குமாரனாயிருக்கிறார். நல்லதான், கையை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். Hallelujah. I don't care what you've done, you're still my son. I don't care what you've gone through, you're still my son. Hallelujah. ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? நான் ஆராதிக்கிறேன் அப்பா, மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவருடைய அன்புக்கும் நீளத்திற்கு, அன்பின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் யார் தான் அளக்க முடியும்? அவ்வளவு மேன்மையுள்ள தெய்வம். ஆமென் சொல்ல மாட்டீங்களேன். He still loves you. பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறார். என் பிதாவை பத்தி சொன்னேன், கெட்ட குமாரனை பத்தி சொன்னேன், இன்னும் ஒருத்தன் அதுல கேரக்டர் மிச்சமா இருக்கிறான். ஆமேன். யார் தெரியுமாவே? மூத்த சகோதரன். ஏ, ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அப்பா அவனை போய் கட்டி அணைச்சு முத்தமிட்டு, ஏய், அந்த அந்த ட்ரெஸ் அறையில் போய், 7வது ட்ரெஸ் இருக்கு பார், நான் வாங்கி வச்சிருக்கேனே, அது எடுத்துட்டு வா அப்படின்றார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. அது அவன் மேலே போட்டு மோதிரத்தை போட்டு இருக்கிறதுலே நல்ல, ஆமேன், மற்ற ஆட்டுக்கெல்லாம் புல்லை போட்டாரு, இந்த ஆட்டுக்கு கோதுமை போட்டு வளர்த்தாரு. கோதுமை போட்டு வளர்த்தேனே அந்த ஆட்டு, அதை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு ராமன் சொல்லமா. யாருக்குங்க ஊதாரியாய் போய் ஊரை சுட்டி திரிந்து தன்னை கெடுத்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவனுக்கு, He is my boy. He was lost. அவன் தொலைந்து போனான், இப்ப அவன் திரும்பவும் வந்திருக்கிறான். ஆமேன். இவன் வேலை முடிச்சுட்டு வரான், மூத்த சகோதரன். வீட்டில் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. கேக்குறான், என்ன அங்க சத்தம், என்ன அங்க சத்தம்? உன் தம்பி இருக்கானே, அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சோம், எப்படியோ தெரியல திரும்ப வந்துட்டான். வந்தானோ இல்லையோ, அப்பா ஒரே கொண்டாட்டம். அவனை கட்டி முத்தமிட்டு, நீ டெய்லி கோதுமை போட்டு வளர்த்தியே, அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு இல்ல அவனுக்கு, போட்டு அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாங்க, மோதிரம் போய் வராமே
பின் திரும்பி போகாதே, திரும்ப வா. ஒரு அலையில சொல்ல மாட்டேன். அவன் கேக்குறான், நான் இவ்வளவு வருஷம் உமக்காக ஊழியம் பண்ணி உத்தமமா இருந்து உண்மையா இருந்து டெய்லி காலையில் 8 to 8:30 சபையிலேயே நான் உட்கார்ந்து எனக்கு இல்லாதது அவனுக்கா அப்படின்னு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. அப்பா சொன்னார், அவன் செத்து போனவன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. அவன் மீண்டும் பொழைச்சிட்டாயா? என் உள்ள மகிழ்ச்சினால நிரம்புகிறது, என் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்புது. ஏ வேலைக்காரங்களே, எல்லாரும் சேர்ந்து வாங்க, வாங்கடா, கொண்டாடலாம் என் மகன். This is my boy. ஏ கிராமத்தாரே, நீங்க கெசாசா செய்ய ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க கெசாசா செஞ்சுக்கலாம், நீங்க பிசாசா செஞ்சுக்கலாம், ஆனா அவன் மகன். அவன் எவ்வளவு தூரம் போனாலும் அவன் மகன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன்.

ஹல்லேலூயா. மூத்த சகோதரன் வீட்லேயே தான் இருந்தான், ஆனால் அவன் ஆவி கெட்ட ஆவி. ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்கண்ணே. நல்லா என்ன பார்க்குறீங்களா, செய்தியை நீங்கள் கேட்கணும். இந்த விழாவறியாக பேசணும்னு ஆசை. அவன் வீட்லேயே தான் இருந்தான் மூத்த சகோதரன், ஆனால் அவன் ஆவி என்ன ஆவி தெரியுமா, கெட்ட ஆவி. ஆமின்னு சொல்ல மாட்டீங்க. அவன் உள்ளத்தில் என்ன இல்லை, அன்பே இல்லை. ஹல்லேலூயா. அவன் வீட்லேயே இருந்தான், அப்பா பக்கத்தில் தான் இருந்தான், ஆனால் அவன் உள்ளத்தில் பொறாம தான் இருந்துச்சு. ஏன் திடீரென்று சபையில் அமைதி நிலவுகிறதுன்னு தெரியல. அவன் உள்ளே தான் இருந்தான், அப்பா கூடவே தான் இருந்தான், ஆனால் சுயநலவாதி நம்பர் டூ. நம்பர் ஒன் சொல்லக்கூடாதுன்னு. அவன் வீட்லேயே தான் இருந்தான், அப்பா கூடவே தான் இருந்தான், ஆனால் உலகமே அவனை சுற்றி தான் இருக்கணும். நான் நான் நான் நான் நான் என் புள்ள என் புள்ள நான் நான் நான் நான் என் சொத்து ஏன் பணம் நான். அவன் வீட்லேயே தான் இருந்தான், அவன் அப்பா கூடவே தான் இருந்தான், அவன் சபையில தான் இருந்தான், ஆனால் அவன் ஆவி சொல்லுங்களேன், கெட்ட ஆவி. ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம நம்மளை மட்டும் நினைக்கிறோமோ, இந்த உலகமே ரொம்ப சின்னதுங்க. ஆனால் என்னைக்கு ஒரு பெரிய மனதோடு தொலைந்து போன பாவி ஏற்றுக்கொள்ள உன் உள்ளத்தை திறக்கிறியோ, உன் உள்ளம் உன் சபை பெரிய சபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு, நல்ல முழு கை ஒன்று போட்டுக்கிட்டு அமைன்னு சொல்ல மாட்டேங்களே. நான் அப்பா கூடவே இருந்தேன், இவ யாரு இவன் யாரு அப்படின்னு கேட்குறீன்னா உன் ஆவி கெட்ட ஆவி. ஏ என் சகோதரன் செத்து போனா திரும்ப வந்திருக்கிறான், அவனால் கொண்டாட முடியல. அவன் போய் வீட்டுக்குள்ளே அறைய பூட்டிக்கிட்டான் சொல்லுவான், எவன் வேணா கொண்டாடும், நான் இப்படி தான் இருப்பேன். அப்படி கை தட்ட நான் தட்ட மாட்டேன் தெரியுமா உனக்கு, இப்படி அல்லையிலே சொல்றேன் நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா. அந்த மூத்த சகோதரன் உள்ளே எங்க உட்காந்துருப்பான், ஆனா ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. அப்பா கொண்டாட்டத்தை நிறுத்தினாரா, நிறுத்தவே இல்லை. ஆட

இயேசுதான் என் ராஜா. மூத்த சகோதரனே நீ என் மகன் தான், ஆமேன். ஆனா எனக்கு இன்னும் ஒரு பையன் வெளியே இருக்கான் அப்படின்றத அவன் மறந்துட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் சில பிள்ளைங்க புதுவாழ்வு சபைக்கு வர்றாங்க சொல்லுங்க மக்கள். ஏய், இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இந்த பக்கம் பார்த்து, இன்னும் நிறைய பிள்ளைங்க புதுவாழ்வு சபைக்கு திரளா வர்றாங்க, கொண்டாடலாமான்னு கேளுங்க மக்களாம். மூத்த சகோதரன் உள்ளம் கசப்பாயிட்டு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. He has some more children coming to New Life Church. Yesuvin paadathirku innum pillaigal varuvada naan kaanugiren. Amen solla maatringale. Pakkathula or kai pidi solunga, nee venana ena verukalam ana unna nesikkira mari ennaiyum aandavar nesikkira theriyuma nu. Ey, innor vaati unna nesikkiraaru ana unna nesikkira mari ennaiyum en appa nesikkiraaru theriyuma. ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிற தேவன். உன்னை நேசிக்கிறார், உன்னை எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு கெட்ட குமாரனை நேசிக்கிறார். அந்த அன்பு உள்ள நமக்குள்ள இருக்கட்டும். ஹாலேலூயா. மூத்த சகோதரனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஹாலேலூயா. மூத்த சகோதரனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் என்ன நல்லா பாருங்களேன், இன்னைக்கு என் அப்பா உன்னை ஆசீர்வதிச்சார்னா உன் சகோதரன் உன் மேல பொறாமப்படுவான். நீ நினைக்கிற உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் அப்படியே அன்பினாலும் உன்னை கட்டி அணைக்கிறார். உஷாராரு, அவன் கதவு பூட்டி உன்னை எப்படி காலு வாரலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா என் அப்பா உன்னை நேசிக்கிறாரையா. எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர். பிக் பிரதர் காட் ஆங்கர். ஆமென். Some people don't like others getting blessed. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகையால் அவர்கள் உன் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா கிட்ட குமாரன் இப்போ மகனா மாறிட்டான். அவன் சொல்ற, இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி. ஆமேன். பக்கத்தில் கையை பிடிச்சி, இன்னைக்கு என்னுடைய நாள் சொல்ல பார்க்கலாம். இந்த நாள் என்னுடைய நாள், நான் களி கூற போகிறேன். அண்ணா வரீங்களா? அண்ணா இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அண்ணா இன்னைக்கு என் கொண்டாட்டம், என் அப்பா என்னை ஆசீர்வதிக்கிற வருஷம். நீயும் வரியா, கொண்டாட வரியா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். லேலியா சொல்ல மாட்டீங்களே. ஆனா கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது? அவன் சொல்ற, அண்ணா நீங்க வரலனா பரவாயில்லனா, நான் வேலைக்காரங்க கூட டான்ஸ் ஆட போறேன். நான் ஆட வேண்டியது உன் கூட, ஆனா நீ என் மேல கசப்பு வச்சிருக்கிறனால நான் உன் கூட கீழே இருக்கிற தாழ்வில் இருக்கிற வேலைக்காரங்க அடிமைகளோடு சேர்ந்து இன்னைக்கு என் ரட்சணையனால கொண்டாட போகிறேன். It is my party anyways. எப்படி நான் கொண்டாடதான் போறேன், ஏன்னா என் ஆண்டவர் மீண்டும் உன் அரவணைக்கிற வருஷம் 2009. தன் முத்தங்களால் உன்னை முத்தமிட்டு, தன் அன்பினால் உன்னை அரவணைத்து, தன்னுடைய களஞ்சியத்தின் கொழுமையானவர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற வருஷம். பயப்படாதே, கலங்காதே. ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. திகளோடு வந்தல்ல, அப்பா என்ன சொல்லுவார்னு வந்தல்ல, ஆனா உன் திகளை நீக்கி அவர் அரவணைத்த அரவணைப்பில்

பார்க்கின்றேன். ஆமென். ஒரு நிமிஷம் அதே கார்டு அப்படியே கொடுங்களேன். அந்த அர்த்தம் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், கொண்டாடலாமான்னு கேளு. நான் நினைச்சு பார்க்கல, பக்கத்தில் கையை பிடிச்ச நான் நினைச்சே பார்க்கல சொன்னேன். நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் வேலைக்காரன்னு கேட்டேன், ஜஸ்ட் வேலைக்காரனா இருக்கிறேன். ஆனால் என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார். அவர் அனைவர் அரவணைத்து அரவணைப்பில் நான் எல்லா வெறுப்பையும் மறந்து இனி எல்லாரும் கரங்களை வச்சு நீ வாழ்ந்தா இயேசுவுக்கு தான் வாழ்வேன்.

ஸ்தோத்தரிப்பே. போடுங்க, போ கொஞ்சம் வேகமா. முன்னாடி ஸ்தோத்தரிப்பே. ஆமென். அந்த பாட்டை நம்ம பாட போறோம். நீங்க ரத்தமா எடுத்து விட்டுருங்க. பக்கத்துல பாச்சு அண்ணான்னு கூப்பிடுவாங்களாம். நீங்க வரீங்களான்னு கேளுங்க. நீங்க வந்தாலும் வரலனாலும் என் ஆசீர்வதிச்ச அப்பா சன்னிதானத்துல நான் நடனமாடி கொண்டாட தான் போறேன். இந்த வருஷம் ஆண்டவர் என்னை கொழுமையானவர்களை கொண்டு ஆசீர்வதிக்க போறாரு. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி. இப்போ காலில் ஒரு நடனம். ஆமென். போடுங்க, போடுங்க. 1, 2, 3, 4. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கொஞ்சம் வேகமா ராஜா.

சிலருக்கு இப்படி பண்ணி பார்க்குறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியுமா? உள்ளத்தில் இன்னும் அன்பில்லை. இப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. என்னை மன்னிச்சாரு, எனக்கு கிருப தந்தாரு, எனக்கு இறக்க தந்தாரு. யார் என்ன என்ன நினச்சா எனக்கு என்ன, என் உள்ளம் தேவன் பால பொங்கி வழியுது. இயேசு என்னை நேசித்தாரே, இதுவே எனக்கு போதும்னு சொல்கிறேன். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து ஒரு விஷயம் அல்லேலூயா.

நல்லாண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது இப்படி கேட்கிறேன், மகனே எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் உன்னை தூர காணும் போதே உன்னை கட்டி அணைக்கிற தெய்வம் உன்னை கரம் விரித்து அழைக்கிறார். அப்படி நான் இயேசுவின் அன்பு எனக்கு வேணும்னு சொல்றவங்க யாரா இந்த ஆலயத்தில் இருந்தீங்கன்னா, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைஞ்சேன், ஆனா என்னை பார்த்த உடனே அடையாளம் கண்டு கொண்ட என் தெய்வம், மை காட் லவ்ஸ் யூ சோ மச், என் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் மகனே, நீ எழுந்து புறப்பட்டு வருவியா, எனக்கு உன்னை முத்தமிட்டு உன்னை அரவணைச்சு உன்னை வீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்ள, வேலைக்காரனா இல்லைங்க, ஏதோ ஒரு கூலியை தர்றதுக்கல்ல, ஏதோ வந்து ஆராதிச்சின்னா உனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தர்றதுக்கல்ல, தன் மகனாக உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னோடு சேர்ந்து கொண்டாட உன்னை அழைக்கிறார். கரம் அப்படிப்பட்ட யாராக இருந்த கரங்களை உயர்த்தவங்க நான் ஜெபிக்கிறேன். Jesus loves you, brother. Sister, Jesus loves you. Ayya, Jesus loves you so much. Yesu unne nesikkar mahane. Yesu unne nesikkar. God loves you too much. God loves you too much. Andorun adhigamai nesikkar. Andorun adhigamai nesikkar. Andorun adhigamai nesikkar. Andorun adhigamai nesikkar. Come to the Lord. Come to the Lord. Avad mandaikku odi varuvaya. Di balipidathukku elundu varuvaya. உன் அங்கே அரவணைக்க என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அவங்க பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு செல்லட்டும்பா. குமாரன் என்ற பதவியை மீண்டும் கொடுத்தீங்களே, அதிலேயே நடந்து அப்பாவனுடைய சன்னிதானத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கிருபை நாள் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.

ஆராதனைக்குரியவர் நம் தேவாதி தேவன் ஒருவரே. அவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு எல்லாமுமாயிருக்கிறார். அவரையே நாம் துதித்து பாடி ஆராதிப்போமாக. ஆமேன்.

சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மறுபடியும் ஆசை நீங்க செய்ய, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்யும். இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க.

0: தேவனே மறுபடியும் சொல்லுங்க, அனைத்தையும்
1: அனைத்தையும் அருளியும் எனக்கென தந்திடும்.
0: சத்தமா சொல்லுங்க,
1: வலக்கரம் என்னை உயர்த்திடும்.

எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம் சொல்லி காணப்படுறீங்களோ அந்த இடத்துல கையை வைத்து பாடு. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க.

நீ ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கென்று வானத்தை பிளந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் உன்னை வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிக்க போகிறான் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி

எனக்கு செய்ய முடியும். உன்னுடைய அன்பு மாத்திரம் தான் எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையில ஏதாவது வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அலைகமான காரியங்களை செய்வேன் சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாற்ற

நினைத்ததை தடை பண்ண ஒரு மனிதனால் முடியாது. அதே போல எந்த மனிதன் நினைத்து முடியாத காரியத்தை, மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன் நின்று செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்.

செவையாய் மாற்றுவே என்று சொன்னவர் அவர் நினைத்தார். நீ நனவை வைத்துக்கொள், ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல, உன் பெற்றோர்னால செய்ய முடியல, உன் கணவனால செய்ய முடியல, நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல. நினைச்சிருக்கிறியா? கவலைப்படாத, உன்னை படைத்த இயேசு சொல்கிறார், நான் நினைத்தார் உனக்காக ஏதா வேணாலும், ஐயா தண்ணி சொல்லி ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், புது உறுப்புகளை தர முடியும், புது வேலையை தர முடியும், புது உயர்வை தர முடியும், புதிய செல்வாக்கை தர முடியும், புதிய ஆசீர்வாதம் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒரு மனிதனும் கூட்ட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் மாத்திரம் செய்ய முடியாதல்ல, அவர் சொல்றதே மனிதன் செய்ய முடியாது, அதனாலதான் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். வைத்துக்கள், அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கலன்னா நான் சொல்ல அடிக்கடி, அவர் சொன்னதை செய்யும் அளவுன்னு கைவிட மாட்டார். எவ்வளவு சூப்பரான ஆண்டவர் பார்த்தியா, மாற்றாடாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆமாங்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் என்றால் என்ன? நான் என்றால் யார்? அவர் என்றால் யாரு? நான் என்றால் யார்? அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரளையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ஜெனிப்பிக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இங்க நான் அப்படின்னு சொல்றாரு, அவர்

இங்க அவர் என்றால் பிதா, நான் என்றால் குமாரனாகி இயேசு கிறிஸ்து. இது தரிசனமாக இன்னைக்கு நீதிமொழிகளில் அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி உள்ளதை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறதற்கு முன்னமே அவர் குமாரனை என்ன செஞ்சாராம், ஜெனிப்பித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சேர்ந்து தான் இந்த அண்ட சராசரத்தையே என்ன செஞ்சிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க, படைத்திருக்கிறாங்க. அதனால்தான் அவர் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னே நான் என்ன செஞ்சேன், அவர் கூடவே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று எங்களை நாம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம்னா 30வது வசனத்தை படிச்சுன்னா தெரியும், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன். மன மகிழ்ச்சியாக இருந்து, அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து, அவருடைய மன மகிழ்ச்சியானா என்ன அர்த்தம், பிதாவாகிய தேவனுக்கு இவர் என்ன செய்கிறார், மன மகிழ்ச்சியை உண்டாக்குறார். மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் என்ன செஞ்சாரா, கலி கூர்ந்தார். இதை நான் கொஞ்சம் கவனிக்கும் போது, அப்ப அவர் பூமியெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இயேசாண்டவர் அவரை ஜெனிப்பித்து அவர் அருகில என்ன செஞ்சாரு, செல்லப்பிள்ளையா வச்சுட்டு இருந்தாரு. அந்த செல்லப்பிள்ளையா இருந்த இயேசாண்டவர் நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்பனா ஒரு குழந்தைகிட்ட நம்ம கொஞ்சம் போது எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து என் பேர நினைப்பு தான் இருக்கும். அவங்களோட விளையாடும் போது, அவங்களோட பேசும்போது நமக்கு எப்படி ஒரு மன மகிழ்ச்சி தருதோ, அதே போல தானே இயேசாண்டவர் கூட விளையாடும் போது பிதாவுக்கு எப்படி இருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுத்துருப்பாரு. அப்போ அதனால்தானே இந்த வார்த்தை சொல்றாரு 30வது வசனத்துல, அவர் கூட செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியா இருந்துன்னா, அப்ப பிதாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு இயேசாண்டவர் குமாரனாய் குழந்தையா இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கற்பனையில் நினைக்கிறேன். ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு மாலை சொல்ல பேச நம்ம என்ன செய்யறோம், சிரிக்கிறோம். நம்மளை ஏதாவது திட்டுச்சு இல்லை ஏதாவது ஒன்று போய் ஏதாவது பண்ணிச்சுனாக்க நம்ம என்ன செய்யறோம், சந்தோஷப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இவர் ஏதோ பண்ணின்னு இருக்கிறாரு, யாரு நம்ம தலைவர். அவர் பண்ணிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு பிதா அதில் என்ன செய்யறாரு, மகிழ்ச்சியா இருந்தாரு. எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன் என்று பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அது என்ன செஞ்சுதான், கலி கூர்ந்துருக்கு. என் பேரனை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துடுவார், சனிக்கிழமை பார்த்தோன்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரை உடவே கிட்ட இறங்க மாட்டேன், இறங்கவே மாட்டான். அப்போ அவர் சமூகத்தில் எப்போதும் கலி கூர்ந்தார். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அவர் சமூகத்தில் கலி கூறும்போது எப்படி அவனுக்கு இன்பமாக இருந்ததோ, அதே போல் நாம் எப்பயுமே ஆண்டுடைய சமூகத்தில் கலி கூர்ந்துருந்தனா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாம் பிதாவுக்கும் குமாரனாகி இயேசு அப்பாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்குறோமா, துக்கத்தை கொடுக்குறோமா? நம்மளை ஆண்டவர் ஜெனிப்பித்தார். இன்னைக்கு நீ நானும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆண்டவரால் தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் வயிற்றுலேயே என்ன செய்கிறாங்க, பிள்ளை கலைஞ்சு போகுதுன்றாங்க, பிறந்த உடனே செத்து போகுதுன்றாங்க, கொஞ்ச நாள் வளர்ந்து என்ன செய்யுது, செத்து போகுதுன்றாங்க. அப்போ இது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு மரணத்தை தருது. ஆனால் இன்னைக்கு உயிரோடு நாம் இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு, உயிரோட பிறக்க செய்து உயிரோட வைத்திருக்கிறார். ஆமே, அப்போ நான் அதுதான் நினச்சி நினச்சி பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து பிறக்காதபடிக்கு தடை செய்யணுன்றதுக்காக எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அநேக காரியங்களே செய்தாங்களாம், அந்த பிள்ளை வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. ஆனாலும் அது வந்து பிறந்துருச்சு. அப்படி பிறக்கும்போது எப்படி பிறந்துதான், செத்து பிறந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ உயிர் ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்போ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்ற உருவாக்கி இருக்கிற. அப்படி இருக்கும்போது நாம் இப்போ என்ன செஞ்சோம், ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்தோம், அவருடைய மகிழ்ச்சியை, அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தோமா இல்லை துக்கத்தை கொடுக்குற பிள்ளையாக இருந்தோமா, இருக்கிறோமா, அவரை நிரூபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவரை நிரூபிக்க முடியாத பிள்ளைகளாக இருக்கிறோமா? அம்மா இல்லை, இன்னைக்கு நம்ம தேவன் ஒரு உன்னதமான தேவன். நம்ம தேவன் அல்மைட்டி காட், அந்த சராசரத்தையும் படைத்தவர். அவர் படைப்பதற்கு முன்பே அவருடைய குமாரனை என்ன செஞ்சார், அவர் ஜெனிப்பித்தார், பரிசுத்த ஆவியான கூட. அதனால தான் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை என்ன, அது தேவனிடத்திலிருந்து வார்த்தை தேவனாகவே
இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இன்னைக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவாய் நம்ம உலகத்தில் என்ன செஞ்சாரு, அவதரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்கும்போது அவர் மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுகிறோமா? அவருக்கு துக்கத்தை கொடுக்கறதா இருக்குதா, மகிழ்ச்சியை கொடுக்கறதா? ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் போச்சுன்னா, என் பேரனே கீழ்ப்படியாமல் ரோட்டுக்கு ஓடுறான்னா எனக்கு துக்கம் வருமா சந்தோஷம் வருமா? வந்து ரெண்டு அடிப்பானா அடிக்க மாட்டேன்னா. அதே போல் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மீறி போகும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு மீறி போகும்போது, அவருடைய கற்பனைகளுக்கு மீறி போகும்போது நம்மளை என்ன செய்கிறாரு, தண்டிக்கிறார், சிக்ஷிக்கிறார். ஆனால் நாம் அதிலே என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். இந்த சிக்ஷை தண்டனையே நமக்கு வேண்டாம், அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போவோமே. அவர் சொல்கிறத ஏன் இந்த வம்பு, அவர் என்ன நினைக்கிறாரு, சரி எங்கள் அப்பா எங்கே உட்காரணும்னு நினைக்கிறாரு, உட்காந்து போவோமேனு உட்காந்தாக்கா அந்த புள்ள, அப்போ அப்பா வந்து அடிப்பாரா, என்ன செய்வார், கொஞ்சுவார், பரவாயில்ல நான் சொன்னதை செய்துடா இந்த புள்ள அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு நீ நானும் அவர் சொன்னதை செஞ்சிட்டோம்னா நமக்கு சிக்ஷை இருக்குமா, வேதனை இருக்குமா, சோதனை இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, இருக்காது. ஆனால் அந்த காரியத்தை நம்ம உணர மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற காரியத்தை நம்ம உணரவே இல்லை. அவர் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ கேட்காதெல்லாம் தருவார். இன்னைக்கு அவன் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தெரியல. இன்னைக்கு நம்ம இப்போ ஏசு ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு, ஆண்டவரை யெகோவாவை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஏசு ஆண்டவரை கற்றுந்தார் யாரு இன்னைக்கு. அதனால்தான் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் என்ன சொன்னார், அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னார். சாப்பிட்றது கூட அவருடைய சித்தத்தை, அவர் விருப்பத்தை செய்யறதாண்டா எனக்கு சாப்பாடுன்னார். அப்போ எப்பயுமே அவர் உயிரோடு இருந்த நாட்களில் பார்க்கும்போது அவர் எப்பயுமே பிதாவை மகிழ்ச்சி கொடுத்து மகிழ்ச்சியாக்கவே என்ன செஞ்சார், வச்சுக்கிட்டு இருந்தார், செபித்தார், வேதம் வாசித்தார், அநேகருக்கு நன்மையை செய்தார். ஆண்டவர் என்னென்னலாம் செய்து அவர் மகிழ்ச்சி அடைவாரோ அதெல்லாம் ஏசு ஆண்டவர் என்ன செஞ்சார், உயிரோடு இருந்த 33 வருஷமும் என்ன செஞ்சார், செஞ்சார். நீ நானும் செஞ்சம்மா. இன்னைக்கு அதை செய்யறதுக்கு நம்ம முற்படுவோம். இன்னைக்கு நிச்சயமாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்துவார். நம்மளை அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான அவர் நாமத்தை என்ன செஞ்சாராம், உயர்த்தினார் என்பது போல் எல்லாரும் காட்டிலும் ஒன்றை என்ன செய்வார், என்னையும் ஆண்டு உயர்த்துவார். நாம் இன்னைக்கு துக்கப்படுத்துவதெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குது, நமக்கு எது செஞ்சாலும் விளங்கலை, இப்படி பல தடைகள் நமக்குடைய வாழ்க்கையில் இருக்குது. நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னா, ஏசு ஆண்டவரை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம் கொஞ்சம் யோசிங்க. அவன் எதோ பண்ணுறான். நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், இந்த சுகியா ஏதோ ஒன்று இருக்குதாமே அந்த சாப்பாடு எல்லாம் இது பண்ணுறது, அவன் தான் வந்து இன்னொரு 5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருடைய நைட்டு சாப்பாடும் விலையை நிர்ணயம் பண்ணுறது நான் தான்றான். எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விலையை நான் தான்டா நிர்ணயம் பண்ணுவேன்றான். அந்த அளவுக்கு அவன் வந்து இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வரான். இன்னைக்கு அப்படிலாம் அவன் ரூம் போட்டு சிந்திச்சு அவனுக்கு எத்தனையோ 1000 கோடி 7000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான் அந்த சுகிக்கு. யார், சீனாவில் இருக்கிற தொழிலதிபர் வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் என்னென்னா, எப்படிலாம் மக்களை மைண்டை கவர் பண்ணி எப்படிலாம் சாப்பாடை மாற்றுறது, நீ நினைக்கிற சாப்பாடை நீ சாப்பிட முடியாதான் அந்த நாளில். அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நீ சாப்பிட, ஏன்னா அந்தளவுக்கு உன் மைண்ட் அவன் என்ன செஞ்சிடறானா திருடிக்கிறான். உன்னுடைய மைண்டை ஃபுல்லாக உன் இருந்தத்தை உன் மைண்டை ஃபுல்லாக அடிமையாக்கி வச்சுருக்கிறான். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு இதனால் நான் சொல்கிறது என்னென்னா, அவன் ஏதாவது செஞ்சுட்டு போடும், நான் எப்படி ஆண்டவரை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுறது, நான் எப்படி ஆண்டவரை சந்தோஷமாக வைக்கிறது அப்படின்னு நீ என்ன செய்ய உட்காந்து சிந்திச்சு அதன்படி செய். ஆண்டவர் ஒன்று என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒன்றை அளவு இல்லாமல் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நீ என்ன செய்கிற, நீ அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கிறதுக்கு பற்றி அவரை துக்கத்துக்குள்ளாக ஆக்குற. நீ நான் என்ன செய்கிறோம் இன்னைக்கு, அதே போல இன்னைக்கு ஆண்டவரை சின்ன சின்ன விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவோம், மகிழ்ச்சி அடைய செய்வோம். ஆண்டவருக்கு என்னென்னலாம் பிரியமோ அதை செய்வோம். இன்னைக்கு அதுதான் செஞ்சார் ஏசுநாதர் உயிரோடு இருந்த நாளில், பிதாவுக்கு என்னென்னலாம் பிரியமோ அதை என்ன செஞ்சார், செஞ்சார். அதனால தான் இவருடைய கோரிக்கையை, இவருடைய விண்ணப்பத்தை எல்லாம் பிதா என்ன செஞ்சார், சாங்ஷன் பண்ணார். இன்னைக்கு நீ நானும் அதை செய்யலான்ற, நீ அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்குன்னா நீ கேட்காது, நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலே வந்து ஆண்டவர் என்ன செய்வாங்க, பெரிய அற்புதம் செய்வார். நீ ஆண்டவருக்கு பிரியமா நடந்தாலே ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டு எல்லா அற்புதத்தையும் என்ன செய்வாரு,
பண்ணுவாரு. ஏன்னா நம்ம சின்ன குழந்தைகளுக்கு பார்க்கணுமா இல்லையா? இப்ப என் பேரனை வச்சுதான் நான் இதை டிசைட் பண்றேன். அவன் வந்து என்ன மகிழ்ச்சிக்குள்ளா ஆக்கணும்னாக்கா சந்தோஷப்படுத்தும். அவனுக்கு தேவையானது என்ன செய்யறோம்? நம்மளே வாங்கி கொடுக்குறோம். அவன் சொல்றது அவன் கேட்கறத என்ன செய்யறோம்? செய்யறோம். உடனே வாத்தாத்தான்றான், உடனே நான் என்ன செய்யறேன்? அவன் பின்னாலே ஓடுறேன் போறேன்ட்டு. ஏன் அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நாம சொன்னா கூப்பிட்டா என்ன செய்யறவரு? தானாவே வருவார். எப்ப வருவாரு? அவரை மகிழ்ச்சிகளா ஆகணும். அவருடைய சமூகத்தில் நாம எப்பவும் கழி கூறணும். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னாலே அவர் எப்பயுமே மகிழ்ச்சிகளாக அவரை துதிச்சு அவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம அதற்கு செய்யறதே கிடையாது. அதனால்தான் இங்க சொல்றாரு பாரு, அவர் பூமியின் அதன் வெளிகளை பூமியில் உள்ள மண்ணின் திரளை உண்டாக்கும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். நான் என்ன செஞ்சேன்? அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணையில் உயர்ந்த மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதன் எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திரவானங்களை நிலைப்படுத்தியிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். எவ்வளவு அழகா தீர்மானமா சொல்றாரு பாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியா செய்யறாரு. அப்ப நான் கூடவே இருந்து பாக்குறேன், நான் கூடவே இருந்து பாக்குறேன். இது இன்னும் கொஞ்சம் ஆலோசனை கூட இவர் சொல்லியிருப்பார். இப்போ யாருக்கு? பிதாவுக்கு. இப்படி செய் ஆண்டவர், அப்படி செய் ஆண்டவர், இது நல்லா இருக்கும் ஆண்டவர். இல்லைன்னா அவர் கேட்பார், இல்லைன்னா நம்ம ஷாப்பிங் போகுள்ளார நம்ம சின்ன பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகிறோம், என்னடா வாங்குற தாத்தா இதை வாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன செய்கிறோம்? வாங்குறோம். அந்த மாதிரி அவர் படைக்கும் போதே ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாரு? ஆலோசனை கேட்டு கூட அவர் செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ செல்ல பிள்ளையை அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்குறோமா? இன்னைக்கு நம்மளுடைய சக்சஸ்ஸே எதுலன்னாக்கா பிதாவை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றலாம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக, உண்மை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கக்கூடியவர்களாக என்னையும் எங்களையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தாத்தனே. ஆமென். காட் பிளெஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:19 அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோனை குறித்ததான காரியம், தலிலாள் இடத்தில் போகிறான். பெலிஸ்தியர் ஏற்கனவே தலிலாள் இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், அவனுடைய பலம் எதிலே இருக்கிறது என்பதை நீ அவனிடத்தில் கேட்டு அறிந்து எங்களுக்கு தெரியப்படுத்து என்று. பலமுறை சிம்சோன் மாற்றி மாற்றி சொன்னாலும் ஒரு சூழ்நிலையிலே தலிலாள் இடத்திலே சொல்லிவிடுகிறான், என்னுடைய முடியில தான் இருக்கிறது, அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, இன்னும் ஆமே முடிவெற்றவனுடைய கத்தி என் தலையிலே படவில்லை என்று. சிம்சோனின் பலம் ஆமேன் அவனுடைய தலை முடியில் இருப்பதை அறிந்து அவனை நித்திரை செய்ய பண்ணி அந்த முடியை வெட்டி விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய பலத்தை நாம் இழக்க வேண்டும் என்பதுதான் சத்துருவின் பிரதான நோக்கமாயிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பலம். ஆமென். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நம்மை அழைத்த தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன். ஆபிரகாமுக்கு விசுவாசம் பலம். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொன்றையும் பலமாய் கொடுத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இதை நாம் இழந்து போக வேண்டும் என்பதுதான் பிசாசின் தந்திரமாயிருக்கிறது. தேவன் எனக்கு தந்த பலத்தை நான் இழக்க வேண்டும், இது பிசாசின் தந்திரம். பாருங்கள், பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்த பலம் என்பது இயேசுவின் மேல் இருக்கிற நம்பிக்கை, இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம். அதனால தான் நீரே ஆனால் நானும் கடலில் இறங்கி நடந்து வர எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் வா என்கிறார். அவன் இறங்கி நடக்கிறான். என்ன தைரியம், என்ன பலம் பார்த்தீங்களா? ஆனால் பிசாசு அதில் தான் கை வைக்க பார்க்கிறான். எனவே தான் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பிசாசன் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு. இப்போ பிசாசனுடைய நோக்கம் எதில் இருக்கிறது? பேதுருவின் பலம் எது? இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசம், அதை ஒழிய பண்ண வேண்டும். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதனாலே என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய பலம் அதை ஒழிய பண்ணுவது பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. எனவே பிசாசுக்கு இடம் கூடாது. பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. ஆமே, நம்மை சிறுமைப்படுத்தும்படி அவன் திறக்கிற விசாலமான வாசலுக்கு உட்படாதே. இந்த சிம்சோனுக்கு கர்த்தர் எவ்வளவோ கிருபை பாராட்டினார், ஆனாலும் உணர்வடையாம துணிந்து நிர்விசாரமாய் போய் மீண்டும் நான் எழும்புவேன் மேற்கொள்வேன் என்றான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு. இது நிமித்தம் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான், இது நிமித்தம் அவன் அடிமையாக்கப்பட்டான், இது நிமித்தம் அவன் அடையாளத்தை இழந்தான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒருவேளை பலத்தை இழந்தது போல நீங்க ஃபீல் பண்றீங்களா? நோக்கி பாருங்கள். சிம்சோன் நோக்கி பார்த்தபோது ஆமேன் அவனை கட்டியிருந்த தூண்கள் அது நிர்மூலமாகத்தக்க ஒரு பலம் அவன் மேல் வந்து இறங்கினதல்லவா? அவரை நோக்கி பாருங்கள், அவர் பலத்தால் இடைக்கட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உன் பலத்தை ஒளிந்து போக பண்ணும்படிக்கு சத்துரு காண்பிக்கிற விசாலமான வாசலுக்குள்ளே பிரவேசியாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. நல்ல தகப்பன், இந்த நாளிலே எங்களோடு பேசி உணர்த்து நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலனற்று போக பண்ணும்படி சத்துருவானவன் வைத்திருக்கிற விசாலமான வாசலுக்குள்ளே நாங்கள் பிரவேசியாமல் எங்களை நீர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். பலத்திலும் உம்முடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலன் கொண்டு திடமனதாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. இங்கிலாந்தின் பிரபல கவிஞர் ஜான் மில்டன் என்பவர் 1667 சாமியல் சிம்மன்ஸ் என்ற புத்தக வெளியீட்டாளருடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார். அதன்படி தான் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்தின் பதிப்புரிமையை சாமியல் சிம்மன்ஸுக்கு வெறும் 5 பவுண்ட் பணத்துக்கு விற்றார். மேலும் 1500 பிரதிகள் கொண்ட அடுத்தடுத்த 3 பதிப்புகளுக்கு 5 பவுண்ட் கொடுக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி கவிஞர் ஜான் மில்டன் தான் எழுதிய மிக புகழ்பெற்ற பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்திற்காக 1668 ஐந்து பவுண்டும், மீண்டும் 1669 முதல் மறுபதிப்பிற்கு 5 பவுண்டும், ஆக மொத்தம் 10 பவுண்ட் மட்டுமே பெற்றார். பின்பு அவர் மரித்து போனார். அவர் மறித்த பின்பு ஜான் மில்டனின் மனைவி எலிசபெத் எஞ்சியிருக்கும் அத்தனை பதிப்புரிமைகளையும் வெறும் 8 பவுண்டுகளுக்கு கொடுத்து விட்டார். சாமியல் சிமன்ஸ் வெறும் 8 பவுண்டை கொடுத்துவிட்டு மிக அதிக அளவில் விற்பனையாகும் புத்தகத்தின் நிரந்தர பதிப்புரிமையை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நம்மிடம் இருக்கும் விலையேற பெற்றவைகளுக்கான மதிப்பு நமக்கு தெரியாததால் அவைகளை நாம் அற்பமாக மதித்து விடுகிறோம். ஆனால் அவை விலை கொடுத்து வாங்கப்பட முடியாதவை. ஆகவே அதை உதாசீனப்படுத்தி விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபின் குமாரர்கள் ஏசாவும் யாக்கோவும் இரட்டை பிள்ளைகள். ஆனால் அதில் முதல் பிறந்தவர் ஏசா என்பதால் அவருக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏசாவுக்கோ சேஷ்டபுத்திர பாகத்தின் மதிப்பு பெரிதாக தெரியவில்லை. ஒருமுறை அவர் மிகவும் பசியாயிருந்தபோது தனக்கு சாப்பிட ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். பசி எடுத்தால் யாரும் மறித்து போக மாட்டார்கள். ஆனால் ஏசாவோ, நான் சாக போகிறேன், எனக்கு என்னத்திற்கு சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லி தன் தம்பியாகிய யாக்கோபிடம் தன் சேஷ்ட புத்திரபாகம் முழுவதையும் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தன் தம்பி காய்ச்சி கொண்டிருந்த பயற்றங்கூளை வாங்கி குடித்து பசியாற்றினார். பின்பு கண்ணீர் விட்டு கதறியும் அவரால் தான் உதாசீனப்படுத்தி இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நமக்கு கொடுத்த ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. நாம் பெற்ற இரட்சிப்பை வேதம் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு என்று கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த இரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. மிகவும் மலிவானதும் கீழ்த்தரமானதுமான உலக இன்பங்களுக்காக நாம் பெற்ற இரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக் கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவரை இழந்து போய்விடக் கூடாது. ஆதாமும் ஏவாளும் தேவன் விலக்கிய பழத்தை இச்சித்து தேவ உறவை இழந்து போனார்கள். ஆனால் நாமோ இந்த மண்ணுக்காக விலையேற பெற்ற மாணிக்கம் போன்ற தேவ உறவை விட்டுவிடாதிருப்போமாக. தேவன் நமக்கு கொடுத்த நற்பொருளாகிய இரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தையும் நாம் விட்டு விலகாதிருப்போமாக.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், ஜெபித்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் சில ஜெபங்களுக்கு பதில் உடனடியாக கிடைத்திருக்கும், சிலவற்றுக்கு பதில் கிடைக்காமலோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வேளையில் பதில் வராமலோ போயிருக்கலாம். உடனடியாக பதில் வந்த ஜெபத்தில் உற்சாகம் அடைந்திருப்பீர்கள். பதில் வராத ஜெபத்திற்கோ சோர்ந்து போய் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஜெபத்திற்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தருகிறார். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரையில், நன்மை நடக்கும் வரையில் மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்கும்படி கூறுகிறார். காரணம், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய பலவீனத்தில் இருந்து விடுதலை ஆகும்படி இன்றைக்கே ஆவியானவர் ஒத்தாசை செய்து மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்க வைத்து ஜெயத்தை பெற்றுத்தரப் போகிறார். முதலாவதாக, இல்லை என்பவைகள் மாறப்போகிறது. 1 Kings 18:18 நாம் வாசிக்கையில், அங்கே சமாரியாவிலே பனியும் மழையும் பெய்யாதிருந்தபடியினால் கொடிய பஞ்சம் நிலவியது. 3 வருடமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழையில்லாது இருந்தது. அப்பொழுது எலியா தரையிலே பணிந்து குனிந்து ஜெபம் பண்ணுகிறதையும், ஆகாபிடத்தில் இப்பொழுது பெருமழையின் இறைச்சல் கேட்கப் போகிறது என்றும் கூறுகிறான். தன் ஊழியக்காரனிடத்தில் சமுத்திரமுகமாய் போய்ப்பார், கையளவு மேகத்தை காண்பாய் என்கிறான். ஊழியக்காரன் பார்த்துவிட்டு இல்லை என்கிறான். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறான், இன்னும் எழுதரும் போய்ப்பார் தெரியும் என்று. யாக்கோபின் புஸ்தகம் 5:18 நாம் வாசிக்கையில், மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று வாசிக்கின்றோம். 7வது முறை பார்க்கையில், கையளவு சிறிய மேகம் எழும்புகிறதையும், மேகங்கள் காற்றினால் கருத்து பெருமழை பெய்ததையும் வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் வறண்டும் பலனை தராமலும் இல்லை என்ற நிலைகள் எல்லாவற்றிலும் காணப்படுகிறதே என்று சோர்வுற்று இருக்கிறவர்களே, நீங்கள் எந்த காரியத்திற்காக நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் இதுவரையில் அவற்றுக்கு பதிலை இல்லை என்று நீங்கள் பெற்றிருந்தாலும், மறுபடியும் மறுபடியும் எலியா கையளவு மேகம் வரும் வரையில் ஜெபம் பண்ணினதை போன்று மேகத்தை பார்ப்பதற்கு விடாமல் 7 தரம் சோர்வில்லாமல் சென்றவனைப் போலவும், நீங்களும் விடாமல் சோர்வில்லாமல் மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்கும்போது பெருமழையின் இறைச்சல் சத்தம் உங்கள் வீடுகளில் கேட்கப்படும். நீங்கள் ஜெபித்தவற்றிற்கு வானங்கள் திறக்கப்பட்டு தடைகள் விலகி ஜெபங்கள் கேட்கப்படும். கையளவு சிறிய மேகம்தான் பெருமழையை கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்களின் கடுகு விதையளவு விசுவாச ஜெபமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்பவைகள் மாறப்போகிறது. 2வதாக, இருள் அகன்று வெளிச்சம் உண்டாகிறது. ஏசையாவின் புஸ்தகம் 42:16 நம் வாசிக்கையில், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன், நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று வாசிக்கிறதன்படி, மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், பெட்சாய்தா என்ற ஊரில் இயேசு இருக்கையில், அங்கே அவரிடத்தில் ஒரு குருடனை கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டிக் கொள்ள, இயேசுவும் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். அவன், இல்லை, மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று தெளிவில்லாத பார்வையை குறித்து சொல்லுகிறான். 25வது வசனத்தில் இயேசு மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை பார்க்கச் சொல்லுகிறார். அவன் சொஸ்தமடைந்து பார்வை தெளிவாயிருப்பதை காண்கிறான். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளும் எதிர்கால வாழ்க்கையும், இப்பொழுது இருக்கிற கொரோனாவின் மூலம் நீங்கள் எந்த முடிவையும் தெளிவாய் எடுக்க முடியாமல், உங்களின் சூழ்நிலைக்கு முடிவு என்னதான் இருக்க முடியும் என்று மனுஷரை மரமாய் பார்த்த குருடனை போல் தெளிவில்லாமல் குழப்பத்துடன் உங்களை சுற்றி இருளாயிருக்கிறதே என்று கலக்கத்துடன் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள மறுபடியும் ஜெபியுங்கள். உங்கள் சூழ்நிலைக்கு தெளிவாய் முடிவு வரும் வரையில் ஜெபத்திலே விழித்திருங்கள். இயேசு ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தொட்டாலே சுகம் உண்டாகும், ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. அந்த சுகத்தில் அவனுக்கு தெளிவு வேண்டும், பூரண விடுதலை வேண்டும் என்பதால் மறுபடியும் அவனுக்காக ஜெபிக்கிறார். அந்த குருடன் தெளிவாய் பார்க்கும் வரையில் இயேசுவைப் போல மறுபடியும் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருள் அகன்று வெளிச்சம் உண்டாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் கடந்து போகிற எந்த சூழ்நிலையானாலும் இன்றைக்கு அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதற்கான இரகசியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வானம் திறக்கப்பட்டது. இயேசு மறுபடியும் ஜெபம் பண்ணினார், கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் மறுபடியும் ஜெபிக்க தொடங்குங்கள். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் ஜெபியுங்கள். வாழ்க்கையில் உள்ள இருளான காரியங்கள் அகன்று வெளிச்சத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இயேசுவை இதுவரையில் நான் அறியவில்லை, பார்க்கவில்லை என்று இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்களும் இயேசுவே இயேசுவே என்று மறுபடியும் கூப்பிடுங்கள். இதுவே உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். இயேசுவை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவே

உம்முடைய துருத்திலே வைத்து நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்திலே, கலங்கி நிற்கிறதான நேரத்திலே எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே, உம்மை நோக்கி பார்க்க

0: ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சங்கீதத்திலே 30வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 30 சங்கீதம் 11வது வசனத்தை ஆண்டவர் வந்து இன்றைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வசனம் வந்து சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டுநீர். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுநீர். ஒரு 10 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல போறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுநீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுநீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். ஆமென். இந்த புலம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனசுக்குள்ள இல்லைனா சத்தம் வெளியே கேட்காம நம்முடைய இருதயத்திற்குள்ளே சில காரியத்திலே கசந்து கொள்ளுகிறதுனுடைய பேர் தான் புலம்பல். அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில சிலர் மனிதர்களிடத்துல நிறைய புலம்புவாங்க, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி புலம்பிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து தங்களுடைய இருதயத்திலே தங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொள்ளுவார்கள். சிலர் வந்து தங்களுடைய சிந்தனையிலே புலம்பிக் கொள்வார்கள். பிள்ளைய நினைச்சா ஒரு புலம்பல், கடனை நினைச்சா ஒரு புலம்பல், சூழ்நிலையை நினைச்சா ஒரு புலம்பல். அப்போ முழு வெள்ளத்தோட இந்த மாதம் முழுதும் இல்லைன்னா கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நிறைய புலம்பல் வந்துட்டே இருக்கலாம். ஜபத்தில் உட்கார்ந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே முடியல, புலம்பல் தான் வருது. ஆண்டவரே அதெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதை நான் என்ன செய்ய பண்ணுறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார், உங்களுடைய புலம்பலையும் என்னுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து அந்த புலம்பல்களை மாற்றி போடுவார். அன்னாளுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய புலம்பல் சீக்கிரமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் திட்டலாம், புலம்பிட்டே இருக்கிறியே, சொல்லிட்டே இருக்கிறியே, ஒரு நாளாவது வலி இல்லைன்னு சொல்ல மாட்டியா? எப்ப பாருங்க, சிலர் வந்து அப்படிதான், வலி வலிக்குது, எனக்கு வலிக்குது, வேற வழி இல்லை, அவங்க வேற சொல்ல வலிக்குதுதான் வலிக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகும். எப்பதான் நான் இந்த மாதிரி ஒரு நாள் கூட வலி இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சிலர் நினைப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். சீக்கிரமாய் நீங்கள் இனி புலம்ப போவதில்லை, அதற்கு மாறாக நீங்கள் சாட்சி சொல்ல, உங்க பிள்ளையை குறித்து நீங்க இனி புலம்ப போறது இல்லை, உங்க மகனை குறித்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்களுடைய வருமான குறைவை நினைத்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வைத்து நீங்கள் இனி புலம்ப போவதில்லை. சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதித்து அதை கர்த்தர் சாட்சியாய் மாற பண்ண போகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து இனி நீ சாட்சி நீங்கள் சொல்ல போகிறீர்கள். உங்கள் வருமானத்தை குறித்து நீங்கள் இனி சாட்சி சொல்ல போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அந்த புலம்பல்கள் நம்மை விட்டு முழுவதுமாய் மாற போகிறது. இனி நம்முடைய இருதயம் ஹல்லேலூயா கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாக நம்முடைய இரட்டை கர்த்தர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவர் நம்மை இடை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு இரண்டு நபர்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ரொம்ப புலம்பலான வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் வந்து மகிழ்ச்சியாய் இடைக்கட்டி அவருடைய வாயில் இருக்கிற அந்த புலம்பல்களை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். பல நாட்களாய் தேவ சமூகத்திலே ஜெபித்து ஜெபித்து ஒரே ஜபத்தை புலம்பி கொண்டிருக்கிற நான் நம்புறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசும் போதே நான் நம்பிட்டேன், இல்லை இனி அந்த காரியத்தை குறித்து நீங்கள் புலம்ப வேண்டியது வரவே வராது. ஆமென். இந்த வசனத்தை நான் அப்படியே தியானிக்கும் போது அப்படிதான் நான் ஞாபகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து ஒரே வார்த்தையை ஆண்டவரிடத்துல புலம்பி இருக்கிறோம். என்ன புலம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்க ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க, ஆண்டவரே ஒரு சொந்த இடத்தை கொடுங்க, ஆண்டவரே 15 வருஷம் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு புலம்பல், என்னன்னாலும் நல்லா ஊழியம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் என்னதான் ஊழியம் பண்ணாலும் சொந்தமான ஒரு இடம் இல்லையே அப்படின்னா நிலைவரமான இங்கிருந்து எப்ப துரத்துவாங்களோ எப்ப மாற்றுவாங்களோ, அப்ப அது ஒரு புலம்பலாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தை இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி இனி புலம்ப வேண்டியது இல்லை என்று கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன் கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் செய்வாரானால் இந்த திருச்சபையில இந்த பிரசங்கத்தை யார் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல உங்க வாயிலிருந்து நீங்க புலம்புகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறுத்துவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்க மனசு அப்படிதான் தெளிவாக போகுது. மறுபடியும் ரிப்பீட்டா ரிப்பீட் ரிப்பீட்டா உங்களுக்கு அந்த வார்த்தை வரப்போவது இல்லை, வரப்போவது இல்லை. அந்த காயத்தை ஆற்றுகிற கர்த்தர் இங்கே அசைவாடுகிறார். இப்ப தொடுங்க ஆண்டவர் அந்த பிள்ளைய, இப்ப தொடுங்க ஆண்டவர. என்னுடைய சகோதரி எந்த வாலிப பிள்ளைய நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறாங்களோ, ராத்திரி பகலா புலம்பிட்டே இருக்காங்களோ, இப்போ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது உங்க வல்லம அந்த பிள்ளைய போய் தொட்டு மாற்றி விடுதலை கொடுத்து எஸ் ஆமென் ஆமென் ஆமென். எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்வீராக, இப்பொழுது கிரியை செய்வீராக. அந்த திருமணம் நடக்கட்டும், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், அந்த வியாதி சரி ஆகட்டும், அந்த சமாதானம் உண்டாகட்டும். ஓ ஹாலேலூயா, இனி உம்முடைய பிள்ளைகள் புலம்பலோடு வருவது இல்லை, ஆனந்த களிப்போடு சாட்சியோடு கர்த்த நீர் வர செய்வதற்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்க. வேதத்தை திறந்து அந்த மனுஷன் நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 37 அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 37 அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 37:2 யாக்கோபுனுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடைய இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே 17 வயசுல யாக்கோபு அவனுடைய குமாரனாகிய யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. இந்த யோசேப்பை ரொம்ப அதிகமாக யாக்கோபு நேசித்தான். ரொம்ப நேசித்ததுனால அவருக்கு பல வர்ண அங்கியை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தார். பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கொடுத்து அனுப்புறார். அப்போ போடும்போதே என்னன்னா, அந்த அந்த பல வர்ண அங்கி தன்னுடைய தகப்பன் வாங்கி கொடுத்தது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அதை போட்டுட்டு போறான். அங்க போகும்போது அவர்களை அடித்து அவனை விற்று போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு அதில் கொஞ்சம் ரத்தத்தை தேய்த்து தன்னுடைய தகப்பனாருடைய கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வழியில் இதை கண்டெடுத்தோம், உன்னுடைய உங்களுடைய பிள்ளையினுடைய வஸ்திரம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்க. எப்படி அந்த சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்க, தான் பெற்ற பிள்ளை சாப்பாடு கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குடா, ரொம்ப அழகாக இருக்குது, இதை இதை போட்டா போற, உங்க அண்ணன் தம்பியை பார்க்க இதை போட்டா போற, சரி பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது. பிள்ளை வரல, பிள்ளை வராம வெறும் வந்து அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் அதுவும் அந்த ட்ரெஸ் முழுமையாக வரல, அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் முழுக்க ரத்த கரப்பட்டிருக்குது, அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் நிறைய இடங்களில் கிழிஞ்சு போயிருக்குது. அதுவும் தான் ரொம்ப உயிருக்குயிராய் நேசித்தான். உடனே யாக்கோபு வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டார். என் மகனே, என் மகனே, எப்படி இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையை இழந்த தாய்க்கு தகப்பனுக்கு அந்த வேதனை ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இந்த புலம்பல் பல நாட்களாய் நீடிச்சுட்டே இருக்குது, பல வருஷமாய், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே திரும்ப திரும்ப புலம்பிகிட்டே இருக்கிறார். என் மகன் இறந்து போயிட்டான், என் பிள்ளை இருந்துச்சு இறந்து போயிடுச்சு, யார் வந்தாலும் என் பிள்ளை இறந்து போனதில் நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். வேதத்தில் அதை வாசிக்க முடியும். நீங்கள் வந்து 37 அதிகாரத்தினுடைய 33-34 வசனத்தை வாசிக்கும் போது, 37 அதிகாரத்தினுடைய 33-34 வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு புயிருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நீங்கள் 45 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கலாமா? 45 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம். 45:20, அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் போய் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஒரு விசை கூட வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளே, அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னால், காணாமல் போன, மரித்து போனேன் என்று நினைத்த, சரீரங்கள் பீருண்டு போனது என்று நினைத்த, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட, அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி யாக்கோபுக்கு கேட்ட உடனே அத்தனை நாட்களும் புலம்பி கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, என் மகனை நான் போய் பார்ப்பேன், என் குமாரனாகிய அவன் உயிரோடு இருக்கிறான், அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. என்னுடைய கடைசி நாளில் துக்கத்தோடையே நான் போயிடுவேனோன்னு நினச்சேன். என்னுடைய வாழ்க்கையிலே இழந்த அந்த துக்கம் மாறாமலே நான் இருப்பேனோன்னு நினச்சேன். நான் இந்த புலம்பலோடே மரணத்தை தழுவேன்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் இப்பொழுது எனக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். என் புலம்பலை கர்த்தர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மாற்றி என் கண்கள் என் பிள்ளை உயிரோடு இருக்கிறதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புலம்பலோடையே நீங்கள் மரிக்க போவது இல்லை, இந்த புலம்பலோடையே நீங்கள் போய் சேரப்போவது இல்லை, இந்த புலம்பலோடையே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த யாக்கோபை போல, பாஸ்டர் லிட்டரலா இந்த வார்த்தை எனக்காக தான், இந்த வார்த்தை பல வருஷமாய், எத்தனை வருஷமாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், இந்த புலம்பலோடையே நான் போய் சேர்ந்து விட முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு குறுக்கிட்டு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து, இல்லை இனி புலம்ப வேண்டியது வராது, இனி புலம்ப வேண்டியது இருக்காது, கர்த்தரே ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வந்தது போல உங்கள் பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், மருத்துவமனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், அந்த நபரிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், அந்த செய்தி நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, இது எனக்காக உள்ள வார்த்தை, இது எனக்காக உள்ள வார்த்தை, இனி போன்ல நிறைய பேரிடத்துல புலம்ப வேண்டியது இல்லை. புலம்ப வேண்டியதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கைகளை உயர்த்தி இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை நாள் எத்தனை நாள் எத்தனை நாள் நிறைய பேரை போனை கட் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் என்னுடைய கால் வந்தாலே ரிஜெக்ட் பண்றாங்க. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், என்னுடைய புலம்பலை கேட்கறதற்கு நிறைய பேர் ஆயத்தமா இல்ல. நான் சொல்றத கேட்கறதற்கு கூட ஒருத்தரும் இல்லை. நான் பேசுறது நிறைய பேருக்கு சளிச்சு போயிருச்சு. நீ பேசுனா இதைத்தான் பேசுவ, வேற என்னத்தை பேசுவேன்னு என் மனசை உடைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தாயாரை பார்த்து, தகப்பனாரை பார்த்து, வாலிப தம்பி தங்கச்சியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரத்திலே உன்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். இனி சந்தோஷமான செய்தி, கைகளை நன்றாய் தட்டி ஆமோதித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது இது நடக்க போகிறதற்காக நன்றி. எஸ் எஸ் ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா, என்னுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை வரட்டும், கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற வார்த்தை வரட்டும், ஹல்லேலூயா, எனக்கு திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்கிற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரட்டும், எனக்கு குழந்தையை கர்த்தர் தந்தார் என்கிற அந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வரட்டும், என்ன கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்கிற அந்த வார்த்தையை, ஹல்லேலூயா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் வாயிலிருந்து என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்ல வைப்பார் என்றார், சீக்கிரமாய் சாட்சி சொல்ல வைக்கிற கர்த்தர். ஸோ 17 வயதில் இந்த மகனை தொலைத்த இந்த தகப்பனாருக்கு கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த மகனை பார்த்ததற்கு பிற்பாடு 17 வருஷத்தை கர்த்தர் அவருக்கு நீட்டி கொடுத்தாராம். 17 வருஷத்தில் ஒரு பிள்ளைய தொலைச்ச அந்த மனுஷனுக்கு கர்த்தர், அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப வயது ஆயிடுச்சு, அவனுடைய பெல்லன் குறுகி போயிடுச்சு, ஆனாலும் ஆண்டவர் அந்த மனுஷனை ஜீவனோடு வைத்து, நீ இத்தனை வருஷம் புலம்பனப்பா, ஆனால் நீ இத்தனை வருஷம் சந்தோஷப்படுகிற அளவிற்கு நான் உன்னை வைப்பேன்னு அவர் வாயிலிருந்தே கர்த்தர் நன்றியை சொல்ல வச்சார். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கடைசி நாட்கள் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நிறைய தகப்பனுடைய முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுடைய முடிவை சம்பூரணமாய் கர்த்தர் பண்ணுவார். உங்களுடைய சஞ்சலத்தோடைய கர்த்தர் உங்களை கர்த்தர் எடுத்துக்க மாட்டார்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, இல்லை உங்களை சந்தோஷத்தோடு தான் கர்த்தர் எடுத்துக்குவார். நீங்கள் சந்தோஷத்தோடு தான் இந்த கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் சந்தோஷத்தோடு தான் கர்த்தரை போய் சந்திப்பீங்க, சந்தோஷத்தோட தான் சந்திப்பீங்க, கண்டிப்பாய் நன்மையோட தான் சந்திப்பீங்க. பெரியவங்க எல்லாம் ஆமேன், பெரியவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தர் அப்படி ஒரு தீர்க்க ஆயுசை உங்களுக்கு கர்த்தர் தரட்டும், ஆமேன். இனி ஆலயத்தில் வந்து அழுதுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றட்டும்.

நம்ம வாயிலிருந்து நம்முடைய புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க இனி ஒரே காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற கர்த்தர் வல்லவர். உண்மையிலே நானே அதற்கு பெரிய சாட்சி சொல்றேன். புலம்பிட்டே இருந்த காலங்கள், தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல, பயமா இருக்குது, பயமா இருக்குது, தூக்கம் வரல, நடுக்கமா இருக்குது, ஷிவரிங்கா இருக்குது, உடம்பெல்லாம் துடிக்குது, ஹார்ட் பீட் எல்லாம் பட பட படபடன்னு அடிக்குது அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், எங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டே இருப்பேன், பாக்குறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க. பயங்கரமா என்ன துடிக்குது, என்ன போல இது பண்ணிட்டு இருக்கு, என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன பயமா இருக்குது, நீ இங்க இருக்கும்போது என்ன பயம், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆனா வாயிலிருந்து அந்த புலம்பல் மட்டும்தான் வரும். ஆனா இந்த பலிபீடத்துல நிற்கும் போது இன்னைக்கு நான் இப்போ யார்கிட்டையுமே புலம்ப வேண்டிய அவசியமே சொல்லுங்களேன் ஒண்ணுமே இல்லை. புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை, புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நம்புறேன் எனக்கு அப்படி செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா ஒண்ணு நடக்கும். உங்க பிள்ளையை குறிச்சு நீங்க புலம்பிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆகிற நாள் வரும். கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்ற போற, விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? இந்த பாட்டை ரொம்ப அழகான பாடல். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி

வெட்கப்பட்டு போவதில்லை. என் அலைச்சல்களை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. கைகள் அப்படியே உயர்த்தி வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க முதற்கொண்டு எஸ் ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை புலம்புறது மாதிரி வச்சுக்க கூடாது. இந்த வார்த்தை என் தலை மேல கண்டிப்பா நிறைவேறணும்னு நீங்க ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. அதான் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குவார் போல இறக்கம் செய்யும் வரைக்கும் நான் விடமாட்டேன். இந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் எஸ் பிரேஸ், சத்தத்தை உயர்த்தி கர்த்தர். எஸ் இனி அந்த சம்பள பணத்தை வச்சு நீ புலம்ப வேண்டிய அந்த சூழ்நிலையை கர்த்தர் வைக்க கூடாது, கர்த்தர் வைக்க கூடாது. ஆமென் ஆமென். இனி எதுவுமே இல்லை இல்லை இல்லை அப்படின்னு அந்த புலம்புகிறத கர்த்தர் வைக்க கூடாது. அதனால ஒவ்வொருத்தரும் மனசார ஜெபம் பண்ணுங்க. இது வெறும் செய்தி மட்டும் இல்ல, ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிறதற்காய் கர்த்தரை தொடுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏசப்பா எஸ் ஹாலேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய அந்த புலம்பலை ஒரே நாளில் நிறுத்தினீரையப்பா. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவுதான், இந்த நாள் இந்த டேட்டு எங்களுடைய புலம்பல்கள் அத்தனையும் சாட்சியாக மாறுவதற்கு இப்பொழுது பரலோகத்தில் ஒரு எழுத்து எழுதப்படுவதாக. எஸ் எஸ் எழுதப்படுவதாக, எழுதப்படுவதாக, எழுதப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த தடைகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால் அந்த அலைச்சல்கள் இப்பொழுது அந்த பிள்ளையை குறித்து இனி அந்த அலைச்சல் இல்லை, வேண்டாம் ஆண்டவரே. இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு

ஆளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பேங்க் மேனேஜருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து, வட்டி வாங்குற அந்த நபருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து உங்களுடைய காரியத்தை எல்லாம் அந்த புலம்புகிற அந்த நாளை கர்த்தர் நிறுத்த போகிறார். நிறைய பேருக்கு நிறுத்த போறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், டாக்டருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அப்படியே அந்த புலம்பி சொல்லி சொல்லி சொல்லி அந்த நாளை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறுத்த போகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இருக்கும் போது அவங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அதை உங்களுக்கு செய்ய முடியாம அவங்கள்ட்ட புலம்புற அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறுத்த போகிறார். யாரெல்லாம் இந்த வசனத்திற்கு நீங்க தூரமா இருக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த பலத்தை ஆண்டவர் தரப்போறார். நீங்க இதை ரொம்ப விசுவாசிக்கணும். இது ஆண்கள் தகப்பன்மார் சகோதரர்கள் வெளியில நிறைய புலம்ப மாட்டாங்க, நிறைய பேரிடத்துல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள புலம்பிட்டே மனசு ஓடிட்டே இருக்கும். ஆனால் கூட இந்த வேலை பார்க்குற இடம், இந்த மாதிரி பேங்க், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல ஜென்ஸ் நிறைய பேர் அங்கே அவங்க திறப்பாங்க மனசை. இல்லை சார், ரொம்ப நஷ்டம் சார், கடன் சார், இப்படி ஆயிடுச்சு, இப்படி நஷ்டமாயிடுச்சு, இதில் விழுந்துட்டேன், அதில் போயிடுச்சு, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எழுந்திருக்கவே முடியல, இங்கே இப்படி நஷ்டமாயிடுச்சு, இன்றைக்கி இது இப்படியே. ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு ஒரு காலம் வந்துருச்சு. நான் நம்புறேன் நீங்க கர்த்தருக்கு வருகை தாமதிக்குமானால் நீங்க நன்றி சொல்றதுக்கு நீங்க நிறைய பேர் வருவீங்க. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது புலம்பணும்னு நினைச்சு வந்தா கூட நீங்க நான் நம்புறேன் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை புலம்புறதுக்கு, எதுவுமே இல்லை, சர்வ வல்லவர் எனக்கு நன்மையானது. கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போதே அப்படியே நடக்கட்டும். எனக்கு புலம்புறது ஒன்றும் இல்லை, எனக்கு புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளையை குறித்து புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனுஷனை வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5:5 7 வரைக்கும் வாசிக்கும் போது 32 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். கவனிங்க, ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, சொஸ்தமாக விரும்புகிறாயா? நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆம் இல்லை. ஒன்னு என்ன சொல்லணும்னா, ஆமா நான் சொத்தமாகிறதுக்கு விரும்புறேன், அவ்வளவுதான் என்ன சுகமாக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா, வேண்டாம், உங்களுடைய உதவி தேவையில்லை, இப்படிதான் சொல்லணும். ஆனா ஆண்டவர் வந்து, நீ எங்க இருந்து வந்த, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எத்தனை நாளாக இருக்க, இது எதுவுமே கேட்கல. ஆனால் இந்த மனுஷனிடத்தில் சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷத்துலேயே இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலக்கும்போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. எனக்கு இவனுடைய புலம்பல் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை கொண்டு போய் விடுவதற்கு என்ன, யாருமே இல்லை. நம்ம வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பின்னாடி இந்த பேக் போன் இருக்கு பாருங்களேன், பின்னாடி நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க, நம்மளை வந்து முன்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போகிறவங்க, பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிலருடைய வாழ்க்கையில் இந்த மனுஷனுடைய வியாதியினால இந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவருடைய ஒரே ஒரு புலம்பல், எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லை, என்னை கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை,
இதுதான் தப்பு, இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த மனுஷன் புலம்புறான். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நமக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்த மனிதனும் அல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய பக்க பலமா இருப்பார், பெரிய பக்க பலமா இருப்பார். இந்த ஜபத்துல யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பின்னணி சப்போர்ட் பண்றவங்க, தூக்கி விடுறவங்க, தட்டி கொடுக்கறவங்க, ஆரம்பிச்சு கொடுக்கறவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நான் நம்புறேன் அவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம். நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளுக்கு யார் இருக்கு அப்படின்னா, கர்த்தர் கட்டளையிட காரியம் கண்டிப்பாக வாய்க்கும். ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும், செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நீங்கள் வேதத்தில் வந்து ஜோசுவாவை ஏதாவது ஒரு இடத்துல, அவனுடைய எஜமானன் மோசே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டி கொடுத்து பலப்படுத்தி நீ போ நீ செய் அப்படின்னு சொன்னதா? இல்லவே இல்லை. ஆனால் யார் அவனுக்கு பின்பலம் என்ன? கர்த்தர் அந்த மனுஷனை நினைத்து அவனை 20 லட்சம் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய ஒரு புலம்பல ஆண்டவர் மாற்ற போறாரு. என்ன புலம்பல் அப்படின்னு சொன்னா, எனக்கு பின்புலம் யாருமே இல்லைன்ற அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவியை அனுப்புவார், கர்த்தர் மனிதர்களை அனுப்புவார், கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவார், கர்த்தர் உங்களுக்கு மேடைகளை கர்த்தர் அமைச்சு கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நபர்களை கர்த்தர் கொண்டு வந்து இணைப்பார், கர்த்தர் உங்களுக்கு அஸ்திபாரத்தின் மேல உங்களுடைய கால்களை நிறுத்த வைப்பார். நிச்சயமாய் நடக்க போகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கை நிரம்ப பண்ணுகிற கர்த்தர் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் பக்கபலமாய் பின்பலமாய், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இவன், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு நாள் நிச்சயமாக வரும். நானே காப்பாற்றுவேன், நானே நீர்ப்பாய்ச்சுவேன். அந்த முழு உரிமையும் கர்த்தர் ஒருவரே எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமென். முதலாவதாக இவர் என்ன புலம்புறார் அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொன்னா, நான் போறேன், நான் ஓடுறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா, இன்னொருத்தர் ஜெயத்தை தட்டிட்டு போறாங்க, இன்னொருத்தர் வெற்றியை தட்டிட்டு போறாங்க, இன்னொருத்தர் அதுல அனுபவிக்கிறாங்க. அது கஷ்டப்பட்டது நான், உழைச்சது நான், பாடுபடுறது நான், ஆனா நான் பார்க்கும்போது இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிடறாங்க. அது வெற்றி வந்து இன்னொருத்தருக்கு போகுது. இந்த ஜபத்துல யார் ஒருவர் இதே புலம்பல் உங்களுக்கு இருக்கலாம், நீங்களும் அவங்கள மாதிரி வேகமாக ஓடலாம், நீங்களும் அவங்கள மாதிரி வேலை வேகமாக செய்யலாம், ஆனால் ஜெயம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, உங்களுக்கு யாருக்குமே ஜெயம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட.

பல பேரை சுமக்கிற அளவிற்கு, பல பேரை சுமக்கிற அளவிற்கு அது உனக்கு பாரமாய் அமைய போவது இல்லை, உங்களுக்கு பாரமாய் அமைய போவது இல்லை. ஹாலேலூயா! உங்களை சுமந்து கொண்டிருக்கிறதையே நீங்கள் சுமக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஹாலேலூயா! இந்த ரெண்டு சம்பவம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்பர் ஒன், முதலாவது என்னுடைய ஃபஸ்ட்டு என்ன புலம்பல ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என்றால், எனக்கு பின்பலமாய் இனி கர்த்தர் இருக்க போகிறார், எனக்கு அஸ்திபாரமாக ஆண்டவர் இருக்க போகிறார். இரண்டாவது, நான் இதுவரையிலும் வெற்றியை காணாததை கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து எனக்கு ஒரு வெற்றியை, முதல் முதலில் அந்த மனுஷன் ஒரு வெற்றியை பார்த்தது போல உங்கள் கண்கள் இந்த ஜபம் முடித்ததற்கு பிறகு நீங்கள் வெகு நாளாய் காணாத வெற்றியை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பிரத்யட்சமாய் கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். நீ உடையாத மகளே, நீ உடையாத மகனே. பாஸ்டர், எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் அது நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, இந்த மனுஷனை தேடி வந்து அந்த வெற்றியை கொடுத்தது போல எத்தனை வருடங்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ உன்னுடைய கண்களால் அதை பார்ப்பாய், அந்த வெற்றி. ஆமேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். இந்த வார்த்தை என் தலையின் மேல், என் பிள்ளையினுடைய தலையின் மேல் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். இந்த வார்த்தை எனக்கு உள்ளது, இந்த வார்த்தை எனக்குள்ளது, இந்த வார்த்தை எனக்குரியது. கர்த்தர் என்னை சீக்கிரமாய் ஜெயிக்க பண்ண போகிறார். என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நான் நடக்க போகிறேன். நான் எந்த காரியத்தை எல்லாம் டிப்பன் பண்ணி சார்ந்து வாழ்ந்தேனோ அது அத்தனையும் விட்டு விட்டு இல்லை, என்னை சார்ந்து அது வாழ்கிற அளவிற்கு கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். இனி நான் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் தரமாட்டார். கர்த்தர் என்னை பலருக்கு பிரயோஜனமான கருவியாய், பல மனிதர்களுக்கு பிரயோஜனமான கருவியாய், உங்க பிள்ளைய கர்த்தர் நிறைய பேருக்கு பிரயோஜனமான கருவியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹாலேலூயா! உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற ஜெயம் அல்ல, உங்கள் கண்கள் ஒரு ஜெயத்தை சீக்கிரமாய் பார்க்க போகிறது.

இப்போ கொஞ்சம் கூட கையை உயர்த்தி முழு பலத்தோடு நீங்க சதா கிரு நடக்கட்டும். இந்த பாட்டை பாட பாட பாட அந்த வாக்கு தத்துவம் எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய், எங்கள் புலம்பலை, எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்று, எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் அல்ல.

என் புலம்பலை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம், 30வது சங்கீதத்தை எடுங்கள் எல்லாரும். 30வது சங்கீதம், தேங்க்யூ ஜீசஸ். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 30வது சங்கீதம் 1வது, கர்த்தாவே என் சத்ருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தில் என்ன லாபம் உண்டு? புழுதியில் உம்மை துதித்து உம் சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி நீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றேக்கும் துதிப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்க வாசிப்பீர்களானால் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டார்டிங், ஒரு துவக்கத்தினுடைய சங்கீதம் தான் இந்த சங்கீதம். நிச்சயமாய் உங்கள் எல்லாருடைய தலையின் மேலும் அப்படியே நிறைவேறும். என் புலம்பலை, என் புலம்பலை. இனி உங்களுடைய வாய் புலம்பலினாலே அல்ல, சாட்சியினால் நிறைந்திருக்க போகும். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் சொல்லிட்டே நம்ம எந்திரிக்க போறோம். என்ன சொல்ல போறோம்னா, என் புலம்பலை, என் புலம்பலை, என் பிள்ளைகளை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர், என் வேலையை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் வருமானத்தை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் பிள்ளையை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். அறிக்கை செய்ய, அப்படியே அறிக்கை செஞ்சுட்டு, அறிக்கை செஞ்சுட்டு, ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியே அறிக்கை செய்து கொண்டே, என் புலம்பல், வாலிப தங்கச்சி தம்பி சொல்லுங்க, என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் எஸ் மாற பண்ணுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, இந்த வாக்கு தத்தம் என் பிள்ளைகளுக்குரியது, இந்த வாக்கு தத்தம் என் சரீரத்திற்குரியது, இந்த வாக்கு தத்தம் என் எதிர்காலத்திற்குரியது. இனி கர்த்தர் என்னுடைய வாயை நகைப்பினால் தான் கர்த்தர் நிரப்ப பண்ண போகிறார், களிப்பாக கர்த்தர் மாற்ற போறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு, எஸ் நெக்ஸ்ட் டைம், அடுத்த டைம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது என் நாவு சாட்சியை உச்சரிக்கும், என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும், என் சிந்தனை ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஜெபிங்க, நல்லா ஜெபிச்சுட்டு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா, ஆண்டவர் அப்படியே மாற்றுவாராக, மாற்றுவாராக. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போவது இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீசஸ், நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இனி ஜெப குறிப்புகள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டியது இல்லை, அப்படி என்று சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹாலேலூயா. எங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், எங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்படியே நீர் செய்வீராக. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, ஹாலேலூயா. இயேசுவே, எங்களை ஆண்டவரே பறந்து பாய்கிற ஆறை போல பெருக பண்ணுகிற கர்த்தர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவிடுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம், இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான், என் பிள்ளைக்கு தான், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் பிள்ளைய குறிச்சு இனி புலம்ப கூட சூழ்நிலையை கர்த்தர் வைக்க மாட்டீங்க அப்பா. சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஏசப்பா, இன்னைக்கு பாஸ்டர் மூலமா நீங்க பேசின வார்த்தை உண்மையானதுன்னா, இனி ஒருத்தட்ட கூட என்ன என் குடும்பத்தை குறிச்சோ, என் பிள்ளைகளை குறிச்சோ, என் சரீரத்தை குறிச்சோ நான் நெகட்டிவா பேசாதபடி கர்த்தர் என்னுடைய வாயில சாட்சியா என்ன நிரப்பணும். ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கட்டும், ஜெபிக்க ஜெபிக்க நடக்கட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. என்னோடு கூட வருகிறவர், என்னை என்றும் நடத்துகிற கர்த்தர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற கர்த்தர், வல்லமையை அனுப்புகிற கர்த்தர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க மகள எல்லாரும். நீ சாதாரணமானவர் அல்லப்பா.

நீங்க சொல்ல சொல்ல அந்த யுத்தத்துல ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க சொல்ல சொல்ல அந்த எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழுது. என் முன்னாடி நிக்கிற பிரச்சனை சாதாரணமானது ஆண்டவரே, என் தேவை சாதாரணமானது ஆண்டவரே, அந்த மனுஷங்க எம்மாத்திரம் ஆண்டவரே, அந்த மனுஷங்க எம்மாத்திரம், அந்த சட்டம் எம்மாத்திரம், எஸ் எஸ் அந்த கோர்ட்டு எம்மாத்திரம் ஆண்டவரே, எஸ் அந்த சத்துரு எம்மாத்திரம் ஆண்டவரே, அந்த வியாதி எம்மாத்திரம் ஆண்டவரே, எஸ் ஒரு பெரிய பிரச்சனை ஒவ்வொரு வரையும் அப்படியே நிரப்புது. நீங்க சாதாரண மாணவர் அல்ல, நீங்க சாதாரணமா

ஆனவர் அல்ல. ஒரு வந்து அஞ்சு விசை கூட நீங்க சாதாரணமானவர். எஸ் ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, சொல்றவங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யறவங்க அறிக்கை செய். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி.

ஆனா நீங்க ரொம்ப பெரியவர், நீங்க ரொம்ப பெரியவர். என் சத்ருக காட்டிலும் பெரியவர், என் தேவையை காட்டிலும் பெரியவர், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நீர் பெரியவர். ஓ, எனக்கு விரோதமா இருக்கிற சக்தியை விட நீர் பெரியவர். என் பிள்ளையினுடைய பலவீனத்தை விட நீர் பெரியவர். பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர், நீர் பெரியவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இயேசுவின் நாமத்தினால கட்டு கட்டு பல வருஷமா இருக்கிற கட்டுகள் இப்ப உடையட்டும், உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால உடையட்டும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உடையட்டும். சத்ருவே, அந்தகார பொல்லாத ஆவியினுடைய சக்திகளை இப்ப உடைத்து ஜெபிக்கிறேன். வல்லம வல்லம வல்லம வல்லம, எஸ் விட்டுற வேணாம். இயேசுப்பாவை நோக்கி, ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ்.

Yes, praise. Amen, amen, amen, amen. நம் அனைவரோடும் ஆண்டவர் எப்பொழுதும் இருக்க போகிறார். இனி என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். பாடி நம்ம எல்லாரும் அப்படியே முடிய போறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நம்புறேன், இனி உங்களுடைய வாயை கர்த்தன் புலம்பலினாலே அல்ல சந்தோஷத்தினால நிரப்ப போறேன். ஆமேன் சொல்லுங்க. அந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு பரம்புவாய் என்று சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் அந்த பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்துவத்தை முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட கிருபையா இருப்பாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு அந்த வாக்கு தத்தத்தை

grandi, താങ്ക് യു ഹോളി നന്ദി പരിശുദ്ധാവിയാനവരെ. இந்த மூன்றாவது நாள் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பில் நிற்கிற ஆண்டவரே, திறப்பில் நிற்கிற ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிற ஆண்டவரே, எவ்வளவு அவமானம். புலம்பாத, நீ ஒரு நாளாவது நீ புலம்பாம இருந்தியா? எப்ப பாரு புலம்பிட்டே இருக்கியே. இந்த வார்த்தையை எங்க பிள்ளைங்க கேட்டு கேட்டு நிறைய பேர் சோர்ந்தே போயிட்டாங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய புலம்பல கேட்கறதுக்கு கூட நிறைய பேர் ஆயத்தமா இல்ல, நிறைய பேர் ஆயத்தமா இல்ல. நிறைய பிள்ளைங்க, நான் எப்ப வந்தாலும் புலம்பிட்டேனே இருக்கிறேனே. ஏசப்பா உங்கள்டத்துல வந்தா டெய்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி புலம்பிட்டே இருக்கிறேனே. நான் ஒரு நாளாவது புலம்பாம நன்றின்னு சொல்ற அந்த நாள் வராதா? எங்க பிள்ளைங்க நிறைய பேர் அப்படிதான்ப்பா இருக்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் போய் நிக்க வேண்டியதா இருக்குது, அவமானப்பட வேண்டியதா இருக்குது. ஆமா, உடனே இந்த கதையை எடுத்துட்டு வருவேன், பிள்ளைக்கு சரியில்லை, அது சரியில்லை. இந்த அவமானத்தெல்லாம் எங்க பிள்ளைங்க தினம் தினம் அனுபவிக்கிறாங்களே. ஆனால் நீர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை உண்மைன்னு நாங்க நம்புறோம். வானம் ஒளிஞ்சு போகும், பூமி ஒளிஞ்சு போகும், ஆனா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மட்டும் சொன்னதை நிறைவேற்றாம எதுக்காக அந்த வார்த்தை போகுதோ அந்த காரியத்தை நிறைவேற்றாம திரும்பி வராதுன்னு சொன்னீங்க இல்லப்பா. உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம், உங்க வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம், உங்க வார்த்தை நடக்கும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை கடந்து வர வர வர அது எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையா இருந்தாலும் அதை தகர்த்தெறிகிற வல்லமை உங்க வார்த்தைக்கு உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பேசின அந்த வார்த்தை என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர் என்கிற அந்த வார்த்தை இப்போ கரங்களை தட்டி ஆமோதிக்கிற ஆமேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. எதை குறிச்சு என் வாழ்நாள்ல அதிகமான புலம்புனது இதை குறிச்சுதான் அப்படின்னு எங்க பிள்ளைங்க எதை சொல்லுதோ அந்த காரியம் உங்க வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியத்தை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த மகனை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த மகளை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. நிறைவேறட்டும் சாமி, நிறைவேறட்டும்ப்பா, நிறைவேறட்டும்ப்பா, நிறைவேறட்டும். யாக்கோப போல தாப்பா நிறைய தாயும் தகப்பனும் கெஞ்சுறாங்க, புலம்பிட்டே போயிருவேனோ, புலம்பிட்டே இறந்துருவேனோ அப்படிதாப்பா நினைக்கிறாங்க அவங்க நிறைய பேர். என் பிள்ளைய குறிச்சு வாழ்நாளெல்லாம் நான் புலம்பிட்டே இருக்கணுமா? யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவரே, தங்களுடைய கையிலிருந்து காற்றை புறப்பட பண்ணுகிறவரே, நீங்க இறங்கணும், நீங்க இறங்கணும். எங்க பிள்ளை டாக்டருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து புலம்புறது முடியணும், பேங்க்ல போய் உட்கார்ந்து புலம்புறது முடியணும், காசை வாங்கினவங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து புலம்புனது முடியணும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி போய் நின்று புலம்புனது முடியணும், அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு புலம்புறது முடிவுக்கு வந்து சாட்சி, சாட்சி, சாட்சி, உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் எழும்புறதற்கு இப்போ, இப்போ ஒரு இரக்கம் செய்வதற்கு இயேசுவே நீர் இறங்கும், இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா.
இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா. இங்க ஒரு சாட்சி இல்ல, ஆயிரக்கணக்கான சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன் புலம்பலை. ஜீசஸ் சாமி, இப்போ இப்போ இப்போ இப்போ இறங்கி வந்துருங்க ஆண்டவர். உங்களை வேலைக்காரனுடைய கண்களை எஜமான நோக்கி இருக்கிறது போல இரக்கம் செய்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டான் ஆண்டவரே. நீங்க இறங்கணும், நீங்களே அமைதியா இருந்தா எப்படிப்பா, நீங்களே அமைதியா இருந்தா எப்படிப்பா. அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல போய் புலமும் போது நக்கல் பண்ணது மாதிரி எங்க பிள்ளைங்க புலமும் போது கிண்டல் பண்றவங்க தான் நிறைய, உனக்கு தேவைன்னு சொல்றவங்க தான் நிறைய. அந்த காலங்களெல்லாம் முடிய போகிறதற்காக நன்றி. உங்க பாதத்தை முத்தம் செய். ஆன்லைன்ல எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல உடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதாக ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. So God bless you. Praise the Lord. Praise the Lord.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யானே என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவர் அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு பிள்ளைய கூட கேட்டிருக்கணும், எனக்கு என்னம்மா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீ உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க. ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரச்ச உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

வந்து எப்படி சொல்லணும்னா, என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாச வச்சீங்க, நான் அதுக்கு நான் பாத்திரவான்னா கூட தெரியல, ஆனா இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க, எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர், நான் எந்த செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ, எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடமும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவனு அவன் தான், அந்த பையன்தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு, அதுதான் என் ஆண்டவர்.

0: செய்ய கேட்பாங்க. எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையில இருந்து முடிஞ்சே வெளியே வர அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனை கொண்டு வரும், புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதெல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் நிக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

ஆதார் என்ன? நிறைய பேர் சொன்னாங்க, இவன் ஓடிட்டான், இவன் பயந்துட்டான், இவன் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டான். ஆனா யாருக்கும் தெரியாது, நான் ஓடி வந்ததே என் அப்பா சமூகத்துல, நான் ஓடி வந்ததே ஆண்டவருடைய பாதத்திற்கு நான் ஓடி வந்தேன். இனிமே யாரையும் தேடி போக மாட்டேன், இனி யாருகிட்டையும் கூனி குறுக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த இயேசு எனக்கு இருக்கிறா, ஒப்பற்ற என் செல்வம், எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறா. அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலே

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம்.
2: அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22. தையல் இயந்திரம் கண்டுபிடிப்பதில் தையல் ஊசியின் கண்ணை எங்கு வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஹாவ் என்பவருக்கு இந்த சிக்கலை தீர்க்க போதிய பணம் கிடைக்கவில்லை, நல்ல யோசனையும் வரவில்லை. ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. ஒரு வினோதமான தேசத்தின் ராஜாவுக்கு எலியாஸ் ஹாவ் தையல் மிஷின் கண்டுபிடித்து கொடுக்காததால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரை சுற்றிலும் காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் கையில் ஈட்டிகளை பிடித்து கொண்டிருந்தனர். அந்த ஈட்டியின் தலைப்பகுதியில் துவாரம் இடப்பட்டிருந்தது. இந்த கட்டத்தில் எலியாஸ் ஹாவ் விழித்து கொண்டார். அவருடைய கனவு கலைந்தது. எலியாஸ் ஹாவின் கனவு கலைந்ததும் தன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய தையல் இயந்திரம் வடிவமைக்கும் அறைக்கு சென்றார். அன்று காலை 9 மணிக்கெல்லாம் முதல் தையல் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் பல சிக்கல்கள் தீர்வை நம்முடைய சொப்பனத்திலே தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தானியேல் பாபிலோன் தேசத்திலே இருந்தபோது நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதனால் அவருடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது. அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விடுவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஞானிகளின் தலை துண்டிக்கப்படும் என்று ராஜாவினால் கட்டளை பிறந்தது. இது தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் அந்த மறைப்பொருளை ராஜாவுக்கு விடுவிக்க தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்பு தானியேலும் அவருடைய நண்பர்களும் அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பர்லவத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அதற்காக தானியேல் தேவனை துதித்தார். பின்பு நேபுகாத்நேச்சாரிடம் சென்று அவர் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தார். ராஜாவின் கலக்கம் தீர்ந்தது. தானியேல் உயர்த்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மோடு சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் பேசி மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர். அதன் மூலம் நாம் விடுவிக்கப்படலாம், பல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கூட தேவன் தரிசனத்திலே நமக்கு உணர்த்த முடியும். ஏரோதின் கொலை திட்டத்தை குறித்து யோசேப்பு சொப்பனத்தில் தூதனால் எச்சரிக்கப்பட்டார். உடனே அவர் இயேசுவையும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் தப்பித்துக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, ரகசியங்களை அறியவும் மறைப்பொருள்களை விளங்கிக் கொள்ளவும் தேவன் நமக்கும் ஆற்றலை தருவாராக. நம்முடைய குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவனே நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வெற்றியாய் நடத்துவாராக. தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தேவன் மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது அநேகர் உணர்வடைவார்கள், அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள்.

அதிகாரம் 10. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தருனை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெஞ்சமின் எலியாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்றான் என்று சொல்வார்கள். நீ அவிடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபேரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சம் ரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களையும் கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு ஏற்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாதஸ்வரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களுடைய கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளாக கொண்டிருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவதை கண்டபோது கீசன் குமாரனுக்கு வந்தது என்ன, அவளும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன், இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். அவரால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று. அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பே மேடையின் மேல் வந்தான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேடப் போய் அவைகளை எங்கும் காணாதபடியினால் சாமுவேல் இடத்திற்கு போனோம் என்றான். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றார். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர்களை இருகப்பிடித்து எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்களும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றார். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேரப்பண்ணின பின்பு பெஞ்சமின் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பெஞ்சமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியையும் சேரப்பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வரவானா என்று அவர்கள் திரும்பி கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கேயிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சபலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். ஆனாலும்
பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினால் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் தாமரை செல்வி. எங்கள் அப்பா பேர் ராஜகோபால். எங்கள் அம்மா பேர் வச்சலா. எனக்கு ரெண்டு சகோதரன் ரெண்டு சகோதரி இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில், பாரம்பரிய இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நாயுடு குடும்பம். மயிலாடுதுறையில் நாங்கள் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து ரயில்வேல, எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடச்சி ரயில்வேல ஐசிஎஃப்ல வேலையில் இருந்தாங்க. வேலையில் இருந்ததுனால நாங்கள் மயிலாடுதுறையில் தான் கொஞ்ச நாள் இருந்தோம். இங்கே வந்து கோவிலெல்லாம் வச்சு, எங்கள் அப்பா வீடு பூர்வீகமாக கோவிலெல்லாம் வச்சு, குலதெய்வம் கோவில்னு சொல்லிட்டு வீடில் கோவிலெல்லாம் கட்டி, அது அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. நிறைய எங்கள் அம்மா விரதங்கள் நிறைய இருப்பாங்க. நிறைய பூஜை புனஸ்காரம். எங்கள் பாட்டிக்கு வந்து சாமியெல்லாம் வந்து ஆடுவாங்க. ரொம்ப தீவிரமான குடும்பம். எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கோவிலுங்க வர்றது போகிறது இப்படி தான் நாங்கள் பாரம்பரியமாகவே இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் மத்தியில் எங்கள் அப்பாவுக்கு வந்து சென்னையில் இருக்கும்போது, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்து, அதனால் உடம்பு சரியில்லை. நாங்கள்லாம் சென்னைக்கு ஷிப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நாங்கள்லாம் சென்னைக்கு ஷிப் ஆகி போயிட்டோம். புரசைவாக்கத்தில் எனக்கு ஒரு என்னை கொண்டு போய் ஏழாவது எட்டாவது அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்க்கும்போது சிஎஸ்ஐ மெடில் ஸ்கூலில் என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க. சிஎஸ்ஐ மெடில் புரசைவாக்கத்தில் இருக்க சிஎஸ்ஐ மெடில் ஸ்கூலில் நான் போய் படிக்கும்போது என் தம்பி தங்கச்சிங்க எல்லாமே அங்கே படித்தாங்க. எங்கள் தம்பி அங்கே அட்வென்ட் கான்வென்ட்டில் வந்து படித்தான். அப்படி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஏசுனா யார் என்பது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. 12 வயசு கரெக்டாக இயேசுனா யாருன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நான் வந்து அந்த சின்ன பருவத்திலேயே இயேசுவை பற்றி நான் நல்லா தீவிரமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால நிறையா சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஆரம்பித்தேன். அப்போ மாடியில் ஒருத்தவங்க கிறிஸ்டின் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது, அந்த கிறிஸ்தவ டீச்சருங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது கொள்வது, அந்த ப்ரேயரில் கலந்துக்கிறது, இதில் நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அப்படி தீவிரமாக நான் இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால், நகையெல்லாம் போடாத, பொட்டெல்லாம் வைக்காத, நான் ரொம்ப தீவிரமாக ஆண்டவருடைய வைராகியமாக இருந்தேன். அந்த சின்ன பிள்ளையில் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பிள்ளை. எனக்கு ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சிங்க இருக்கிறதுனால எல்லாரும் பயந்துட்டாங்க. இது என்ன, இந்த சின்ன வயசுலேயே இது பிள்ளை இவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா இயேசுனா யாருன்னு தெரியாத ஒரு குடும்பத்திலேருந்து நான் வந்ததுனால ரொம்ப எல்லாருமே பயந்துட்டாங்க. என்னை வந்து இது எப்படியோ கன்னிகாஸ்திரி மாதிரியே மாறிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய கவலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போய் என்னை வந்து மயிலாப்பூரில் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மீசா சட்டம் நடக்கும்போது, மீசா பீரியடில் வந்து எங்கள் அப்பா வந்து மயிலாப்பூரில் நாங்கள் இருந்தோம். மயிலாப்பூரில் இருக்கும்போது செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் சேர்ந்ததெல்லாம், அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து நான் சேர்ந்ததெல்லாம் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான். இன்னும் நல்லா கிறிஸ்தவை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளவும் எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. நல்லா தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கவும் ஜெபிக்கவும் அது மாதிரி காரியங்களில் ஆண்டவர் என்னை நிறைய கொண்டு போனார். அந்த டைமில் தான் நான் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக வைராக்கியமாக இருந்தேன். அப்போ எங்கள் சித்தப்பாலாம் என்ன பண்ணார், எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துட்டோம் சென்னைக்கு வந்த உடனே. எங்கள் சித்தப்பா, எனக்கு ரெண்டு சித்தப்பா, ஒரு அத்தை இறந்துட்டாங்க, ஒரு அத்தை இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் சித்தப்பாலாம் என்னை ரொம்ப வந்து பொட்டு வைக்கலன்னுட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நீ ஏன் பொட்டு வைக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டுலாம் என்னை அடிப்பாங்க, எவ்வளவோ கொடுமைப்படுத்துவாங்க. பைபிள் படித்தா கொண்டு போய் போட்டுடுவாங்க. இதே மாதிரி போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆளுக்காலும் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால ரொம்ப பிரச்சனைகளாகவே போய்கிட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும். இருந்தாலும் இவங்க பிரச்சனைகள் மத்தியில் இன்னும் நல்ல வைராக்கியமாக இருந்ததுனால எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, நான் திருப்பி எங்கே அந்த மதத்தை விட்டு, நான் இந்து மதத்தை விட்டு நான் கிறிஸ்தவ மதத்துக்கே போயிடணுன்றதுக்காக எனக்கு எங்கள் சித்தப்பா வீடு ஒரு அலையன்ஸ் பார்த்தாங்க. அலையன்ஸ் பார்த்தது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கிறிஸ்தவர் மூலியமாக தான் அந்த அலையன்ஸ் வந்தது. எங்கள் வீட்டுக்கார அலையன்ஸ் வந்தது. எங்கள் வீட்டுக்கார சர்ச்சுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை. பெரியவங்க அரேஞ்ச் பண்ணி மேரேஜ்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் இது எனக்கு அமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு வந்து சம்மதம் தெரிவித்தேன். ஆண்டு கல்யாணம் வந்து இந்து பிரகாரம் தான் எனக்கு நடந்தது. வேளச்சேரில் தான் மேரேஜ் நடந்தது. மேரேஜ் நடந்து முடிஞ்சோடனே நான் வேளச்சேரில் தான் இருந்தேன். ஆனால் வேளச்சேரில் நான் இருந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழையபடி என்னை வந்து ரொம்ப வந்து திருப்பி நீ பொட்டு வைக்கணுன்னாங்க, இந்து பிரகாரமாக நீ சாமி கும்பிடணுன்னாங்க, எல்லாமே நீ தான் பொங்கல் தீபாவளி மற்ற காரியங்களெல்லாம் செய்யறதுக்கு நீ தான் மருமக, நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு பழையபடி எனக்கு ரொம்பவே ரொம்பவே எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் ராமசாமி. எங்கள் வீட்டுக்கார் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க. என் மேரேஜ் அப்போ அவங்க வந்து போஸ்ட்மேனாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்லாம் எழுதி எங்கள் அப்பாவுடைய தெரிஞ்சவங்க மூலயமா எப்படியோ இது பண்ணி அவங்க வந்து போஸ்டல் ஜிபிஓவில் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரெஷரியில் வேலை செய்தாங்க. ஆண்டருடைய கிருபையில் இப்படியே வண்டி போய்கிட்டு இருந்தது. ஆனால் அவங்களும் சர்ச்சுக்கு வருவாங்க, என்னை கொண்டு வந்து விடுவாங்க, திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் வந்து இந்து பிரகாரம் தான் இருக்கணுங்கிறதுல அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. சரி, நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் கணவர் குடும்பத்துலேயும் விக்கிரகத்துக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க கூட அங்கே ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதில் வந்து சில காரியங்கள் என்ன கட்டாயப்படுத்தி இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்களுக்காக சில காரியங்களை நான் செய்வேன். ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி செய்வேன். ஆனால் அதே மாதிரி அவங்களும் சில காரியங்கள் எனக்காக சர்ச்சுக்கு வர்றதுனா வருவாங்க. என்னை வந்து பீச்சிலேருந்து மீட்டிங் ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க, செய்வாங்க. அதனால் நான் ஆண்டவருடைய விஷயத்தில் நமக்கு வந்து இவங்களும் நமக்கு இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அது மாதிரி காரியங்களெல்லாம் நல்லா நேர்த்தியாக செய்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஆஸ் யூஷுவலாக போய்கிட்டு இருந்தது. இது மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்டோட இடத்துல எனக்கு ஒரு 25 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தாங்க. இடம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீட்டு ஓட்டு வீடு கட்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். என 76 எனக்கு மேரேஜ் நடந்தது. 80 நாங்கள் அங்கே வீடு கட்டிக்கிட்டு வந்துட்டோம். வீடு கட்டிக்கிட்டு வந்த உடனே அப்புறம் இவங்க ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் இவங்களுக்கு வேலை கிடச்சிது. மெட்ராஸ் பீச்சில் இவங்க வேலைக்கு போய்கிட்டு வருவாங்க. அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டருடைய கிருபையில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தினார். உயர்த்தி நல்லா மாடி வீடெல்லாம் கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். 5 வாடகைக்கு விடுற அளவுக்கு வசதி வந்தது. ஆண்டவர் எல்லா காரியமும் ஆண்டவர் செஞ்சார். அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவருக்குள்ளே இன்னும் பக்தி வைராக்கியமாக தான் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். பொட்டு தான் வச்சுக்கிட்டு இருப்பேன். கோவிலுங்களுக்கெல்லாம் இவங்க கூட்டிகிட்டு போவாங்க, போவேன். இவங்க செய்ய சொல்ல வேண்டிய காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னு கேட்டாக்கா இவங்களுக்கு வந்து இவங்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னுட்டு பக்தி வைராக்கியமாக என்னால் நிற்க, பக்தி வைராக்கியம் மனசில் இருந்தாலும் செயல்பட முடியாத சில சூழ்நிலைகள்னால நான் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆண்டவர் என்னை வேறு பிரித்தார். அது எந்த நேரம்னு கேட்டால் 92 நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. மெட்ராஸில் சொர்ணராஜ் பாஸ்டர் சர்ச்சிலேருந்து வந்து எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. ஓய் அருள்ராஜ் வந்திருந்தார் அந்த மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங் வரும்போது அவங்க வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் கொடுத்தவுடனே சரின்ட்டு அந்த மீட்டிங்க்கு போகவான்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எதுவுமே அவங்களுக்கு தெரியாத செய்ய மாட்டேன், சொல்லிட்டு தான் போவேன், சொல்லிட்டு தான் வருவேன். அப்படி இருக்கும்போது அவங்க போய் அந்த மீட்டிங்கில் போய் நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்தேன். வந்த உடனே இவங்க தான் என்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து கிடுகிடுன்னு உள்ளார வந்தவங்க என்ன பண்ணாங்க, கதவை பூட்டிக்கிட்டு உள்ளார போயிட்டாங்க. என்னை வெளியில் நிற்க வச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே நம்ம செஞ்சோம், ஏன் இப்படி நடத்துகிறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. புரியலன்னொன்று அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கதவை திறந்தாங்க. அப்புறமேட்டு கோபமாக அதே பிரச்சனையாக பேசிக்கிட்டு சண்டை பிரச்சனை வம்பு அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் நான் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து விக்கிரகத்தையும் கலந்துக்கிட்டு ஆண்டவருக்குள்ளாரையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் முழுக்க 92 மார்ச் மாதத்தில் நான் வந்து சின்னமலை சர்ச்சில் பாஸ்டர் மோகன்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். நான் ஆண்டவருடைய கிருபையினால் ஞானஸ்தானம் எடுத்தவுடனே சுத்தமாக விக்கிரகங்கள் வணங்கிறது, மற்றபடி எந்த கோயிலுக்கு போகிறது செய்யறது எதுவுமே இல்லை, பொட்டு வைக்கிறது இல்லை, எதுவுமே இல்லாத ஆண்டவருக்குள்ளே ரொம்ப தீவிரமாக வர ஆரம்பித்தேன். நான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப தீவிரமாக வர ஆரம்பித்த உடனே அந்த பழைய பக்தி வைராக்கியம், தேவனுக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம் எனக்கு திருப்பி ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையில் தான் திருப்பி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டங்கள் வந்தது. டெய்லி அடி, ஒரு நாள் கூட அடி இல்லாத நாளே கிடையாது. டெய்லி ரத்தம் சிந்துதல், தர தர தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த சிமெண்ட் தரையில் இயேசுவை இப்படி தான் இழுத்துக்கிட்டு வந்தாங்கன்னு வாங்க, காரி துப்புவாங்க, கன்னத்தில் அடிப்பாங்க, எல்லாரும் குடியிருக்கிறவங்கலாம் பார்ப்பாங்க. இயேசுவை இப்படி தான் செஞ்சாங்க, இயேசுவை இப்படி தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு என்னை டெய்லி சித்திரவதைப்படுத்துவாங்க. நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக மனசுக்குள்ளார வேதனையாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அபிஷேகங்களை கொடுத்தாரு, ஆண்டவர் அசுத்தாவித்தரத்துக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தாரு, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஒரு பக்கம் நெருக்கங்கள், ஒரு பக்கம் போராட்டங்கள், ஆனால் வீட்டில் ஜபம் தொடர்ந்து நடக்கும். நான் இந்துவாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு கேட்டாக்கா, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சினிமாவுக்கெல்லாம் போவேன். நிறைய பேர் நம்ம வீட்டில் எப்பயுமே 20-25 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க லேடிஸுங்க. நாங்கள்லாம் நிறைய சினிமாவுக்கு போவோம் வருவோம், நிறைய கோவிலுங்களுக்கு திடீர்னு போவோம் வருவோம் அப்படியெல்லாம் இருந்தேன். அப்போ வந்து 3 ஷோ கூட தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே வெளிப்பக்கம் கதவை பூட்டிட்டு யார் வந்தாலும் நான் இல்லைன்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளார உட்காந்து ஆண்டவரோடு தனித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி ஆண்டவரோடு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினார். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், நீ இதெல்லாம் எதிர்நோக்கி பார்த்து காத்துரு அப்படின்னாரு. நான் அதை காத்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. 2 வாட்டி எனக்கு விஷத்தை கொடுத்தாங்க. விஷத்தை கலந்து வச்சு நீ குடி, நீ வந்து உயிரோடு இருக்கவே கூடாது, ஜாதி கிழுக்காய்கிட்ட நீ, நான் வந்து கோவில் கட்டி நான் வந்து இந்த அளவுக்கு நான் எல்லாருக்கும் வந்து தெரியும், நான் வந்து நீ வந்து இப்படி வந்து நீ பண்ணு, நீ பொட்டு கூட வைக்காத நீ தீவிரமாக இப்படி இருக்கிறது வந்து பறக்கூட்டத்தில் சேர்ந்துட்டேன், நீ வந்து இப்படி இருக்கிறது எனக்கு வந்து அவமானமாக இருக்குதுன்ட்டு எனக்கு விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. நான் 2 வாட்டி விஷத்தை குடித்து ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவர் என்னை கடைசி தருணத்தில் என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். மரணத்தின் விளிம்புக்கே போயிட்டேன், ஆனாலும் ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் தேவன் என்னை பாதுகாத்தார். அது மாத்திரமில்ல, கேஸை திறந்து விட்டுட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை கொளுத்துறதுக்கு வந்தாங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கெல்லாம் பிசாசனுடைய கிரியைகளின் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தது. திருப்பி தலகாணி தூங்கிக்கிட்டே இருப்பேன், தலகாணியை வச்சு அப்படியே மூச்சு திணற மாதிரி பண்ணுவாங்க. எந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்றதே தெரியவே தெரியாது. ஆனால் காலம்புரை எந்திரிச்சு நல்லதடியாக சாப்பாடெல்லாம் கட்டி கொடுப்பேன், வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே செய்து கொடுப்பேன். ஆனால் திருப்பி எந்த நேரம் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல. திடீர்னு அப்பயே காரியத்து போவாங்க, அப்பயே அடிப்பாங்க, அப்படியே பிரச்சனை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தாத நாளே கிடையாது, கண்ணீர் சிந்தாத நாளே கிடையாது. தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து கதறிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் காலம்பரை ஜபத்தை உட்காந்துட்டேன்னா, அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் கதவை தாப்பா போட்டுட்டு ஜபத்தில் உட்காந்துட்டேன்னா சாயந்தரம் வரைக்கும் நான் ஜபத்தை விட்டு வெளியிலே வரமாட்டேன். பாண்டவரோடு இன்னும் நெருங்கி நெருங்கி நெருங்கி தெய்வ சமூகத்தில் கதறி அழுதுகிட்டே தெய்வ சமூகத்திலே உட்காந்துருந்தேன். அந்த டைமில் தைரியமாக ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. யாராவது வியாதின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தாரு. ஒரு பொண்ணுக்கு அசுத்தா

பார்ப்பாங்க. ஏன்னா பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது நான் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எனக்கு செய்வனை செய்யணும்னு சொல்லிட்டு கையில் வந்து என்கிட்டயே துணி கேட்டாங்க, என் தலைமுடி கேட்டாங்க, என்னென்ன மண் கேட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். நான் அப்போ சொன்னேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்கிறது இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யாருன்னு தேவன் சொல்லியிருக்காரு. ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நான். அதனால் அவங்களுக்கு தைரியமாக எடுத்து கொடுத்தேன். தைரியமாக எடுத்து கொடுத்து அவங்க எனக்கு மந்திரம் செய்ய போனாங்க. போன இடத்துல ஒருத்தர் அவங்க சொந்தக்காரவங்க மூலியமாக போனாங்க. போன இடத்துல என்னாச்சு, அந்த அவங்க எப்பயுமே மந்திரம் செய்துட்டு வர்றதுக்கே உள்ளேயே அந்த மந்திரவாதியே அதே இடத்துல மந்திரவாதியும் இறந்து போயிட்டேன். அப்படியே அந்த மந்திரம் செய்துக்கிட்டு வரவங்க வீட்டுக்குள்ளேயே வரலை. அவங்க அடுத்த நாள் அன்னைக்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்க வந்து புனகுடங்களை கிடந்தாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தார். தேவன் இதை செய்தாருன்றதை கூட புரிந்து கொள்ள தெரியல எனக்கு. தேவன் நமக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாருன்றதை கூட அப்போல்லாம் எனக்கு புரிந்து கொள்ளவே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், உனக்கு நான் இவ்வளோ செய்வனை பண்ணியிருக்கேன், இது மாதிரி காரியங்களெல்லாம் நடந்திருக்கு, உன் ஆண்டவர் இவ்வளோவா நேசிக்கிறாருன்றது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து நமக்கு நமக்கு இந்த குஜராத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து எரிஞ்சு அந்த மிஷினரி எரிஞ்சு போன டைம்லேயும் அவங்களுக்கு நான் பைபிளை கொடுத்து அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் உண்மையானவருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட நான் அன்பு தான் அதிகமாக செலுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்டு மூலியமாக சேஞ்ச் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு மூலியமாக எனக்கு போட்டாங்க. போட்டுட்டு ஒரு நாள் உட்காந்து ஒரு மாதம் வரைக்கும் அந்த போஸ்ட்மேன் வந்து எனக்கு அந்த இதை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னாக்கா இந்த அம்மா நல்லா வாழ்ந்தவங்களாச்சே, இவங்கக்கிட்ட எப்படி கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து அடுத்தது வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறேன், இது மாதிரி போஸ்ட்மேன் வந்து கொடுத்தாரு, என்ன செய்யறது நானுன்னு கேட்குறேன், நீ கையெழுத்து போட்டு வாங்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நான் கையெழுத்து போட்டு வாங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வந்து வேறு மதத்துக்காரி ஆகிட்ட, உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, அதனால் நீ வந்து இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெரம்பூரில் வந்து என்னுடைய ஜுவல்ஸை வச்சு தான் வீடு கட்டினது எல்லாம். அந்த வீட்டுக்கு நான் என்னுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, ரெண்டு கொத்தனார் வேலை செய்வாங்க, நான் ஒரு சித்தாள் மாதிரி இருந்து வேலை செய்வேன். மாடி வீடு கட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒவ்வொன்றத்தையும் உருவாக்குறதுக்கு. இவங்க இப்படி சொன்னோடனே, நீ கட்டின புடவையோடு வெளியில் போகணும், நான் தானே உனக்கு சம்பாரித்து போடுறேன், நீ அதை விட்டுட்டு ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிற, இயேசு உன்னை காப்பாற்றுறாரான் நான் பார்க்கணும், நீ நடுத்தரில் தான் நிற்ப, உன்னை பார்க்கறதுக்கு யாருங்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே வேதனைப்படுத்தினாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை எந்த சூழ்நிலையும் என்னை இயேசு கைவிட மாட்டார், என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு நான் வைராக்கியமாக இருந்தேன். அப்போ இந்த வெறும் புடவையோட வெறும் 5 ரூபாய் மட்டும் நான் உனக்கு தரேன், நீ இதை எடுத்துக்கிட்டு நீ போ, உனக்கு வேறு ஒன்றும் கிடையாதுன்னு பெரம்பூரில் கொண்டு வந்து 29B ஏற்றி என்னை வந்து விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, ஆண்டவரேன்னுட்டு நம்பி போய் சின்னமலை சர்ச்சில் அப்போ மகிழ்ச்சி ஆசிரியருடைய ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது, பாஸ்டிங் ப்ரேயர். சரின்ட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் போய் இது மாதிரி விஷயத்த சொன்னேன். வீட்டில் போய் விஷயத்த சொன்னோடனே, நீ எதுக்கு கையெழுத்து போட்ட அப்படின்னாங்க. கையெழுத்து போட்டனோடனே, இல்லை இப்போ அவங்க கையெழுத்து போட சொன்னாங்க போட்டேன் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒன்றும் பேசலை. சரின்ட்டு அமைதியாகிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னு கேட்டாக்க, எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு எதிராக என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினார், பைபிள்லாம் தூக்கி போட்டு என்னை அடித்தவர், அவர் பாருங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டார், அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுத்தவுடனே அவர் என்ன பண்ணார், எனக்கு சப்போர்ட்டிவ் ஆகிட்டார். நீ கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி கடவுள் தான் உண்மையானவர், நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணிட்டேன். அவங்களும் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். வேளச்சேரியில் ஏஜி சர்ச்சில் தான் நான் அதிகமாக ஊழியம் செஞ்சேன். நிறையா பாஸ்டிங் போடுவேன், ஜெபம் பண்ணுவேன். 1 மாதத்துலேயே 50 ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வரதுக்கு உதவி செய்தார். நிறைய ஜெபம் ஊழியம் இதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அதிகமான காரியங்கள் ஆண்டவருக்காக நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் என்னை வந்து கொலை பண்ணணுன்றது வேளச்சேரிக்கு இவங்க வந்திருக்காங்க. வேளச்சேரிக்கு வந்து என்னை கொலை பண்ணணும்னு வந்திருக்கும் போது என் பின்னாடியே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னமோ தெரில, அவங்கள வந்து அப்படியே போயிடுவாங்க. ஒரு வாட்டி ஐஐடியில் கூட்டிகிட்டு போய் என்னை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த டைமில் என்னாச்சு, தூதன் பிரதட்சமாக இறங்கி வந்து அவங்க அப்படியே மிரண்டு போய் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த மாதிரி காரியம்லாம் தேவன் செய்திருக்கிறாரு. இதெல்லாம் அவங்க சொன்ன சாட்சி. இப்படியெல்லாம் காரியங்கள் செய்திருக்கப்ப தேவன் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாரு நம்ம மேலே அப்படின்றத நான் இப்போ தான் ஒவ்வொரு காரியமாக அசை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் செய்த காரியங்கள்

மிக பயங்கரமான காரியங்கள். தேவனை துதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன், ஆண்டவரோட சமூகத்தில் இருப்பேன், ஆண்டவருக்காக வாழணுங்கிறது மட்டும் ஒரு இன்னும் அதிகமான வைராக்கியம் வந்துச்சு. ஆண்டவருக்குள்ளேயே நான் தீவிரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக ஆண்டவருக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் அவங்கள ஒரு நாளும் வெறுக்கவே இல்லை. அவங்க அதை செய்யலை. அவங்களுக்குள்ளே இருக்கிற சத்துரு தான் இந்த மாதிரி காரியங்களை செய்துக்கிறான். நம்ம அவங்க சத்துருவை கடிந்து கட்டணும். அந்த ஆத்மா வெளியேறப்பட்டுருது. அந்த ஆத்மா எப்படியாவது ரட்சிக்கப்படணுன்றது மட்டும் என்னுடைய ஜெபமாக இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலை மத்தியில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த உடனே நான் வேளச்சேரியில் இருந்தோம். வேளச்சேரியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாரம். ஒரு டைம் அப்பா சப்போர்ட்டாக இருந்தாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. இந்த போராட்டத்தின் மத்தியில், ஊழியத்தின் மத்தியில் நான் சர்ச்சுக்கு போகிறது வர்றது, இவங்களுடைய டார்ச்சர் ஒரு பக்கம், என்னை கொலை முயற்சி ஒரு பக்கம், ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிப்பு. அந்த பாதிக்கிற டைமில் தான் எங்கள் ரிலேஷன் மூலயமா எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற சர்ச்சுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஏஜி சர்ச்சில் நான் இருந்தேன். அங்கே பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்து பாஸ்டர்களும் நானும் சேர்ந்து ஊழியத்துக்கு செஞ்சிகிட்டு இருந்தேன். பாஸ்டர் அம்மாவும் நானும் சேர்ந்து ஊழியத்துக்கெல்லாம் போய்கிட்டு வருவேன், செய்வேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. அதிகமான நேரம் சர்ச்சில் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுறது, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யுது, கேஷல் எடுக்கிறது, பைபிள் ஸ்டடி படித்தது, அது மாதிரி காரியங்களெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்காரங்க வந்தார். ஒரு வாட்டி அங்கே எங்கள் வீட்டுக்கார் வந்தார். எங்கள் வீட்டுக்காரங்க இங்கேருந்து வந்து ஓன்னு அழுதாங்க. என்னத்துக்கு அழுகுறீங்க அப்படின்ட்டு கேட்டேன். கேட்டவுடனே அவங்க வந்து, நீ வணங்குற தேவன் உண்மையான தேவன், நீ வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன். அவர் வந்து இதுவரைக்கும் உன்னை வந்து கைவிடவே இல்லை. நீ வந்து சென்னையில் இருந்த, சொந்தக்காரங்களோட இருந்த, உனக்கு பாதுகாப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நீ இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிற, நீ கோயம்புத்தூருக்கு வந்து உனக்கு வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பு உன் மேலே உனக்கு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல முன்ன பின்ன தெரியாதவங்க உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. இவங்க யாருன்னு என்ன தெரியவே தெரியாது. அவங்க என்ன மேலே எவ்வளோ அன்பு வச்சு எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், நீ அன்பு செலுத்துகிற மாதிரி அவங்களும் எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்றத உணர்ந்து அறிக்கையிட்டு அழுதாங்க. ஜெவமன் அழுதாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு பயங்கரமான நோய் வந்துடுச்சு. அவங்களுக்கு பயங்கரமான டிபி நோய் வந்துடுச்சு. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு பலன் இல்லை. இதற்கு மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், சென்னையில் அவங்க வேலை செய்த இடத்துலேயே ஒரு விடோவோட காண்டாக்ட் ஆகி அந்த விடோ இவங்களுக்கு செய்வனெல்லாம் செஞ்சு வச்சு இது பண்ணி எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டா. இவங்க அம்போன்னு ஆயிட்டாங்க. பென்ஷன்லேருந்து எல்லா பணமும் பறிக்கப்பட்டுடுச்சு. அம்போன்னு ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்தாங்க. இவங்க சூழ்நிலையில் வந்துட்டு இவங்க வியாதியோடு வந்து சேர்ந்தாங்க. எதுவுமே எந்த விதத்துலேயும் ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்த உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது எவ்வளோ விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவங்கள சர்ச்சுக்கு வழிநடத்தி அவங்க ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. நான் ஊழியத்துக்கு போவேன், நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்தேன். ஏன்னா இவங்க வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. நான் குடும்பத்தை நடத்துறதுக்கு வேலைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. சர்ச்சு ஜபம் ஊழியம் அதோட வேலைக்கும் போயிட்டு வந்து அவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு அவங்களோட ஊழியங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் ஆண்டவர் வந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தார். கிரியை செய்ய ஆரம்பித்து அவங்க அப்படியே நல்ல ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருந்தாங்க. சரி, இங்கே நம்ம சொந்தக்காரவங்களாம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. அவனை அம்போன்னு விட்டுட்ட ஒரு மனுஷனுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இப்படியெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வேணவே வேணாம், நீ வந்துரு அப்படின்ட்டு இவங்க என்னட்ட ஒரே பிரச்சனை பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட டைமில் அது எவ்வளோ வெளியேற பெற்ற ஆத்மா. அந்த ஆத்மா நம்ம இழக்கக்கூடாது, இல்லை தேவன் அதை தேவன் அதன் மூலம் மகிமைப்படுவாருன்னு சொல்லிட்டு அவங்கள மெதுவாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றது, இப்படியே அவங்களும் என்னோடையே இருந்தாங்க. அது ஒரு எனக்கு அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படியே வந்து நல்ல ஆண்டவருக்குள்ளே நடத்தி நல்லா ஆண்டவருக்குள்ளே அவங்க பலப்பட்டாங்க. பலப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே அதுக்கப்புறம் அவங்கள அங்கே அவங்களுக்கு அடக்கம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நம்ம தனியாக இருக்கிறதுக்கு விட மாட்டாங்கல்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து தஞ்சாவூர்லேருந்து பாபநாசத்தில் ஒரு இடத்துல என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து இருந்தேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்.
சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறேன், வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன், சபைகளுக்கு மத்தியில் கொண்டு போகிறேன், சபைகளுக்கு மத்தியில் கொண்டு போகிறாங்க, சாட்சிகள் ஊழியம் செய்கிறேன். இப்போ வந்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் மந்திரக்கட்டுகள் மத்தியில் ஜெபிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தராரு. பிசாசு தர காரியங்களை செய்கிறாரு, வெளிப்பாட்டு வரங்களை கொடுக்குறாரு ஆண்டவர். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் எனக்கு வந்து வேறு இவங்களுடைய பென்ஷனெல்லாம் எதுவும் இல்லைனாலும் ஊழியத்தில் வருகிற ஏதாவது ஒரு சில காணிக்கைகள் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுல ஆண்டவர் என்னை ரொம்ப நேர்த்தியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. குடும்பம் குடும்பமாக ஆண்டவருக்குள்ள ஆத்துமாக்களை நேர்த்தியாக நடத்துறதும், மந்திரக்கட்டுகள் இருக்கிறவங்க மத்தியில் ஒரு ஜெபிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலை தரவும், விடுதலை ஆண்டவர் தரவும், நிறைய பேருக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டின் வரங்களை கொடுத்து அவங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்துக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ தூரம் பிரயாணங்கள், அலைச்சல்கள், போராட்டங்கள் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி, ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டாக்க, விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கிருபை. எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, என்கிட்ட இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணியாவது அவங்களுக்கு கொடுத்து, அவங்கள அசுவாசப்படுத்தி, அவங்கள சமாதானமாக வச்சுருந்து, அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட் ஆகி எத்தனையோ தற்கொலைக்கு போனவங்களும் ஆண்டவர் வந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. அவங்கள ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் விபச்சார இடத்துல இருக்கிறவங்களை ஆண்டவர் வந்து அவங்கள திருத்தி அவங்கள வந்து தேவனுடைய பிள்ளையாக அவர்களை நடத்துறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு. விழுந்து போன சபைகள், பாஸ்டர்ஸ்னால பாஸ்டர்ஸ் இது படி சிதறடிக்கப்பட்ட சபைகள் மத்தியில் ஊழிய செஞ்சு அந்த சபைகளை கட்டப்பட தேவன் உதவி செய்திருக்கிறாரு. ஒவ்வொரு காரியமும் தேவன் செய்த காரியமெல்லாம் மிக மிக மிக மிக பெரிய ஆச்சரியமான காரியங்கள். ஒரு பாரம்பரிய ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஆண்டவர் வந்து என்ன ஆண்டவர் எடுத்து இப்படி செயல்படும்போது எனக்கு அப்படியே நான் இப்பெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை துதிக்காத இல்லை, ஆண்டவர்கிட்ட அதிகமாக இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கிட்டு இருக்க, ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த ஊழியம் எனக்கு இன்னும் அதிகமாக நான் எப்படி செய்யறது, ஆண்டவரே இன்னும் கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே தவிக்கப்பட்டுட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்க மத்தியில் இன்னும் நான் அதிகமாக அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வருகையில், உம்முடைய வருகைக்குள்ளே நான் எவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி எவ்வளோ பேரை தேவனுக்குள் கொண்டு வரணுன்றது மட்டும்தான் இப்போ என்னுடைய லட்சியமாக இருக்குது. இப்போ என்னுடைய சாப்பாடோ, என்னுடைய தூக்கமோ, என்னுடைய அலைச்சலோ எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. எனக்கு இருந்தாலும் ஒரு ஸ்தோத்திரம், ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவருக்கு ரெண்டு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், பகலெல்லாம் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய நேரம் காத்திருக்கிறேன், ஆண்டவரோடு உருவாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நீங்கள் மட்டும் எனக்கு போதும், ஆண்டவரே நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையின் மத்தியில் எங்கள் தம்பிக்கு பெரிய சின்ன தம்பி திருச்சியில் இருக்கிறான், ஜோதிராமன். அவனுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது, அவனுக்கு ஜெபம் பண்ணோம். அவனுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிரியை செய்தார். கிரியை செய்யும்போது இப்போ அவனும் ஏசப்பா ஏசப்பான்னுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி எங்கள் ரெண்டாவது தங்கச்சி நிர்மலா, அங்கே அவங்க வீட்டுக்கிட்ட தான் எனக்கு வீடு வாங்கி கொடுத்தா. அவங்க தான் எனக்கு அவங்க வீட்டுக்கிட்ட பக்கத்தில் தான் நான் தங்கியிருக்கிறேன் எனக்கு பாதுகாப்புக்காக. ஆண்டவர் அந்த இடத்துல நான் ஊழியம் செஞ்சிகிட்ருக்கிறேன். அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்தார். இப்போயும் அநேக மந்திரக்கட்டுகள் மத்தியில் இருக்கிறவங்கள நம்ம வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தருவார். அதுக்கப்புறம் அவங்க ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு ஆண்டவர் செய்கிறாரு. குடும்பம் குடும்பமாக ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. சபைகளில் இருந்து நான் ஊழியம் செய்கிறேன். அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. சபைகளை தங்கியிருந்து ஊழியம் செஞ்சு அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்திருக்கிறாரு. எனக்கு ஆண்டர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்தணும், பாதாளத்துக்கு யாரும் போகக்கூடாது, கட்டுகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை. இயேசு தான் விடுதலை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜீவனாய் இருக்கிற தேவனை நம்ம அண்டி கொள்ளும்போது தேவன் நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தருகிற ஒரு விடுதலையின் நாயகன் நம்ம இயேசப்பா. நமக்கு நிறைய விடுதலை தருகிறவர். என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எத்தனையோ பிரச்சனை, உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதுன்றார் ஆண்டவர். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்கிறது இல்லைன்றார் ஆண்டவர். வியாதியின் கூரை முறித்து போடுவேன்றார் ஆண்டவர். எத்தனையோ பலகீன கட்டுகள் மத்தியில், சோர்வின் காரியங்கள் மத்தியில் தேவன்
உயிர்ப்பித்து நம்மளை வழிநடத்தினார். அநேகருக்கும் பலகீனத்தின் டைமில் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்களையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து வாழும்போது தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலையை தராரு. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், கையில் பணமே இல்லாத சூழ்நிலைகள், என்ன நாளைக்கு அரிசி வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஆண்டவரை ஆராதிச்சிக்கிட்டு இருப்போம். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரியங்களை செய்வார். 92 இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாத என்ன வச்சதே கிடையாது. எத்தனையோ நாள் கட்டின புடவையோடு வந்த ஆண்டவர் இன்றைக்கி எத்தனையோ புடவைகள், யார் யாரோ ஜவுமணி புடவைகளெல்லாம் எடுத்து தராங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வந்து சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவன், தேவனை நம்ம எவ்வளோ நேசிக்கணும், தேவனுக்காக எண்ணத்தை செலுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவன் மன விருப்பத்தை நிறைவேற்றணும். நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ குடிகாரர்களை ஆண்டவர் திருத்தறதுக்கு ஆண்டவர் எனக்கு வச்சுருந்தார். நான் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சபை வராத இடத்து கிளை சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்தார். தேவன் செய்த நன்மைகளை சொல்ல முடியாத காரியங்கள், சொல்லவே முடியாது. இவ்வளவு காரியங்கள் எப்படி நம்மளால் செய்ய முடியும், ஒரு தனி மனுஷனால் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் இத்தனை நெருக்கங்கள் மத்தியில், இத்தனை பாடுகள் மத்தியில், இத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் நம்மளை நடத்துகிறாருன்னா அவர் நம்மளை ஜெயிக்க வைக்க தான் நடத்துவார். கோலியாத்தை வீழ்த்தின தேவன் தாவீதை கொண்டு நம்மளையும் எல்லா விதமான கோலியாத்துகளைப் போல இருக்கிற பிரச்சனைகளை வீழ்த்தி நம்மளுக்கு ஜெயம் எடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எரிகோ கோட்டை போல பிரச்சனைகள் நமக்கு தடுத்து நிறுத்தி முன்னாடி வரலாம், ஆனாலும் எரிகோ கோட்டையை உடைத்து போட்ட தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருகிறவர். இந்த ஊழியங்கள் இதோடு இல்லை, இன்னும் மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னும் அதிகமான கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் சொன்னதை அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தேவன் சொன்னதை நிறைவேற்றிக்கிட்டு வராரு. எங்கள் குடும்பத்திலையும் தேவன் ஒரு அசைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ எல்லாரும் ஜெபி ஜெபின்றாங்க. எவ்வளோ குடும்பத்தாராலையும் நான் நிறைய உதாசீனப்படுத்தப்பட்டு, எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டு, எவ்வளவோ வேதனைப்படுத்தப்பட்டு இருந்தேன். ஒருத்தர் வீட்டுக்கும் போகிறதுக்கு கூட அஞ்சுவேன், யாருக்கு கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கூட அஞ்சுவேன். அவ்வளோ வேதனைப்பட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் நீ வாமா, நீ ஜவுமண்ணுமான்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எவ்வளோ தனிமையான சூழ்நிலை, எவ்வளோ கண்ணீர் சிந்தப்பட்ட சூழ்நிலைகள், எவ்வளோ போராட்டங்கள் இல்லாத சூழ்நிலையில் மத்தியில் கூட தேவன் அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன் வைத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஊழியம் வந்து இயேசுவின் ஆறுதலின் ஜப வீடுன்னு விட்டு ஊழியம். முதல்ல ஆறுதல் படுத்தி, அவங்கள தேர்தல் படுத்தி, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துறது தான் நம்மளுடைய ஊழியம். ஆண்டவர் எப்படியாவது அவங்கள ஆறுதல் படுத்தணும், ஆண்டவர் தான் ஆறுதல் படுத்தணும். எத்தனையோ மரண கண்ணியில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் அன்னூரில், கோயம்புத்தூரில் அன்னூரில் ஒரு மரண கண்ணியில், மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. மதுரையில் ஒருத்தவங்களுக்கு வந்து காது கேட்கலை, வாய் பேசாத ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. திருவையாறு போகிற வழியில் அந்த ஊரில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு. நிறைய அசுத்தாவி தரத்தவங்க, நிறைய காரியங்கள், கட்டிலிருந்து மரண கண்ணியில் இருக்கிறவங்களை அநேகர் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறாரு. அநேகருக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரு. இரவும் ஒன்று தான், எனக்கு பகலும் ஒன்று தான். எத்தனையோ நாள் நான் நைட்டில் தூங்குறதே கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உமை தவிர எனக்கு வேறு நாதி கிடையாது ரஜா, நீங்கள் ஒரு ஆள் தான் ஆண்டவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆறுதலே இல்லாத சூழ்நிலை மத்தியில் என்னை ஆறுதல் படுத்துகிறது அவர் ஒண்டி தான். எனக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையும் எனக்கு எல்லாமும் எல்லாமாக இருக்கிறவர் அவர் தான். அப்படியாப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் நம்மளை சோர்வடைய வைக்கிற தேவன் அல்ல, ஒரு நாளும் நம்மளை கண்கலங்க வைக்கிற தேவன் அல்ல. ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிற தேவன், ஒரு தகப்பனை போல சுமந்து காப்பேன்னு சொல்கிறாரு. தாயும் தகப்பனும் கூட நம்மளை ஒரு விதத்தில் கைவிட்டுடலாம், ஆனாலும் நம்ம தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவனே கிடையாது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை கண்ணின் கருமணியைப் போல பாதுகாக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்கிறார். இந்த ஆபத்து வரப்போது மகளேன் முன்கூட்டி ஆண்டர் சொல்லி, இதில் நீ இப்படி தப்பித்துக்கொள்கிற போக்கை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன்னு
ஆண்டவர் தப்பித்து கொள்கிற போக்கை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை தேடி வந்து விசாரிக்கிறார். தேடி வந்து நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் பாடுகள் நமக்கு என்ன செய்யும், பாடுகள் நமக்கு என்ன செய்யும், பாடுகள் ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவனம் பட்சத்தில் இருந்தால், தேவனம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிரடியாக இருக்கிற கையெழுத்துக்களை நான் குலைத்து போடுவேன்றார் ஆண்டவர். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் பக்தி வைராகியம் மாத்திரம்தான். அவரிடத்துல நம்ம பக்தி வைராகியத்தோடு நடந்து கொள்ளும்போது எவ்வளோ பெரிய சூழ்நிலையோ எந்த சந்தர்ப்பமோ அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவன் பாதுகாப்பார். கட்டண புடவையோடு என்னை அனுப்புனாங்க, நீ போ, உனக்கு நீ வந்து உன் அடுத்தருல தான் நிற்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு எத்தனையோ துணிமணிகளை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நினச்சி பார்த்து நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் விளைக்கிறேன் கொடுத்து வாங்கினதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் எதுவுமே விளைக்கிறேன் கொடுத்து வாங்கலாம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையுமே இலவசமாக தான் ஆண்டவர் கொடுத்துட்ருக்கிறாரு. தேவன் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர். ஒரு நாளெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அவருடைய அவர் செய்த நன்மைகளை தேவனை துதிக்காது இருக்க முடியாது, தேவனை ஜெபிக்காது இருக்க முடியாது. இரவெல்லாம் பகலெல்லாம் சந்தோஷத்தில் சந்தோஷ தேவன் செய்த நன்மைகளும் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளும் நம்ம நினைக்கும்போது இரவெல்லாம் துதிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். நமக்கு அந்த அதுலேருந்து விடுபடவே முடியாது. தேவன் செய்த நன்மைகள் அவ்வளோ பெரிய காரியங்கள். நம்மளை எல்லாரும் ஒன்று செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. ஆனால் தேவன் மறவாதவர், ஒரு நாளும் மறவாதவர். ஒரு நாளும் நம்மளை மறக்கிற தேவன் கிடையாது. நம்மளை சேர்த்தணைத்து கொள்கிறவர், தாங்குகிறவர், தப்பி வைக்கிறவர், தப்பி செல்கிற போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது. தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நடத்துகிற காரியம் மிகப்பெரிய காரியமாக இருக்கும். முன்ன பின்ன தெரியாத இடம், முன்ன பின்ன தெரிய பார்க்காத ஆட்கள், முன்ன பின்ன பழகாத இடங்களுக்கெல்லாம் தேவன் கொண்டு போகிறாரு. கொண்டு போய் அந்த இடத்துலையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரு. தேவன் உயர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல. எதையுமே நம்ம மிகைப்படுத்தி பேசுறதுக்கோ சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. எல்லாமே தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை மட்டும் நம்ம கூட இருந்ததுன்னா போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அவ்வளோ அன்பாக அற்புதமாக நடத்திக்கிட்டு போகிற தேவனை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். தேவன் மிகப்பெரிய தேவன். தயவுசெய்து யாரும் எந்த மந்திரக்கட்டோ எந்த பொல்லாத கிரியையோ நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க. கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். தேவனம் பட்சத்தில் இருந்தால், தேவனம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்கிறவன் யார்? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அணுகவே அணுகாது. நான் செய்து கொடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. ஆனால் அந்த மந்திரவாதி தான் இறந்தான், அந்த மந்திரம் செய்தவங்க தான் இறந்தாங்க அந்த ஸ்பாட் அவுட்டில். ஆனால் தேவன் என்னை இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் என்னை எப்படி நடத்துகிறாரு, எவ்வளோ எத்தனை எத்தனை பேர் ஆண்டர் சொல்கிறார், ராஜாக்கள் மத்தியில் நான் உன்னை அமரச் செய்வேன்னு சொல்கிறாரு. தேவன் இன்றைக்கும் அது மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம படிக்காதவங்க தான், நம்மளை விட பெரிய படிப்பு படித்தவங்க, பெரிய அதிகாரியாக இருக்கிறவங்க மத்தியில் எல்லாம் ஆண்டவர் சர்வசாதாரணமாக நம்ம கொண்டு போகிறாரு. அவங்களுக்கு நம்மளை சுவிசேஷம் செய்ய வைக்கிறாரு. அவங்க நம்மளுக்கு எவ்வளோ, அவங்க நம்ம முன்னாடி எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய டைம் நான் நினச்சி அழுதுருக்கிறேன் தேவ சமூகத்தில், தேவன் எவ்வளோ பெரியவர், தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்க. அவர் சொன்ன சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் மனம் மாற மனு புத்திரர் அல்ல. அவர் வந்து மனுஷனே இல்லைங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கண்ணின் கருமணியை போல பாதுகாக்கிற தேவன், நம்மளை கடாட்சிக்கிற தேவன், களி கூறுகிற தேவன், தப்பி செல்கிற போக்கை உண்டு பண்ணுகிற தேவன். எத்தனையோ காலத்து சூழ்நிலையில் நம்ம கண்ணு மண்ணு தெரியாத நம்ம போய்கிட்டு இருப்போம், நமக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தூதனை கொண்டு நம்மளை வழி நடத்துறதுக்கு வல்லவராக இருப்பார். எத்தனையோ பலகீன சூழ்நிலை மந்திரக்கட்டுகள் மத்தியில் ஜெபிக்கும்போது எத்தனையோ கட்டுகள் நம்மளை அந்த பலகீனம் நம்மளை தாக்கியிருக்கும். ஆனாலும் பாருங்கள், மரண கண்ணிகளிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிற தேவன். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உன்னோடு நான் இருப்பேன்னு சொன்ன தேவன். நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் தேவன். நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். நம்மளை நல்ல கண்காணியாக இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம அவரையே சார்ந்து கொள்வோம். அவருடைய நாமத்திற்கு மகிமை. தேவன் உயர்வாராக. தேவ சித்தம் நிறைவேறப்படட்டும். என்னை தரைமட்டம் தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவ நாம மகிமைப்படட்டும். இந்த சாட்சியை உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்ன கேட்டிங்கனாக்கா,
நீங்கள் என்ன மாதிரியே விக்கிரகத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், தேவன் யார் என்பதை அறியாதவர்களாக இருக்கலாம். தேவனை அறிந்து கொள்கிறதுக்கு தேவன் செய்த கிரியைகளுக்காக தான் நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் தேவனை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும்போது தேவன் விடுதலை தருவார். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் தான் நமக்கு சொல்யூஷனாக இருக்கிறாரு. ஆண்டவரை தவிர வேறு யாருமே இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னாக்கா அவர் தான் சிலுவையில் நம்மளுடைய எல்லா சாபங்களுக்காக, பாவங்களுக்காக, ரோகங்களுக்காக அடிக்கப்பட்டவர், இரத்த சிந்தப்பட்டவர், மீட்கப்பட்டவர். அவரால் மட்டும்தான் விடுதலை தர முடியும். அவரால் மட்டும்தான் மீட்பு தர முடியும். அவரால் தான் நம்ம ஜெயத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியும். வேறு எந்த சூழ்நிலையும், வேறு எந்த சந்தர்ப்பத்திலையும், வேறு யாராலையும் எந்த சூழ்நிலையும் நமக்கு விடுதலை தராது. அதனால தான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னாக்கா நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நான் பெற்றுக்கொண்ட சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட விடுதலை, இன்றைக்கி நான் ஜீவிக்கிற முறைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாதிரி நீங்களும் ஆண்டவர் போதுமானவராக உங்களுக்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கணும், ஜெயத்தை தருகிறவராக இருக்கணும். நீங்களும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஜெயத்தின் மேல் ஜெயம். இப்போ நான் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து அநேகரை ஆண்டவர் சந்திக்கணும், ஆண்டவருக்கு எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்னு நான் எப்படி இருக்கிறேன், விடுதலை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் எப்படி நினைக்கிறனோ, அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெயம் எடுத்துட்டு நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்கல்ல. உங்கள் மூலம் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இல்லை. அதே ஒரே ஒரு நல்ல நல்ல உள்ளத்தோடு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுறதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஆமென்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஹாட் ஏர் பலூனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய பலூன்ல வாயு பொருள் அல்லது வெப்ப காற்று அடைக்கப்பட்டிருக்கும். கீழ்ப்பகுதியில இணைக்கப்பட்டிருக்கும் கூடையில ஆட்களை ஏற்றிக்கிட்டு வானத்துல பறக்கும். ஒரு தடவை ஒரு பெண் இந்த பலூன்ல போனா. அவ தான் வழி தவறியதா நினைச்சா. அந்த பலூனை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு பார்த்தா. கீழே ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து குரலை உயர்த்தி, எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா? நான் என் ஃப்ரெண்டை இன்னும் ஒரு மணி நேரத்துல சந்திக்கிறதா சொல்லி இருக்கிறேன், ஆனா நான் இப்போ எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னான். அதுக்கு அந்த ஆள், நீங்க ஹாட் ஏர் பலூன்ல நிலத்துல இருந்து 30 அடி உயரத்துல இருக்கிறீங்க. நீங்க 41 டிகிரி வடக்கு அட்சரேகையிலையும் 59 டிகிரி மேற்கு தீர்க்க ரேகையிலையும் இருக்கீங்கன்னு சொன்னான். உடனே அந்த பெண், நீங்க ஒரு என்ஜினியர்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு அவன், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டான். அதுக்கு அவா, நீங்க சொன்ன எல்லாமே டெக்னிக்கலா ரொம்ப சரி, ஆனா இது எனக்கு உபயோகமில்லாத தகவல். உண்மை நிலவரம் என்னன்னா, நான் வழி தவறிட்டேன்னு சொன்னான். அதுக்கு அந்த மனிதன், நீங்க ஒரு நிர்வாகத்தின் தலைவரான்னு கேட்டான். அதுக்கு அவா, ஆமா எப்படி தெரியும்னு கேட்டா. அதுக்கு அவன், உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு டெக்னிக்கல் அறிவும் இல்ல, நீங்க ஒருத்தரை சந்திக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கீங்க, அத உங்களால காப்பாத்த முடியல, ஆனா உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு மட்டும் நினைக்கிறீங்கன்னு சொன்னான். ஆமாங்க, டெக்னிக்கல் என்ஜினியர்னு சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் ஹெட்னு சொல்றாங்க, ஆனா இவங்களுக்கெல்லாம் நடைமுறை வாழ்க்கை வாழ்வதற்கான ஞானம் இல்ல. இந்த ஞானத்தை பட்டம் படிச்சு வாங்க முடியாது, ஆண்டவர் தான் இதை கொடுக்கணும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஞானத்தோட வாழ்வோம்.

0: உரிய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள்,
2: அவர்கள் வழிநடத்துவேன்,
1: அவர்களை வழிநடத்துவே,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான்.
1: தேவனுடைய தண்டனையை பெற்ற ஜனங்களுக்கு பாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனம்தான், ஆனால் தேவனுடைய வழிகளில் நடக்காமல் தேவனை கோபப்படுத்தி வாழ்ந்தபோது தேவன் அவர்களை சிட்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிட்சை வந்தபோது ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்கு ஆண்டவர் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள், உண்மையாக தேவனை தேடினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார், இவர்கள் அழுகையோடு வருவார்கள். போகும்போதும் அழுது கொண்டே போனார்கள். ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சே என்று சொல்லி அழுது கொண்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது அழுது கொண்டு வருவது எப்படி? எங்கள் ஆண்டவர் மறுபடியும் எங்களை நினைத்து விட்டார் என்கிற ஆனந்த களிப்போடு அழ வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? எப்பொழுது நீங்கள் உங்கள் பாவத்தினாலே வந்த தண்டனை, விளைவுகள், நஷ்டங்கள், இழப்புகள் இதற்காக அழுகிறீர்களோ, நீங்கள் மனம் திரும்பினால், தேவனிடத்தில் திரும்பினால், தேவனுடைய வழிக்கு வந்தால், ஆண்டவர் மறுபடியும் ஆனந்த கண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் என்ன செய்வேன் அவர்களை? வாசிங்க.
2: அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்து,
1: அவர்களை வழி நடத்துவேன்,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு.
1: வற்றி போன ஒரு சூழ்நிலை, வறண்டு போன ஒரு சூழ்நிலை, வறுமையான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்க மறுபடியும் கண்ணீரோடு எங்கிட்ட வருவாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் உன் வாழ்க்கையில கண்ணீர் இருக்குமானால், அந்த கண்ணீர் உன்னை விட்டு மாறுவதற்கு தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் வறட்சி நீங்கும்படியாக, உன்னுடைய வறுமை நீங்கும்படியாக நான் எந்த பாதையில் உன்னை நடத்துவேன்? சொல்லுங்க, அந்த வசனத்தை பாருங்க. எல்லாரும் எங்க
2: நடத்துவேன்?
1: எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீருள்ள நதி அண்டையில, ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றவங்களுக்கு ஒரு நதியவே கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். வர இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன். அழுகை ஏற்கனவே உன் வாழ்க்கையில அழுகை இருக்கிறது, உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் எல்லாம் தீர்வதற்கு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நீ எங்கிட்ட ஜெபம் பண்ணா, நான் என்ன செய்வேன்? அழுகையோடு மட்டுமல்ல, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும், அழுது ஜெபிக்கிற ஜெபத்தோடு, மனம் திரும்புதலோடு நீ மறுபடியும் தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்? அதாவது சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான். ஆமென் சொல்லுமா? ஏற்கனவே போகும்போது இருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு போயிட்டான். இருந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சொந்த வீட்டை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு, சொந்த வருமானத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போன ஜனங்கள் இப்பொழுது மறுபடியும் சொல்றாரு, நீ மனம் திரும்பிட்டனா நான் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். வரலையா சொல்லுவோமா? இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், நீ சேஷ்ட புத்திரனா இருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே ஒரு 10 பிள்ளைகள் இருக்குமானால் ஒரே ஒரு பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள், அதுவும் தலைப்பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் எத்தனை கோடி பேர் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சேஷ்ட புத்திரனாய் மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே ஜனங்கள் வர வேண்டும், ஆண்டவருடைய நடத்துதலுக்குள்ளே வர வேண்டும். அநேகர் தங்களுடைய மனம் போன போக்கில் நடக்கிறார்கள். அதுக்கு காரணம் தன்னுடைய மனம் அவர்களை நடத்துகிறது. ஒரு மனிதனுடைய ஓன் ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட் அவனை நடத்தும், ஈவில் ஸ்பிரிட் அவனை நடத்தும், அல்லது நண்பர்கள் அவனை நடத்துவார்கள். இப்படி பல விதங்களிலே நம்மை நடத்துவதற்கு தேவனை தவிர பல நபர்கள், பல சக்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்றைக்கு தேவன் நம்மை நடத்துகிறாரோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையா சொல்லுமா? அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். தேவன் நம்மை நடத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், ஏசாயா 43 திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 43:19 வாசியுங்கள்.
2: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே
1: வழியையும் அவாந்தர வெளியிலே
2: ஆறுகளையும்
1: உண்டாக்குவேன்.
2: நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே
1: தண்ணீர்களையும்
2: அவாந்தர வெளியிலே
1: ஆறுகளையும் உண்டாக்குவதினால்
2: காட்டு மிருகங்களும்
1: வலுசர்ப்பங்களும்
2: கோட்டாங்குஞ்சுகளும் என்னை
1: கனப்பண சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் அவாந்தர வழியிலே வறுமை இருந்த அதே இடத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை காட்டுகிற தெய்வம், தரித்திரம் இருந்த அதே இடத்தில் உன்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் கோட்டான்கள் கூட அவரை கனம் பண்ணுமா? ஏன் கோட்டான்கள் கனம் பண்ணுது? இந்த தெய்வம் இந்த ஜனத்தின் மேல இவ்வளவு பாசமா இருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. குருவிகள் பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தன்னை உண்டாக்கின ஒரு தேவன் என்று. ஆனா மனுஷனுக்கு தான் தன்னை உண்டாக்கினது யார் என்று தெரியாமல் தான் உண்டாக்கி வைத்த சிலைகளை பார்த்து தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த ஜனம் இவ்வளவு அக்கிரமம் செஞ்ச ஜனம், இவ்வளவு பாவம் செஞ்ச ஜனம், இவ்வளவு ஆண்டவருக்கு தேவையில்லாத காரியங்களை செஞ்சு தேவ கோபத்தை சம்பாதித்த ஜனம். ஆனா மனம் திரும்பின உடனே இந்த ஆண்டவர் எவ்வளவா அவங்களை கவனிக்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. எவ்வளவா அவங்களை கவனிக்கிறான்னு பார்த்து இந்த கோட்டான்கள்லாம் அவர் என்ன செய்யுமா? இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆமென் சொல்லுவோமா? இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில நடத்துகிறார். சரி, இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? எடுத்து வாசிங்கள் ரோமர் 8:14 ரோமர் 8:14.
2: மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
1: அவர்கள்
2: தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
1: அங்கே எரேமியாவிலே ஆண்டவர் சொன்னார் 31:9, நான் எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய ஏற்பாட்டுல அன்றைக்கு எப்ராயிமை மட்டும் சொன்னார், இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரத்தை பார்த்து கத்த சொன்னார். இன்னைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு எப்பிராய் மட்டுமல்ல, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வழியில் நடக்கிறார்களோ அத்தனை பேர்களும் எனக்கு புத்திரர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஐயா, என்னுடைய தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் நான் தேவனால் நடத்தப்படும் போதுதான் அது கன்ஃபார்ம் ஆகுது. ஆமென் சொல்லுவோமா? என்னை நானே நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி சொல்ல முடியும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து விட்டார். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும்? அந்த தேவனுடைய நடத்துதலின்படி நடக்கும் போது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஏசு கிறிஸ்துவிடத்துல சீக்கிரம் வந்துடுறாங்க, ஆனா அந்த ஏசு கிறிஸ்து நடத்துற பாதையில நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு கத்துறவங்களை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே என்னை நடத்தும்னு கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிற பாதையிலே நடத்துங்க, நடங்க. அதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 43:2-3 வாசிக்கலாம். சங்கீதம் 43:2-3.
2: என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்?
1: சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு
2: நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி.
1: சொல்லுங்க, நிறுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. திரும்ப சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. இன்னொரு தடவை சொல்லுமா, அவைகள்
2: என்னை
1: வாசிங்க.
2: அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்குள்ளும் என்னை கொண்டு போவதாக.
1: அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும்
2: எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
1: அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 42:43 எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம்? சத்துருக்கள் எல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று என்று கேட்பது நாள்தோறும் என்னை பார்த்து கேட்கிறது, என்னை உருவ குத்துகிறது போல இருக்கிறது, என் வாழ்க்கையில் அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? நான் உங்க பிள்ளை அல்லவா, நான் ஏன் ஆண்டவரே துக்கத்தோடு தெரிய வேண்டும்? இதான் சங்கீதம் 42:43. கண்மலையாகிய தேவனே ஏன் என்னை மறந்தீர்? தேவன் என்னை மறந்து விட்டாரோ? தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ? தேவன் என்னை புறக்கணித்து விட்டாரோ? எல்லாரும் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறாங்களே, இப்படி எல்லாம் புலம்புகிற சங்கீதம் தான் 42:43. இந்த 43 சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை சுற்றில் இருக்கிற சூழ்நிலை மோசம், என்னை சுற்றில் இருக்கிற ஆட்கள் எப்பொழுது அவனை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் இதை பார்க்குற வரைக்கும், இதை பார்த்து பார்த்து நான் வாழும்போது என்னுடைய ஹியூமன் ஸ்பிரிட் வேற மாதிரி நடத்தும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? குடும்பத்தில் ஒரு போராட்டம், அதை மேற்கொள்ள வழி இல்லை, நேர அந்த சூழ்நிலை அவர்களை எங்கே தள்ளுகிறது? சிலரை சாராய கடைக்கு நடத்துகிறது. அங்கே போயாவது ஒரு பெக்கு அடிச்சுட்டு என்ன செய்வான்? நிம்மதியாக இருப்போன்ட்டு. நேற்றுக்கு இந்த இடத்துல ஆராதனை நடக்கும்போது கத்த சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன். துணிகரமான பாவத்தை செய்து டாஸ்மார்க் கடைக்கு போகிற சகோதரனே, நிரந்தரமாக நீ தள்ளு வண்டியில் போகக்கூடிய அளவுக்கு கத்தர் உன்னை வைக்க போகிறேன் என்று நேற்றுக்கு எச்சரிப்பாய் சொன்னார். இன்றைக்கு அதை நான் சொல்லுகிறேன். வாழ்நாள் முழுசு நீ தள்ளு வண்டியில் தான் போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரத, உன்னுடைய சூழ்நிலை உன்னை எங்கே கொண்டு போகக்கூடாது? டாஸ்மாக்கு கொண்டு போகக்கூடாது. சிலரை அந்த சூழ்நிலை எங்கே கொண்டு போகிறது? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகிறது. வாழ முடியலை, துன்பத்தை தாங்க முடியல, வேதனையை தாங்க முடியல, எங்க கொண்டு போகுது? தற்கொலைக்கு நேரா கொண்டு போகுது. சிலரை எங்க கொண்டு போகுது? சினிமா தியேட்டர்களை கொண்டு போகுது. ஏன்னா இந்த சூழ்நிலை அவர்களை நடத்துகிறது, இந்த பிரச்சனை அவர்களை நடத்துகிறது, இந்த போராட்டங்கள் அவர்களை நடத்துகிறது. இது நடத்தும் போது எங்க கொண்டு போகும்? அது அவங்களுக்கு விடுதலை தர முடியாது. அதனால அது நேர சாராய கடைக்கு நடத்தும், இல்லாட்டா சினிமா கேளிக்கை விடுதிகளுக்கு நடத்தும், இல்லாட்டா தற்கொலைக்கு நடத்தும், இல்லாட்டா பேசாம படுத்து தூங்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு, இந்த ஆண்டவர் எதுக்கு தேவனை விட்டு பிரிக்கும்படியான காரியங்களை நடத்தும். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்றான், எனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத நான் மறக்கல. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், மேல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத மறக்கல. ஆண்டவரே அல்லேலூயா, இந்த 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்க பிள்ளை. இந்த சூழ்நிலையில எனக்கு ஒன்னே ஒண்ணு தேவை, ஒன்னே ஒண்ணு எனக்கு தேவை. பாருங்க, இந்த 42 சங்கீதத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 42 சங்கீதத்துல 8 வசனத்தை வாசிங்க.
2: ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்.
1: 6 வசனத்திலே என் ஆத்மா தேவனே, என் ஆத்மா எனக்குள்
2: கலங்குகிறது.
1: இப்படி கலக்கமான நேரத்தில் அவன் எதை நினைக்கிறான்? தன் தேவனை நினைக்கிறான். அவர் இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கலக்கங்கள் வரும்போது யாரை நினைக்கணும்? தேவனை நினைக்கணும். அதுதான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு முதல் படி. என்ன பிரச்சனை? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வருவதில்லை. மனுஷனுக்கு என்ன சோதனை வருதோ அதுதான் நமக்கு வருது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா வருது. யார் யாருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி கத்தர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில ஆண்டவரே என் ஆத்மா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் தற்கொலை பண்ற போறதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை தெரியுமா? ஆத்மா கலங்கும், ஆத்மா கலங்கும். நான் அரளி விதையை அரைச்சி தற்கொலைக்கு முயற்சி பண்ணி குடிச்சு உயிர் போற நிலைமையில கிடந்தவனை தான் காப்பாத்தினாங்க. நான் இயேசு அறியாத இந்து குடும்பத்தில் தானே பிறந்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் தாயின் வயிற்றுல எனக்காக நான் உன்னை பிரிச்சு எடுத்தேன்டானாரு. அல்லேலூயா. தற்கொலைக்கு நேரம் விரக்தி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது பேசாம செத்துறலான்னு சொல்லி எங்க நடத்தும்? தற்கொலைக்கு நேராக நடத்தும். இல்லாட்டால் தேவனை விட்டு விட்டு இஷ்டம் போல நீ வாழ், தேவனை எந்த அளவுக்கு கோபப்படுத்த முடியுமோ அப்படி கோபப்படுத்து அப்படின்னு சொல்லி பிசாசு தூண்டி விடுவான். இந்த ஆண்டவட்டை ஜோமணி என்ன கிடைச்சது? உனக்கு பதில் கொடுத்தாரா? நீ எவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச, எவ்வளவு உனக்கு நீ காணிக்க கொடுத்த, ஆனா உன் வாழ்க்கையில் இப்படி இருக்க. அந்த தேவனை கோபப்படுத்துன்னு சொல்லி கோபத்து தேவ கோபத்துக்கு நேரம் நடத்துவான். சர்ச்சுக்கு போகாத, பைபிள் படிக்காத, ஊழியத்துக்கு போகாத, ஜெபம் பண்ணாத. ஆனா தாவீது அந்த சூழ்நிலையில சொல்றான், என் உள்ளம் கலங்கினாலும் நான் தேவனை நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நினைக்கிறேன்? என் தேவனை நினைக்கிறேன் அப்படிதானே போட்டிருக்கு. சிறுமலைகளிலிருந்து உண்மை நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றான். அதாவது பகற்காலத்தில் எனக்கு என்ன கட்டளை இடுறாரு என்ன தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் போகும்பொழுது வேலைக்கு போகும்பொழுது ஐயோ அந்த சிங்க கொகைக்குள்ள போகணுமா அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல போராட்டங்கள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள பல பிரச்சனைகள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள சில கலக்கங்கள் வருது. நான் வேலைக்கு போகும்பொழுதோ பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுதோ எங்கே ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே நடக்கிற காரியங்களை நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு கலக்கம் வருது. ஆனால் ஒன்னே ஒன்று, நான் திரும்ப திரும்ப அங்கே போய் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் அதை தாங்குவதற்குரிய பலத்தை என் தேவன் எனக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பகற்காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அப்ப ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஐயா இன்னைக்கு இன்னைக்கு நான் போன பாதையில் எல்லாத்திலையும் நான் வெற்றி அடைவதற்கு உங்க கிருபை எனக்கு தேவை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு சூத்திரம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. ஃபாதர் பண்ணார் வாழ்ந்த

0: கிருபையினால் பகல்ல கிருபையை கட்டளை எடுக்கிறார். அதனால நான் போற எந்த பாதையா இருந்தாலும் அந்த பாதையை சமாளிப்பதற்கு, அதை தாங்குவதற்கு, அதை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு கிருபையை கட்டிடுகிறார். ராக்காலத்துல ஒரு பாடுபாட்டினுமா, ஆண்டவரே இந்த நாள்ல என்னை காத்துக்கொண்டீங்களே, இந்த நாள்ல ஜெயிக்க உதவி செஞ்சீங்களேன்ட்டு நைட்ல அத்தனை பிரச்சனையும் தாங்கி, அத்தனை பிரச்சனையும் எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சு வந்த உடனே ஒரு நன்றி பாடல். நைட்டு படுக்கும்போது என்ன வருது? ராக்காலத்துல அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பாட்டு பாடிட்டு என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன். நைட்ல வந்து என்ன பண்றேன்? எதுக்கு ஜெபம் பண்றேன்? நாளைக்குரிய காரியத்துக்காக. அல்லேலூயா. நாளைக்கு மறுபடியும் நான் போகணும் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு நாளும் அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அணு அணுவா தேவனையும் ருசிக்க ஆரம்பிச்சான். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொன்ன வார்த்தையா? அணு அணுவா சாகக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் அணு அணுவா தேவனை ருசிக்கக்கூடிய சூழ்நிலையை கட்டளையிட்டார். இப்படி வந்த உடனே மறுபடியும் அந்த கலக்கம் வந்த உடனே ஒன்பதாம் வசனத்துல, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தி
1: சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது.
0: இப்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப, அப்ப ஒரு வசனத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, ஒரு வசனத்துல பாட்டு பாடுறாரு, அடுத்த வசனத்துல புலம்பல், அடுத்த வசனத்துல பாடல், இப்படி ஏன் மாறி மாறி வருகிறது? அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன், விட்டுறக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக என் தேவனை பிடித்து கொள்ளுகிறேன். ஆனால் அந்த அந்த அந்த நாளில் என்ன தீர்மானத்தோடு முடிக்கிறார்? என்ன நடந்தாலும் சரி நான் இன்னும் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க, நாத்துமாவே
1: நீ ஏன் கலங்குகிறாய்,
0: ஏன் கலங்குகிறாய்,
1: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
0: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
1: தேவனை நோக்கி காத்திரு,
0: தேவனை நோக்கி காத்திரு,
1: என் முகத்திற்கு ரட்சிப்பு,
0: என் முகத்துக்கு ரட்சிப்பு,
1: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
0: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
1: நான் இன்னும்
0: துதிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன், என்ன வந்த

0: 예수 그리스도 옛 지원 옛 지원 할렐루야. இப்ப என்ன சொல்றார், நான் இன்னும் கர்த்தரை இதான் ஒரு நாளை முடிக்கும் போது என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு தேவன், நான் உங்க பிள்ளை, நான் உங்களை துதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப சங்கீத 41:9 வாசமே, அடுத்த வசனத்தை வாசிங்க. 40 வாசம் இல்லையா, ஏசாயா 43 இந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:19-20 வாசம் இல்லையா, கோட்டான்களும் குஞ்சுகளும் கனமண்ணுண்டு. 21 வாசிங்க.
1: இந்த ஜனத்தை
0: எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
1: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
0: ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்ல, நான் உன்னை நடத்துவேன், உனக்கு கவலை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு போவேன். ஆனா உன்னை படைச்சது எதுக்கு படைச்ச, என்ன தோத்திரம் பண்றதுதான் படைச்ச. அப்ப என்ன வந்தாலும் உன் கடமை என்னது, ஸ்தோத்திரம். அப்படி சொன்னது யாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொன்னது யாரு? பாஸ்டர் யோபோவை விட எனக்கு பொல்லாத பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ நம்மெல்லாம் தாங்க மாட்டோம், அவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையை அனுபவிச்ச மனுஷன் கர்த்தருக்கு தோத்துறோம்னு சொன்னார். அதனால தாவீது சொல்கிறான், அழுகை பகலில் வரலாம், ஆனால் அந்த அழுகையை தாங்க, அதிலிருந்து தப்பிச்சு வர, அதை மேற்கொள்ள எனக்கு பகலில் கிருபை கொடுக்குறாரு. அந்த கிருபையை நினச்சி நன்றி பாடலை இரவில் கொடுக்குறாரு. ராத்திரி முழுசு அவரை துதிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், காலையில் எழுந்திரிச்சா மறுபடியும் அன்னைக்குரிய கிருபைகளை கொடுக்குறாரு. இப்படி நடக்கிறதுனால அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க, இன்னும் துதிப்பேன். ரெண்டு ரட்சிப்பை பற்றி பேசுகிறார், ரெண்டு ரட்சிப்பை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. 42 மறுபடியும் வருவோம். 42 வேகமாக, ஜெட்டு வேகத்தில் போலாமா? 42:5 வாசிங்க.
1: என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
0: என் கண்ணு காணல, இன்னும் எனக்கு வந்து சேரல, இன்னும் என்னுடைய வீட்டில் வந்து அது டெலிவரி ஆகலை, ஆனால் எனக்கு வேண்டிய ரட்சிப்பு அவர் சமூகத்தில் இருக்கு, அதை நினச்சி நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? ஐயா நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற விடுதலை இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற மேன்மை இன்னும் வரலை, ஆனால் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆமே 4 மட்டும்தான் வருது, ஒரு 10 வருது. அப்போ என்ன சொல்றாரு, நடந்ததுக்கு அப்புறம் துதிக்கிறவங்க கண்டு விசுவாசிக்கிற ஆட்கள், ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கிறவங்க காணாம விசுவாசிக்கிறவங்க. கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் பார்த்தா தான் நம்ம வேணும் தோமா மாதிரி கையை போட்டு பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு அவர் சமூகத்தில் தேவையான அனைத்தும் வைத்து, நான் அடிக்கடி சொல்றதை சொல்றேன், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். அமைச்சு சொல்லுவோமா? ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? இப்ப என் கையில் இல்லை, ஆனால் அவர் கையில் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் சொல்ல முடியல, கையில் பணம் இல்லை, பேங்க்ல இருக்கு, ஜிபே பண்ணலாமா? ஹலோ கேட்குறீங்களா இல்லையா? என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, புரியாத மாதிரி சொல்கிறேன்னா, சில நேரத்தில் என்ன சொல்லுவீங்க, கையில் பணம் இல்லை ஜிபே பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? கடைக்கு போனால் அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்கள? ஏன் உங்கள் பேங்க்கில், பரலோக பேங்க்கில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது, என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதை நினச்சி துதிக்கணும். கையில் பார்த்து ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு, ஆண்டவரே எவ்வளோ முறுமுறுத்துட்டு, ஆண்டவரே எவ்வளோ கேள்வி கேட்டு, ஆனால் நீங்கள் என்னை மறக்காமல் கொடுத்துட்டீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த வழிஞ்சிக்கிட்டு நன்றி சொல்கிறத விட புரியுதா, எதுவுமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு வேண்டிய எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, அந்த ரட்சிப்பை நினச்சி நான் என்ன செய்வேன், துதிப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க.
1: என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்.
0: இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறான், சமூகத்து ரட்சிப்பு இல்ல, என் முகத்துக்கு ரட்சிப்பு. சொல்லுங்க பாக்கலாம். சில ஆட்களை பார்த்தாலே ஐயோ வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா அப்படியே பாவம் போல. அது தப்பு கிடையாது, வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் நேற்றுக்கு அந்த பிரதர் வந்திருந்தாரு ஜெபம் நடத்த, அவர் நானும் பேசிட்டு வந்தோம். இன்னைக்கு உள்ள நிலைமையில விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருமானம் இல்லை, போதிய வேலை இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், உங்கள் முகத்தில் உங்கள் பிரச்சனை தெரியவே கூடாது. ஆமாம் சொல்லுவோமா, தில்லா வரணும். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்னு சொல்கிறான் தேவனே, நான் ஏன். அப்போ துக்கத்தோடு இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியுமா தெரியாதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய பிரச்சனைக்கு மட்டும் ரட்சிப்புள்ள, இந்த முகத்தில் துக்கம் தெரியாத அளவுக்கு என் முகத்துக்கே நீ ரட்சிப்பாக இருக்கிற நிலையிலே சொல்லுவோமா, என் முகத்துக்கு ரட்சிப்புமா இருக்கிற தேவனே. இப்ப இந்த சூழ்நிலையில என்னன்னா, 43 சங்கீதத்தில் முதல் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன், தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காய் வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். முதல்ல ஏன் என்னை மறந்தீர்னு 42 சங்கீதத்தில் 9 வசனத்தில் கேட்டுட்டு 43:2 ஏன் என்னை தள்ளி விடுறீங்கன்னு கேட்குறேன். துதிப்பேன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன வருது மறுபடியும், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாள் தோத்திரம் பண்ணுவோம், அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை வரும், ஆத்திரப்பட்டுறக்கூடாது. மறுபடியும் என்ன செய்யணும், கேள்வி வரும், ஆனால் கேள்வி கேட்டு அடுத்த நிமிஷமே சொல்ல, அரணாகிய தேவன் நீ ஏன் என்னை தள்ளி விடுகிறீன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் ஏன் இப்படி தெரியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வர்றார். ஹலோ, இப்போ என்ன கேட்குறாரு தெரியுமா, ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனைக்கு பதில் தாங்கன்னு சொல்லல, இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன நடத்துங்க. ஆமே, என்ன பதில் இருக்குன்னு தெரியும், பதில் அவர்கிட்ட இன்னும் வந்து சேரல. யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பிட்டாங்கன்னா செக்கு போட்டேங்க அப்படின்னா செக்கு கிளியர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 2-3 நாள் ஆகும். அப்போ அந்த 2-3 நாள் உங்களுக்குள்ள என்ன இருக்கும், சந்தேகம் வருமா ஒரு உறுதி வருமா, அது செக்கு போட்டாங்க சார் 3 நாள் என்ன செய்யும், கிளியர் ஆகிடும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், கத்திரி ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டாரு, பதில் வரும்னு தெரியும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கண்ணில் பார்க்குற வரைக்கும் என்ன செய்யணும், செக்கை போஸ்ட் பண்ணிட்டாரு, அது கிளியர் ஆகி வர்றதுக்கு என்ன செய்யும், அப்படி தான் யோசிக்கணும். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்த வேண்டியது எது, அப்போ வாசிக்கும் போது அவசரம்,
1: உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலாம்.
0: ஆண்டவரே பிசாசு பல தாட்ஸ் அனுப்புறான் எனக்குள்ள, இந்த பிரச்சனையில இந்த போராட்டத்தில் பிசாசு பல எண்ணங்களை எனக்குள்ள கொண்டு வர்றான், பல தவறான தீர்மானங்களை கொண்டு வர்றான், பல ஐடியாக்களை எனக்குள்ள கொண்டு வர்றான். அது என்ன என்ன செய்யக்கூடாது, நடத்திடக்கூடாது. இந்த நேரத்தில் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது இல்லையோ, இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்துறதுக்கு உங்க வெளிச்சமும் தேவை, உங்க சத்தியமும் தேவை. சொல்லுமா, வெளிச்சம் என்றால் என்ன, கர்த்தருடைய வார்த்தை வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு தேவ பிள்ளைகளை. எந்த பிரச்சனைகள் போனாலும் அந்த நேரத்தில் கேட்கணும், வார்த்தை தாங்கன்றேன், உங்க வார்த்தையை தாங்க, இந்த சூழ்நிலையில என்னை நடத்துவதற்கு ஒரு வார்த்தையை தாங்கன்றேன். அதான் ஒரு சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன, அந்த நேரத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்படிதான் கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. கண்டிப்பாக அனுப்புவார, அனுப்ப மாட்டாரா, எப்போ அனுப்புவார், நீங்கள் உட்காந்து என்ன செய்யணும், பைபிளை படிக்கணும், பைபிளை படித்தா அந்த பைபிள் வசனத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை என்ன செய்வார் ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு எடுத்து வச்சிருந்த பிரசங்கமே வேற, நேற்றுக்கு வந்தவர் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணணும் நினச்சுன்னா அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவரே நேற்றுக்கு வந்தவங்க தானே வருவாங்க, அவர் பிரசங்கத்தை காப்பி அடித்த மாதிரி இருக்குமே ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேனா, இன்னைக்கு காலையில் 4:30 தான் அந்த வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர். ஆமே, அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார், நான் உன்னை நடத்து, அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். அப்போ உடனே அந்த சம்பவங்களை கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்தார். தாவீது எது நடத்த வேண்டும் என்று கேட்டான். இப்போ தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் வெளிச்சம் என்ன நடத்தணும், அப்படின்னு நடத்தும், உங்களுடைய வார்த்தை என்னை நடத்தணும். அடுத்து சத்தியம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர். உங்கள் பிரச்சனையில் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இதில் ஒரு பக்கம் ஆவியானவர் நம்மளை நடத்துவார், ஆவியில் நடத்துவார். ஆமீன் சொல்லுவோம், நல்ல கவனிங்க முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், அலர்ட்டாக இருக்கீங்களா? ஆமே, என்னுடைய ஆவியானவர் என்னை நடத்தும்போது என்னுடைய ஆவியை நடத்துகிறார். ஆமீன் சொல்லுவோமா, என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு என்ன செய்கிறாரு, என் ஆவியை அவர் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரார். ஆவி எனக்குள் தியங்கும், என் ஆவி எனக்குள் கலங்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆவியானவர் வந்து இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த வார்த்தை வந்து என் சிந்தை மண்டலத்தை ஆக்குப்பை பண்ணுது. ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய மைண்டுக்குள்ள இந்த வார்த்தைகள் உள்ள போய் பிசாசு கொண்டு வந்திருக்க கண்ட குப்பைகளை அகற்றி அகற்றி இந்த வார்த்தைகள் என் சிந்தையை, அதாவது என் ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை, இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் இந்த வசனமும் ஆவியானவரும் கண்ட்ரோல் பண்ணும்போது இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த சரீரத்தை நடத்தும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப பிசாசு என்ன பண்றான், உங்க ஆத்துமாவில் ஒரு கிளர்ச்சி ஒன்று பண்றான். ஆத்துமன்னா என்னது? சித்தம், விருப்பம் இல்லையா, மனம், சித்தம். இதுல பிசாசு பல ஆசைகளை கொண்டு வந்த உடனே இந்த ஆசைகள் அதிகமாகி இந்த ஆவியை உள்ள அடக்கி போட்டுட்டு இந்த சரீரத்தை பாவத்துக்கு நேரம் எழுந்துட்டு போகுது. இந்த பாவத்துக்கு நேரம் எழுந்துட்டு போறதுனாலதான் விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி இதுக்கெல்லாம் போகுது. ஆனா அந்த நேரத்துல பிசாசுடைய ஆவிகள் நம்மை நடத்தி விடாதபடிக்கு பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொள்வோம்னா இவங்க ரெண்டு பேரும், அதாவது பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய, அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக இருக்கிற இயேசு. பிதா அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். மூன்று தெய்வத்தை நாம் வணங்கவில்லை, மூவரில் ஒருவராக இருக்கிற ஒரே திரு ஏக தேவனை நாம் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்ப ஆவியானவர் எனக்குள் வந்து என்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணி அது தீயங்காதபடி கலங்காதபடி என் ஆவியில என்ன செய்யறாரு, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு ஆவியில கழி கூர்ந்தாராம். ஆமேன். இயேசு எதுல கழி கூர்ந்தார்? ஆவியில கழி கூர்ந்தார். இன்னைக்கு உலக மனுஷன் முகத்துல பார்த்து கழி கூறுறான்னு நிக்க மாட்டேங்குது. நமக்கு ஆண்டவர் வைத்திருப்பது ஆவியில கழி கூர்ந்தார். ரெண்டாவது, இந்த சிந்தைகள், என்னுடைய விருப்பம், இதுல எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது? பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையும் ஆவியானவரும் என்னை நடத்தும் போது எதுக்கு நேரம் நடத்துவாங்க தெரியுமா? இப்ப வாசிங்க இந்த வசனத்தை, அவைகள் என்னை நடத்தி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக, அந்த வாக்கு தத்தங்களை பார்க்கும்படியாக, அவர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக அவைகளை என்னை நடத்தி கொண்டு போகும். அநேகருக்கு இந்த ரகசியம் புரிவதில்லை. அதனாலதான் சொந்த சிந்தை நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்துறோம். அந்த நேரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்ன நடத்துங்க? பரிசுத்த ஆவியானவர். எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி ஏசபேல் சொல்றா, நாளைக்கு உன் தலையில உங்க உங்க கழுத்து மேல வந்தால இருக்கார் அப்படின்னு அர்த்தம், உன்னை காலி பண்ணிடுவேன்னு அர்த்தம். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளை காலி பண்ண அந்த எலியா ஒரு பொம்பளையனுடைய வார்த்தையில பயந்துட்டான். ஏன்னா அவ பயங்கரமான ஆள். அதனாலதான் பயங்கரமான ஆளுங்கிறக்க பொண்டாடிக்க வித்து போட்டான். யாரு? ஆகாப் ராஜா. பைபிள் போட்டிருக்கு, தன் மனைவியின் இடத்துல தன்னை என்ன செய்தானா? வித்து போட்டானா? அதனால அவ்வளவு கொடூரக்காரி அந்த ஏசபேல். இப்ப ஏசபேல் சொல்றா, எலியாவை கொல்ல போறேன்னு சொன்னமே நேரம் ஓடி சூரிய செடிக்குள்ள போயிட்டு போதும், ஆண்டவரை நான் ஜாகணும் அப்படிங்கிறேன், என் வீட்டில் இருக்க வேண்டியதான், அவளே கொண்டுருவல்ல, அங்க வந்து படுத்துக்கிட்டு நான் போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பார்த்தாரு. இந்த வேதனையில புலம்புற புலம்புல ரொம்ப சீரியஸா ஆண்டவர் எடுத்துக்கிறது இல்லை. எடுத்தாருன்னா நம்மளாம் என்னைக்கும் காலியாயிருப்போம். ஆமேன் சொல்லுவோமா? வேதனையில வர்ற புலம்புல ஏதோ புள்ள என்ன செய்யுது, புலம்பிட்டு போகுதுன்னு விட்டுருவார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்கிறாரு தெரியுமா? நேரம் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்கிறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு சாப்பிட்ட உடனே இந்த ஆகாரம் வந்த உடனே உடம்புல என்ன வருது? ஒரு புது தெம்பு வருது. இந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே நேரம் எங்கே போனார் தெரியுமா? தேவ பர்வதத்துக்கு. ஆமேன் சொல்லுவோமா? எங்கேருந்து? பிரச்சனை, போராட்டம், உயிருக்கு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தவருக்கு தூதன் வந்து அப்பத்தை கொடுத்த உடனே இந்த அப்பம் சாப்பிட்ட பலத்தினாலே, அப்படிதான் போட்டிருக்கு, அந்த போஜனத்தின் பலத்தினால்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த போஜனத்தின் பலத்தினால் இரவும் பகலும் 40 நாள் நடந்து எங்க போனானா? ஒரே பர்வதத்துக்கு, தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக போய்விட்டான் தேவ பிள்ளையே. இந்த போஜனம் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. அதனாலதான் பைபிளை படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா படிக்கணும். ஏதாவது ஒரு வசனத்துல உங்களோட பேச முடியும், தூக்க கலக்கத்தோட படிக்க கூடாது, தப்பு தப்பா படிச்சிருவீங்க சரியா? தூக்க கலக்கத்தோட படிச்சா தப்பா படிப்பீங்க, நல்ல தெளிவா ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து படிக்கணும். எந்த வசனத்துல நம்ம கூட பேசுவார்னே நமக்கு தெரியாது. அப்ப அந்த போஜனத்தின் பலம் எங்க கொண்டு போனது? அப்ப அந்த பலம், ஆண்டவர் நமக்கு ரெண்டு பலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன், என்ன பலன் தெரியுமா? முதலாவது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய? முட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அந்த பலத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்குரிய அந்த ஆகாரத்தின் பலன். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமையின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? வல்லமையின் ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன வருது? ஆவியில் என்ன வருது? பலன் வருது. இந்த தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது ஆத்மாவிலே பலன் வருது. அதனாலதான் தாவீது சொன்னான், அவர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. என் ஆத்மாவிலே பலன் வருகிறது, என் ஆவியிலே பலன் வருகிறது. இப்ப நான் வெளியே வரும் பொழுது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். இப்ப அதே பிரச்சனைக்குள்ளதான் வர்றேன், ஆனா எப்படி வர்றேன்? அதே பிரச்சனை, அதே போராட்டம், இப்ப எப்படி வர்றேன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். ஆமே ஆமே. நீ சொங்கி இல்ல, சோம்பேறி அல்ல, நீ காண்டாமிருகம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கர்த்தர் இன்னொன்னு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல என்ன செய்வார்களாம்? செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப இன்னொரு பலன் என்னது? கழுகை போல. அந்த பலன் எதுக்கு தெரியுமா? முட்டி மோதிருக்குல, உயர உயர உயர உயர பறந்து நேர கண்மலையின் உச்சிக்குள்ளே போவதற்கு. அல்ல ஏழு. அப்ப ரெண்டு பலத்தை கொடுக்கிறார். ஒன்று என் ஆத்மாவிலே வரக்கூடிய அந்த சக்தி, அந்த பலம், எனக்கு விரோதமா வருகிற அந்த போராட்டமான சூழ்நிலையில போராடி போராடி ஜெபிப்பதற்கு, அதே சமயத்தில் என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு கழுகை போல ஒரு பலத்தை கொடுத்து இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஆத்மா மேல மேல மேல மேல என் தேவனிடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். அங்கே நான் பார்க்கிற தெய்வம் யார்? இப்பொழுது வாசிங்க, அவைகளை நடத்தி
1: உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும்
0: என்னை
1: கொண்டு போவதாக,
0: என்னை கொண்டு போவதாக.
1: தேவனுடைய
0: பீடத்தண்டைக்கும்
1: எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்க.
0: சூழ்நிலைதான் மோசம், தேவன் மோசம் அல்ல. அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில நடக்கிறதா என்னை சஞ்சலப்படுத்துது? தேவன் என்னை சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. நான் தேவனை நினைக்கும் போதுதான் எனக்கு ஒண்ணு தெரியும், அவர்தான் என்னுடைய ஆனந்த மகிழ்ச்சி. ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற
1: தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
0: ஆமே. அப்ப இந்த சத்தியமும் வெளிச்சமும் வந்துட்டா அழக்கூடிய சூழ்நிலையில கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழும்போது நெகேமியா சொல்றாரு, நீங்க அழ வேண்டாம், கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். இப்ப சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, இனியும் சோர்ந்து போய் அழுதுகிட்டு இருக்க போறீங்களா? மகிழ்ச்சியா இருக்க போறீங்களா? கண்ட பதிலை பார்த்தல்ல, காணாமல் எனக்காய் காத்து கொண்டிருக்கிற பதிலை எதிர்பார்த்து, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன், என் முகத்துக்கு அவர் வைத்திருக்கிற ரட்சிப்பின் நிமித்தம் நாம் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. என் ஆவியிலே பலன் தருகிறார், ஆத்மாவிலே பலன் தருகிறார். இந்த பூமியில என் சரீரம் வாழும் போது வருகிற பிரச்சனையை முட்டி மோதி தள்ளி மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு காண்டாமிருகத்தின் பலத்தை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் என் ஆத்மா தொய்ந்து போகாதபடி மேலே மேலே எழும்பி தேவ சமூகத்தை அடைவதற்கு கழுகை போல பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 45 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 45:1.
1: என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது.
0: போ, முதல்ல என்ன சொன்னார்? என் இருதயம் எனக்குள்ளே கலங்குகிறது. இப்ப ரெண்டு அதிகாரத்தை தாண்டி வந்தமே என்ன நடக்குது? என் இருதயம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்துக்கலாம், இன்னைக்கு கலங்கலாம், நாளைக்கு பொங்கும். இன்னைக்கு அழலாம், நாளைக்கு ஆனந்த களி போறோம். கரங்களை தட்டி கத்துடி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். ரகமல ரஷந்தர தகரபா ஏ மகாதன மரா. எது உன்னை நடத்துது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. தெய்வ பிள்ளைகளே, மனுஷனுக்கு வருகிற அதே சோதனைகள் வரலாம். இயேசுக்கே சோதனை வந்துச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு சோதனை வந்துச்சு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனைகள் தேவைகள் போராட்டங்கள் வந்தது. அதே தான் நமக்கு வருது. அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அவர்களை எப்படி நடத்தினார்? அதே தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு நதியண்டையிலே நான் உன்னை நடத்துவேன். வறட்சியான பாதையிலே நடந்து போன உன்னை அந்த ஆறுகளின் பாதையிலே நான் நடத்துவேன். இதெல்லாம் என்னால் செய்ய முடியும். நீ ஏன் இன்னும் பிரச்சனையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்கிட்டு இருக்க? எது உன்னை எங்கே நடத்துது? தவறான பாதைக்கு உன்னை நடத்துகிறதா? தேவையில்லாத பாதைக்கு உன்னை நடத்துகிறதா? இன்னைக்கு ஒப்புக்கொடு. வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க. அயில திறந்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, என்னுடைய வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறப்பா? ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிதான், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வாங்க. சும்மா ரெண்டு அந்நிய பாஷை பேசி குதிச்சுட்டு போறது இல்லை, அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும். அதே ஆவியானவர் உங்களை நடத்தணும். அந்நிய பாஷை என்பது தேவனோட ரகசியத்தை பேசுறோம். அந்த அந்நிய பாஷையை பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதிலே நின்றக்கூடாது. அவர் என்னை நடத்த வேண்டும் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்கள் காதுகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே சொல்லும், அடியன் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் சூழ்நிலை என்ன நடத்தக்கூடாது? மனுஷங்க என்ன நடத்தக்கூடாது? என்னுடைய ஓன் ஸ்பிரிட் என்ன நடத்தக்கூடாது? உங்களுடைய வசனமும் உங்களுடைய ஆவியும் என்னை நடத்தட்டும். பூமியிலிருந்து வருகிற எதிர்ப்புகளை மேற்கொள்ள பலன் தருவேன். அதில் நான் அழிந்து போகாதபடி மேலே மேலே இன்னும் தேவனிடத்தில் கிட்டிச்சேர, இன்னும் கிட்டிச்சேர. கழுக போல செட்டைகளை அடித்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் படுத்து கிடக்க வேண்டிய ஆண்டவரே மிருகங்கள் அல்ல, பறக்க வேண்டிய பருந்துகள், பறக்க வேண்டிய கழுகுகள். ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார் யாரோடு என்னென்ன வார்த்தை பேசுனீங்களோ அந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் உறுதியாக பிடித்து கொள்ள. இனி கர்த்தருடைய ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று அவர்கள் ஜெபிக்கட்டும். வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபிக்கட்டும். அவைகள் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். உமக்கு நேராக அவைகள் கொண்டு வரும். பிசாசும் பிசாசின் ஆவிகளும் தற்கொலைக்கு நேராகவும் பல அழிவுக்கு நேராகவும் மக்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, பாவத்துக்கு நேராக நடத்தும் போது, பரிசுத்த தேவனுக்குள்ளே எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுக்குள்ளே எங்களை நடத்தி சொல்லுமே. அந்த அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்பை அறிந்திருக்கிறோம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 ஜோவான் 3:16 இவ்வாறு கூறுகிறது. இயேசு கிறிஸ்து உண்மையான அன்பை அறிமுகப்படுத்தியவர் மட்டுமல்ல, அன்புக்கு இலக்கணம் வகுத்தவரும் அவரே. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று ஜோவான் 15:13 காணுகிறோம். இப்படியாக அவர் சொல்லி தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து சிறந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தவர். ஒருமுறை தென்துருவ வடபிரதேசத்திலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஒரு இளம் விஞ்ஞான குழுவினர் பயங்கரமான பனிமலையில் சிக்கிக் கொண்டார்கள். அந்த பனிமலையின் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்தபடி தங்கள் இடங்களுக்கு திரும்ப முடியவில்லை. அவர்கள் கைகளில் இருந்த உணவு எல்லாம் தீர்ந்து போனது. ஒரு சில ரொட்டி துண்டுகள் மாத்திரமே மீதி இருந்தது. பட்டினியினாலும் பசியினாலும் குளிரினாலும் செத்து மடிந்து விடுவோமோ என்று பயம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. அன்று இரவு அவர்கள் கூடாரத்திலே ஒரு சிறு சத்தம் கேட்டு அந்த குழு தலைவர் விழித்துக் கொண்டார். அவர் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே ஒரு இளைஞன் அந்த குழுவிலுள்ள வேறு ஒருவரின் பையில் தன் கைகளை மெதுவாயிடுவதை கண்டார். அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எல்லாரும் பசியோடு இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதற்காக திருடக்கூடிய அளவில் இந்த இளம் விஞ்ஞானி இப்படி விழுந்து போனாரே என்று சொல்லி வேதனை அவருடைய உள்ளத்தை பிழிந்தது. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அவருடைய உள்ளத்தில் அங்கலாய் மாறி சந்தோஷம் நிரம்பியது. ஏன் தெரியுமா? அந்த இளம் விஞ்ஞானி மற்றவருடைய பையிலிருந்து ரொட்டி துண்டை திருடவில்லை, மாறாக தன் பையில் உள்ள ரொட்டி துண்டுகளை வேறு ஒரு இளைஞருடைய பையில் வைத்துக் கொண்டிருந்தார். தான் மரணம் அடைந்தாலும் பரவாயில்லை, தன் சகோதர விஞ்ஞானி பிழைத்துக் கொள்ள வேண்டுமே, அவன் பலவீனம் நீங்கி பலனடைய வேண்டும் என்பதே அந்த இளம் விஞ்ஞானியின் விருப்பமாய் இருந்தது. ஒருவேளை நேரில் கொடுத்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்காக இரவு தூக்கத்தில் அந்த உணவை அந்த இளம் சகோதரின் பையில் வைத்து உதவி செய்தான். கொடிய குளிர்ந்த இரவில் மிகவும் தியாகத்தோடு செய்த அந்த செயல் குளிர்ந்து கிடந்த அந்த தலைவரின் உள்ளத்தில் அனல் மூட்டி எழுப்பியது. இப்படிப்பட்ட தியாக அன்பு இருப்பதால் தான் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிகிறது என்பதை அவர் உணர்ந்தார். எல்லா அன்புக்கும் தியாகத்துக்கும் மேலான ஒரு அன்பையும் தியாகத்தையும் நடைமுறையிலே இயேசு காண்பித்தார். அந்த அன்பின் அடையாள சின்னம்தான் கல்வாரி சிலுவை. தேவ பிள்ளைகளே, உங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்த ஆத்துமநேசரின் ஊழியத்திற்காக உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமர் 5:8 காண்கிறோம். ஆம் என்பாந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களில் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அவர் எத்தனை நல்லபடி தெரியுமா? அவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதி

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் we worship you.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிப்போம், ஆண்டவரே நாங்கள் உம்மை சேவிப்போம், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உம்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உம்மை நேசிப்போம், ஆண்டவரே ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்ல

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பாருங்கள், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரமை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரம். ஆமேன். 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா? எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா? கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திடாத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் நாட்கள், எத்தனையோ உள்ளடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்களை

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ நீ நல்லவ, எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்கின தேவ நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்கெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்துறீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கையில தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்ந்து சேர்ந்து

தண்ணீரும் போன்ற போராட்டங்களை தாண்டி வர பண்ணினீரே, தீ மக்களையும் போன்ற பிரச்சனை கடக்க பண்ணினீரே, மீண்டு வர பண்ணினீரே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இதுவரைக்கும் நடத்தி எபனேஸ்வரே இம்மட்டும் தாங்கிக் கொண்டவரே, ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்களில் நன்மை எதிர்பார்க்கிறார்களை அழிந்து போகாமல் எங்களை

0: நம்முடைய வல்லவர்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22. தையல் இயந்திரம் கண்டுபிடிப்பதில் தையல் ஊசியின் கண்ணை எங்கு வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஹாவ் என்பவருக்கு இந்த சிக்கலை தீர்க்க போதிய பணம் கிடைக்கவில்லை, நல்ல யோசனையும் வரவில்லை. ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. ஒரு வினோதமான தேசத்தின் ராஜாவுக்கு எலியாஸ் ஹாவ் தையல் மிஷின் கண்டுபிடித்து கொடுக்காததால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரைச் சுற்றிலும் காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் கையில் ஈட்டிகளை பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த ஈட்டியின் தலைப்பகுதியில் துவாரம் இடப்பட்டிருந்தது. இந்த கட்டத்தில் எலியாஸ் ஹாவ் விழித்து கொண்டார். அவருடைய கனவு கலைந்தது. எலியாஸ் ஹாவின் கனவு கலைந்ததும் தன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய தையல் இயந்திரம் வடிவமைக்கும் அறைக்கு சென்றார். அன்று காலை 9 மணிக்கெல்லாம் முதல் தையல் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் பல சிக்கல்களுக்கு தீர்வை நம்முடைய சொப்பனத்திலே தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தானியேல் பாபிலோன் தேசத்திலே இருந்தபோது நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதனால் அவருடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது. அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விடுவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஞானிகளின் தலை துண்டிக்கப்படும் என்று ராஜாவினால் கட்டளை பிறந்தது. இது தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் அந்த மறைப்பொருளை ராஜாவுக்கு விடுவிக்க தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்பு தானியேலும் அவருடைய நண்பர்களும் அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பர்லவத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அதற்காக தானியேல் தேவனை துதித்தார். பின்பு நேபுகாத்நேச்சாரிடம் சென்று அவர் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தார். ராஜாவின் கலக்கம் தீர்ந்தது. தானியேல் உயர்த்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மோடு சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் பேசி மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர். அதன் மூலம் நாம் விடுவிக்கப்படலாம், பல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கூட தேவன் தரிசனத்திலே நமக்கு உணர்த்த முடியும். ஏரோதின் கொலை திட்டத்தை குறித்து யோசேப்பு சொப்பனத்தில் தூதனால் எச்சரிக்கப்பட்டார். உடனே அவர் இயேசுவையும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் தப்பித்துக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, ரகசியங்களை அறியவும் மறைப்பொருள்களை விளங்கிக் கொள்ளவும் தேவன் நமக்கும் ஆற்றலை தருவாராக. நம்முடைய குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவனே நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வெற்றியாய் நடத்துவாராக. தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தேவன் மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது அநேகர் உணர்வடைவார்கள், அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள்.

ரோமர் 12 அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் ஜோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2:15 நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பாலே நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை, இப்பொழுது இந்த காரியத்தில் மத்தேயுல 2 இந்த எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் எங்கு கூறப்பட்டது அப்படி என்று பார்த்தோம் என்றால் ஓசியா 11:1 கூறப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:1 பழைய ஏற்பாட்டிலே 1057 பக்கம் ஓசியா 11:1 என்ன சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்து எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அன்பாவில்லை, இங்கே ஓசியா எப்போ எழுதினார், இதனுடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிமு 781 711 வரைக்கும் அல்ல, இடைப்பட்ட பகுதியில் 781 to 711 இவர் எழுதியிருக்கிறார். அப்போ இவர் எழுதப்பட்டது எப்படின்னாக்கா கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போ கர்த்தர் தான் தீர்க்க தரிசியை கொண்டு மறைச்சு அங்கே ஓசியாவில் என்ன செஞ்சுக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். இது வரப்போகிற நிகழ்ச்சியை சொல்லுவதற்காக முன்கூட்டியே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 முன்பாக இன்றைக்கி ஓசியாவை கொண்டு கர்த்தர் அங்கே என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன். இன்றைக்கி பாருங்கள், எகிப்திலிருந்து ஏன் வரவழைப்பேன் என்று சொன்னார். அது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எகிப்தை குறித்து இன்றைக்கு காலையில் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானித்தேன். எகிப்து பயங்கர வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம். இது ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்குது, கிழக்கு எகிப்துக்கு கிழக்கில் தான் இஸ்ரேவேல் இருக்குது. அந்த எகிப்துக்கும் இஸ்ரேவேலுக்கும் அந்த கடல் ஒன்று இருக்குது, செங்கடல், அதுதான் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எகிப்து வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு நகரமாக இருந்தது. அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்குறோம், எகிப்து வந்து வரலாற்று புகழ்பெற்றது அப்படின்னாக்கா என்ன, பைபிளில் அப்படின்னாக்கா மோசே என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து தான் எல்லாரையும் இஸ்ரேவேல் மக்களை விடுதலை செய்து கூட்டுட்டு வரார். அப்போ அங்கே எகிப்தில் எகிப்துக்கும் வேதத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்புனா, இஸ்ரேவேல் மக்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, அதிலிருந்து மோசேவை கொண்டு ஆண்டவர் அந்த மக்களை விடுவித்தார் என்று பார்க்குறோம். அதே போல தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க. அதில் ஒருத்தர் மெயினானவர் யோசேப்பு, மெயினானவர் யோசேப்பு. அந்த யோசேப்பால் தான் இஸ்ரேலர்கள் எங்கே போனாங்க, அந்த எகிப்துக்கு போனாங்க. அங்கே யோசேப்பு அவங்க அங்கே செல்வ செழிப்பாக இருக்கும்போது பார்வோன் மன்னனுடைய அடிமையாக போனவர், இன்றைக்கி அரசனுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருந்ததுனால தான் அந்த யாக்கோபு மற்ற 12 கோத்திரங்களும் அவன் மூலியமாக தான் அங்கே என்ன செஞ்சாங்க, போய் லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பழிக்கு பெருகினாங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேலே பழிக்கு பெருகினால அடிமைப்பட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த யோசேப்பு காலத்துக்கு பிறகு அவங்க அடிமையாக மாறுறாங்க. அப்போ அந்த எகிப்திலேருந்து அந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவுக்கு ஓமையாக சொல்லியிருப்பாங்க. உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை குறிப்பதற்காக பரிசுத்தத்துக்கு ஒரு இலக்கணமாக யோசேப்பை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக மோசேவை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு ஆண்டவருக்கு ஒப்பாக பல பேரை ஆண்டவர் என்ன செஞ்சார், பழைய ஏற்பாடு காலத்தில் உருவாக்கியிருக்கிறார். அதில் ஒருத்தர் தான் மோசே. அந்த மோசே எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து இரட்சகராக, இப்போ அவர் மோசே தான் இரட்சகர் யாருக்கு, இஸ்ரேவேல் மக்களுக்கு. ஏன்னா அவங்கள தான் அவர் தான் என்ன செஞ்சார், காப்பாற்றி கொண்டு வரார் இஸ்ரேவேல் மக்களுக்கு. அப்போ அதே போல தான் இன்றைக்கி இயேசு ஆண்டவர் இன்றைக்கி உலகத்துக்கே இரட்சகராக இருக்க வேண்டும், ஆனால் அவர் எகிப்திலிருந்து தான் வர வேண்டும். ஏனென்றால் மோசே வந்து இஸ்ரேவேலுக்கு இரட்சகராக இருந்து என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததை போல இந்த உலக இரட்சகராகிய இந்த இயேசு கிறிஸ்துவை எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏரோது மன்னன் இவனை உருவாக்கி, அந்த ஏரோது மன்னன் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யறதுக்கு ஒரு சட்டம் போட்டு தேவ தூதன் வந்து யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு, நீ எகிப்துக்கு கொஞ்ச நாளுக்கு போ, ஏரோது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எகிப்தில் இருன்னு சொல்லி அங்கே எகிப்தில் அவரை சேஃப்டியாக வச்சு பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள். ஏற்கனவே மோசேவை அதே போல் ஒரு சட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்களெல்லாம் கொன்னாங்க. அப்போ மோசே எங்கே தான் போய் வந்தார், எகிப்தில் தான் போய் என்ன செஞ்சார், அழகாக அந்த அரண்மனையிலே பார்வனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, என்னென்னா பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணத்தை உண்டாக்குற தேவன். பட்சிக்கிறவன் தான், ஆனால் அவன்கிட்ட தான் பட்சணத்தை உனக்கும் கொடுக்குறாரு. உண்மையிலே சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், அதை நீங்கள் விசுவாசித்தால். யாரெல்லாம் நம்மளை பட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து பட்சணத்தை கொடுப்பார். ஆமேன். எனக்கு அப்படி நடந்தது. என்னை ஏமாற்றி ஒருத்தன் எனக்கு எதிராக கடை வச்சான், நீ இங்கேயா கடை வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டால் எல்லாம் உண்மையும் நான் இப்போ வெண்ணையாட்ட நான் சொல்கிறான் அவன்கிட்ட, ஆமாங்க அப்படின்ட்டேன். அவன் அதுக்குள்ளே நான் திறப்பு விழா பண்ணுறதுக்குள்ளார அவன் என்ன செஞ்சான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் லோனு எதிர்பார்த்துருந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு, அவன் அதுக்குள்ளே திறந்து வியாபாரத்தை பிடிச்சிட்டான். அப்போ ஆனால் அவன் எனக்கு வியாபாரத்தில் எதிரியாக இருந்தான், என்னை பட்சிக்கிறவனாக இருந்தான். ஆனால் நான் உண்மையிலே மத்தேயு 5:44 சொல்லப்பட்டதை போல ஆண்டவர் சத்ருக்களுக்காக ஜெபியுங்கள்னு சொன்ன அந்த வசனத்து ஏற்ப நான் அவனுக்காக ஜெபித்து வந்தேன் 7 உபவாசம் இருந்து. அப்போ ஜெபிக்கும்போது அவன் மூலமாகவே எனக்கு என்னுடைய பிழைப்புக்கான ஆலோசனையை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், பட்சிக்கிறவனிடத்து பட்சணத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாவளி அதே போல தான் இன்றைக்கி எகிப்தில் இவர்களை அடிமையாக வைத்திருந்தார், ஆனால் அந்த எகிப்திலிருந்து தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் இரட்சகரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் மோசேக்கு அது எகிப்து அடைக்கல பட்டணமாக இருந்தது. மோசே வளர்வதற்கும் மற்ற வில்வித்தை எல்லாத்தையும் கற்றுக்கிறது மோசே வல்லவனாய் மாறுவதற்கு அந்த எகிப்தை கொண்டு என்ன செஞ்சார், ஆண்டவர் மோசேயை வளர்த்தார். அதே போல் இயேசு கிறிஸ்துவையும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் எகிப்தில் கொண்டு போய் தான் வச்சார். ஆமேன். இன்றைக்கி அதே போல் ஒன்றையும் என்னையும் எகிப்தில் வச்சு தான் ஆண்டவர் ஒன்றையும் என்னையும் மீட்பார். ஆமேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது. ஏன் எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போக சொன்னாருன்னு யோசேப்புக்கே புரியாது, யோசேப்புக்கு விளங்காது. யோசேப்புக்கு என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பாவாகிய யோசேப்பு அவரை தூக்கிட்டு எங்கே போகிறார், எகிப்துக்கு போகிறார். ஏன், அந்த ஏரோது மன்னனிடத்திலிருந்து அவரை குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதே போல் உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை வைத்திருப்பார் ஆண்டவர். ஆமேன். இன்றைக்கி நீ கலங்கி தவிக்கிறாயா, சிக்கி தவிக்கிறாயா, உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதே தான் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் எப்படி அவருக்கு ஒப்பாக ஓமையாக அவருக்கு ஒத்து வர மாதிரி அநேக புருஷர்களை ஆண்டவர் நியமித்தாரோ, அதே போல தான் இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்மை ஆண்டவருக்கு ஒப்பாக ஒன்றையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால இன்றைக்கி நீ நானும் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிறவர்கள். இன்றைக்கி பாருங்கள், முன்னே ஆண்டவர் இயேசு ஆண்டவர் உலக இரட்சகர் வருவதற்கு முன்னே ஒரு யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நிரூபித்தான். ஒரு மோசே ஒரு இரட்சகனாக ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்தான். அதே போல் இன்றைக்கு நீ நானும் முன்னறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அழைப்பு, நம்ம மேலே இருக்கிற ஆண்டவுடைய தெரிந்து கொள்ளுதலை அறியாமலும் புரியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டு அநேக புறஜாதி மக்களைப் போல நம்ம கண்ணீர் வடித்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதை ஆண்டவர் சொல்ல சொல்கிறார், உனக்கும் எனக்கும். இன்னைக்கு நாமெல்லாம் ஏசாண்டுடைய வருகையை முன்னறிவிக்கிறவர்களாக பிறந்திருக்கிறோமா? ஆமென். இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு அப்போ அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழணும். மோசே எப்படி வாழ்ந்தார், எப்படி யோசேப்பு வாழ்ந்தார், எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து அவருக்கு ஒட்டிச்சா? இல்லை, அவர் இருதயத்தில் எகிப்து என்ன செய்யலை, ஒட்டவே இல்லை. அதே போல் யோசேப்பு எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து ஒட்டிச்சா? இல்லை. ஆண்டவருக்காக அவரெல்லாம் வைராக்கியமாக இருந்தாங்க. ஆண்டவர்களுக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டி ஆண்டுடைய சத்தியத்தையே கீழ்ப்படிந்து நடந்து அதன்படியாக. அதே போல் இன்றைக்கி நமக்கு இந்த உலகம் எகிப்தாக கூட இருக்கலாம், நீ இருக்கிற இடம் எகிப்தா கூட இருக்கலாம், ஆனால் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருக்காக வேர் பிரித்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முன் மாதிரியாக நானும் நீயும் வாழ்ந்து ஆண்டவர் எப்படியாக எகிப்திலிருந்து இரட்சகரை மீட்டு வந்தாரோ அதே போல் உன்னை என்னையும் எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அன்பாவில்லை, இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டு ஆண்டவரே, எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டோம், ஆனால் எகிப்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தது, ஒரு அடைக்கல பட்டணமாக. அங்கிருந்து சகல வசதிகளும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் என்ன செஞ்சுது, இஸ்ரேவேல் மக்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அங்கிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாரையும் வேறு பிரித்தார். அதே போல் இன்றைக்கி எகிப்தின் பாவங்கள், எகிப்து வரக்கூடிய வியாதியை ஒன்றும் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தில் நீ இருந்தாலும் எகிப்தியரை போல நீ மாறாதபடிக்கு நீ இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் ஆபாசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, இந்த உலகம் பாவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, ஆனால் இந்த உலகத்தில் தான் நீ நானும் வாழணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்காக நீ உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்துக்கேற்ற வாழ்கிறவனாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவனாய், யோசேப்பை போல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறவனாய் இருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த எகிப்து நம்மளை என்ன செய்யாது, அசைக்கவே முடியாது. அன்பாவில்லே, இந்த எகிப்தின் பாவங்கள் நம்மை தொடாது. இன்றைக்கி எகிப்திலிருந்து ஆண்டவரை, இரட்சகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து எப்படியாக உலகத்தையே ரட்சித்தாரோ அதே போல் உன்னை கொண்டு என்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். இயேசுவைப் போல உன்னை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டுடைய இரண்டாவது வருகையை நாம் முன்னறிவிப்பவர்களாக மாற வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒட்டாதபடிக்கு, இந்த உலகம் நமக்குள்ளார ஒட்டாதபடிக்கு ஆண்டுடைய வசனத்தை நாம் மேற்கொண்டு கை கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் நாம் வாழ்ந்து ஆண்டவரை அறிவிப்போம். ஆண்டுடைய வருகைக்கு நாமும் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கி உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறணும். ஆண்டவர் அன்பாவில்லே, இன்றைக்கி அப்படியாக நிறைவேறும். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எப்படியாக அநேகருக்கு நிறைவேறி இருக்கிறதோ அதே போல் உனக்கும் எனக்கும் நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீ அந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரராய் மாற வேண்டும். நாம் அபாத்திரராக இருக்கக்கூடாது. உன்னை நம்பி இன்றைக்கி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உன்னை நம்பி இன்றைக்கி 10 ஆத்மாக்களுக்காவது நீ விடுதலையாகணும், அந்த வெளிச்சமாக இருக்கணும், 10 ஆத்மாக்காக ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்லணும், அவங்கள நீ விடுதலை ஆக்கணும்னு சொல்லி உன்னை என்ன என்ன செஞ்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறார். எனவே அந்த காரியத்தை நாம் ஒழுங்காக செய்வோம், அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகம் நம்மளை ஒட்டாதபடிக்கு, இந்த எகிப்து நம்மள்கிட்ட ஒட்டாதபடிக்கு நம்ம இருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. இந்த ஆண்டவரே, மத்திய 2:15 எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவேத்தேன் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது. ஆண்டவரே, அதே போல் உம்மால் எங்களை குறித்து உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. இந்த உலகம் எகிப்தை போல இருக்கிற இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, எங்களை வேர்பிரித்து எகிப்திலிருந்து கொண்டு வருகிறீர். அதே போல் இந்த உலகத்திலிருந்து வேர்பிரித்து எங்களை உமக்கென்று ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகையை ஆண்டவரே முன்னறிவிப்பவர்களாக மோசே எப்படியாக ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை இரட்சகராக இருந்தாரோ, ஆண்டவரே பாவத்தில் கடந்த அந்த மக்களை மீட்டெடுத்து வந்தாரோ, யோசேப்பு எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அதே போல் இந்த காலத்தில் நாங்கள் உம்மை முன்னறிவிக்கிறவர்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்து ஆண்டவரே அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு அனுதினமும் பேசி வர்றதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுடைய ஒட்டாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எங்களிடத்தில் ஒட்டாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ஒரு முன் அறிவிப்பாளராக என்னை எங்களை நீர் ஆண்டவரே முன்குறித்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே பட்சிக்கிறத்தில் பட்சணத்தை கொடுக்கிற தேவன், எனக்கும் எங்களுக்கு நீர் அப்படியாகவே செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பாலே.

நாம் இணைந்து கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பலனே இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணி உங்க வாழ்க்கையில இன்னும் பல படிகள் பல அடிகள் முன்னேறத்தக்கதாக என் தேவன் உங்களை பலப்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் வார்த்தை உண்மை உள்ளது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தி உங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஓட செய்வதற்கு ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை விசுவாசமா அறிக்கை செய்து பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஏன் வாதை அணுகாது, ஏன் பொல்லாப்பு நேரிடாது தெரியுமா? உன்னதமான கர்த்தர் நமக்கு உறைவிடமா இருக்கிறார், நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், நமக்கு தஞ்சமா இருக்கிறார். நம்முடைய சகல பாதுகாப்பும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, நாம் இணைந்து பாடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.

கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் சரீரமாகிய கூடாரத்தை அணுகாது, வாதை எங்கள் வீட்டில் அணுகாது. எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. எதிர்மறையான சூழ்நிலையில விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டு அப்படி பாடணும். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த பொழுது தலைப்பிள்ளை சங்கார் நடந்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தெளித்து நிலைக்கால்களிலே பூசுங்க என்று சொன்னார். எந்த வீட்டில நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டிலே சங்காரதுதன் இறங்கி போக முடியவில்லை. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அவர் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேறப்பெற்ற மாசில்லா களங்கம் இல்லாத ஒப்பற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியாலே அந்த ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தம் உனக்குள் பூசப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால் மீண்டும் கொள்ளப்பட்டிருக்கிறாய். அந்த ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். ஆகவே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஆவியானவர் நமக்குள் உண்டு, ஆவி உண்டு, வசனம் உண்டு. எஸ், ஆண்டவர் தம்முடைய வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை வார்த்தையினாலே ஜெயித்தவர், பொல்லாத கிரியைகளை வார்த்தையினாலே ஜெயித்தவர். அதே வார்த்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதே ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆகவே நமக்குள் இருக்கிற எல்லா விதமான வாதையும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் நம்மை அணுகாது. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? என்ன அணுகாது? எத்தனை பேர் அறிக்கை செய்ய இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன அணுகாது? ஆமென், என்ன அணுகாது? ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தோடு இருக்கிற உங்க குடும்ப நண்பர்களை பார்த்து உறுப்பினர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை இதை அணுகாது, உங்களை ஒண்ணும் செய்யாது, தைரியப்படுத்துங்கய்யா. பாருங்க, அந்த நாட்கள்ல பலர் பயமுறுத்தான் செய்யறாங்க. ஐயோ அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிருப்போ போயிருவே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ தேராது எல்லாம். நான் சொல்றேன், ஒன்னும் இல்லைங்க, கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்க, தைரியமான வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எஸ், என் தேவன் பலப்படுத்துவார், என் தேவன் பாதுகாப்பார், உனக்கு ஒண்ணும் செய்யாதியா, தைரியமாறியா, அப்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் இறங்கி போக முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறபடினாலே சங்கார தூதன் நமக்குள் இறங்கி போக முடியாது. ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். எஸ், நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்கி போக மாட்டேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. கல்வாரியிலே எனக்காக பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தரின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலிலே தங்குவான் தங்குவான். ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறார் பாருங்களேன். தேசமெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்க. யார பார்த்தா ஐயோ அப்படியாமா, அது இப்படியா, அது அப்படி வந்துருமா, இத்தனை மரம் ஒரு மாதிரி இருக்குதான், அது அப்படி பண்ணிடுமா, இப்படி பண்ணிடுமா, அது என்னன்னு தெரியலங்க. நான் சொல்றேன், எதிர்மறையான காரியத்தை பேசுவதை விட்டுவிட்டு கர்த்தர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று பேசுங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் யார் என்று பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. அங்க விடுதலை உண்டு, அங்க அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர். நாம் இன்னொரு பாடலை நாம் இணைந்து பாடப்போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபைக்காய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. முடிக்கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை எப்படி அந்த கிருபை தாங்கினதோ, அக்கினியின் மத்தியில் இறங்கி வந்து கிருபை தாங்கினதோ, அதே போல இன்றைக்கு நம்மை அந்த கிருபை காக்க

தட்டி ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையிலே வெந்து போகாதபடிக்கு எங்களை காத்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களை பலப்படுத்தினவரே, எங்களுக்கு ஆதரவாயிருந்த பரிசுத்தரே.

உலகத்தில் வாழ்வது உம்முடைய கிருப ராஜா, உம்முடைய கிருப ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய கிருபையால் நடத்தி வருகிற பரிசுத்தரே.

காத்து வருகிற பரிசுத்தரே, எங்களை தாங்கி வருகிற பரிசுத்தரே, நடத்தி வருகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து கத்தரங்கள் மத்தியில் ஆளுகை செய்யப்பா. எல்லா கனம் உமக்கு கொடுக்கிறோப்பா. உண்மைத்தான் நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோப்பா. உண்மை போல ஒருவர் இல்லையப்பா. உண்மை போல ஒருவர் இல்லை.

எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எஸ் டாடி, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திர, புகழ், மேன்மை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஹாட் ஏர் பலூனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய பலூன்ல வாயு பொருள் அல்லது வெப்ப காற்று அடைக்கப்பட்டிருக்கும். கீழ்ப்பகுதியில இணைக்கப்பட்டிருக்கும் கூடையில ஆட்களை ஏற்றிக்கிட்டு வானத்துல பறக்கும். ஒரு தடவை ஒரு பெண் இந்த பலூன்ல போனா. அவ தான் வழி தவறியதா நினைச்சா. அந்த பலூனை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு பார்த்தா, கீழே ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து குரலை உயர்த்தி, எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா, நான் என் ஃப்ரெண்டை இன்னும் ஒரு மணி நேரத்துல சந்திக்கிறதா சொல்லி இருக்கிறேன், ஆனா நான் இப்போ எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னான். அதுக்கு அந்த ஆள், நீங்க ஹாட் ஏர் பலூன்ல நிலத்துல இருந்து 30 அடி உயரத்துல இருக்கிறீங்க. நீங்க 41 டிகிரி வடக்கு அட்சரேகையிலையும் 59 டிகிரி மேற்கு தீர்க்க ரேகையிலையும் இருக்கீங்கன்னு சொன்னான். உடனே அந்த பெண், நீங்க ஒரு என்ஜினியர்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு அவன், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டான். அதுக்கு அவா, நீங்க சொன்ன எல்லாமே டெக்னிக்கலா ரொம்ப சரி, ஆனா இது எனக்கு உபயோகமில்லாத தகவல். உண்மை நிலவரம் என்னன்னா, நான் வழி தவறிட்டேன்னு சொன்னான். அதுக்கு அந்த மனிதன், நீங்க ஒரு நிர்வாகத்தின் தலைவரான்னு கேட்டான். அதுக்கு அவா, ஆமா எப்படி தெரியும்னு கேட்டா. அதுக்கு அவன், உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு டெக்னிக்கல் அறிவும் இல்ல, நீங்க ஒருத்தரை சந்திக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை உங்களால காப்பாத்த முடியல, ஆனா உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு மட்டும் நினைக்கிறீங்கன்னு சொன்னான். ஆமாங்க, டெக்னிக்கல் என்ஜினியர்னு சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் ஹெட்னு சொல்றாங்க, ஆனா இவங்களுக்கெல்லாம் நடைமுறை வாழ்க்கை வாழ்வதற்கான ஞானம் இல்ல. இந்த ஞானத்தை பட்டம் படிச்சு வாங்க முடியாது, ஆண்டவர் தான் இதை கொடுக்கணும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஞானத்தோட வாழ்வோம்.

நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவருடைய பரம ஊழியத்திற்கு நியமித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குறுநில மன்னர்கள், தனிக்காட்டு ராஜாக்கள், செல்ஃப் மெய்டு கிங்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி பிரசங்கி 4:7-12. பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய

பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இரண்டு பேராய் படுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. மனப்பாட வசனம் பிரசங்கி 4:9. தனியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். 2 are better than 1 because they have a good return for their work. இன்று ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கு ஊழியங்களும் ஊழியர்களும் எழும்பிவிட்டன. இவற்றில் சில நிறுவனங்களை சேர்ந்தவை, மற்றவை சுயாதீன ஊழியங்கள். சுயாதீன ஊழியங்கள் என்று இருக்கலாமா என்பது ஒரு கேள்வி. அதை குறித்து சில காரியங்களை இன்று நாம் தியானிப்போம். உள்ளூர் சபைகளுக்கு வெளியேயுள்ள எல்லா ஊழியங்களையும் சபை மேப்பர் சிலர் சுயாதீன ஊழியங்கள் என்று அழைப்பது சரியல்ல. தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் உள்ளூர் சபைகளில் ஆராதனைகளிலும் பணிகளிலும் ஈடுபட வேண்டும். ஆனால் அதே வேளையில் உள்ளூர் சபைகளின் நிர்வாகத்திற்கு உட்படாத வேதாகம மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள், வேதாகம சங்கங்கள், மிஷினரி இயக்கங்கள் போன்ற பணிகளிலும் ஈடுபடலாம். நிவாரண பணிச்சங்கங்கள், மருத்துவ பணிகள் போன்றவையும் இதில் அடங்கும். உள்ளூர் சபையோ பொது ஊழியமோ ஊழியரிடையே ஒருவருக்கொருவர் பொறுப்பு, தட் இஸ் மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி இல்லையேல் அவ்வித சுயாதீனம் திருமறைக்கு புறம்பானதே. உள்ளூர் சபைகளில் ஒருவர்தான் தலைவர் என்கிற நிலையும் சரியல்ல. மேய்ப்பர், மூப்பர், கண்காணிகள், ஷெப்பர்ட்ஸ், எல்டர்ஸ், பிஷப்ஸ், இந்த 3 பெயர்களும் ஒரே ஊழிய நிலையை குறிக்கும் வெவ்வேறு பதங்களாகும். இவை எப்பொழுதுமே பன்மையில்தான் குறிப்பிடப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 20:17-28 பார்ப்போம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இங்கு அவர்களை மூப்பர் என்று அழைக்கிறார்கள். 28 அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை, இங்கே மேய்ப்பொருள் என்று சொல்கிறான், மூப்பர்களை மேய்ப்பொருள் என்று அழைக்கிறான், உங்களை கண்காணிகளாக வைத்த, அவர்களை கண்காணி என்றால் பிஷப், பிஷப்புகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறான். எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் ஒரே வேலைதான். ஆனால் எல்லாம் எப்பொழுதும் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பொது ஊழியங்களிலும் பன்மை தலைமைத்துவம், தட் இஸ் புளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருக்க வேண்டும். சீடர்களை கூட இயேசு 2-2 பேராய் அனுப்பினார். அதிலே ஒரு கருத்து உண்டு. பணக்காரியத்தில் சுயாதீனமாயிருந்தால் அது ஊழலுக்கு நடத்திவிடும், கரப்ஷன். செய்தியில் சுயாதீனம் இருந்தால் அது வஞ்சகத்திற்கு நடத்திவிடும், டிசெப்ஷன். ஊழிய முறைகளில் சுயாதீனம் இருந்தால் அது திருமறைக்கு ஒவ்வாத செயல்பாடுகளுக்கும், நிர்வாகத்தில் சுயாதீனம் இருந்தால் அது அதிகார துர்ப்பிரயோகத்திற்கும், மிஸ்யூஸ் ஆஃப் பவருக்கும் வழி நடத்தும். சுயாதீனம் என்று சொன்ன உடனே அது நமக்கு வேலையிலே ஒரு விதமான சுய திருப்தியை அளித்தாலும் அதில் அதிகம் சாதிக்க முடியாது. இப்பொழுது வாசித்தோம் அல்லவா பிரசங்கி 4:9, தனியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதனாலும் அவளுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். இறையரசிற்கு தனித்து நாம் வேலை செய்யும் பொழுது அதிக லாபம் கிடைக்காது. உங்களுக்கு தெரியுமா, 1 குதிரை 2 டன் எடை இழுக்குமானால் 2 குதிரைகள் 4 டன் அல்ல, 24 டன் இழுக்குமா? இது எவ்வளவு முக்கியமான காரியம்.
சுயாதீனமாய் செயல்படி துவங்கிவிட்டால் இறையரசிற்கான பணம் பலம் நேரம் யாவும் வீணாகும். லாட் ஆஃப் டியூப்ளிசிட்டி அதிலே உண்டாகும். நான் சம்பளம் வாங்குவதில்லை, விசுவாசத்திலேயே வாழ்கிறோம் என்று சில சுயாதீன ஊழியர் பெருமை அடித்துக் கொள்வர். நான் என்ன சொல்லுவேன் என்றால், ஊழிய நிறுவனங்களில் பணியாற்றுவோரும் கடவுள் தம் பிள்ளைகள் மூலம் காணிக்கைகளை அனுப்பி தங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று கூட்டு விசுவாசம் கார்ப்பரேட் ஃபெய்த்தையே அபியாசிக்கின்றனர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிஷினரிகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலேயே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், கார்ப்பரேட் ஃபெய்த், அது ஒரு மிஷினரி பிரேயர். தேவ ஊழியர்கள் எவருமே சுயாதீனமாய் இயங்கவே முடியாது என்றும் கூறிவிட முடியாது. சில விதிவிலக்குகள் இருக்கலாம். தீர்க்க தரிசிகளை சங்கங்களும் மறைநூல் ஆசிரியர்களை சபைகளும் கட்டுப்படுத்தினால் இருதரத்தாருக்கும் பிரச்சனை தான். சிங்கங்களுக்கு கூண்டு பிடிக்குமா என்ன? லயன்ஸ் ஹெயிட் கேஜஸ். ஆயினும் இவர்கள் இவ்வித வரங்கள் உள்ள முதிர்ந்த பிற ஊழியரோடு பரஸ்பர பாதுகாப்பு அல்லது பொறுப்புறவு வைத்து கொண்டால் அது என்றைக்குமே அவர்களுக்கு நன்மையாக முடியும். இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ஸ் பட் இன்டர்டிபெண்டன்ஸ். சுயாதீனம் அல்ல, சகசார்பு. எமிலண்ணன் அழகாக பாடினார்.

கேட்டார். அதில் நான் அடிக்கோடிட விரும்புவது ஒன்று கூடுவேர். அங்குதான் உண்மையான வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. தனியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதனாலும் அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். மகாபெரிய தேவனே, நீர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்தது ஒரு பெரும் பாக்கியம், அது ஒரு பெரும் சிலாக்கியம். உம்மை சேவிப்பதை விட சுதந்திரமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஒன்றுக்குதவாத எங்களை உம்முடைய உடன் ஊழியராக அழைத்த அந்த பெரிய கிருபையை நினைத்து உம்முடைய பாதங்களுக்கு நாங்கள் முத்தம் செலுத்துகிறோம், முத்தம் கொடுக்கிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி இந்த ஊழியத்திலே நீர் நியமித்தீர். உம்முடைய வேத வசன வரம்புகளுக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டு வேதவசன தாற்பரியங்களை நாங்கள் பயிற்சித்து வேதவசன தத்துவங்களை நாங்கள் மீறாதிருக்க எங்களுக்கு உதவிதாரும். குறிப்பாக தனித்தே சுயாதீனமாக தனிக்காட்டு ராஜாவாக நாங்கள் செயலாட்ட வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த சோதனையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஒருவேளை ஒரு அமைப்புக்குள் நாங்கள் ஆதி முதல் அந்தம் வரை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க முடியாவிட்டாலும், அவ்வித ஊழிய வரங்கள் உள்ள பிற உடன் ஊழியரோடு நாங்கள் உறவு வைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் பரஸ்பர அர்ப்பணிப்பு, மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி, நாங்கள் அப்படியே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் எழுப்பியுள்ள எல்லா ஊழியங்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், எல்லா ஊழியரையும் ஆசீர்வதியும். ஏனென்றால் அறுப்பு மிகுதி ஆண்டவரே, எல்லாரையும் சேர்த்தாலும் அறுவடையாளர்கள் மிக மிக சொற்பம். நாங்கள் ஒருவரை ஒருவர் பாதித்து விடாதபடி, ஒருவரை ஒருவர் நாங்கள் கெடுத்து விடாதபடி, ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆதரவாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதும் என்கிற மனப்பான்மையோடு நாங்கள் உழைக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்பங்களிலோ பணியிடங்களிலோ அல்லது ஆபத்துக்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட நேரங்களில் சில முடிவுகளை தீர்வுகளை எடுத்திருப்பீர்கள். அதில் சிலர் வெற்றியும் சிலர் தோல்வியும் பெற்றதுண்டு. சிலர் இழப்பையும் நஷ்டத்தையும் சந்தித்தும் இருப்பீர்கள். எதனால் என்று பார்க்கும்போது அவைகள் பல வேளைகளில் உங்களின் சொந்த முயற்சியால் உங்கள் மனது சொல்கிறபடியினால் அப்படி உண்டாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ எடுக்கிற முடிவு தீர்வு நிச்சயமாகவே நடக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியங்களுக்கு நல்ல முடிவு வேண்டும் என்று நினைத்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதில் இயேசுவை மட்டும் நம்பிக்கையாக முன்வைக்கும் போது நம்பிக்கையின் அங்கூரமாகிய இயேசு நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்கு நல்ல முடிவை இன்றைக்கு தரப்போகிறார். முதலாவதாக பார்ப்போம், நம்பிக்கையுடன் கூப்பிட்டான், இயேசுவுடன் நடந்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:10 நாம் வாசிக்கையில் அங்கே பர்திமேயு என்கிற குருடனை குறித்து வாசிக்கின்றோம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். உடனே அந்த பக்கமாக கடந்து போகிற இயேசுவை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். இயேசு அவன் அருகில் சென்று, எழுந்திரு திடம் கொள் என்று கூறிய உடனே தனக்கு குருடன் என்கிற அடையாளத்தை கொடுத்த மேல் வஸ்திரத்தை கழற்றி எறிந்து விடுகிறான் நம்பிக்கையுடன். எப்படியும் நமக்கு கண் பார்வை கிடைப்பது உறுதியாகிவிட்டது என்று 52 நாம் வாசிக்கின்றோம். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்தான் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வேண்டுதலாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பர்திமேயு இயேசுவை கூப்பிடும்போது கூட இருந்தவர்கள் தடை செய்தார்கள். அப்பொழுது அவன் தன் சத்தத்தை முன்னிலும் அதிகமாய் எழுப்பினான். அதேபோல் உலகம் கொடுத்த குருடன் என்கின்ற அடையாள வஸ்திரத்தை கழற்றியும் எரிந்தான். இன்றைக்கும் உங்கள் நம்பிக்கையான ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, இதனால் மற்றவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாகிறோமே, சோதனைகளும் வேதனைகளும் விடாமல் நம்மை அழுத்துகிறதே என்று ஜெபத்தை நிறுத்திவிடாமல் முன்னிலும் அதிகமாய் ஜெபியுங்கள். தேவனை தேடுங்கள். உலகத்தின் தீட்டான வஸ்திரமாகிய பற்றாக்குறை, வியாதி, பலவீனம், கவலை, கோபம், வைராக்கியம், அவிவிசுவாச வார்த்தைகள் என்பவற்றை தேவ சமூகத்திற்கு போகும் முன்னே நம்பிக்கையோடு கலற்றி போடுங்கள். இவைகளிலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் நிச்சயமாகவே தந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இரண்டாவதாக, நம்பிக்கையுடன் தொட்டாள், சுகவாழ்வை பெற்றாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:16 நாம் வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். அவள் தன்னிடமுள்ள ஆஸ்திகளையெல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்து வைத்தியர்களால் இயலாமல் குணமடையாதவளாய் கைவிடப்பட்ட நிலையில் தீட்டுள்ளவள் என்று சமுதாயம் அவளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தள்ளிவிட்டது. கண்ணீரோடு தனிமையில் தன் உறவுகளை ஆஸ்திகளை பலனை இழந்து அழுது துக்கித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே இயேசு அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு நம்பிக்கையோடு ஒரு முடிவு எடுக்கிறாள். அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் உண்டாகும் என்று அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. 28 அதிக கூட்ட நெரிசலில் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்றும் அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்றும் 34 இயேசு அவளை ஆசிர்வதிக்கிறார். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. இன்றைக்கும் உங்களில் அநேகர் நீண்ட நாட்களாய் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், பொருளாதார ஆசீர்வாதத்தின் குறைவுகள், நஷ்டங்கள், வியாதியின் வேதனைகள், குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள் இருப்பீர்களானால் இவைகளை பெற வேண்டி போராடி கொண்டு பல வழிகளில் முயன்று பதில் இல்லாமல் உலகத்தாரின் பேச்சினால் தேவனை கிட்டி சேர முடியாமல் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு நம்பிக்கையின் உறைவிடமாகிய இயேசுவின் சமூகத்தில் முழு நம்பிக்கையோடு அவருடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது இயேசுவின் அபிஷேகம் அவரின் வல்லமை உங்களை நிரப்பும். உங்கள்
உங்களின் தனிமை உணர்வுகள் மாறும். அவரின் வல்லமை வெளிப்பட்டு நீங்கள் சமாதானத்தோடே வாழ்ந்து வேதனைகள் நீங்கி சுகமாயிருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, நீங்கள் எந்த காரியங்களுக்கெல்லாம் நல்ல பதில் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீர்களோ அவற்றிற்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நல்ல முடிவை தர சித்தமுள்ளவராயிருக்கிறார். கொரோனாவினால் அநேகர் பல வழிகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிற வேளையிலே இதற்கு விடுதலை வேண்டி அநேகர் நம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். அவைகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் சமாதானத்தை தந்து புதிய வழிகளை திறந்து நிரந்தர ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நடத்தி வாழ வைக்கப் போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது, அன்பை உணராது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைசலாட் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிசாசின் தந்திரங்கள், அவன் தந்திரத்தால் என்ன செய்ய பார்க்கிறானாம், மோசம் போக பண்ண பார்க்கிறான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான், பிசாசின் தந்திரங்களை அறிந்து பிசாசானவனுக்கு எச்சரிக்கையாயிருந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் ஆத்மாவை குறித்து கவனமாய் பாதுகாத்து சீராய் நடக்க இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட உணர்த்தி எச்சரித்து பேசுகிறார். அவன் தந்திரம் உள்ளவன். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீர்களானால் தெரியும், சிம்சோனை எதிர்த்து வருகிறார்கள். சிம்சோனுக்கு விரோதமாய் எழும்பி வந்தபோது சிம்சோனுக்கு தேவன் கொடுத்த பலத்தினாலே ஆமென் அத்தனை பேரையும் அவன் முறியடித்து போடுகிறான். நியாயாதிபதிகள் 15:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டேன் என்றான். இப்படி பெலிஸ்தியர் 1000 பேரை கொலை செய்தவன். எப்பொழுது 1000 பேர் பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்களோ அப்பொழுது சிம்சோன் தேவன் கொடுத்த பலத்தினாலே அவர்களை மேற்கொள்ளுகிறான். அப்படி மேற்கொண்ட சிம்சோனை விட்டு மற்றவர்கள் விலகி போகவில்லை, அவர்கள் சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். எதற்காக? எப்படி சிம்சோனை பிடிக்கலாம், எப்படி அவனை விழத்தள்ளலாம் என்று. இதைதான் ஆவியானவர் இந்த நாளிலே எச்சரிக்கிறார். ஆமேன். பிசாசினால் சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. இங்க நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், சிம்சோன் தெளிலாளை நேசிக்கிறான் என்று தெரிந்ததும் 16:5 அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினால் அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். நீ அவனை நயம் பண்ணு. உலகம் நயம் பண்ணுகிறது எதற்கு தெரியுமா? நம்மை பலவீனப்படுத்தி சத்ருவுக்கு அடிமையாக்க. எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி முன் செல்ல வேண்டும்? எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாவமும் பாரமான காரியமும் நம்மை விழத்தள்ள நெருங்கி நிற்கிறதாம். தேவன் நமக்காய் நியமித்த பாதையில் இல்லை, ஆனா நெருங்கி நிற்கிறது. அதை என்ன செய்யணும்? அது நம்மை அண்ட விடாதபடிக்கு அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் பொறுமையாய் ஓடுவோமானால் பிசாசின் தந்திரங்களில் நாம் அகப்பட மாட்டோம், அவனுடைய கண்ணிகளில் நாம் சிக்க மாட்டோம். ஒவ்வொரு தேவ பிள்ளை உணர்வடைந்து எச்சரிக்கையாயிருந்து முன் செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே எதை சாட்சியாய் சொல்ல வேண்டும் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். வஞ்சிக்கப்படுகிறவனுக்கும் பின்வாங்கி போகிறவனுக்கும் ஆமேன் இந்த சாட்சியை சொல்ல முடியாது. நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, சத்ருவின் பிடியில் அகப்படாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் நியமித்த பாதையில் முன் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். உங்கள் கண்களை இயேசுவின் மேல் பதிய வைத்து அவரை நோக்கி முன் செல்லுங்கள். பிசாசின் தந்திரங்களை அறிந்து விலகி இருங்கள், அவனுடைய தந்திரங்களுக்கு விலகி இருங்கள். அவன் நயம் பண்ணி வஞ்சிக்க பார்க்கிறான். டைரக்டா எதிர்த்து பார்த்தா முடியலை என்னதோ, அவன் விட்டுட்டு போகல, இவனை ஜெயிக்க முடியாது மேற்கொள்ள முடியாதுன்னு விட்டுட்டு போகல, அவன் ஏதாவது ஒரு வகையில். அதனாலதான் பைபிள் சொல்லுது, எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறானோ. தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தரை உங்கள் முன்பாக வைத்து அவரை முன்னிறுத்தி
அவர் மேல் உங்கள் கண்களை உங்கள் மனதை பதிய வைத்து முன் செல்லுங்கள். கர்த்தர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் கொடி ஆவியானவர் நம்ம மேலதான் ஏற்றுவா. அதன் அர்த்தம் என்ன? ஜெயம் நம்ம பக்கம்தான். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இதனால எங்களை உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி, அவனுடைய தந்திரமான சூழ்ச்சிகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எங்கள் கண்கள் உம்மை விட்டு விலக்காமல் உம்மையே முன்னிறுத்தி முன் செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. மிஸ் அடா ஹேபர்சன் என்ற பெண் தான் எழுதிய டைரி குறிப்பில் டிஎல் மோடியின் நற்செய்தி கூட்டம் ஒன்றில் தான் கண்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றி எழுதியுள்ளார். டிஎல் மோடி ஒரு முறை கூடாரம் ஒன்றில் மத்தேயு 11:28 பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் என்ற சபை மூப்பரின் மருமகள் தன் சிறிய கை குழந்தையோடு முதல் வரிசையில் அமர்ந்து பிரசங்கத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள். டிஎல் மோடி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அந்த குழந்தை வைத்த கண் வாங்காமல்

அவரையே பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது டிஎல் மோடி வந்திருந்தவர்களை பார்த்து இரு கரம் நீட்டி, இயேசு உங்களை ஆவலாய் அழைக்கிறார், வாருங்கள், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், வாருங்கள், கடன் பாரத்திலிருந்து விடுதலை தருகிறார், இன்றே வாருங்கள், போதை பழக்கத்திலிருந்தும் சகலவித அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கிறார் என்று இரு கரம் நீட்டி அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார். இதை கவனித்த அந்த சிறு குழந்தை டிஎல் மோடி வாருங்கள் என்று தன்னைத்தான் அழைக்கிறார் என்று நினைத்து தன் இரு கரங்களையும் டிஎல் மோடிக்கு நேராக நீட்டி அவரிடம் செல்ல துடித்தது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய இரு கரங்களையும் நீட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம்மை அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை ஆவலாய் அழைக்கிறார். அழைப்பை கேட்டு அவரிடம் ஓடி சென்றால் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா பாரங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். நம்முடைய சுமைகளை நாம் சுமக்க தேவையில்லை. நம் கவலைகளையும் பாரங்களையும் இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார். பலவித மத சம்பிரதாயங்களை செய்து களைத்து போய் நிம்மதியில்லாமல் தவித்த யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மில் பலரும் தெய்வத்தை தேட வேண்டும், அவருடைய ஆசீர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பலவிதமான பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே நிம்மதியும் விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் தவிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த சிறு குழந்தையைப் போல நாம் ஓடி வந்தால் சமாதானம் தருவார், பாவத்திலிருந்து விடுதலை தந்து பாவ மன்னிப்பையும் அருளுவார், வியாதியிலிருந்து சுகம் தருவார், நம்மை கவலை கொள்ள செய்யும் அனைத்து கஷ்டங்களிலுமிருந்து நம்மை விடுவிப்பார். சகேயுவை இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அழைத்தார். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, நல்ல உத்தியோகம் இருந்தது, பணத்தை அவன் பல வழிகளில் சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை கேட்டு சிறு குழந்தையைப் போல அவரிடம் ஓடி வந்தான். இயேசு கிறிஸ்து அவன் பாவங்களை மன்னித்து அவனுக்கு சந்தோஷம் கொடுத்தார், அவன் ரட்சிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இரு கரம் நீட்டி ஆவலாய் அழைக்கும் இயேசுவிடம் ஓடி வாருங்கள். நம் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்மில் ஏற்றுக்கொண்டு நமக்கு இளைப்பாறுதல் தருவார். தம்மிடம் வரும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:10-11, அதை தொடர்ந்து 16-19.
2: Proverbs chapter 2 verses 10 to 11 and from verses 16 to 19.
1: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்.
2: When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you.
1: 16
2: Verse 16.
1: தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய்.
2: To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God.
1: அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை.
2: For her house leads down to death and her paths to the dead. None who go to her return, nor do they regain the paths of life.
1: எச்சரிப்புகளில் மிக பிரதானமான முக்கியமான எச்சரிப்பை இங்கு ஞானி கொடுக்கிறார்.
2: Here the wise man gives the most important and the primary important warning here.
1: அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கு சாய்கிறது, அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவனும் திரும்புகிறதும் இல்லை, ஜீவ பாதைகளில் சேருகிறதும் இல்லை.
2: Our paths lead down to the dead and none who go to her return nor do they regain the paths of life.
1: இவள் யார் என்றால், இவள் ஒரு வீட்டு பெண்மணி, இவள் ஒருவனுடைய மனைவி.
2: So she is a housewife, she is the wife of a man.
1: ஆனால் தன்னுடைய இளவயதின் நாயகனை விட்டுவிட்டவள், தன் தேவனுடைய உடன்படிக்கை மறந்தவள், இச்சகமான வார்த்தைகளால் வாலிபர்களை வஞ்சிக்கிறவள்.
2: She is a woman who forsook the companion of her youth, who forgot the covenant of her God and who flatters with her words to attract the young men.
1: இதிலிருந்து தப்புவிக்கப்பட ஞானமும் புத்தியும் நல் யோசனையும் தேவை.
2: We need wisdom, knowledge, discretion and understand to be delivered from this.
1: கர்த்தர் இந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக.
2: May the Lord give this grace to every one of us.
1: அவள் எப்படி தன்னுடைய வாலிபர்களை, தனக்கு முன்பாக இருக்கிற இளைஞர்களை அல்லது மற்ற பிள்ளைகளை வந்து எப்படி தன்னுடைய வலையிலே சிக்க வைக்கிறாள் என்றால் ரெண்டு விதம்.
2: So how is she trying to draw all the young men and other people into her net? It is of two ways.
1: ஒன்று, இச்சகமான வார்த்தைகளாலேயே அவர்களை கவர்ந்து விடுகிறாள்.
2: One, she attracts by flattering with her words.
1: இரண்டாவது, அவள் எப்படி கவருகிறாள் என்றால், நீதிமொழிகள் 7:10 வருவீர்களானால்,
2: And second, when you come to Proverbs chapter 7 and verse 10,
1: அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனம் உள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள்னு போடுறேன்.
2: It is written, and behold a woman comes to meet him dressed as a harlot and cunning of heart.
1: இவள் வேசி அல்ல.
2: She is not a prostitute.
1: வேசியினுடைய ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு வருகிறாள்.
2: But she is dressed as a harlot and she comes away.
1: நம்முடைய ஆடையும் ஆபரணமும் மிக மிக முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது.
2: Our dressing and ornaments are very important and to be taken care of.
1: எல்லா ஆடையும் எல்லா ஆபரணமும் தகுதி உள்ளது அல்ல.
2: It's not that all the dressings and all your ornaments are worthy.
1: எல்லா ஆபரணமும் எல்லா ஆடைகளும் ஒரே செய்தியை சொல்லுகிறதும் இல்ல.
2: It's not that all your dresses and all your ornaments speak of the same message.
1: இன்றைக்கு நான் பேச போகிற செய்தியினுடைய தலைப்பு ஆள் பாதி ஆடை பாதி.
2: Today the title of my sermon is dressed on purpose.
1: ஆள் பாதி ஆடை பாதி.
2: Dressed on purpose.
1: ஆம், ஆடைகள் என்று பேசும்போது சிலருக்கு சற்று நெருடலா இருக்கும். ஏனென்றால், என்ன பாஸ்டர், dress தான் எல்லாமே, வா இத பத்தியே பேசுறீங்களேன்னு சொல்லுவாங்க.
2: So when we speak about this dressing, some people may feel it somewhat hesitating. What pastor is that dressing is all everything?
1: உண்மைதான், வஸ்திரம் என்பது எல்லாமே இல்லை.
2: It's true, dressing is not everything.
1: வஸ்திரம் என்பது வாழ்க்கை இல்லை.
2: Dressing is not your life.
1: ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை தீர்மானிக்கிறதுல வஸ்திரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்றத மறந்துட கூடாது.
2: But don't ever forget that dressing has an important role to speak about the standard of our life.
1: நான் வேதத்திலே சொல்ல முடியும், எத்தனையோ வசனங்களை காட்ட முடியும், நம்முடைய வாழ்க்கையை விட ஆடைகள் முக்கியமானது இல்லை என்று காண்பிப்பதற்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, சந்தேகமே இல்லை.
2: I can also show you many verses which can prove that our dressing is not more important than our life.
1: 1 பேதுரு 5 அதிகாரம் 5 வசனம் வாசிப்பீர்களானால்,
2: if you read 1 Peter 5 and verse 5,
1: அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு.
2: Here it is written, clothe yourself all of you with humility toward one another.
1: அதாவது உங்க வஸ்திரத்தை பார்க்கையில ரொம்ப முக்கியமானது வந்து மனத்தாழ்மை இருதயத்திலே அணியப்பட வேண்டும்.
2: So clothing humility in your heart is more important than wearing your dress.
1: 1 பேதுரு 3 அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிக்கும்போது,
2: if you read 1 Peter chapter 3 verses 3 and 4,
1: மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று வாசிக்கிறோம்.
2: Where did your beauty should not come from outward adornments such as elaborate hairstyles and the wearing of good jewelry or fine clothes, rather it should be that of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit which is of great worth in God's sight.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது கொலோசியர் 3 அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: when apostle paul writes to colossians, you can read in colossians chapter 3 and verse 12,
1: ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: Here we read, put on then as god's chosen ones, holy and beloved, compassionate hearts, kindness, humility, meekness and patience.
1: நம்முடைய சரீரத்துல நம்ம போடுற வஸ்திரங்களை பார்க்கிலும் நம்முடைய மனதில் இருக்கிற குணமாகிய வஸ்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது என்பதை வேதம் சொல்லுகிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை.
2: The bible says that the clothing that we wear in our heart is more important than the physical dressing that we make.
1: ஆனாலும்
2: பட் ஸ்டில்
1: வஸ்திரம் என்பது மிக முக்கியமானது அப்படின்றத நீங்க வந்து குறைச்சு மதிப்பிடவே கூடாது.
2: You should never undermine that dressing is also important.
1: ஒன்றை முக்கியப்படுத்துவதனால இன்னொன்றை நம்ம குறைத்து விடவும் கூடாது.
2: Just because we give an importance to one thing, it doesn't mean that we undermine the other one.
1: அதனால தான் சொன்னேன், ஆள் பாதி ஆடை பாதி.
2: That's why I said you are dressing is we should be dressed on a purpose.
1: ஆளும் முக்கியம், ஆடையும் முக்கியம்.
2: A man is also important, his clothing is also important.
1: இது ரொம்ப ரொம்ப கவனம்.
2: This should be
1: ஆடை சரியாக இருந்து ஆள் சரியா இல்லனா அதுவும் தப்புதான்.
2: So if your dressing is correct and the person is not right, then it is also wrong.
1: ஆள் சரியா இருந்து ஆடையே சரியா அணியலனா அதுவும் தப்புதான்.
2: And if the person is right but not dressed properly, it is also wrong.
1: ஏன் இந்த வஸ்திரங்கள் முக்கியமான இடத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிடிக்கிறது என்றால்,
2: why does the dressing become or take an important role in the life of a person?
1: முதலாவது, வஸ்திரம் என்பது நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு பறைசாற்றுகிறது.
2: First, dressing defines who you are.
1: அது உங்களை விளக்கி காண்பிக்கிறது.
2: It defines you.
1: நீங்கள் எதற்காக நிற்கிறீர்கள், உங்கள் நம்பிக்கைகள் என்ன, உங்கள் வாழ்க்கையில எதை முக்கியப்படுத்துகிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துவது வந்து வஸ்திரம்.
2: So it is the one which describes or declares who you are and what you stand for to the society.
1: நீங்கள் என்ன தகுதியில் இருக்கிறீர்கள், என்ன பதவியில் இருக்கிறீர்கள், உங்களுடைய பின்னணி என்ன, நீங்கள் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள், எல்லாவற்றையும் பெருமளவு தீர்மானிப்பது வஸ்திரம்.
2: It is your dressing that actually determines who you are, what is your personality, what is your background, where do you stand.
1: வஸ்திரம் என்பது வெளியரங்கமாக நம்ம உலகத்துக்கு நம்மை காண்பிப்பது, அதான் வஸ்திரம்.
2: So it is actually showing ourselves to the outer world.
1: அது தலை முதல் பாதம் வரைக்கும் நாம எப்படி நம்மை நாம க்ரூம் பண்றோம், அதான் வஸ்திரம்.
2: How do we groom ourselves right from head to toe is dressing.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நம்ம வஸ்திரத்தை கொண்டு ஒரு செய்தியை நாம உலகத்துக்கு சொல்றோம்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.
2: And there is no that you can never deny that you always give a message to this world through your dressing.
1: இந்த நீதிமொழிகள் 7 அதிகாரம் 10 வசனத்துல, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து கொண்டுன்னு போட்டிருக்கு.
2: So here in Proverbs 7:10 it says she is dressed as a harlot.
1: அதாவது இந்த பெண்ணுடைய தலையில நெத்தியில வந்து தான் ஒரு வேசி, தான் ஒரு ஒழுக்கமற்ற பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் போட்டுட்டு அல்லது ஒரு பெரிய தலைப்பாகையை வைத்துக் கொண்டு அவள் போகல.
2: So he had, this woman did not wear a turban or did not have a title on her head saying that she is a harlot or she is an immoral woman.
1: அவள் வந்து ஒரு ஒழுக்கமற்ற பெண் என்பதை ஒரு பச்சை குத்தி கொண்டு போகல.
2: She never had a tattoo saying that she was an immoral woman.
1: என்ன சொல்ல விரும்பறனா எல்லாம் வாஸ்து தெரிஞ்சிக்கல.
2: So it, what I want to say is they cannot read and know it.
1: யாரு வாஸ்து தெரிஞ்சிக்கல.
2: People did not know her by reading her.
1: அந்த டைட்டில் வந்து படிக்கல அவங்க.
2: They did not read the title.
1: The வஸ்திரத்தை தான் பார்த்தாங்க.
2: They just looked at her dressing.
1: வஸ்திரத்தை பார்த்த உடனே இவள் என்ன வேலை செய்கிறவள் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு.
2: So once they saw her dressing, they found out what work she is doing.
1: ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன்னுடைய வஸ்திரங்களை குறித்து கவனமா இருக்கணும்.
2: A child of God should be very careful about her dressing.
1: அதே போல தான் பழகுகிற நெருங்குகிற சேருகிற மக்கள் எவ்விதமான வஸ்திரங்களை அவங்க அணிகிறாங்கன்றதையும் கவனிக்கணும்.
2: And also they should be very careful about the dressing of the people whom they acquaint with, whom they move around.
1: அந்த வஸ்திரத்திலேயே அவர்கள் வந்து எச்சரிப்படைஞ்சிடணும்.
2: They should be very careful about the dressing.
1: அதை பார்க்கும் போதே ஒரு உணர்வு வரணும், மனசுல வந்து நமக்கு தெளிவு வரணும். நாம யார் வீட்டுக்கு போறோம், யாரோட பழகுறோம், எப்படிப்பட்டவர்களோட நெருங்குகிறோம் அப்படின்றதுக்கு வஸ்திரம் ஒரு பெரிய அடையாளமாய் அவர்களை வெளிப்படுத்துகிறது.
2: Dressing is a great symbol or a sign that reveals a personality, so we have to easily identify and know where we are going, with whom are we acquainting with.
1: ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும் பொழுது கூட,
2: when you take a person for or recruit a person in a company,
1: அந்த வேலையினுடைய ஆளினுடைய வேலை செய்ய விரும்புகிற அப்ளை பண்ற பிள்ளைகளுடைய பயோடேட்டாவையும் அவர்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸை மாத்திரம் பார்த்து அவங்க வேலைக்கு எடுத்துறது இல்லை.
2: They do not require recruit people based upon their biodata or qualification and experience alone.
1: அவங்க ஆளை நேரா வர சொல்றாங்க.
2: They'll call the person.
1: நேரா வர்ற பிள்ளைங்க இன்டர்வியூக்கு எப்படி போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
2: You know people how they go for interviews.
1: சில வருஷங்களுக்கு முன்பாக,
2: some years ago,
1: Indigo Airlines என்று சொல்லுகிற இந்திய விமான, இந்தியாவில் உள்ள ஒரு கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்க்கு வந்து வேலை எடுக்கிற பணி நடந்து கொண்டிருந்தது.
2: So there was a recruiting process going on for Indigo Airlines of India.
1: நம்ம சபையில ரெண்டு பிள்ளைங்க அந்த அந்த கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தாங்க.
2: So two of our church members were working in that company.
1: Airport staff ஆக இருந்தாங்க.
2: They were airport staff.
1: எனக்கு தெரிந்த ஒரு தம்பிட்ட, தம்பிக்கு வேலை இல்ல.
2: So one of my brother whom I know, he did not have a job.
1: அந்த தம்பி என்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தான், அங்கிள் எங்கயாவது எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி.
2: He was asking me, uncle get me some job.
1: அப்ப அவன் ஏர்போர்ட்ல வேலை செய்யணும்னு விரும்பினான்.
2: So he decided to work in airport.
1: விமானத்துல வேலை செய்யணும்னு விரும்பினான்.
2: He decided to work in an airport.
1: அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் வந்து ஒரு நாள் அவர்கள் வந்தபோது நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏமா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்க கொடுக்க முடியுமா, இந்த ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் வந்து விமானத்துல பணியில சேரணும்னு விரும்புறான், ஏதாவது நீங்க வேலை வாங்கி கொடுக்க முடியுமா.
2: So I immediately remembered these girls who were working in airport. I told them, can you recommend something to get a job for him?
1: அப்போ அவங்க கண்டிப்பா நான் செய்யறேன் பாஸ்டர், நான் வந்து எனக்கு தெரிந்த அதிகாரிகள்ட்ட பேசுறேன் சொல்லி அவங்க பேசி அவங்களுக்கு இன்டர்வியூடைய தேதி எல்லாம் அறிவித்து அவங்க வேண்டிய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க.
2: So they somehow spoke with the officers and gave a date for appointment or for interview and gave everything to him.
1: அந்த இன்டர்வியூக்கு இந்த தம்பி போனாரு.
2: This boy went for that interview.
1: ஆனா இன்டர்வியூ போயிட்டு வந்தாரு, அவங்க வேலைக்கு கூப்பிடவே இல்ல.
2: So he returned back from interview but they never called back.
1: அப்போ நான் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், என்னம்மா வேலைக்கு எடுக்கல போல இருக்கே, இன்டர்வியூ எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு, எதுவும் பெருசா கேள்வி எல்லாம் கூட கேட்கலையாமே, என்ன வேலையில எடுக்கலையான்னு கேட்டேன்.
2: So I asked those young girls what happened to the employment. They did not call back, it seems. They did not even ask him more questions, but what did happen?
1: அந்த பிள்ளைங்க ரொம்ப வருத்தத்தோடையும் தயக்கத்தோடையும் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா இது வந்து அவர் வந்தாரு இன்டர்வியூக்கு, ஆனா அந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்த ஹெச்ஆர் வந்து சொன்னாரு, அந்த பையன் சரியா ஷேவ் கூட பண்ணாம இன்டர்வியூக்கு வந்திருக்கிறான், இவனை நான் எப்படி இந்த கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறது, இன்டர்வியூன்னு தெரிஞ்சே இவன் இப்படி வர்றானே, இவனுக்கு எப்படி நான் வேலை கொடுப்பேன்னு வேலை கொடுக்கல.
2: So those girls told me with hesitation, pastor, they told he came for the interview, but the HR told me he came to the interview even without shaving. So how can I take a person having known that it's an interview but have not come in a modest way?
1: பாருங்க, அப்பதான் நான் நினைச்சேன், ஒரு உலக கம்பெனி வெறும் படிப்பையும் வெறும் வந்து குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸையும் விருப்பத்தையும் பார்த்து உடனே எல்லாரையும் வேலைக்கு எடுத்துறது இல்லை.
2: ஸோ ஈவன் அண்ட் அ கம்பெனி இன் அ வேர்ல்ட் வில் நாட் ரெக்ரூட் அ பர்சன் பேஸ்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் பயோடேட்டா அண்ட் குவாலிஃபிகேஷன்.
1: என்னதான் அவர்களை குறித்து நாம் வந்து சிபாரிசு செய்தாலும் ஆளை பார்க்காம அவங்க எடுக்கிறது இல்லை.
2: நோ மேட்டர் ஹவு மச் வி மே ரெக்கமெண்ட் தே வில் நாட் டேக் இன் டு ஜாப் வித்வுட் சீயிங் ஹிம்.
1: அப்பதான் நான் நினைத்தேன் உண்மையாவே ஆள் பாதி ஆடை பாதி தான்.
2: Only then I thought half is the person and half is his clothing.
1: அந்த தம்பி நல்ல தம்பி, எனக்கு நல்லா தெரியும்.
2: That brother is a good brother, I know him very well.
1: ஆனா அன்றைக்கு அவன் சற்று அசட்டையாக அவன் போனதுனால அவனுடைய தோற்றம் ஒரு செய்தியை அந்த இன்டர்வியூ பண்ணவங்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தினது.
2: So but that day since he went so ordinarily so coolly, his appearance in his dressing revealed a message to them.
1: அவன் மேல் அந்த கம்பெனிக்கு நம்பிக்கை வரல.
2: The people did not have a trust on him.
1: பாருங்க, நம்முடைய வஸ்திரங்களை குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: We should be very careful about our dressing.
1: நம்மிடத்துல வருகிறவர்களும் எப்படிப்பட்ட வஸ்திரங்கள் தரித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம சரியா கணிக்க தெரியணும்.
2: And we should also able to underestimate people who come to us about their dressing.
1: இதுல வந்து சில பேருக்கு தங்களுக்கும் கண்ட்ரோல் கிடையாது, அவர்கள்ட்ட அன்றவங்களுக்குட்டியும் ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது.
2: So in this aspect some people have don't have control and they don't also estimate the people who come to them.
1: வேதத்தின்படி வஸ்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை ரொம்ப தெளிவாக அழகாக பல இடங்களிலே வேதம் நமக்கு சித்தரித்து சொல்கிறது.
2: This Bible also describes in many places how it gives importance to dressing.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் இங்கே நான்கு வார்த்தையில இதை டிஃபைன் பண்றேன்.
2: So I want to define in four words today.
1: A B C D.
2: I want to enlist as A B C D.
1: ரொம்ப சிம்பிளா நீங்க விளங்கிக் கொள்ளும்படி.
2: That you may understand it easily.
1: நீங்க வஸ்திரம் இனிமேல் அணியும் போது, வாங்கும் போது, நீங்க மற்றவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் போது கூட இந்த நான்கு வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிடுங்க.
2: When you dress yourself or buy a clothing or get a clothing for someone else, have these four words in your mind.
1: முதலாவது,
2: first,
1: your dressing must be an appropriate dressing. உங்களுடைய வஸ்திரம் வந்து தகுதியான அல்லது பொருத்தமான வஸ்திரமா இருக்கணும்.
2: First, your dressing should be an appropriate dressing.
1: பொருத்தமான வஸ்திரம்,
2: அப்ரோப்ரியேட் ட்ரெஸ்ஸிங்.
1: ஒரு வஸ்திரத்தை நீங்க வாங்கும் போது, தெரிந்தெடுக்கும் போது, இது நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும், இது யாருக்கு வாங்குற அப்படின்னு தெரிந்துக்கணும் முதல்ல.
2: So while you choose a dress, you should first ask a question, for whom am I getting this dress?
1: ஒருவருக்கு பொருந்தும் ஆடை இன்னொருவருக்கு பொருந்தாது.
2: A clothing which is appropriate for one may not be suitable for the other.
1: முதலாவது நான் சொல்வேன், எதுல முதல்ல பொருத்தம் பார்க்கணும்னா, நீங்கள் எந்த பாலர் அப்படின்னு முதல்ல நீங்க பொருத்தத்தை கரெக்ட் அங்க தேடணும்.
2: So first you have to find the appropriation, find the dress appropriate to your gender.
1: ஆணுக்குரிய வஸ்திரம் இருக்கு, பெண்ணுக்குரிய வஸ்திரம் இருக்கு.
2: There is a dress for men and a dress for women.
1: நம்ம ஊர்ல துணி கடைக்கு போனீங்கனா,
2: when you enter a garment shop in a place,
1: சில கடைகள்ல உள்ள போகும்போதே கேட்பாங்க, சொல்லுவாங்க, first floor ladies, second floor gents, கத்திட்டே இருப்பாங்க.
2: So they used to say at the entrance, you have first floor for ladies, second floor for gents.
1: இன்னும் சொல்லுவாங்க, first floor சின்ன பிள்ளைங்களுக்கு, செகண்ட் ஃப்ளோர் பெரியவங்களுக்கு, தேர்ட் ஃப்ளோர் ஜென்ஸுக்குன்னு சொல்லுவாங்க.
2: And they will also say first floor for kids, second floor for the elders, and the third floor for gents.
1: சில இடத்துல சத்தம் போராட்டி கூட நீங்க லிஃப்ட்ல ஏறும் போது அங்க கிளியரா போட்டிருப்பான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும், தேர்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கும்.
2: And also some places when they don't even make noises, you have something written on the list which says in which floor which is available.
1: இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ளோர் மாறி போய் dress மாத்திட்டு வந்துறாங்க.
2: Today many people change the floor and get their dressing.
1: பையன் வந்து பொண்ணு dress போட்டுருக்கான், பொண்ணு வந்து பையன் dress போட்டுருக்கான்.
2: A boy wears a girl's dress and a girl wears a boy's dress.
1: உபாகமத்துல வாசிக்கும் போது, உபாகமம் 22:5 வாசித்தீங்கனா,
2: if you read Deuteronomy 22:5,
1: புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது, அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு போட்டிருக்கு.
2: It is written, a woman must not wear men's clothing nor a man wear women's clothing, for the Lord your God detests anyone who does this.
1: அப்போ வஸ்திரம் எடுக்கும்போதே நீங்க உங்களுக்கும் சரி, உங்க பிள்ளைகளுக்கும் சரி, இத போட்டா என் பையன் பையன் மாதிரி தெரிவானா, என் பொண்ணு பொண்ணு மாதிரி தெரிவானான்னு கேட்டுட்டு தான் நீங்க வாங்கணும்.
2: So whenever you choose a buy a dress, you should have a question, whether if my children wear this dress, will a boy look like a boy and if a girl will look like a girl.
1: இன்னைக்கு நிறைய பையன்களை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுது, பொண்ணை பார்த்தா பையன் மாதிரி தெரியுது.
2: Today many boys appear to be girls and many girls appear to be boys.
1: நான் சமீபத்துல ஒரு வீட்டுக்கு டெடிகேஷனுக்கு போயிருந்தேன்.
2: Recently happened to go to a house for dedication.
1: அதுல ஒரு தம்பி இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தான்.
2: I saw a boy moving here and there.
1: நிச்சயமா சொல்றேன், அவன் எங்கிட்ட திரும்பி வந்து பேசுற வரைக்கும் அது ஒரு பெண்ணுன்னே நான் நினைச்சிட்டு இருந்தேன்.
2: Truly I could say until he came and spoke with me I thought it was a girl.
1: ஏன் சொன்னா 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 14 ல இருந்து 15 வசனம் போட்டுருக்கு.
2: It is written in 1 Corinthians chapter 11 verse 14 and 15.
1: புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா?
2: Does not even nature itself teach you that if a man has long hair it is a dishonor to him, but if a woman has long hair it is a glory to her?
1: Anga pathina dress paathalum ponnu maradha dress potturukan.
2: So there if you see at his dressing it also appears like a girl.
1: Pinnala irundhu pathina avan thalamudiya pathina penna polave thalamudiya valathu vechirukan.
2: And when you see from back his hair was also long hair like a girl.
1: Neenga nariya per nenikira modern na ellame messy a irukanum ellame குளறுபடியா இருக்கிறது மாடர்ன்.
2: So today many people consider if it is modern it should be always messy.
1: பொண்ண போல பையன் dress பண்ணிக்கிறது, பையனை போல பொண்ண dress பண்ணிக்கிறது, பொண்ண போல பையன் முடிய வளர்க்கிறது, பெண் வந்து பையனை போல மொட்டையா முடிய வெட்டுறது.
2: A girl dressing like a boy and a boy dressing like a girl and a boy growing up hair like a girl and a boy and a girl cutting hair like a boy.
1: நீங்க appropriate-ஆ dress பண்ணுங்க.
2: You dress appropriately.
1: உங்கள் பெண்மையை நீங்க வந்து கொண்டாடுங்க.
2: You celebrate your femininity.
1: பெண்கள் வந்து பையனை போல இருக்கணும் ஆசைப்பட கூடாது.
2: Don't desire, girls should not desire to be like boys.
1: அதே போல பையன் நீ பையனை போல இருப்பா, பொண்ணை போல நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல.
2: And you boy, you be like a boy, you don't have to be like a girl.
1: ஆண்டவர் உனக்குன்னு ஒரு அழகு வச்சிருக்காரு, உனக்குன்னு ஒரு தோற்றத்தை வச்சிருக்காரு.
2: God has given you a beauty, God has given you a stature.
1: அதே விதமா அப்ரோப்ரியேட்டா dress வாங்கணும்.
2: Therefore you get your dress appropriately.
1: இரண்டாவது நான் சொல்வேன், உங்கள் வயதுக்கேற்றபடி நீங்க வஸ்திரம் போடணும்.
2: It is not only getting dress appropriate to your gender, second, dress appropriate to your age.
1: சில பேர் இதுவும் தெரிய மாட்டேங்குது.
2: Some people don't know even this.
1: நிறைய வளர்ந்தவர்கள் கூட குழந்தைகள் செக்ஷன்ல தான் போய் dress வாங்குறாங்க.
2: There are many adults who go to children section to buy the dress.
1: அவங்க dress பாத்தீங்கன்னா ஒன்னு ரொம்ப டைட்டா இருக்கும் அல்லது ரொம்ப குட்டையா இருக்கும்.
2: Their dress might be either very short or very tight.
1: நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏதோ மாரிகிரி செக்ஷன் மாதிரி போய் வாங்கிட்டாங்க போல dress
2: ன்னு. I used to think very often did they change their section and get the dress.
1: வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமா நீங்க dress வாங்கணும்.
2: You have to get your dress as an adult.
1: உங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, உயரத்துக்கு ஏற்ற மாதிரி dress வாங்குங்க.
2: Get your dress according to your height and according to your size.
1: அப்பதான் உங்க dress வந்து appropriate-ஆ இருக்கும்.
2: Only then your dressing will be appropriate.
1: நீங்க உங்க பிள்ளைகளுக்கு dress வாங்கும்போது கூட யோசி வாங்குங்க.
2: Even when you get your dress for your kids you think about it.
1: இது எப்படி நான் வாங்குறேன்?
2: How do I get this?
1: என் பிள்ளைகளை வந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தும்போது இந்த பிள்ளை வந்து பெண்ணை வந்து ஆணை போல மாற்றி ஆணை பெண்ணை போல நான் dress வாங்குறேன்னு யோசிச்சு பாருங்க.
2: So you just think when you make your challenge stand before the Lord, am I dressing my boy like a girl or a girl like a boy?
1: உலகம் வந்து உங்களுடைய கல்ச்சரை வந்து டிட்டர்மைன் பண்ண கூடாது. உலகத்தினுடைய கலாச்சாரத்தால நீ கரப்பட கூடாது.
2: The world should not determine your culture and you should not be defined by the worldly culture.
1: உலகம் வந்து ஒரு distorted view of life, totally distorted view. அவங்க வந்து பாவத்தினால கரப்பட்ட ஒரு உலகம் அது. ஒரு நாளைக்கு ஒண்ண சொல்லிட்டு இருக்கோம்.
2: This world is totally defined and has a distorted view of life and it says each day and each everything.
1: உலகத்தை வந்து உலகம் நமக்கு சொல்லி கொடுக்க கூடாது, நாம உலகத்துக்கு சொல்லி கொடுக்கணும்.
2: The world should not teach us discipline but we should teach discipline to the world.
1: உலகம் நமக்கு வெளிச்சமா இருக்கணும்னு பைபிள் சொல்லல, நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு பைபிள் சொல்லல.
2: The bible does not say the world is light to us but you are the light to the world.
1: உலகம் வந்து இருள்ல இருக்கு.
2: The world is in darkness.
1: நீங்க அங்க போய் டிஃபினிஷனை தேடினீங்கனா நிச்சயமா நீங்க கரப்பட்டு போயிடுவீங்க.
2: And if you seek a definition over there you will surely be defiled.
1: என்ன கேட்டு கொண்டிருக்கிறவங்க, நீங்க அமெரிக்காலனா இருங்க, நீங்க யூரோப்லனா இருங்க, நீங்க இந்தியாலனா இருங்க, நீங்க கிராமத்துலனா இருங்க, இதே சத்தியம் எல்லாருக்கும் பொருந்தும்.
2: And whoever might be listening to this, you might be in America or Europe or India or in a village but this is appropriate to everyone.
1: நீங்க வருத்தப்பட்ட கூட பரவாயில்ல, இதான் உண்மை.
2: No matter if you are hurt but this is the truth.
1: உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்களும் வஸ்திரம் வாங்கும்போது என்னுடைய ஆணுக்கேற்ற வஸ்திரம், பெண்ணுக்கேற்ற வஸ்திரம், வயதுக்கேற்ற வஸ்திரம் நான் வாங்குறேனா அப்படின்னு யோசித்து தான் நீங்க வாங்கணும். அப்படிதான் நீங்க உடை உடுத்தணும்.
2: So whenever you buy a dress to your children you have to think whether it is appropriate to his gender as a boy and girl and is whether appropriate to his age and then you should clothe it.
1: முதலாவது சொன்னேன், உங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா நேர்த்தியாக இருக்கணும். அதாவது அது வந்து ஏற்புடைய வஸ்திரமாக இருக்கணும்னு சொன்னேன். அப்ரோப்ரியேட்டா இருக்கணும்.
2: First I told you your dressing should be an appropriate clothing.
1: பொருத்தமான ஆடை.
2: It is an appropriate clothing.
1: இரண்டாவது வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா வஸ்திரம் அழகுள்ளதா இருக்கணும் அல்லது அழகு சேர்க்கிறதா இருக்கணும்.
2: So second the clothing should be beautiful or it should add beauty to you.
1: நீங்கள் யாத்ராகமம் 28:2 வாசித்தால்,
2: If you read Exodus 28:2,
1: உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாகனு போட்டுருக்கு.
2: It is written you shall make holy garments for Aaron for honor and beauty.
1: எதற்காக?
2: For what?
1: மகிமையா இருக்கணும்.
2: It should be a honorable.
1: ரெண்டாவது அது வந்து அலங்காரமா இருக்கணும்.
2: And it should be beautiful.
1: அலங்காரமா இருக்கணும்.
2: It should be beautiful.
1: வஸ்திரம் வந்து நம்மள அலங்கோலமா காட்டக்கூடாது, நம்மள அழகு சேர்க்கணும்.
2: Dressing should not show you as a shabby one, but should you compliment your looks.
1: இன்னைக்கு நிறைய பேர் வஸ்திரம் அணியறாங்க, அதை பார்க்க முடியல, கண்ணை திருப்பிக்க வேண்டியிருக்கு.
2: Today when people dress, some people, we are not able to even see them, we have to turn away our eyes.
1: இது என்ன வஸ்திரமா, இது என்னன்னு தெரியல.
2: Is that a dressing or what?
1: சிலர் வந்து எதுக்கு வஸ்திரம் போடுறோனே கூட தெரியல.
2: People are not aware why are they wearing the dress.
1: எப்படி வஸ்திரம் போடணும்னு தெரியல.
2: They don't know how to wear a dress.
1: நம்ம அலங்கோலமா இருக்கும்படி வஸ்திரம் அல்ல, அலங்காரமா இருக்கும்படி வஸ்திரம்.
2: Our dress is not to look shabby but to be look beautiful.
1: பாருங்க, ஒரு காரியம் வந்து அழகா இருக்கு அப்படினா அது எப்படி வச்சு டிசைன் பண்றோம், எப்படி அதை டிஃபைன் பண்றோம் அப்படினா அந்த இடத்துல வந்து அது இருக்க வேண்டிய அளவுல அது இருக்கணும்.
2: So how do we define the beauty of something? It is based upon the measure in which it is present in that.
1: பாருங்க, நம்ம சரீரத்துல கூட பாத்தீங்கன்னா முகத்துல வந்து நம்ம முகத்தின் உறுப்புகள் வந்து இருக்க வேண்டிய சைஸ்ல அது இருக்கணும், அப்பதான் அது வந்து அழகா இருக்கும் பாக்குறது.
2: So even if you consider the organs that are present in our face, when each organ is present in its own size, only then it look appealing.
1: ஒரு வீட்டை போய் பாத்தீங்கன்னா கதவு ஒரு சைஸ்ல தான் இருக்கணும், ஜன்னல் ஒரு சைஸ்ல இருக்கணும்.
2: And if you go to a house and see, a door should be of this size and a window should be of that size.
1: அந்த proportionate sizes இருந்தாதான் அது வந்து அழகா இருக்கும் பாக்குறது.
2: So only when you have the proportionate size that looks beautiful.
1: பாருங்க, ஒரு டெய்லர் என்ன நல்ல டெய்லர்னா யாரு சொன்னா அது ஒழுங்கா மெஷர்மென்ட் எடுக்கணும், ஒழுங்கா அந்த மெஷர் கேட்டபடி தைக்கணும்.
2: So who is a good tailor? He is the one who takes the measurements correctly and stitches according to that measurement.
1: சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அது பத்தவே பத்தாது அந்த மாதிரி ஒரு டிரெஸ் போட்டு வருவாங்க.
2: So some people dress in a way either it will not be even enough for them.
1: அது ஃபிட்டே ஆகாது, அந்த மாதிரி ஒரு டிரெஸ் போட்டு வருவாங்க.
2: That will not fit that person at all.
1: அவங்கள பார்த்தா நமக்கு பயந்துட்டே இருப்போம்.
2: So we will be very afraid, scared of them.
1: உட்கார்ந்து எழும்போது டிரெஸ் நிக்குமா நிக்காதா?
2: We don't know whether if they sit and rise up whether it will be on their body or not.
1: அது கிழிஞ்சிருமா அது நிக்குமான்னு தெரியாது.
2: We don't know whether it will be torn or not.
1: அதை போல இறுக்கமான டிரெஸ் போட்டு வருவாங்க.
2: So they will dress so tight.
1: கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து சைஸ பார்த்து வாங்குங்க.
2: So you look at your size and get the correct one.
1: உங்க தோலுக்கு ரெண்டாவது தோல் மாதிரி dress இருக்க கூடாது.
2: Your dress should not be like a second skin.
1: உங்க தோலை மறைக்கிறதுக்கு தான் dress இருக்கணுமே தவிர தோலுக்கு ரெண்டாவது தோல் மாதிரி இருக்க கூடாது.
2: You should actually cover your skin but it should not be a second skin to you.
1: அதனால நீங்க வாங்கும் போது உங்களுக்கு பொருத்தமான dress வாங்குங்க.
2: So whenever you get a dress see that it is fitting to you.
1: சில பையன்மார் கூட ஜீன்ஸ் எல்லாம் போடுறாங்க.
2: I can also see certain boys who wear jeans.
1: அந்த ஜீன்ஸ் அப்ப என்னென்னமோ புதுசா மாடல்ல வருது. இப்போ
2: model of jeans today.
1: அந்த ஜீன்ஸ் போட்டா உட்கார்ந்தான அறுவறுப்பா தான் இருக்குது பாக்க.
2: So if you sit along with that jean, no, it is so disgusting.
1: நீங்க பார்த்து வாங்குங்க அது உங்களுக்கு ஃபிட் ஆகுதா.
2: So you look at the dress whether it is fitting to you.
1: நீங்க எந்த துணி கடைக்கு போனாலும் அங்க dressing room னு வச்சிருக்கங்களா இல்லையா?
2: So when you go to a garment shop you have a trial room, right?
1: Trial room னு வச்சிருக்கங்களா இல்லையா?
2: Yes, something called trial room.
1: அங்க போய் போல trial பாருங்க. Trial பார்த்து கொஞ்சம் கண்ணாடியில நீங்களே உங்களை பாருங்க.
2: So you go put on the look at the trial, take a trial and look at yourself in the mirror.
1: சில பேர் போட்டுக்கிற dress அவளுக்கு இருக்கு, இன்னொரு ஆள் உதவி வேணும்.
2: So certain people when they wear they need the help of other person to remove it.
1: அந்த அளவுக்கு அது இருக்கு.
2: So it is of so some such a way.
1: வஸ்திரம் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க.
2: When you buy a dress look into it.
1: நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன்.
2: I say with much grief.
1: இந்த காலத்துல வந்து பிள்ளைகளுக்கு dress வாங்குறது கூட பெற்றோருக்கு ஞானம் இல்ல பாருங்க.
2: So today even parents don't have wisdom to buy a dress for their kids.
1: சின்ன பிள்ளைகளுக்கு கூட வஸ்திரம் உடுத்தும்போது கேர்ஃபுல்லா வாங்கி போடணும்.
2: Even when you get a dress for your small kids you have to be very careful in buying it.
1: பேர பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கூட skinny clothes அப்படியே தோளோடு ஒட்டி இருக்கிறது போல அவளுடைய அங்கங்களை வெளிப்படுத்துகிறது போல துணிகளை வந்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறாங்க.
2: So even today when the parents get a dress for their kids they get skinny clothes that easily reveal all their organs.
1: அவங்க நான் அப்படிலாம் போட மாட்டேன் பாஸ்டர்.
2: They say we don't wear that like that pastor.
1: பிள்ளைகளுக்கு
2: but what about your children?
1: ரொம்ப வருத்தத்தோட நான் சொல்றேன்.
2: I say it with much pain.
1: வளருகிற பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு சிறு வயதுலே ஒரு பழக்கம் இருக்கணும், இது வந்து அருவருப்பு, இந்த மாதிரி டிரெஸ் போட்டா நமக்கு அசிங்கமா இருக்கும்னு பிள்ளைகளுக்கு தெரியணும், அதை நீங்க சொல்லி கொடுக்கணும்.
2: Children as they grow up they should know if I wear this dress this is detesting this is disgusting I should not wear such kind of clothes.
1: எந்த டிரெஸ் வந்து எனக்கு அழகா இருக்கும்னு பிள்ளைகளுக்கு தெரியணும்.
2: Children should know which dress will appear appealing to them.
1: அழகுனா என்னன்னு நீங்க தான் டிஃபைன் பண்ணணும், உலகம் உங்களுக்கு டிஃபைன் பண்ண கூடாது.
2: And it is you who you supposed to define what is beauty and not the world.
1: உலகம் வந்து அலங்கோலத்தை அலங்காரம்னு சொல்லும், அலங்காரத்தை அலங்கோலம்னு சொல்லும்.
2: The world will call shabby as beautiful, but unbeautiful as shabby.
1: ஏன்னா உலகமே ஒரு மாதிரி ஊரு வழிந்து தான் கிடக்குது.
2: Because the entire world is totally messed up.
1: அது வெளிச்சத்தை இருள்னு சொல்லும், இருளை வெளிச்சம்னு சொல்லும்.
2: It calls darkness as light and light as darkness.
1: அது வந்து அப்படிதான் இருக்கும். நீங்க அதுட்ட போய் டெஃபினேஷன் கேட்டீங்கன்னா உலகம் அந்த சரியான டெஃபினேஷன் கொடுக்காது.
2: If you ask that definition to the world, it will not give you a correct definition.
1: நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க தெரியணும் என் பிள்ளை போடுற Dress வந்து என்ன மெசேஜை கொடுக்குது, எப்படிப்பட்ட அழகுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்.
2: You are a child of God and you should know what kind of dress my child is wearing and what message it conveys to the world.
1: அட்வர்டைஸ்மென்ட்ல பார்க்கறதெல்லாம் வாங்கிர கூடாது.
2: It's not that you have to get whatever you see in advertisement.
1: பக்கத்து வீட்டுக்காரங்க போடுற மாதிரியே என் பிள்ளையும் போடணும்னு நினைக்க கூடாது.
2: Don't ever think that your child should also wear like a neighbor's child.
1: எங்க ஸ்கூல்ல இப்போ இப்படி தான் மாடர்னா போடுறானே பிள்ளைக்கு உடனே கொடுத்தேன். மாடர்ன் Dress வந்து நான் தவறுன்னு சொல்லல. மாடர்ன் Dressக்கு வந்து எப்படி இருக்கணும்னா பிள்ளைக்கு அழக சேர்க்கணுமே தவிர பிள்ளைய அலங்கோலமா காட்ட கூடாது.
2: I don't think modern dress is wrong, but modern dress should add beauty to the child and not shabby or messy to child.
1: அது ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விளங்குது நான் நினைக்கிறேன்.
2: I think you can understand what I'm saying.
1: மூன்றாவது, first one, it must be appropriate. அது வந்து தகுதியா, அது வந்து நேர்த்தியா இருக்கணும்.
2: First I told you it should be an appropriate clothing.
1: ரெண்டாவது வந்து வஸ்திரம் வந்து அழக சேர்க்கணும்.
2: And second your clothing should be beautiful.
1: மூன்றாவது வந்து எந்த வஸ்திரம் இருந்தாலும் சரீரத்தை மூடணும். It should cover your body. சரீரத்தின் அவயவங்களை அது மூடுவதற்கு தான் வஸ்திரம்ன்றதை மறந்துடாதீங்க.
2: And don't ever forget the third one is clothing is for covering your body.
1: நீங்கள் ஆதியாகமம் 3:21 வாசித்தால்
2: If you read Genesis 3:21
1: தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்னு போட்டிருக்கு.
2: And the Lord God made for Adam and for his wife garments of skins and clothed them.
1: ஆண்டவர் வந்து இவங்க பாவம் செய்த உடனே அவர்கள் நிர்வாணிகள் என்று ரெண்டு பேர் அறிந்து கொண்டாங்க.
2: So when they committed a sin they understood and realized that they were naked.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த வஸ்திரம் உடுத்துறதுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்கு.
2: We all have the right to dress ourselves.
1: ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகள் என்று கண்ட உடனே அத்தி இலைகளை வைத்து வஸ்திரம் தரித்து கொண்டாங்க. அவர் இடைக்கச்சைகளை கட்டி கொண்டார்கள்.
2: When Adam and Eve found themselves to be naked they took the leaves of fig and clothed themselves.
1: ஆனால் ஆண்டவர் அந்த Dress approve பண்ணல.
2: But God did not approve that dress.
1: நீ தச்சிட்டியாப்பா, நீ போட்டுக்கிட்டியாப்பா போட்டுக்கோ அப்படி சொல்லல.
2: So did not God never approve that you got your own dress you can have it.
1: உனக்கு சரியா Dress பண்ண தெரியல.
2: You don't know how to dress properly.
1: நான் உனக்கு Dress பண்ணி கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆணுக்கு ஏற்ற Dress பெண்ணுக்கு ஏற்ற Dress ரெண்டு பேருக்கு தனித்தனியே தச்சி போட்டு கொடுத்தாரு.
2: So therefore God got a dress for them as a dress according to a gender and then gave them.
1: அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா நிர்வாணிகளா இருந்த வஸ்திரம் அணிந்தவர்களாய் தங்கள் சரீரங்கள் மூடப்பட்டதாய் இருக்கும்படி கர்த்தர் வஸ்திரம் போட்டு கொடுத்தார்.
2: God gave them a dress in order to cover the entire body.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: எதுக்கு Dress போடுறோம்?
2: Why do we wear a dress?
1: சொல்லுங்க, எதுக்கு Dress போடுறோம்?
2: Why do we clothe ourselves?
1: சரீரத்தை மறைக்க தான் Dress போடுறோமே தவிர சரீரத்தை வெளியரங்கமாக்க கூடியது.
2: So we dress ourselves just to cover a body not to expose it.
1: இன்னைக்கு வந்து உலகம் வந்து இத டோட்டலா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அல்லது இத வந்து வேணும்னே என்ன பண்றதுன்னா ஜனங்களை வந்து பாவத்திற்குள்ள இருக்கும் இச்சைக்குள்ள இழுக்கவும் வஸ்திரங்களை வைத்தே என்ன செய்யறாங்கன்னா அவங்கள தவறுகளுக்குள்ள இழுக்கறாங்க.
2: Today the society misunderstands it or mistakes or takes it in other way and they actually try to bring people into sin by this.
1: நீங்க இன்னைக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட் போய் பாருங்க.
2: When you look at advertisements today
1: அட்வர்டைஸ்மென்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து பெண்களை அதிகமா பயன்படுத்துவாங்க. அதுலயும் கொண்டு வர்ற பெண்களுக்கு ஒழுங்க ஒரு வஸ்திரம் போட்டுக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை குறையான ஆடைகளை போட்டு அவர்களை வந்து அங்கங்க வலம் வர விடுவாங்க.
2: So here mostly they use women for advertisement and that too when they bring that woman they will not dress them properly but actually they will dress them in a scanty way and exposing everything.
1: அதாவது அவர்களுடைய சரீர அங்கங்களை அவயவங்களை வெளிப்படுத்தி அதுல ஒரு இன்பத்தை ஜனங்களுக்கு கொண்டு வர்றாங்க.
2: They flaunt the physical attributes of women and that bring a pleasure to the people.
1: இது வந்து தவறான விதத்துல நம்ம வந்து புரிந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம்.
2: It means that we have understood it in a wrong way.
1: இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சில பேர் Dress போட்டுக்கறாங்க ஆனா அந்த Dress வந்து அவருடைய சரீரத்தை மறைக்கிறது கிடையாது.
2: But today many people say we have covered ourselves with clothing but that dress is not covering their body.
1: Dress போட்டுட்டு கண்ணாடியில போய் பாருங்க, என் சரீரத்தை இது மறைக்குதா, இது என்னுடைய அங்கங்களை வெளிப்படுத்துதான்னு பாருங்க.
2: So when you wear a dress go and stand before the mirror and see whether it is covering my body or it is displaying my physical attributes.
1: இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு Dress வாங்கி கொடுக்கறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு ஒழுங்க உடம்ப மூடுற மாதிரி ஒரு Dress நிறைய பேர் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
2: Even today when the parents get children they dress for their kids they don't get a dress which covers the entire body.
1: இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஜல்லட மாதிரி Dress.
2: So they have netted dress today.
3: எதுக்குங்க dress இது?
2: Why do you have this dress?
3: ஜல்லட மாதிரி dress.
2: A netted dress.
3: எதுக்கு? உங்க அவயவங்களை நீங்க மூடுறதுக்கு தான் dress ஏ தவிர வெளிப்படுத்துற dress கிடையாது.
2: Dress is to cover your own body and your organs and not to expose it.
3: நான் சமீபத்துல ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன்.
2: Recently happened to go to a marriage.
3: ரெண்டு சின்ன பிள்ளைகள் ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க ரெண்டு பொம்பள பிள்ளைங்க.
2: So both were kids at two they would be 8 age.
3: அந்த பிள்ளைகள் வந்திருந்தாங்க அங்க.
2: They came to that marriage.
3: அந்த பிள்ளைகள் ரொம்ப அழகான பிள்ளைங்க.
2: Those girls were very beautiful kids.
3: எங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு திரும்பி போறாங்க.
2: They wished me and they just returned back, went back.
3: திரும்பினா
2: when they turned
3: முன்பக்கம் நல்ல dress இருக்கு.
2: And the front side it was very beautiful.
3: பின்னால திரும்பினா நினைச்சா ஏதோ கிழிஞ்சிருச்சு போலன்னு
2: நினைச்சேன். But when they turned back I thought it is torn.
3: முழு முதுகு பகுதியும் வஸ்திரமே இல்லங்க.
2: So entire back they don't have any dress.
3: நாலு கயிறு கட்டி விட்டுருக்காங்க.
2: It is just four ropes tied together.
3: முழு முதுகு பகுதி அப்படியே தெரியும்.
2: The entire upper back.
3: இது எதுக்கு dress?
2: Why do they wear this?
3: It is get a fashion.
2: They say this is a fashion.
3: It's fashion ah idu.
2: Is this a fashion?
3: This is foolishness. இதை போல ஒரு முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது.
2: There is no more foolishness like this.
3: எங்க நீங்க காசு கொடுத்தான dress வாங்குறீங்க.
2: You are buying a dress by paying, right?
3: கொடுத்த காசுக்கு முழுசா மூடுற மாதிரி ஒரு dress கொடுப்பான்னு கேளுங்க.
2: So ask them to give a dress that covers your full body for the money that you pay.
3: நீங்க ஒரு இடத்துல சாப்பிட போனா பிரியாணி சாப்பிட போறீங்க.
2: If you are going to eat biryani somewhere,
3: அந்த பிரியாணில வந்து கறி மட்டும் இல்லாம வெறும் சாப்பாடு கொடுத்தானே வாங்கி சாப்பிட்டு வந்துருவீங்களா?
2: If you don't find pieces of meat and if they give only food, if you will eat and come,
3: என்ன சொல்வீங்க?
2: What you will say?
3: ஏப்பா கொடுத்த காசுக்கு கொஞ்சம் கறி போடுப்பா.
2: Give me some meat for the money that I paid.
3: மட்டன் பிரியாணி சொல்ற மட்டனே காணோம்.
2: When you say mutton biryani but there is no mutton piece.
3: அதே மாதிரி dress வாங்க போறது கேளுங்க. Dress னு சொல்ற dressே காணுமே.
2: Similarly when you get a dress you say dress but there is no dress at all.
3: பாதி துணியை நீ என்ன மிச்சம் படுத்துறியா என்ன?
2: So are you sparing the other half of the dress?
3: ஒழுங்கா நீங்க துணியை வந்து பிள்ளைகளுக்கு மூடும்படி வாங்குங்க.
2: Get your dress that it may cover the body of your children.
3: நான் சொல்லுவேன் ஒரு முழுவதும் வஸ்திரம் என்றா சரீரத்தை மூடுகிற ஒரு ஆணும் சரீரத்தை மூடும்படி வஸ்திரம் அறிகிற பெண்ணும் தான் ஒழுக்கம் உள்ளவள். அவள் தான் கனத்திற்குரியவள்.
2: I could tell you a fully clothed man and a fully clothed woman dressed in a modest way are honorable and beautiful.
3: நீங்க எங்க வேணா போங்க. நீங்க பைபிள் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா எங்க எல்லாம் ஜனங்க பாவம் செய்தாங்களோ எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமாக நின்னாங்களோ அங்கதாங்க நிர்வாணமே உங்க லைஃப்ல வந்தது.
2: And when you read the entire Bible you can find wherever people fell in sin, wherever people sinned or committed something against God, they uncovered themselves.
3: நீங்க எங்கெல்லாம் பிசாசானவனால பிடிக்கப்பட்ட ஜனங்களை பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து அறகுறை ஆடை அல்லது நிர்வாணம்.
2: And wherever you can see people being possessed by devil, they found to be naked or uncovered.
3: ஆதியாகமம் 3:10
2: Genesis 3:10
3: அதற்கவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து ஒளிந்து கொண்டேன்னு சொன்னான்.
2: And he said I heard thy voice in the garden and I was afraid because I was naked and I hid myself.
3: ஆதாமே ஏவாளே கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட உன் வாழ்க்கை ஏன்பா அப்படி நிர்வாணமாச்சுன்னு கேட்டான்.
2: If you ask Adam and Eve, your life which is being honored by the honor and beauty, why it became naked?
3: அவன் சொல்லுவான் தேவன் புசிக்க கூடாதுன்னு
2: சொன்னதை புசிச்சேன்.
3: பிசாசின் வஞ்சனையில விழுந்த நிர்வாணி
2: ஆயிட்டேன்.
3: நீங்கள் ஆதியாகமம் 9:21 வாசித்து பாருங்க.
2: If you read Genesis 9:21,
3: நோவாவை குறித்து வாசிக்கிறோம்.
2: We read about Noah.
3: அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான்.
2: And he drank some of its wine, he became drunk and lay uncovered inside his tent.
3: வஞ்சிக்க பிசாசனால் வஞ்சிக்கப்பட்டவன் நிர்வாணமாவான்.
2: The person who is being deceived by Satan will be naked.
3: தேவன் அருவருக்கிற குடி வெறியில சிக்கனவன் வஸ்திரம் விலகினது தெரியாம படுத்து கிடப்பான்.
2: Person who is caught in drinking wine which is detested by God will lay uncovered.
3: நீங்கள் யாத்ராகமம் 32:25 வாசித்தீங்கன்னா,
2: If you read Exodus 32:25,
3: அங்கே பொன்னானான ஒரு காளையை அங்கே செய்து அதற்கு முன்பாக நடனம் ஆடினாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசே கண்டான்னு.
2: Here these people made a golden calf and danced before it and the verse says when Moses saw that the people were naked.
3: இந்த எப்போ இந்த நிர்வாணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காம விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களுடைய வாழ்க்கை வந்து நிர்வாணத்திற்கு அவர்களை வழி நடத்தும்.
2: So here this nakedness was a result of people when they worship the idol rather than worshiping a living God.
3: நான்காவது சொல்லுமே மார்க் 5:15 வாசிப்பீர்களானால்,
2: If you read Mark 5:15,
3: இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள்னு போடுறாங்க.
2: It is written and they come to Jesus and see him that was possessed with the devil and had the legion sitting and clothed and in his right mind and they were afraid.
3: இப்போ எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சொல்றேன், ஒரு கேள்வியும் கேட்டுறேன் அதோட சேர்த்து.
2: So I just summarize everything and say with a question.
3: நிர்வாணமாய் அல்லது அரை நிர்வாண உடைகளை அணிவதற்கு நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்களா?
2: Are you deceived by Satan to wear uncovered or half covered clothes?
3: வஸ்திரம் விலகி அல்லது வஸ்திரம் இல்லாமல் அரை நிர்வாண உடைகளை நீங்கள் உடைய துணிவதற்கு குடிவெறியர்களா?
2: Are you drunkard that you lay or that you wear uncovered or half covered dress?
3: அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை போல ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விக்கிரகங்களுக்கு முன்பாக நீங்க நடனம் ஆடிட்டு இருக்க அரை நிர்வாண பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
2: Or are you like this Israelites who just move away from the Lord and worship the idols and remain naked?
3: அல்லது லேகியோன் பிசாசு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: Or are you be possessed by legion devils?
3: உங்க வஸ்திரம் உங்களை யாருன்னு காட்டுது.
2: Your dress determines who you are.
3: நீங்க தேவனோடு நடக்கிறவர்களா இருந்தா,
2: if you are walking with the Lord,
3: நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தா,
2: if you have a clear vision,
3: நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தா,
2: if you are a person worshiping the living God,
3: நீங்கள் பிசாசின் கிரியைகள்ல இருந்து விலகி நீங்க புத்தி தெரிந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருந்தா அரை நிர்வாண உடைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவே மாட்டீங்க.
2: If you are delivered out of the Satan's work and if you are filled with the Holy Spirit, you will never give way for a half covered body.
3: நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட உடைகளை அணிவதற்கு அனுமதிக்கவே மாட்டார்.
2: The Holy Spirit that is present in us will never admit us to cover or use that dresses.
3: ஆடை விலகி இருக்கிறவர்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு உடை உடுத்துகிறவர் நம்முடைய தேவன்.
2: Our God is a God who covers the body of people who are uncovered or half covered.
3: அப்போ வஸ்திரம் என்ன அப்படினு கேட்டா அப்ரோப்ரியேட்டா இருக்கணும் முதல்ல.
2: First your clothing should be appropriate clothing.
3: இரண்டாவது வஸ்திரம் வந்து அழகா இருக்கணும்.
2: And second your clothing should be beautiful.
3: மூன்றாவது வஸ்திரம் வந்து நம்முடைய சரீரத்தை மூடணும்.
2: Third clothing should cover your body.
3: நானாவது கடைசியா சொல்வேன்.
2: Fourth and the last item.
3: வஸ்திரம் வந்து உங்களை யார் அப்படினு அடையாளம் காட்டணும்.
2: Your clothing should describe you properly.
3: உங்களை யார் என்று அடையாளம் காட்டணும்.
2: You should describe you properly.
3: ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
2: Let us read a verse.
3: 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை பாருங்க.
2: 1 Timothy chapter 2 verses 9 and 10.
3: 1 தீமோத்தேயு 2 9 ல இருந்து 10.
2: 1 Timothy 2 9 10.
3: ஸ்திரீகளும் மயிரை பின்னினதினால பொன்னினாலாவது முத்துக்களினாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினால தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும். ரொம்ப முக்கியமான வார்த்தை இங்க வருது. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்.
2: Likewise also that women should adorn themselves in respectable apparel with modesty and self control, not with braided hair and gold or pearls or costly attire, but with what is proper for women who profess godliness with good works.
3: ரொம்ப அழகா இருக்கு.
2: It is very beautiful.
3: வஸ்திரம் அணிகிறவங்களை பார்த்து ஜனங்க சொல்லணும், இவங்க யாருனா தேவ பக்தி உள்ளவர்கள்னு சொல்லணும்.
2: And when the people who dress, people should see and say that they are godly people.
3: நம்மள பார்த்து ஒரு டெஃபினிஷன் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க, தேவனை தேடுற பிள்ளைங்களை பார்த்து உலகம் சொல்லணுங்க, இவனும் உலகத்தார போல இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. இவங்க தேவ பக்தி உள்ளவங்க.
2: Looking at the children of God, looking at the spiritual people, the world should say he is a child of God, he is godly man.
3: உலகத்திலிருந்து ஒரு மாற்றம் நம்மட்ட இருக்கணும்.
2: We should have a change from this world.
3: உலகம் போற போக்கிலே போக கூடாது.
2: It's not going along with the world.
3: நிறைய பேர் என்ன இன்னைக்கு ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு அப்படியே போயிட்டே இருப்பாங்க.
2: Today many people go with the trend.
3: எல்லா ட்ரெண்டும் தவறானது நான் சொல்லல.
2: I don't say all the trends are wrong.
3: ஒரு நாளும் புது புது வஸ்திரங்கள் வரதா செய்யுது.
2: There comes new dressing every day.
3: ஆனா இந்த வஸ்திரங்கள் இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள வருதான் பாருங்க.
2: But you just see that whether these dressing come under this control.
3: டிசைன் மாறலாம், டெக்கரம் மாறிட கூடாது.
2: Your design may change but decorum should not change.
3: அந்த டீசன்சி போயிட கூடாது.
2: You should not lose your decency.
3: டிசைன் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்கும், அப்பதான் விற்கும் பொருள்.
2: So design may come each and every day new but only then it will be sold.
3: ஆனா அதுக்காக நீங்க உங்க டீசன்சி இறந்துட கூடாது.
2: But you should not lose your decency.
3: உங்களை பத்தி சொல்லணும், நீங்க போடுற வஸ்திரத்தை பார்த்து தேவ பக்தி உள்ளவர்கள் என்று அவங்க உங்களை பார்த்து தெரிந்து கொள்ளணும்.
2: They should know and understand that you are a godly person from the dress you wear.
3: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be the name of the Lord.
3: ஒவ்வொரு வஸ்திரம் போட்டா அவங்க ஒரு விதமான தகுதியில் இருக்கிறாங்கன்னு அது வெளிப்படுத்துது.
2: So some clothing actually communicates your position.
3: நீங்கள் உதாரணமாக பைபிள்ல வாசிக்கிற மூணு நபர்கள் இருக்காங்க, அவருடைய சம்பவங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்ல. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று மோர்தக்கா, இன்னொன்று தானியேல்.
2: There are three personalities in the Bible, Joseph, Mordecai and Daniel.
3: இவங்க மூணு பேரும் அவங்க பழைய நிலைமையிலிருந்து அவங்க மேற்பட்ட ஒரு உன்னத நிலைமைக்கு உயர்த்தப்பட்ட உடனே அவர்களிலே செய்யப்பட்ட ஒரு முக்கியமான காரியம், ராஜா அவருடைய வஸ்திரங்களை மாற்றினான்.
2: When these people were promoted from their former state to a higher state, the first thing that was changed in them was their dress.
3: ஒரே ஒரு வசனம் காட்டுறேன், ஆதியாகமம் 41:14.
2: I'll show you one verse, Genesis 41:14.
3: அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவர் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரகம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான்னு போட்டிருக்கு.
2: It is written, so Pharaoh sent for Joseph and he was quickly brought from the dungeon. When he had shaved and changed his clothes, he came before Pharaoh.
3: அப்போ அது it should define you properly. அது வந்து அந்த ராஜா வந்து இதுவரைக்கும் அவன் வந்து ஒரு கைதியின் வஸ்திரம் தரிச்சிட்டு இருந்தான். இதுவும் வஸ்திரம் தான், இதே போட்டுட்டு வந்து என் பக்கத்துல உட்காருன்னு அவர் சொல்லல.
2: So far he was wearing a dress of a prisoner. He never asked him to come and sit along with the dress.
3: நீ நேத்திக்கு வரை கைதிப்பா.
2: Till yesterday you were a prisoner.
3: இன்னைக்கு நீ யாருன்னா ராஜாவ பக்கத்துல உட்காருறவன்.
2: But today you are sitting up beside a king.
3: ஆனால் அந்த வஸ்திரம் வேணாம், அதை கழிஞ்சு போட்டு வேற வஸ்திரம் போட்டு உட்காருன்னு சொன்னேன்.
2: Therefore remove the dress and change your dress.
3: நம்முடைய வாழ்க்கை என்ன?
2: What is our life?
3: நேற்றைக்கு வரைக்கும் நான் பாவத்திற்கு அடிமையா கிடந்தவன்.
2: Until yesterday I was a slave to sin.
3: பிசாசினால் சிறைபிடிக்கப்பட்டிருந்தவன்.
2: I was prisoned by Satan.
3: இந்த கர்த்தர் என்னை அதிலிருந்து மீட்டு உன்னதங்களிலே அவரோடு உட்கார பண்ணி இருக்கிறார்.
2: But today the Lord has redeemed me from that and made me to sit along with him.
3: வஸ்திரத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும்.
2: But there should be a change in your clothing.
3: ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஏற்ற ஒரு மாற்றம் இருக்க வேண்டும்.
2: There should be a change according to your person who is saved.
3: அதனால நீங்க எல்லாரும் ஒரே வஸ்திரம் தான் போடணும் நான் சொல்லல.
2: So I don't say that everyone should wear same similar clothing.
3: இந்த தியாலஜியும் தப்பு.
2: This theology is also wrong.
3: சில பேர் எல்லாரும் ஒரே மாதிரி dress, ஒரே மொட்டை இப்படி தான் இருக்கணும், அப்படி கிடையாது.
2: So some people say you should wear only same dress and same kind of grooming.
3: பாருங்க, யோவான் வந்து ஒட்டகம் மயிர் தரித்திருந்தானா?
2: So John clothed himself with camel's hair.
3: இயேசு ஒட்டகம் மயிர் தரிக்கல.
2: Jesus did not wear so.
3: ஆரோனும் அவனுடைய குமாரருக்கும் விசேஷித்த பரிசுத்த ஆடைகள் தைத்து கொடுக்கப்பட்டது.
2: And it was a priestly garments which were very special given holy garments
3: given. இஸ்ரவேலர் எல்லாருக்கும் அதே வஸ்திரம் போடல.
2: And that is what that is not recommend for all the Israelites.
3: எல்லாரும் ஒரே டிசைன்ல, ஒரே மெத்தட்ல தான், ஒரே கலர்ல தான் எல்லாரும் போடணும் அப்படி நான் சொல்லல.
2: I don't say that you all should wear in one design, one same way and the same color.
3: ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க மறந்துட கூடாது.
2: But don't forget one thing.
3: உங்க வஸ்திரத்தை பார்க்கறவங்க,
2: when people see your clothing,
3: தேவ பக்தி உள்ளவர்கள் என்று கண்டுகொள்ளும்படி இருக்கணும்.
2: It should be that you should communicate that you are a godly person.
3: நம்முடைய வஸ்திரத்தை பார்க்கும்போதே நம்மள அது டிஃபைன் பண்ணணும், அதை டிஸ்கிரைப் பண்ணணும். அது வந்து நம்முடைய பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸை வந்து அது டிக்ளேர் பண்ணணும், அது வெளியரங்கப்படுத்தணும். நான் எதை நம்புறேன், எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், எதை நான் சார்ந்திருக்கிறேன், என்னுடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்கு வஸ்திரம் ஒரு முக்கியமான ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கிறது அப்படின்னு நீங்க மறந்துடக்கூடாது.
2: And clothing must always define us. It should describe our personality and it should declare our principalities and priorities, showing who am I, what is my principles and what is that I prioritize in my life.
3: நீங்க யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் இது அற்பமான சரீரம், அற்பமான வாழ்க்கை, இதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ட்ரெஸ்ன்னு யோசிக்கலாம்.
2: So you may think, what is this? This is just a simple life and simple body, and why do you give so much importance to dressing?
3: அப்பா இது அற்பமான சரீரம் தான்.
2: This is just a simple life.
3: அற்பமான வாழ்க்கை தான்.
2: Simple body as well.
3: ஆனா பைபிள் என்ன சொல்லுது?
2: But what does the Bible say?
3: இந்த அற்பமான சரீரத்தை குறித்து எழுதும்போது,
2: when it is written about the simple body,
3: 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 ல இருந்து 20 பாருங்க.
2: If you come to 1 Corinthians chapter 6 verses 19 and 20.
3: உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
2: Or do you not know that your body is a temple of the Holy Spirit within you, whom you have from God? You are not your own, for you were bought with a price. So glorify God in your body and in your spirit, which are God's.
3: புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது?
2: Can you understand what I say?
3: அற்பமான சரீரம்தான்.
2: So this is a very simple body.
3: அந்த சரீரம் உங்களுடையது இல்ல, நீங்க அறியீர்களா?
2: But do you know it does not belong to you?
3: இது தேவனுடைய ஆலயம்.
2: This is the temple of God.
3: நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கீங்க.
2: You were bought with a price.
3: உங்கள் சரீரத்தினால கூட நீங்க தேவனை தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர உங்கள் சரீரத்தை பார்க்கறவங்க உங்க ஆடைகளை பார்க்கறவங்க தேவனை தூஷித்திர கூடாது.
2: You should glorify God only through your body and your dressing and people should not blaspheme God by your dressing.
3: நீங்க வந்து உலக மக்கள் நம்ம என்னங்க சர்ச்சுக்கு போறேன் போறாங்க என்னங்க ஆண்டர் பிள்ளைங்க என்னங்க Dress up போட்டுருக்காங்க இவங்க அப்படி சொல்ல கூடாது.
2: The worldly people should not say they say they go to church they say they are children of God but how did they dress?
3: பாக்கும்போது சொன்னா பக்தி உள்ளவங்க அவங்க.
2: They should say they are godly people.
3: ஒழுக்கமா Dress பண்ணிருக்காங்க.
2: See how decently they have dressed.
3: எவ்வளவு அழகா Dress பண்ணிருக்காங்க.
2: See how beautifully they have dressed.
3: அப்படி சொல்லணும் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும்.
2: They should see and give glory to God.
3: வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 10:31
2: In 1 Corinthians 10:31 the Bible says
3: ஆகையால் நீங்கள் புசித்தால்

0: இல்லாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதரும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள்.
1: Give no offense either to the Jews or to the Greeks or the church of God, just as I also please all men in all things, not seeking my own profit but the profit of many, that they may be saved.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: இங்க தான் என் கருத்துக்கு வரேன். நம்ம ஆரம்பிச்ச வசனத்துக்கு தான் இப்போ தான் வரேன்.
1: So I coming to the actual context which I
0: connect பண்றேன். ஏன் இதெல்லாம் பேசணும்ன்ற கனெக்ட் பண்றேன்.
1: I will connect why did we speak of this.
0: வஸ்திரம் அணியும் போது அது நம்மள டிஃபைன் பண்ணனும். நான் வந்து தேவ பக்தி உள்ளவன்.
1: When you wear a dress or clothing it should define you that you are a godly person.
0: அப்படி அதை வெளிப்படுத்துமா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.
1: So if that happens, then that will glorify the name of God.
0: அது மாத்திரம் இல்ல.
1: Not only that.
0: நான் கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின Dress போடும்போது அது என்ன நடக்கும்னு சொன்னா அநேகருக்கு இடரல் உண்டாக்காது, அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும்.
1: And if I wear dress that defines me properly, that will not offend others, that will bring other people to salvation.
0: நீங்க வந்து நம்ம வாழ்க்கை வந்து இடரலா மாறிட கூடாது.
1: Our life should not be an offense to others.
0: சில பேர் சொல்வாங்க நீ நல்லது செய்யற கூட பரவாயில்லை, கெடுதல் செய்யாம இருக்கியா?
1: Some people will say it is better you don't do good, at least you don't do bad.
0: சில பேர் சொல்வாங்க நீ ஒண்ணு உதவி செய்வானா, உபத்திரவமா இல்லாம தான் போதும்.
1: You need not help, at least you don't do trouble.
0: Don't give me trouble. இப்படிதான் சில பேருடைய லைஃப்.
1: That is how some people's life.
0: நன்மை கூட செய்யா, தயவுசெய்து கொஞ்சம் இடரல் உண்டாக்காமவாது இருங்க.
1: You need not do good, but at least you don't be a offending character.
0: நீங்கள் ரோமர் 14:21 வாசிக்கும் போது,
1: if you come to Romans 14:21,
0: அங்க ரொம்ப அழகா அந்த வசனம் இருக்கு. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடரலுக்கு ஏற்றவாக தவறுகிறதற்கு ஏற்றவாவது பலவீனப்படுகிறதுக்கு ஏதுவாவதா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும்.
1: It is written, it is good not to eat meat or drink wine or do anything that causes your brother to stumble or is offended or is made weak.
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
1: It is very amazing.
0: நீங்க போடுற வஸ்திரத்தினால இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாதுன்னா இடறக்கூடாது.
1: The other person should not be offended or stumble because of the dress that you are wearing.
0: தயவுசெய்து நான் சொல்ற வார்த்தைகளை கவனமா கவனிங்க.
1: Listen carefully to the words that I say.
0: நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அடுத்த முறை வஸ்திரம் தரிக்கும் போது கொஞ்சம் கண்ணாடியில் 2 நிமிஷம் நின்னுட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்க.
1: You and your children, when you wear dressing the next time, just stand before the mirror, look at it and then come out.
0: உங்க வஸ்திரத்தை நீங்க 2 நிமிஷம் கண்ணாடியில் பார்த்துட்டு நம்ம கெஸ்ட்டை பார்க்க வாங்க.
1: You look at your clothing first in your mirror and then come and look, visit your guest.
0: ஒரு கேள்வி கேளுங்க.
1: You ask a question.
0: இது வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கா?
1: இஸ் திஸ் an appropriate clothing?
0: இது அழகா இருக்கா?
1: இஸ் திஸ் a beautiful clothing?
0: இது வந்து என்னுடைய சரீரத்தை மூடுதா?
1: இஸ் இட் கவரிங் மை பாடி?
0: இது வந்து என்ன குறித்து தேவ பக்தி உள்ளவன் தேவ பக்தி உள்ளவள் அப்படின்னு பிரதிபலிக்குதா?
1: இஸ் இட் டிஸ்கிரைபிங் மீ ஆஸ் a godly person to this world?
0: இந்த வஸ்திரத்தை போட்டு நான் வெளியே போறேனே,
1: I'm wearing this clothing and going out,
0: இது வந்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா?
1: Will it fetch glory to God?
0: இந்த வஸ்திரத்தினால யாராவது இடறுவாங்களா?
1: Or will anybody be offended by this dress?
0: மற்றும் கண்ண உருத்துற மாதிரி இருக்குமா?
1: Will it affect other people's eyes?
0: யாரையாவது நான் பாவத்திற்கும் இச்சைக்கும் தூண்டுகிற விதமா இந்த வஸ்திரம் வந்து என்னுடைய சரீரத்தை வந்து வெளிக்காட்டுதா?
1: So will this dress trigger other people to commit sin?
0: வாலிபருடைய இச்சைகளை இது தூண்டுமா?
1: Will it trigger out the lust of the young people?
0: உங்க மனசாட்சி உங்கட்ட பேசும்.
1: You are conscious to speak with you.
0: உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்கட்ட பேசுவாரு.
1: The Holy Spirit inside you will speak to you.
0: அவர் உணர்த்துவார்னா?
1: If he realizes you.
0: என் friend பாராட்டினாலும் சரி பாராட்டிட்டேன் சரி,
1: no matter whether my friend may appreciate it or not,
0: enna vandu enude nanbargal kuda serthukittaalum seri enna parihasam pannalum seri,
1: whether my friends may add me in the group or just mock at me,
0: ulagathin aasigalam theeni podradhukku na illa.
1: I am not here to feed the lust of the world.
0: Na solra vaartha velangudha ungalku?
1: Can you understand the word?
0: Ulaga makkalude viruppathukkellam ishtathukku na dress podradhukku na illa.
1: I am not here to dress according to the desire of this worldly people.
0: Avanga shariram vera, yen shariram vera.
1: Their body is different, my body is different.
0: Enude shariram aanadhu parisutha aaviyanude aalayama irukkirathu.
1: My body is a temple of the Holy Spirit.
0: கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்.
1: If the Lord dwells in it,
0: அதற்கேற்ற வஸ்திரத்தை நான் தரிக்கணும்.
1: I should wear a dress appropriate to that.
0: இப்போ வருவோம் நீதிமொழிகள் 7:10.
1: Now let's come to Proverbs 7:10.
0: அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள்.
1: And behold, a woman comes to meet him dressed as a harlot and cunning of heart.
0: நம்ம வஸ்திரத்தை பத்தி பார்க்கறவங்க என்ன சொல்வாங்க?
1: So what would people say about that clothing?
0: இந்த நம்ம வாசிக்கிற அந்த பெண் வாலிப பிள்ளை இல்ல, அவள் ஒரு திருமணமான ஒரு பெண்.
1: So this woman whom we read about is not a young woman, she is a woman who is married.

0: அவளை பார்த்த உடனே சொல்றாங்க, இவ குடும்ப பெண் மாதிரி தெரியல, இவள் வந்து ஒழுக்கமற்ற ஒரு விலை மாதுவா இருக்கிறாள்.
1: But when they look at her dressing, they say she is not like a family girl, she is like a harlot who is dressed like a harlot.
0: அப்போ நல்ல குடும்பத்துல வளர்றவங்க கூட, குடும்பத்தை நடத்த வேண்டியவங்க கூட அவர்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்ன போதும்னு கேட்டா வஸ்திரம் போதும்.
1: So it means that a dressing or clothing is enough to defile the name of a person who is grown up and are brought up in a good family.
0: நம்மை தவறாய் எடுத்து காட்டுவதற்கு வஸ்திரம் ஒரு முக்கியமான இடத்தை வைக்குது.
1: And clothing plays an important role to bring you out wrongly.
0: வஸ்திரம் தான் எல்லாம் நான் சொல்லல.
1: I don't say dressing is all everything.
0: அவளுக்கு தந்திரம் இருந்துச்சு, அவள் வாயாடி எல்லாம் நம்ம படிச்சிட்டு தான் இருக்கோம்.
1: She was cunning, she was very she also speaks very well.
0: Well, she is a loud woman. She is a chatter. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு.
1: So we have all this on one side.
0: ஆனா உள்ள நம்ம எப்படி சுத்திகரிக்கிறோமோ அதே போல வெளியரங்கத்திலையும் பரிசுத்தமா இருக்கணும்.
1: Like how we sanctify ourselves inside, we should be also holy outward.
0: பரிசுத்தம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம்.
1: Holiness is heart, soul, mind and body.
0: பாத்திரத்தை சுத்தம் பண்ணும்போது உள்ள மாத்திரம் சுத்தம் கிடையாது.
1: When you clean a vessel, it's not cleaning the inside alone.
0: Yes, sonaru.
1: Jesus said,
0: உள்ள முதலாவது சுத்தம் பண்ணுனாரு.
1: First you clean inside.
0: அதுக்காக வெளிய சுத்தம் பண்ணாதன்னு சொல்லல.
1: It doesn't mean that you should not cleanse it outside.
0: நிறைய காரியங்கள் ஆண்டவர் first first னு சொல்வாரு.
1: Many times the Lord says first first.
0: First னா அர்த்தம் என்ன தெரியுமா?
1: What does it mean by first?
0: அதுக்கு பிரையாரிட்டி கொடு.
1: You prioritize that.
0: ஆனா இரண்டாவது செய்யாம விட்டுறாதன்னு அர்த்தம்.
1: But it means that don't give up the second thing.
0: பரிசேயர்களை பத்தி சொல்லும்போது சொன்னாரு.
1: And to Pharisees he said,
0: அவங்க வர்தலாமல வெந்தயத்துல எல்லாத்திலயும் வந்து அவங்க தசமபாகம் கொடுக்கறாங்க.
1: They give tithes in the mint, spices and coriander and everything.
0: இரக்கத்தை நியாயத்தையும் விட்டுட்டாங்க.
1: But they gave up compassion, mercy and kindness.
0: இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்கணும்.
1: So you should do this and that you should not yield.
0: நீங்க யாருக்கா ஒருத்தருக்கு பாத்திரத்துல நீங்க தண்ணி கொண்டு வரீங்க, வெளிய ஃபுல்லா ஆளுக்கு சாம்பார் ஒரே மண்ணு இப்படி எடுத்துட்டு போய் ஒரு பாத்திரத்தை கொடுக்குறீங்க.
1: So if you are giving water to some person in a vessel, but the outside of the vessel is full of muddy and dirty.
0: பார்க்கிறவர் அப்படியே தயங்குறாரு, என்னடா இது பாத்திரம், இது கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிக்கான்னு சொல்லி.
1: The person who is getting is very hesitating. What is this vessel? It looks so shabby.
0: அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இது வெளியெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க உள்ள சுத்தமா நான் கழுவி இருக்கோம்.
1: Then you say you don't look outside, inside it is very clean.
0: நீங்க அப்படிலாம் நீங்க வெளிய வச்சு கணக்கு போடாதீங்க.
1: Don't estimate it based on the outside look.
0: உள்ள வந்து clean-ஆ நாங்க வந்து கழுவி எடுத்துட்டு வந்திருக்கோம்.
1: The inside is clean, totally very good.
0: Fully sanitized, brother.
1: We have sanitized the inner part very well.
0: வெளிய எல்லாம் நீங்க பார்க்காதீங்க.
1: You don't look outside, brother.
0: வாங்க வாங்க நீங்க உங்களை நம்பி.
1: Do you think they will get it?
0: ஆமா, உள்ள எல்லாம் சுத்தம் பண்ற உனக்கு வெளியில ஒரு கை வச்சு ஒரு துடைக்க உனக்கு தெரியலையா?
1: So when you are able to clean inside, don't you know to clean outside?
0: நீங்க என்னதான் அதை நீங்க ப்ரோமோட் பண்ணாலும் ஒருத்தவங்க கையில இருந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான்.
1: No matter how much you promote, no one will get water from you.
0: And உள்ள சுத்தமா இருந்தா நீயே குடிச்சுக்கோ.
1: If it is clean inside, you yourself drink it.
0: நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன்.
1: I will not believe what you say.
0: உள்ள சுத்தம் பண்ண முடிஞ்சா வெளியும் சுத்தம் பண்ண முடியும்.
1: If you can clean inside, you can also clean outside.
0: புரியுதுங்களா உங்களுக்கு?
1: Can you understand?
0: சில பேர் ரொம்ப பரிசுத்தம் பேசி கர்த்தர் இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறார்.
1: Some people will speak about holiness and say the Lord will look at your heart alone.
0: கர்த்தர் இருதயத்தையும் பார்க்கிறாரு, உங்க முகத்தையும் பார்க்கிறாரு.
1: The Lord will look at your heart and also your face.
0: இருதயத்தில் உள்ள கசப்பையும் பார்க்கிறாரு. காயின்ட வந்து ஏன்பா உன் முகநாடி வேறுபட்டதுன்னு கேட்டாரு.
1: He will also look at the bitterness in your heart and to Cain he asked why did your countenance fail.
0: அதனால உள்ள வஞ்சித்துக்காதீங்க. கர்த்தர் Dress எல்லாம் பார்க்கிறது இல்ல.
1: Don't deceive yourself saying the Lord will not look at your dressing.
0: அப்படியே Dress பார்க்கிறது இல்லனா ஆண்டவர் ஆதாம அப்படியே விட்டுருக்கலாமே.
1: If God is not concerned or bothered about dressing, the Lord would have let Adam and Eve as such.
0: பாவம் உள்ளதன நுழைஞ்சது.
1: The Satan entered only inside.
0: Dress போட்டானே போடாட்டி என்னப்பா, உள்ளம்தான் முக்கியம், உள்ள சுத்தமா இரு அப்படின்னு விட்டுரல.
1: வாட் இஃப் யூ க்ளோத் ஆர் நாட், ஒன்லி இன்சைட் இஸ் இம்பார்ட்டன்ட். வே யூ க்ளீன் இன்சைட் தட் இஸ் ஓகே.
0: அவனா தச்சிக்கிட்டத கூட எடுத்துட்டு புதுசா தச்சு கொடுத்தாரு.
1: சோ ஈவன் டுக் அவே த க்ளோத் தட் ஈஸ் டிஸ்ட் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி கேவ் எ நியூ க்ளோத்திங்.
0: உள்ளும் புறம்பும் நாம் சுத்தமா இருக்கணும்.
1: வி ஷட் பி க்ளீன் இன் அண்ட் அவுட்.
0: உள்ளேயும் குணவதிகளா இருக்கணும்.
1: வி ஷட் ஆல் பி வர்ச்சுவஸ் ஈவன் இன்சைட்.
0: வாயாடிகளாக, வீட்டிலே தங்காதவர்களாக, உண்மையற்றவர்களா இருக்கவே கூடாது.
1: We should not be falsehood or like chatterboxes or roaming always around.
0: உள்ள வந்து நாம பெறன வாயின் வார்த்தைகளால் வஞ்சிக்கத்தக்க வார்த்தைகளை பேசக்கூடாது அவசியம்.
1: And we should not have a deceitful words inside.
0: அதே வேளையில
1: at the same time
0: வஸ்திரமும் வந்து தேவ பக்தி உள்ளவர்கள் நம்மை காட்டணுமே தவிர வேறு விதமாய் நம்மை காட்டக்கூடாது.
1: Your clothing should also express that you are a godly person and not the other way around.
0: நீங்கள் யாரா இருந்தாலும் சரி,
1: no matter who you are,
0: நோக்கத்தோடு வஸ்திரம் போடுங்க.
1: Dress with a purpose.
0: இன்னைக்கு காலையில் ஒரு கேள்வி கேளுங்க. மூணு காரியம், மூணு கேள்வியோட முடிக்கிறேன்.
1: Today I want to finish with three questions.
0: What do you intend to achieve through your dressing? உங்க வஸ்திரத்தின் வாயிலாக நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க? Second question, what are you intending to bring out through your dressing? உங்க வஸ்திரத்தின் மூலமாக நீங்கள் எதை வெளிப்படுத்த விரும்புறீங்க? Number 3, what do you intend to communicate through your dressing? உங்களுடைய வஸ்திரத்தின் வாயிலாக நீங்கள் எதை பறைசாற்ற விரும்புறீங்க? என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? 3 very important questions to ask as you dress. What are you planning to achieve? எதை சாதிக்க விரும்புறீங்க? What are you planning to bring out? எதை வெளிப்படுத்த விரும்புறீங்க? What are you planning to communicate through your dress? உங்க வஸ்திரத்தின் மூலமாக என்ன செய்தி சொல்ல போறீங்க? இதை கவனித்து சிந்தித்து உங்க வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாத அலங்கோலமான வஸ்திரங்கள் இருந்தால் தூக்கி வெளியே போடுங்க. இனிமே வாங்க போற ட்ரெஸ்ஸை கர்த்தருக்கு பிரியமானபடி தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்க விதமாக அலங்கரித்து கொள்ளக்கூடிய வஸ்திரங்களை நீங்க வாங்கி சேருங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார்.
1: Take heed and meditate upon it, and if you find any dresses that are shabby, messy at your home, throw it away, and henceforth when you buy dresses, look into it that it brings glory to God and it expresses that you are a godly person.
0: இனி மேல் நீங்க dress வாங்க கடைக்கு போனீங்கனா வெளியில இருக்கிற பொம்மைக்கு dress வாங்காதீங்க. உங்க பிள்ளைக்கு dress வாங்குங்க.
1: Henceforth when you go to get a dress, don't get dress for the dolls that are standing outside, but get a dress for your kids.
0: உங்க பிள்ளை வந்து உயிருள்ள பிள்ளை.
1: Your kid is a living kid.
0: உங்க பிள்ளை நண்பர்கள் நடுவுல உலாவுகிற பிள்ளை.
1: Your kid is a kid who moves around with the friends.
0: அந்த பிள்ளையை மூடத்தக்கதாக dress வாங்குங்க.
1: Get a dress that will cover her body.
0: நீங்க மாடர்னா இருக்கிறேன், வெஸ்டர்னா இருக்கிறேன், நான் இப்படி மாறிட்டேன், கல்ச்சர் மாறிடுச்சுன்னு சொல்லி உங்களை மாயமாலப்படுத்தாதீங்க.
1: Don't try to fool yourself saying that I changed the culture, I go along with the trend.
0: நீங்க என்ன கல்ச்சருக்கு போனீங்கனாலும் எல்லா கல்ச்சர்லயும் டீசன்ட்டான Dress இருக்கதான் செய்யுது.
1: No matter whatever culture you shift to, you have a decent dress in everything.
0: நான் சொல்லுகிறத அமெரிக்கால இருக்கவங்களும் கேட்டிட்டு தான் இருக்கீங்க, இங்கிலாந்துல இருக்கவங்களும் கேக்குறீங்க, கனடால இருக்கவங்களும் கேக்குறீங்க, இந்தியாவுல இருக்கவங்களும் கேக்குறீங்க, நீங்க மலேசியால இருக்கவங்க எல்லா ஊர்லக்கும் கேட்டிட்டு தான் இருக்கீங்க.
1: I know all the people from all the areas, from America, England, Europe, or Malaysia or India, wherever you are listening to my words.
0: எல்லா நாட்டிலேயும் ஒழுக்கமுள்ள வஸ்திரங்கள் விற்கப்படதான் செய்கிறது.
1: And there are dresses which are decent and modest, which are sold in every places.
0: நாம தெரிந்து கொள்ற அதிகாரம் நம்மட்ட இருக்கு. நாம சரியானதை தெரிந்து கொள்ளணும்.
1: And we should choose the right one.
0: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
1: May God bless us.
0: ஜெபமனோமா?
1: Shall we pray?
0: அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Loving God, we thank you with a grateful heart.
0: எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
1: Lord, you desire that our life should be a testimonial life.
0: ஜனங்கள் எங்களை பார்க்கிறார்கள்.
1: The people are looking at us.
0: எங்களுடைய தோற்றங்களை பார்க்கிறார்கள், எங்கள் உடைகளை பார்க்கிறார்கள்.
1: Lord, they are looking at our appearance and our dressing, Lord.
0: ஆண்டவரே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உலகத்தை அல்ல கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும்.
1: Lord, we and our children should not be the worldly people, but we should serve you, Lord.
0: ஆண்டவரே, எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ நாங்கள் வஸ்திரத்தை எடுக்கும் போது நாங்கள் கேட்ட சத்தியங்களை மனதிலே வைத்து நேர்த்தியான உடைகள், அழகான உடைகள், எங்கள் சரீரத்தை மறைக்கிற உடைகள், ஆண்டவரே எங்களை பக்தி உள்ளவர்கள் என்று வெளிப்படுத்துகிற உடைகளை தெரிந்தெடுத்து யாருக்கும் இடரல் உண்டாகாதபடி எங்கள் வஸ்திரங்கள் காணப்பட கிருபை தாரும்.
1: Lord, whenever we buy dress for ourselves, our family, our kids, Lord, let us have these things that we have heard in our mind to find it to be appropriate, to be beautiful, that covers our body and that describes us to be godly people and that we may not offend other people, Lord.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: இந்த பொல்லாத இருண்ட உலகத்திலே எங்களை வெளிச்சங்களாக இந்த பூமிக்கு உப்பாக வைத்துக்கொள்ளும்.
1: Lord, make us a light and salt in this world which is darkened, Lord.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுத்தும்.
1: Lord, glorify your name through our life.
0: அநேகர் எங்கள் நற்கிரியைகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும்.
1: That many may glorify the name of the Lord looking at our good works.
0: அநேகர் ரட்சிப்புக்கு நேராய் எங்கள் வாழ்க்கையை பார்த்து திரும்பி வரட்டும்.
1: That many may turn towards salvation looking at our life, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: யூத ஜனங்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவனுடைய தண்டனைப்படி அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். முதல் உலக யுத்தத்திற்கு பின்னர்தான் அவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்திற்கு வந்து அது ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1948 யூதர்கள் தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை அமைத்துக் கொள்ள UNO அனுமதி கொடுத்த பொழுது அங்கே வாழ்ந்தவர்தான் டேவிட் பென் குரியன். டேவிட் பென் குரியன் இஸ்ரேல் தேசத்திலே பிரதம மந்திரியாக இருந்தார். எப்பொழுதும் அவருடைய கையிலே பூட்டப்பட்ட ஒரு சிறிய பெட்டியை வைத்திருந்தார். இஸ்ரேல் தேசம் 50,000 மக்களை கொண்ட ஒரு சிறிய நாடாக உருவெடுத்த பொழுதும் சுற்றியிருந்த அரபு தேசத்து மக்கள் அவர்களை தாக்கினார்கள். ஆனால் கடவுள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த பிரதம மந்திரி இந்த சிறிய பெட்டியை எப்பொழுதும் கையில் வைத்திருப்பதை பார்த்த பலருக்கு பலவிதமான கேள்விக்குறிகள் எழுந்தன. அதில் அவர் தங்க பிஸ்கட்டுகளை வைத்திருப்பாரோ, அல்லது அதிக பணத்தை தூக்கி கொண்டு அலைகிறாரோ என்றெல்லாம் பலவிதமாக யோசித்தார்கள், பேசினார்கள், தங்களுக்குள்ளே வாக்குவாதம் செய்து கொண்டார்கள். ஒரு முறை பார்லிமெண்டில் சிலர் இதை குறித்து அவரிடத்திலே கேட்டபொழுது அவர் தன்னுடைய பெட்டியை திறந்து காட்டினார். அதில் ஒரு மரக்குச்சியும் ஒரு பழமையான சற்று கிழிந்த ஒரு இளைஞனின் உடையும் இருந்தது. இந்த இரண்டு பொருட்களையும் அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு இந்த இரண்டு பொருட்களின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு ஏழ்மையான ஆடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவனாக இருந்தேன். அப்பொழுது பயன்படுத்திய கம்புதான் இது. இந்த உடை என் தகப்பனார் எனக்காக செய்து கொடுத்த மேய்ப்பனின் உடை என்று கூறினார். அது மட்டுமல்ல, கடவுள் எனக்கு இந்த உயர்ந்த பொறுப்பை கொடுத்திருந்தாலும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் இவைகளை என் கையிலேயே வைத்திருக்கிறேன். நான் அதிகார பேராசை உள்ளவனாகவோ அல்லது செல்வத்தை தேடுகிறவனாகவோ மாறிவிடக்கூடாது என்பதற்காக இவைகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கூறினார். அந்த பிரதம மந்திரியை குறை கூறியவர்கள் அமைதலாக வெட்கத்திலே தலை குனிந்தார்கள். கர்த்தருக்கு முன் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவரே உங்களை உயர்த்துவார் என்று வேத வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா? இன்று நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நமது கடந்த காலங்களை நினைத்து கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்வோமா?

என்னுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கிறது. ராஜா நீரைகளுக்கு பதில் கொடுக்கிறது. என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தேவனானவரே, என்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னீரே. கர்த்தரை அல்லாமல் இரட்சகரை அல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை.

அறிந்து செயல்படுத்த சொல்லலாம். வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்தேன். அன்றுவரே நித்திய வழியில எங்களை நடத்துவீராக.

விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது போல

bring us back to the church. Hallelujah. They said I was glad, and they said to me, let's go to the house of God. தேவாலயத்திற்கு செல்வோம் என்று சொன்ன பொழுது என்னுடைய இறுதியும் கடிகூர்ந்தது. தாவீது சொன்னது போல ஆண்டவரே

ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோப்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவற்றை விளக்கி ஹல்லேலூயா, நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி

காணாமல் போன அல்லது இளைய குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுதுதான் the celebration started. Hallelujah. Until then he was wandering. Hallelujah. Amen. அதுவரைக்கும் தகப்பனுடைய அன்பிலிருந்து தகப்பனுடைய வீட்டிலிருந்து தூர இருந்தான். ஒரு நாள் யோசித்தான், I will rise up. I will go to my father's house. நான் எழுந்துவேன், என் தகப்பன் வீட்டிற்கு நான் போவேன். Hallelujah. இந்த நாளிலே Hallelujah முடக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழுப்புவீராக.

ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தீங்க, ஜீவன் தந்தீங்க, பலன் தந்தீங்க. We failed, oh God, many times. We walked away. But Lord Jesus, we pray that you will bring us back, oh God. Bring us back, oh God. Bring us back, oh God. ஆண்டவரே, எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக.

உலகத்திலே வந்து வாசம் பண்ணுவீராக. தேங்க் யூ லார்ட், இந்த நாட்களிலே நீ வந்து உலாவுவீராக. நீ மகிமையுள்ள பிரசன்ன ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆமென். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும்.

ஏமாந்து போகிறான்றைய சத்தத்தை காதுகள் கேட்பதற்கு ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தை நாங்கள் காத்திருக்கோம். வசனத்தை வாஞ்சிப்பதற்கு அன்றுவரை உண்மை நோக்கி உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியா பூரண சமாதான

இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக, கர்த்தருடைய பராக்கிரமம் செய்யும் கரம் இறங்கி வருவதாக. தேவன் ஆளுகை செய்வீராக, தேவன்

ஒவ்வொரு வரையுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறேன். அந்த அன்பிற்கு திரும்பி வருவதற்கு bring us back, oh God. Bring us back, oh God, to your presence, oh God. Where we hear your voice, Deva Satata Kekra. Many of us, oh God, have made wrong decisions in our lives because of, hallelujah, the wrong voices, oh God. Tavarana Satagar Naga Keta Dada. Hallelujah, in over the Kuruva Thaka. In the Nattalile Kuruva Thaka, in the pandemic Nattalile Nattalile. தேவசித்தத்தை செய்து மக்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தம

எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு மகளத்தை நாங்கள் எழுந்து போக கூடாது. We don't want to miss out on heaven, oh God. Bring us back, oh God. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறார். தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற ஆண்டவரை குடும்பத்தாரை நண்பர்கள் ஹாலனுடைய ஜனங்களை கத்த திருப்புகிறார் திருப்புகிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஹலலூயாயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்திலே எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்கும் ஆண்டவரே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவ பிரசனம் நிறைஞ்ச ஒரு சபையா. ஹலலூயா ஹலலூயா. ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிறதான வீணான ஆராதனை என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லாத காரியங்கள் அவர் உலகம். ஹல்லேலூயா. இந்த சபைகளை விட்டு போகட்டும் ஆண்டவரே.

ராஜா, உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத. அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே. கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வி நோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition, the

இனிய வார்த்தைகள், இனிய வசனங்களை பேசி வசீகரப்படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற, வசனத்தை வசனமாய் போதிக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபமனலாமா. இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் அஸ்திராயுதங்களா எடுத்து

நன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அட்டில் தி ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திரங்கள், we are empty vessels. நாங்க சாதாரணமான ஆட்கள் தான். நீர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது அல்லேலூயா எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறவர் அல்லவா. அல்லேலூயா எங்களை பலப்படுத்தும். அவள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு, பலம் உண்டு, பலம் உண்டு. I can do everything through Christ, through Christ.

சந்தோஷமா எதுவானாலும் சரி ஆண்டவரே. சிலுவையை எங்களுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள். That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. ஆண்டவர் எனக்கு அதை மறந்து போகாதபடி. Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு

நடக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாது. நடக்க போகிறதான காரியம், நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள், உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு. Help us, O God. We offer ourselves, we surrender ourselves, we lay ourselves just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives, we lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now can choose God. Oh, what would you be smuggling? தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க. உடைய கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும். கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே.

அதிகாரம் 10. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தருனை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பெஞ்சமின் எலியாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்றான் என்று சொல்வார்கள். நீ அவிடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபேரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சம் ரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு இரண்டு அப்பங்களையும் கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து

வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு ஏற்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளாக்கொண்டிருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவதை கண்டபோது கீசன் குமாரனுக்கு வந்தது என்ன, அவளும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு அங்கே இருக்கிறவர்களில் ஒருவன் இவர்களுக்கு தகப்பன் யார் என்றான். அவரால் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பது பழமொழியாயிற்று. அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்த பின்பே மேடையின் மேல் வந்தான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேடப்போய் அவைகளை எங்கும் காணாத படியினால் சாமுவேல் இடத்திற்கு போனோம் என்றான். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர்களை இருகப்பிடித்து எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கி விட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்களும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின் படியையும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின் படியையும் வந்து நில்லுங்கள் என்றார். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேரப்பண்ணின பின்பு பெஞ்சமின் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. அவன் பெஞ்சமின் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின் படியையும் சேரப்பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாராய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வரவானா என்று அவர்கள் திரும்பி கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னான். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சபலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இன்னைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கியின் புத்தகம் 3:14 வசனத்தினுடைய முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று நான் அறிவேன். ஆண்டவர் செய்கிறது எதுவோ அது நிலைத்திருக்கும். இதை சாலமோன் ரொம்ப அனுபவிச்சு எழுதுகிறார். ஆண்டவர் எதை கொடுக்கிறாரோ, ஆண்டவர் எதை அனுமதிக்கிறாரோ, ஆண்டவர் எதை செய்கிறாரோ அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். அது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் நாம் அவசரப்படுகிறோம். இன்னைக்கு பாருங்களேன், உணவு முதற்கொண்டு துரிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம். துரிதமான காரியங்கள் உடனே எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். சில நேரங்களில் தேவனுடைய காரியத்தில் கூட ஜெபம் பண்ண உடனே இது எனக்கு நடந்தணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படுகிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அடுத்த நாட்கள் என்ன நடக்கும்னு தெரியாது, நாம் கேட்குற காரியத்துக்கு பின்பு அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, இது என்னுடைய விருப்பம்தான், ஆனாலும் நீர் என்ன எனக்கு கொடுக்கிறீரோ, நீர் எப்படி என்னை நடத்துகிறீரோ, நீர் எப்படி என்னை பாதுகாத்து என்னுடைய எதிர்காலத்தை திட்டமிடுகிறீரோ அப்படியெல்லாம் என்னை நடத்தும். நான் அதற்கு இசைந்து போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படட்டும். இப்படி நாம் ஜபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தா அவர் என்ன கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சின்ன காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார், அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். கொஞ்சம் என்ன தான் இருக்கும், ஆனால் ஆண்டவர் கொடுத்தா எல்லா பாத்திரங்களும் நிரம்பிவிடும். கொஞ்சம் அப்பவும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கும், ஆனால் அது பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் என்ன செய்கிறாரோ அது நிறைவாக இருக்கும். அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அது நிலைத்திருக்கும். அப்போ இந்த வசனத்தின் மூலம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடிகிறது. நீ உன் மூளை அறிவிலே அவசரப்படாதே. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்கள். நான் உன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ அந்த ஆலோசனையை கேட்டு நீ நடந்தாயானால் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரத்தில் தேவன் செய்கிறது தாமதிக்கலாம். லூக்கா 18 வாசிக்கலாம், தேவன் தம்முடைய காரியங்களிலே சில நேரத்தில் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, தேவன் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப தாமதம் கூட ஒரு ஆசீர்வாதம். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவர் கொடுக்கிறத வாங்கி ஆசீர்வாதமா இருந்தோம்னா அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். சில நேரத்தில் நாம மூளை அறிவில் அவசரப்படுறோம் பாருங்க, அந்த அவசரம் ஒரு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் மாட்டி விடுது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறோம். அப்போ முதல்ல இருந்தே ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் கேட்க ஆரம்பிக்கும் போது அவர் அருமையானதை, ஆசீர்வாதமானதை, நலமானதை ஆண்டவர் கொடுப்பார். அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தின் மூலம் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், அவசரம் வேண்டாம். தேவன் என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். அது வரைக்கும் நான் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன். காத்திருக்கலாமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கிறது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அவசரம் இல்லாமல் நிதானமாய் பொறுமையோடு உம்முடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறோம். உம்முடைய கிரியைகள் வாழ்க்கையிலே நடப்பதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது G-FM. இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்பை அறிந்திருக்கிறோம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 John 3:16 இவ்வாறு கூறுகிறது. இயேசு கிறிஸ்து உண்மையான அன்பை அறிமுகப்படுத்தியவர் மட்டுமல்ல, அன்புக்கு இலக்கணம் வகுத்தவரும் அவரே. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று 15:13 காணுகிறோம். இப்படியாக அவர் சொல்லி தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்து சிறந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தவர். ஒருமுறை தென்துருவ வடபிரதேசத்திலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஒரு இளம் விஞ்ஞான குழுவினர் பயங்கரமான பனிமலையில் சிக்கிக் கொண்டார்கள். அந்த பனிமலையின் காரணமாக அவர்கள் எதிர்பார்த்தபடி தங்கள் இடங்களுக்கு திரும்ப முடியவில்லை. அவர்கள் கைகளில் இருந்த உணவு எல்லாம் தீர்ந்து போனது. ஒரு சில ரொட்டி துண்டுகள் மாத்திரமே மீதி இருந்தது. பட்டினியினாலும் பசியினாலும் குளிரினாலும் செத்து மடிந்து விடுவோமோ என்று பயம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. அன்று இரவு அவர்கள் கூடாரத்திலே ஒரு சிறு சத்தம் கேட்டு அந்த குழு தலைவர் விழித்துக் கொண்டார். அவர் கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே ஒரு இளைஞன் அந்த குழுவிலுள்ள வேறு ஒருவரின் பையில் தன் கைகளை மெதுவாய் இடுவதை கண்டார். அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எல்லாரும் பசியோடு இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதற்காக திருடக்கூடிய அளவில் இந்த இளம் விஞ்ஞானி இப்படி விழுந்து போனாரே என்று சொல்லி வேதனை அவருடைய உள்ளத்தை பிழிந்தது. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அவருடைய உள்ளத்தில் அங்கலாய் மாறி சந்தோஷம் நிரம்பியது. ஏன் தெரியுமா? அந்த இளம் விஞ்ஞானி மற்றவருடைய பையிலிருந்து ரொட்டி துண்டை திருடவில்லை, மாறாக தன் பையிலுள்ள ரொட்டி துண்டுகளை வேறு ஒரு இளைஞருடைய பையில் வைத்துக் கொண்டிருந்தார். தான் மரணம் அடைந்தாலும் பரவாயில்லை, தன் சகோதர விஞ்ஞானி பிழைத்துக் கொள்ள வேண்டுமே, அவன் பலவீனம் நீங்கி பலனடைய வேண்டும் என்பதே அந்த இளம் விஞ்ஞானியின் விருப்பமாய் இருந்தது. ஒருவேளை நேரில் கொடுத்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்காக இரவு தூக்கத்தில் அந்த உணவை அந்த இளம் சகோதரின் பையில் வைத்து உதவி செய்தான். கொடிய குளிர்ந்த இரவில் மிகவும் தியாகத்தோடு செய்த அந்த செயல் குளிர்ந்து கிடந்த அந்த தலைவரின் உள்ளத்தில் அனல் மூட்டி எழுப்பியது. இப்படிப்பட்ட தியாக அன்பு இருப்பதால் தான் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிகிறது என்பதை அவர் உணர்ந்தார். எல்லா அன்புக்கும் தியாகத்துக்கும் மேலான ஒரு அன்பையும் தியாகத்தையும் நடைமுறையிலே இயேசு காண்பித்தார். அந்த அன்பின் அடையாள சின்னம்தான் கல்வாரி சிலுவை. தேவ பிள்ளைகளே, உங்கள் மீது அளவில்லாத அன்பு வைத்த ஆத்துமநேசரின் ஊழியத்திற்காக உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று Romans 5:8 காண்கிறோம். ஆம் என்பாந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களில் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதிக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேலே திறந்திடும்.

0: ஊழியர் பென்ஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சங்கீதத்திலே 30வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 30 சங்கீதம் 11வது வசனத்தை ஆண்டவர் வந்து இன்றைக்கு நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வசனம் வந்து சங்கீதம் 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரத்தை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டுநீர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுநீர். ஒரு 10 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல போறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுநீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுநீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். ஆமென். இந்த புலம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனசுக்குள்ள இல்லைனா சத்தம் வெளியே கேட்காம நம்முடைய இருதயத்திற்குள்ளே சில காரியத்திலே கசந்து கொள்ளுகிறதுனுடைய பேர் தான் புலம்பல். அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில சிலர் மனுஷங்கள்கிட்ட மனிதர்களிடத்துல நிறைய புலம்புவாங்க, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி புலம்பிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து தங்களுடைய இருதயத்திலே தங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொள்ளுவார்கள். சிலர் வந்து தங்களுடைய சிந்தனையிலே புலம்பிக் கொள்வார்கள். பிள்ளைய நினைச்சா ஒரு புலம்பல், கடனை நினைச்சா ஒரு புலம்பல், சூழ்நிலையை நினைச்சா ஒரு புலம்பல். அப்போ முழு வெள்ளத்தோட இந்த மாதம் முழுதும் இல்லைன்னா கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நிறைய புலம்பல் வந்துட்டே இருக்கலாம். ஜபத்தில் உட்கார்ந்தா ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே முடியல, புலம்பல் தான் வருது. ஆண்டவரே அதெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணுறது, இதை நான் என்ன செய்ய பண்ணுறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார், உங்களுடைய புலம்பலையும் என்னுடைய புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் உங்களுடைய வாயிலிருந்து அந்த புலம்பல்களை மாற்றி போடுவார். அன்னாளுடைய புலம்பலை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டின கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய புலம்பல் சீக்கிரமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் திட்டலாம், புலம்பிட்டே இருக்கிறியே, சொல்லிட்டே இருக்கிறியே, ஒரு நாளாவது வலி இல்லைன்னு சொல்ல மாட்டியா? எப்ப பாருங்க, சிலர் வந்து அப்படிதான், வலி வலிக்குது, எனக்கு வலிக்குது, வேற வழி இல்லை, அவங்க வேற சொல்ல வலிக்குதுதான் வலிக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா நிறைய பேருக்கு இரிட்டேஷன் ஆகும். எப்பதான் நான் இந்த மாதிரி ஒரு நாள் கூட வலி இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு சிலர் நினைப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். சீக்கிரமாய் நீங்கள் இனி புலம்ப போவதில்லை, அதற்கு மாறாக நீங்கள் சாட்சி சொல்ல, உங்க பிள்ளையை குறித்து நீங்க இனி புலம்ப போறது இல்லை, உங்க மகனை குறித்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்களுடைய வருமான குறைவை நினைத்து நீங்க இனி புலம்ப போவது இல்லை, உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை வைத்து நீங்கள் இனி புலம்ப போவதில்லை. சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதித்து அதை கர்த்தர் சாட்சியாய் மாற பண்ண போகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து இனி நீ சாட்சி நீங்கள் சொல்ல போகிறீர்கள். உங்கள் வருமானத்தை குறித்து நீங்கள் இனி சாட்சி சொல்ல போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அந்த புலம்பல்கள் நம்மை விட்டு முழுவதுமாய் மாற போகிறது. இனி நம்முடைய இருதயம் ஹல்லேலூயா கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்படியாக நம்முடைய இரட்டை கர்த்தர் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் ஆண்டவர் நம்மை இடை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு 2 நபர்களுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ரொம்ப புலம்பலான வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கர்த்தர் வந்து மகிழ்ச்சியாய் இடை கட்டி அவருடைய வாயில் இருக்கிற அந்த புலம்பல்களை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். பல நாட்கள்

15 ஆண்டுகள் வந்து ஒரே வார்த்தையை ஆண்டவரிடத்துல புலம்பி இருக்கிறோம். என்ன புலம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எங்க ஆலயத்திற்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரே. 15 வருஷம் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு புலம்பல், என்னன்னாலும் நல்லா ஊழியம் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும், என்னதான் ஊழியம் பண்ணாலும் சொந்தமான ஒரு இடம் இல்லையே அப்படின்னா, நிலைவரமான இங்கிருந்து எப்ப துரத்துவாங்களோ எப்ப மாற்றுவாங்களோ, அப்ப அது ஒரு புலம்பலாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வசனத்தை இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி இனி புலம்ப வேண்டியது இல்லை என்று கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் செய்வாரானால், இந்த திருச்சபையில இந்த பிரசங்கத்தை யார் நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல உங்க வாயிலிருந்து நீங்க புலம்புகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறுத்துவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உங்க மனசு அப்படிதான் தெளிவாக போகுது. மறுபடியும் ரிப்பீட்டா ரிப்பீட் ரிப்பீட்டா உங்களுக்கு அந்த வார்த்தை வரப்போவது இல்லை, வரப்போவது இல்லை. அந்த காயத்தை ஆற்றுகிற கர்த்தர் இங்கே அசைவாடுகிறார். இப்ப தொடுங்க ஆண்டவர் அந்த பிள்ளைய, இப்ப தொடுங்க ஆண்டவர. என்னுடைய சகோதரி, எந்த வாலிப பிள்ளைய நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறாங்களோ, ராத்திரி பகலா புலம்பிட்டே இருக்காங்களோ, இப்போ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது உங்க வல்லம அந்த பிள்ளைய போய் தொட்டு மாற்றி விடுதலை கொடுத்து, எஸ் ஆமென் ஆமென் ஆமென், எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் இப்பொழுது கிரியை செய்வீராக, இப்பொழுது கிரியை செய்வீராக. அந்த திருமணம் நடக்கட்டும், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், அந்த வியாதி சரி ஆகட்டும், அந்த சமாதானம் உண்டாகட்டும். ஓ ஹாலேலூயா, இனி உம்முடைய பிள்ளைகள் புலம்பலோடு வருவது இல்லை, ஆனந்த களிப்போடு சாட்சியோடு கர்த்த நீர் வர செய்வதற்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்க. வேதத்தை திறந்து அந்த மனுஷனை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 37 இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா? 37:2 ஆதியாகமம் 37:2 யாக்கோபுனுடைய சந்ததியின் வரலாறு. யாக்கோபு 17 தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடையே இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே 17 யாக்கோபு அவனுடைய குமாரனாகிய யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. இந்த யோசேப்பை ரொம்ப அதிகமாக யாக்கோபு நேசித்தான். ரொம்ப நேசித்ததுனால அவருக்கு பல வர்ண அங்கியை வாங்கி கொடுத்து அழகு பார்த்தார். பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கொடுத்து அனுப்புறார். அப்போ போடும்போதே என்னன்னா, அந்த அந்த பல வர்ண அங்கி தன்னுடைய தகப்பன் வாங்கி கொடுத்தது அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அதை போட்டுட்டு போறான். அங்க போகும்போது அவர்களை அடித்து அவனை விற்று போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கிழித்து அதில் கொஞ்சம் ரத்தத்தை தேய்த்து தன்னுடைய தகப்பனாருடைய கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் வழியில் இதை கண்டெடுத்தோம், உங்களுடைய பிள்ளையினுடைய வஸ்திரம் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். எப்படி அந்த சூழ்நிலை நீங்கள் நினச்சி பாருங்கள். தான் பெற்ற பிள்ளை சாப்பாடு கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குடா, ரொம்ப அழகாக இருக்குது, இதை இதை போட்டால் போற, உங்கள் அண்ணன் தம்பியை பார்க்க இதை போட்டால் போற, சரி பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது. பிள்ளை வரல, பிள்ளை வராமல் வெறும் வந்து அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு, அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு முழுமையாக வரல, அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு முழுக்க ரத்த கரப்பட்டிருக்குது, அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு நிறைய இடங்களில் கிழிஞ்சு போயிருக்குது, அதுவும் தான் ரொம்ப உயிருக்குயிராய் நேசித்தன். உடனே யாக்கோபு வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டார். என் மகனே என் மகனே, எப்படி இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையை இழந்த தாய்க்கு தகப்பனுக்கு அந்த வேதனை ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ இந்த புலம்பல் பல நாட்களாய் நீடிச்சுட்டே இருக்குது, பல வருஷமாய், கிட்டத்தட்ட 15 மேலே திரும்ப திரும்ப புலம்பிகிட்டே இருக்கிறார். என் மகன் இறந்து போயிட்டான், என் பிள்ளை இருந்துச்சு இறந்து போயிடுச்சு, யார் வந்தாலும் என் பிள்ளை இறந்து போனதுல நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனுடைய புலம்

0: களிப்பாய் மாற பண்ணினார்.
1: வேதத்தில் அதை வாசிக்க முடியும். நீங்கள் வந்து 37 அதிகாரத்தினுடைய 33-34 வசனத்தை வாசிக்கும் போது, 37 அதிகாரத்தினுடைய 33-34 வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு புயிருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நீங்கள் 45 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கலாமா? 45 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம். 45:20, அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் போய் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஒரு விசை கூட வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பிள்ளைகளே, அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு சொன்னா, காணாமல் போன, மரித்து போனேன் என்று நினைத்த, சரீரங்கள் பீருண்டு போனது என்று நினைத்த, இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி யாக்கோபுக்கு கேட்ட உடனே, அத்தனை நாட்களும் புலம்பிக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, என் மகனை நான் போய் பார்ப்பேன், என் குமாரனாகிய அவன் உயிரோடு இருக்கிறான், அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. என்னுடைய கடைசி நாளில் துக்கத்தோடையே நான் போயிடுவேனோன்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையிலே இழந்த அந்த துக்கம் மாறாமலே நான் இருப்பேனோன்னு நினைச்சேன். நான் இந்த புலம்பலோடே மரணத்தை தழுவேன்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் இப்பொழுது எனக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். என் புலம்பலை கர்த்தர் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் மாற்றி என் கண்கள் என் பிள்ளை உயிரோடு இருக்கிறதை காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புலம்பலோடையே நீங்கள் மரிக்க போவது இல்லை, இந்த புலம்பலோடையே நீங்கள் போய் சேரப்போவது இல்லை, இந்த புலம்பலோடையே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த யாக்கோபை போல, பாஸ்டர் லிட்டரலா இந்த வார்த்தை எனக்காக தான், இந்த வார்த்தை பல வருஷமாய், எத்தனை வருஷமாய் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன், இந்த புலம்பலோடையே நான் போய் சேர்ந்து விட முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு குறுக்கிட்டு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து, இல்லை இனி புலம்ப வேண்டியது வராது, இனி புலம்ப வேண்டியது இருக்காது, கர்த்தரே ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வந்தது போல உங்கள் பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், மருத்துவமனையிலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், அந்த நபரிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கடந்து வரும், அந்த செய்தி நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தை நிறைவேற போகிறதற்காக நன்றி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, இது எனக்காக உள்ள வார்த்தை, இது எனக்காக உள்ள வார்த்தை. இனி போன்ல நிறைய பேரிடத்துல புலம்ப வேண்டியது இல்லை, புலம்ப வேண்டியதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கைகளை உயர்த்தி இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை நாள், எத்தனை நாள், எத்தனை நாள் நிறைய பேரை போனை கட் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் என்னுடைய கால் வந்தாலே ரிஜெக்ட் பண்றாங்க, என்னுடைய தகப்பனாருடைய தாயார் என்னுடைய புலம்பலை கேட்கறதற்கு நிறைய பேர் ஆயத்தமா இல்ல, நான் சொல்றத கேட்கறதற்கு கூட ஒருத்தரும் இல்லை, நான் பேசுறது நிறைய பேருக்கு சளிச்சு போயிருச்சு. நீ பேசுனா இதைத்தான் பேசுவ, வேற என்னத்தை பேசுவேன்னு என் மனசை உடைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தாயாரை பார்த்து, தகப்பனாரை பார்த்து, வாலிப தம்பி தங்கச்சியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரத்திலே உன்
0: தேவனுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவார். இனி சந்தோஷமான செய்தி, கைகளை நன்றாய் தட்டி ஆமோதித்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது இது நடக்க போகிறதற்காக நன்றி. எஸ் எஸ் ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா, என்னுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை வரட்டும், கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற வார்த்தை வரட்டும். ஹல்லேலூயா, எனக்கு திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டது என்கிற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரட்டும், எனக்கு குழந்தையை கர்த்தர் தந்தார் என்கிற அந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரட்டும், என்ன கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்கிற அந்த வார்த்தையை, ஹல்லேலூயா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர், என் வாயிலிருந்து என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்ல வைப்பார் என்றால், சீக்கிரமாய் சாட்சி சொல்ல வைக்கிற கர்த்தர். ஸோ 17 வயதில் இந்த மகனை தொலைத்த இந்த தகப்பனாருக்கு கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த மகனை பார்த்ததற்கு பிற்பாடு 17 வருஷத்தை கர்த்தர் அவருக்கு நீட்டி கொடுத்தாராம். 17 வருஷத்தில் ஒரு பிள்ளையை தொலைச்ச அந்த மனுஷனுக்கு கர்த்தர், அவனுக்கு ஏற்கனவே ரொம்ப வயது ஆயிடுச்சு, அவனுடைய வெள்ளம் குறுகி போயிடுச்சு, ஆனாலும் ஆண்டவர் அந்த மனுஷனை ஜீவனோடு வைத்து, நீ இத்தனை வருஷம் புலம்பனப்பா, ஆனால் நீ இத்தனை வருஷம் சந்தோஷப்படுகிற அளவுக்கு நான் உன்னை வைப்பேன்னு அவர் வாயிலிருந்தே கர்த்தர் நன்றியை சொல்ல வச்சார். இங்கே இருக்கிற நிறைய பேருடைய கடைசி நாட்கள் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நிறைய தகப்பனுடைய முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுடைய முடிவை சம்பூரணமாய் கர்த்தர் பண்ணுவார். உங்களுடைய சஞ்சலத்தோடைய கர்த்தர் உங்களை கர்த்தர் எடுத்துக்க மாட்டார்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை உங்களை சந்தோஷத்தோடு தான் கர்த்தர் எடுத்துக்குவார். நீங்கள் சந்தோஷத்தோடு தான் இந்த கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்கள் சந்தோஷத்தோடு தான் கர்த்தரை போய் சந்திப்பீங்க, சந்தோஷத்தோட தான் சந்திப்பீங்க, கண்டிப்பாய் நன்மையோட தான் சந்திப்பீங்க. பெரியவங்க எல்லாம் ஆமென், பெரியவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி, கர்த்தர் அப்படி ஒரு தீர்க்க ஆயுசை உங்களுக்கு கர்த்தர் தரட்டும், ஆமென். இனி ஆலயத்தில் வந்து அழுதுட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றட்டும்,

வாயிலிருந்து நம்முடைய புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க இனி ஒரே காரியத்தை குறித்து திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற கர்த்தர் வல்லவர். உண்மையிலே நானே அதற்கு பெரிய சாட்சி சொல்றேன். புலம்பிட்டே இருந்த காலங்கள், தூக்கம் வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரல, பயமா இருக்குது, பயமா இருக்குது, தூக்கம் வரல, நடுக்கமா இருக்குது, ஷிவரிங்கா இருக்குது, உடம்பெல்லாம் துடிக்குது, ஹார்ட் பீட் எல்லாம் பட பட படபடன்னு அடிக்குது அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன், எங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டே இருப்பேன், பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க. பயங்கரமா என்ன துடிக்குது, என்ன போல இது பண்ணிட்டு இருக்கு, என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன பயமா இருக்குது, நீ இங்க இருக்கும்போது என்ன பயம், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆனா வாயிலிருந்து அந்த புலம்பல் மட்டும்தான் வரும். ஆனா இந்த பலிபீடத்துல நிற்கும் போது இன்னைக்கு நான் இப்ப யார்கிட்டயுமே புலம்ப வேண்டிய அவசியமே சொல்லுங்களேன் ஒண்ணுமே இல்லை. புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை, புலம்புறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நம்புறேன் எனக்கு அப்படி செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பா ஒண்ணு நடக்கும். உங்க பிள்ளைய குறிச்சு நீங்க புலம்பிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆகிற நாள் வரும். கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற்ற போற, விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? இந்த பாட்டை ரொம்ப அழகான பாடல். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டிப்பா.

வெட்கப்பட்டு போவதில்லை. என் அலைச்சல்களை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. கைகள் அப்படியே உயர்த்தி வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க முதற்கொண்டு எஸ் ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை புலம்புறது மாதிரி வச்சுக்க கூடாது. இந்த வார்த்தை என் தலை மேல கண்டிப்பா நிறைவேறணும்னு நீங்க ஆண்டவரை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க. அதான் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குவார் போல இறக்கம் செய்யும் வரைக்கும் நான் விடமாட்டேன். இந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் எஸ் பிரேஸ். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் எஸ். இனி அந்த சம்பள பணத்தை வச்சு நீ புலம்ப வேண்டிய அந்த சூழ்நிலையை கர்த்தர் வைக்க கூடாது, கர்த்தர் வைக்க கூடாது. ஆமேன் ஆமேன். இனி எதுவுமே இல்லை இல்லை இல்லை அப்படின்னு அந்த புலம்புகிறத கர்த்தர் வைக்க கூடாது. அதனால ஒவ்வொருத்தரும் மனசார ஜெபம் பண்ணுங்க. இது வெறும் செய்தி மட்டும் இல்லை, ஆண்டவரை கவர்ந்து இழுக்கிறதற்காய் கர்த்தரை தொடுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏசப்பா எஸ் ஹாலேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய அந்த புலம்பல ஒரே நாளில் நிறுத்தினீரையாப்பா. இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற எங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவுதான், இந்த நாள் இந்த டேட் எங்களுடைய புலம்பல்கள் அத்தனையும் சாட்சியாக மாறுவதற்கு இப்பொழுது பரலோகத்தில் ஒரு எழுத்து எழுதப்படுவதாக. எஸ் எஸ் எழுதப்படுவதாக எழுதப்படுவதாக எழுதப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த தடைகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால் அந்த அலைச்சல்கள் இப்பொழுது அந்த பிள்ளையை குறித்து இனி அந்த அலைச்சல் இல்ல வேண்டாம் ஆண்டவரே. இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு

0: வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். பேங்க் மேனேஜருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து, வட்டி வாங்குற அந்த நபருக்கு முன்னாடி போய், முன்னாடி போய் உட்கார்ந்து உங்களுடைய காரியத்தை எல்லாம் அந்த புலம்புகிற அந்த நாளை கர்த்தர் நிறுத்த போகிறார். நிறைய பேருக்கு நிறுத்த போறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், டாக்டருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து அப்படியே அந்த புலம்பி சொல்லி சொல்லி சொல்லி அந்த நாளை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறுத்த போகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இருக்கும் போது, அவங்க ஒரு காரியத்தை செய்யும் போது அதை உங்களுக்கு செய்ய முடியாம அவங்கள்ட்ட புலம்புற அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறுத்த போகிறார். யார் யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த இந்த வசனத்திற்கு நீங்க தூரமா இருக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த பலத்தை ஆண்டவர் தரப்போறார். நீங்க இதை ரொம்ப விசுவாசிக்கணும், ரொம்ப விசுவாசிக்கணும். இது ஆண்கள் தகப்பன்மார் சகோதரர்கள் வெளியில நிறைய புலம்ப மாட்டாங்க, நிறைய பேரிடத்துல சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே மனசு ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். ஆனால் கூட இந்த வேலை பார்க்குற இடம், இந்த மாதிரி பேங்க், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல ஜென்ஸ் நிறைய பேர் அங்கே அவங்க திறப்பாங்க மனசை. இல்லை சார், ரொம்ப நஷ்டம் சார், கடன் சார், இப்படி ஆயிடுச்சு, இப்படி நஷ்டமாயிடுச்சு, இதில் விழுந்துட்டேன், அதில் போயிடுச்சு, இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இறங்க எழுந்திருக்கவே முடியல, இங்கே இப்படி நஷ்டமாயிடுச்சு, இன்னைக்கு இது இப்படியே. ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்துகிறதற்கு ஒரு காலம் வந்துருச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு. நான் நம்புறேன் நீங்க கர்த்தருக்கு வருகை தாமதிக்குமானால் நீங்க நன்றி சொல்றதுக்கு நீங்க நிறைய பேர் வருவீங்க. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது புலம்பணும்னு நினைச்சு வந்தா கூட நீங்க ஒண்ணு, நான் நம்புறேன் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை புலம்புறதுக்கு, எதுவுமே இல்லை, சர்வ வல்லவர் எனக்கு நன்மையானது, நன்மையானது. கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போதே அப்படியே நடக்கட்டும், நடக்கட்டும். எனக்கு புலம்புறது ஒன்றும் இல்லை, எனக்கு புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை, என் பிள்ளையை குறித்து புலம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரு மனுஷனை வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5:5 ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, 32 வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்ற. கவனிங்க, ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, சொஸ்தமாக, சொஸ்தமாக விரும்புகிறாயா? நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆம் இல்லை. ஒன்னு என்ன சொல்லணும்னா, ஆமா நான் சொத்தமாக விரும்புறேன், அவ்வளவுதான் என்னை சுகமாக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா, வேண்டாம், உங்களுடைய உதவி தேவையில்லை, இப்படிதான் சொல்லணும். ஆனா ஆண்டவர் வந்து, நீ எங்க இருந்து வந்த, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எத்தனை நாளா இருக்க, இது எதுவுமே கேட்கல. ஆனா இந்த மனுஷனிடத்துல சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷத்திலேயே இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருத்தருமே இல்லை. எனக்கு இவனுடைய புலம்பல் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை கொண்டு போய் விடுவதற்கு என்ன, யாருமே இல்லை, யாருமே இல்லை. நம்ம வாழ்க்கையில், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பின்னாடி இந்த பேக் போன் இருக்குது பாருங்களேன், பின்னாடி நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க, நம்மளை வந்து முன்னாடி கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு போகிறவங்க, பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சிலருடைய வாழ்க்கையில் இந்த மனுஷனுடைய வியாதியினால இந்த மனுஷனுக்கு என்ன இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவருடைய ஒரே ஒரு புலம்பல், எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, எனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருமே இல்லை, என்னை கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை, இதுதான் தப்பு, இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த மனுஷன் புலம்புறான். ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நமக்கு பேக்ரவுண்ட் வந்து எந்த மனிதனும் அல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய பக்கபலமா இருப்பார், பெரிய பக்கபலமா இருப்பார். இந்த ஜபத்துல யார் யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பின்னணி சப்போர்ட் பண்றவங்க, தூக்கி விடுறவங்க, தட்டி கொடுக்கறவங்க, ஆரம்பிச்சு கொடுக்கறவங்க இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நான் நம்புறேன் அவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம். நான் நம்புறேன் உங்க பிள்ளைகளுக்கு யார் இருக்கு அப்படின்னா, கர்த்தர் கட்டளையிட காரியம் கண்டிப்பாக வாய்க்கும். ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும், செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நீங்கள் வேதத்தில் வந்து ஜோசுவாவை ஏதாவது ஒரு இடத்துல, அவனுடைய எஜமானன் மோசே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தட்டி கொடுத்து பலப்படுத்தி நீ போ நீ செய் அப்படின்னு சொன்னதா? இல்லவே இல்லை. ஆனால் யார் அவனுக்கு பின்புலம் என்ன? கர்த்தர் அந்த மனுஷனை நினைத்து அவனை 20 லட்சம் ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். உங்களுடைய ஒரு புலம்பலை ஆண்டவர் மாற்ற போறாரு. என்ன புலம்பல் அப்படின்னு சொன்னா, எனக்கு பின்புலம் யாருமே இல்லைன்ற அந்த புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவியை அனுப்புவார், கர்த்தர் மனிதர்களை அனுப்புவார், கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவார், கர்த்தர் உங்களுக்கு மேடைகளை கர்த்தர் அமைச்சு கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நபர்களை கர்த்தர் கொண்டு வந்து இணைப்பார், கர்த்தர் உங்களுக்கு அஸ்திபாரத்தின் மேல உங்களுடைய கால்களை நிறுத்த வைப்பார். நிச்சயமாய் நடக்க போகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கை நிரம்ப பண்ணுகிற கர்த்தர் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் பக்கபலமாய் பின்பலமாய், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இவன், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு நாள் நிச்சயமாக வரும். நானே காப்பாற்றுவேன், நானே நீர்ப்பாச்சுவேன். அந்த முழு உரிமையும் கர்த்தர் ஒருவரே எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமென். முதலாவதாக இவர் என்ன புலம்புறார் அப்படின்னு சொன்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் முந்தி இறங்கி விடுகிறான் அப்படின்னு சொன்னா, நான் போறேன், நான் ஓடுறேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியலன்னா, இன்னொருத்தர் ஜெயத்தை தட்டிட்டு போறாங்க, இன்னொருத்தர் வெற்றியை தட்டிட்டு போறாங்க, இன்னொருத்தர் அதுல அனுபவிக்கிறாங்க. அது கஷ்டப்பட்டது நான், உழைச்சது நான், பாடுபடுறது நான், ஆனா நான் பார்க்கும்போது இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிடறாங்க, அது வெற்றி வந்து இன்னொருத்தருக்கு போகுது. இந்த ஜபத்துல யார் ஒருவர் இதே புலம்பல் உங்களுக்கு இருக்கலாம், நீங்களும் அவங்கள மாதிரி வேகமாக ஓடலாம், நீங்களும் அவங்கள மாதிரி வேலை வேகமாக செய்யலாம், ஆனால் ஜெயம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, உங்களுக்கு யாருக்குமே ஜெயம் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அது வரைக்கும் அந்த படுக்கை அவனை சுமந்தது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த படுக்கையை அவன் எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இதுவரைக்கும் யாரோ ஒருத்தர் உங்களை சுமந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் நம்புகிறேன் இனி பல பேரை சுமக்கிற அளவிற்கு, பல பேரை சுமக்கிற அளவிற்கு, பல பேரை சுமக்கிற அளவிற்கு அது உனக்கு பாரமாய் அமைய போவது இல்லை, உங்களுக்கு பாரமாய் அமைய போவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை சுமந்து கொண்டிருக்கிறதையே நீங்கள் சுமக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுக்கிற, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு சம்பவம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்பர் ஒன், முதலாவது என்னுடைய ஃபஸ்ட்டு என்ன புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என்றால், எனக்கு பின்பலமாய் இனி கர்த்தர் இருக்க போகிறார், எனக்கு அஸ்திபாரமாக ஆண்டவர் இருக்க போகிறார். இரண்டாவது, நான் இதுவரையிலும் வெற்றியை காணாததை கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து எனக்கு ஒரு வெற்றியை, முதல் முதலில் அந்த மனுஷன் ஒரு வெற்றியை பார்த்தது போல உங்கள் கண்கள் இந்த ஜபம் முடித்ததற்கு பிறகு
1: நீங்க வெகு நாளாய் காணாத வெற்றியை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பிரத்யட்சமாய் கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். நீ உடையாத மகளே, நீ உடையாத மகனே. பாஸ்டர், எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க, நான் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் அது நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இந்த மனுஷனை தேடி வந்து அந்த வெற்றியை கொடுத்தது போல எத்தனை வருடங்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கண்களால் அதை பார்ப்பாய், அந்த வெற்றி. ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆமென். இந்த வார்த்தை என் தலையின் மேல், என் பிள்ளையினுடைய தலையின் மேல் நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். இந்த வார்த்தை எனக்கு உள்ளது, இந்த வார்த்தை எனக்குள்ளது, இந்த வார்த்தை எனக்குரியது. கர்த்தர் என்னை சீக்கிரமாய் ஜெயிக்க பண்ண போகிறார். என் படுக்கையை எடுத்துக்கொண்டு நான் நடக்க போகிறேன். நான் எந்த காரியத்தை எல்லாம் டிபெண்ட் பண்ணி சார்ந்து வாழ்ந்தேனோ அது அத்தனையும் விட்டு விட்டு, இல்லை, என்னை சார்ந்து அது வாழ்கிற அளவிற்கு கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். இனி நான் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் தரமாட்டார். கர்த்தர் என்னை பலருக்கு பிரயோஜனமான கருவியாய், பல மனிதர்களுக்கு பிரயோஜனமான கருவியாய், உங்க பிள்ளைய கர்த்தர் நிறைய பேருக்கு பிரயோஜனமான கருவியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹாலேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற ஜெயம் அல்ல, உங்கள் கண்கள் ஒரு ஜெயத்தை சீக்கிரமாய் பார்க்க போகிறது. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி.

இப்போ கொஞ்சம் கூட கையை உயர்த்தி முழு பலத்தோடு நீங்க சதா கிரு நடக்கட்டும். இந்த பாட்டை பாட பாட பாட அந்த வாக்கு தத்துவம் எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய், எங்கள் புலம்பலை, எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்று, எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் அல்ல.

நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர். என் புலம்பலை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம். 30வது சங்கீதத்தை எடுங்கள் எல்லாரும். 30வது சங்கீதம். தேங்க்யூ ஜீசஸ். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 30வது சங்கீதம் 1வது. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமென். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தில் என்ன லாபம் உண்டு? புழுதியில் உம்மை துதித்து உம் சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டு நீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றேக்கும் துதிப்பேன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்க வாசிப்பீரானால், கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங், ஒரு துவக்கத்தினுடைய சங்கீதம் தான் இந்த சங்கீதம். நிச்சயமாய் உங்கள் எல்லாருடைய தலையின் மேலும் அப்படியே நிறைவேறும். என் புலம்பலை, என் புலம்பலை. இனி உங்களுடைய வாய் புலம்பலினாலே அல்ல, சாட்சியினால் நிறைந்திருக்க போறோம். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் சொல்லிட்டே நம்ம எந்திரிக்க போறோம். என்ன சொல்ல போறோம்னா, என் புலம்பலை, என் புலம்பலை, என் பிள்ளைகளை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். என் வேலையை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். என் வருமானத்தை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். என் பிள்ளையை குறித்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். அறிக்கை செய்ய, அப்படி அறிக்கை செஞ்சுட்டு, அறிக்கை செஞ்சுட்டு. ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியே அறிக்கை செய்து கொண்டே, என் புலம்பலை. வாலிப தங்கச்சி தம்பி சொல்லுங்க, என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் எஸ் மாற பண்ணுகிற கர்த்தர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். இந்த வாக்கு தத்தம் எனக்குரியது, இந்த வாக்கு தத்தம் என் பிள்ளைகளுக்குரியது, இந்த வாக்கு தத்தம் என் சரீரத்திற்குரியது, இந்த வாக்கு தத்தம் என் எதிர்காலத்திற்குரியது. இனி கர்த்தர் என்னுடைய வாயை நகைப்பினால் தான் கர்த்தர் நிரப்ப பண்ண போகிறார், களிப்பாக கர்த்தர் மாற்ற போற. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே ஜோம் பண்ணிட்டே, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணிட்டே. எஸ் நெக்ஸ்ட் டைம், அடுத்த டைம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்போது என் நாவு சாட்சியை உச்சரிக்கும், என் உதடுகள் கர்த்தரை துதிக்கும், என் சிந்தனை ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஜெபிங்க, நல்லா ஜெபிச்சுட்டு சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிட்டே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே மாற்றுவாராக, மாற்றுவாராக. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட்டு போவது இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும், ஒன்றும் தடைபடாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீசஸ், நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, சாட்சிகள் எழும்ப போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இனி ஜெப குறிப்புகள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டியது இல்லை.
அப்படி என்று சொல்லுகிற ஒரு நாள் வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. எங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், எங்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தர், ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்படியே நீர் செய்வீராக. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, ஹாலேலூயா. இயேசுவே, எங்களை ஆண்டவரே பறந்து பாய்கிற ஆறை போல பெருக பண்ணுகிற கர்த்தர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவிடுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம், இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான், என் பிள்ளைக்கு தான், ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் பிள்ளையை குறிச்சு இனி புலம்ப கூட சூழ்நிலையை கர்த்தர் வைக்க மாட்டீங்க அப்பா. சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஏசப்பா, இன்னைக்கு பாஸ்டர் மூலமா நீங்க பேசின வார்த்தை உண்மையானதுன்னா, இனி ஒருத்தட்ட கூட என்ன என் குடும்பத்தை குறிச்சோ, என் பிள்ளைகளை குறிச்சோ, என் சரீரத்தை குறிச்சோ நான் நெகட்டிவா பேசாதபடி கர்த்தரியம் என்னுடைய வாயில சாட்சியா என்னை நிரப்பணும். ஜெபிக்க ஜெபிக்க அது நடக்கட்டும், ஜெபிக்க ஜெபிக்க நடக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. என்னோடு கூட வருகிறவர், என்னை என்றும் நடத்துகிற கர்த்தர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிற கர்த்தர், வல்லமையை அனுப்புகிற கர்த்தர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க மகளே. எல்லாரும், நீ சாதாரணமானவர் அல்லப்பா.

நீங்க சொல்ல சொல்ல அந்த யுத்தத்துல ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க சொல்ல சொல்ல அந்த எரிகோ கோட்டை அப்படியே இடிஞ்சு விழுது. என் முன்னாடி நிக்கிற பிரச்சனை சாதாரணமானது ஆண்டவர், என் தேவை சாதாரணமானது ஆண்டவர், அந்த மனுஷங்க எம்மாத்திரம் ஆண்டவர், அந்த மனுஷங்க எம்மாத்திரம், அந்த சட்டம் எம்மாத்திரம், எஸ் எஸ் அந்த கோர்ட் எம்மாத்திரம் ஆண்டவரே, எஸ் அந்த சத்துரு எம்மாத்திரம் ஆண்டவரே, அந்த வியாதி எம்மாத்திரம் ஆண்டவரே, எஸ் ஒரு பெரிய பிரசன்னம் ஒவ்வொரு வரையும் அப்படியே நிரப்பு. நீங்க சாதாரண மாணவர் அல்ல.

ஒருவன் அஞ்சு விசை கூட நீங்க சாதாரணமானவர். எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, சொல்றவங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யறவங்க அறிக்கை செய்ய. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி.

நீங்க ரொம்ப பெரியவர், என் சத்ருக காட்டிலும் பெரியவர், என் தேவைய காட்டிலும் பெரியவர், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற மனிதர்களை காட்டிலும் நீர் பெரியவர். ஓ, எனக்கு விரோதமா இருக்கிற சக்திய விட நீர் பெரியவர், என் பிள்ளையினுடைய பலவீனத்தை விட நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர், பெரியவர், நீர் பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இயேசுவின் நாமத்தினால கட்டு கட்டு பல வருஷமா இருக்கிற கட்டுகள் இப்ப உடையட்டும், உடையட்டும், இயேசுவின் நாமத்தினால உடையட்டும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உடையட்டும். சத்ருவே, அந்தகார பொல்லாத ஆவியினுடைய சக்திகளை இப்ப உடைத்து ஜெபிக்கிறேன். வல்லம வல்லம வல்லம வல்லம, எஸ் விட்டுற வேணாம், இயேசுப்பாவை நோக்கி. Jesus, Jesus, Jesus.

0: Yes.
1: Praise. Amen. Amen. Amen. Amen. நம் அனைவரோடும் ஆண்டவர் எப்பொழுதும் இருக்க போகிறார். இனி என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். பாடி நம்ம எல்லாரும் அப்படியே முடிக்க போறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நம்புறேன், இனி உங்களுடைய வாயை கர்த்தர் புலம்பலினாலே அல்ல சந்தோஷத்தினால நிரப்ப போற. ஆமேன் சொல்லுங்க. அந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்று சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். எல்லாரும் அந்த பாடலை பாடி உங்களுக்காக நான் ஜெபித்துவத்தை முடிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட கிருபையா இருப்பாராக. எல்லாரும் உற்சாகத்தோடு அந்த வாக்கு தத்துவத்தை விசி

0: ஒரு நன்றி.
1: தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்தாவியானவரே. இந்த மூன்றாவது நாள் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் திறப்பில் நிற்கிற ஆண்டவரே, திறப்பில் நிற்கிற ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிற ஆண்டவரே, எவ்வளோ அவமானம். புலம்பாத, புலம்பாத. நீ ஒரு நாளாவது நீ புலம்பாம இருந்தியா? எப்ப பாரு புலம்பிட்டே இருக்கியே. இந்த வார்த்தையை எங்க பிள்ளைங்க கேட்டு கேட்டு நிறைய பேர் சோர்ந்தே போயிட்டாங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய புலம்பல கேட்கறதுக்கு கூட நிறைய பேர் ஆயத்தமா இல்ல, நிறைய பேர் ஆயத்தமா இல்ல. நிறைய பிள்ளைங்க, நான் எப்ப வந்தாலும் புலம்பிட்டேனே இருக்கிறேனே. ஏசப்பா உங்கள்கிட்ட வந்தா டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லி புலம்பிட்டே இருக்கிறேனே. நான் ஒரு நாளாவது புலம்பாம நன்றின்னு சொல்ற அந்த நாள் வராதா? எங்க பிள்ளைங்க நிறைய பேர் அப்படிதான்ப்பா இருக்கிறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் போய் நிற்க வேண்டியதா இருக்குது, அவமானப்பட வேண்டியதா இருக்குது. ஆமா, உடனே இந்த கதையை எடுத்துட்டு வருவேன், பிள்ளைக்கு சரியில்லை, அது சரியில்லை. இந்த அவமானத்தெல்லாம் எங்க பிள்ளைங்க தினம் தினம் அனுபவிக்கிறாங்களே. ஆனால் நீரண்டிக்கு சொன்ன வார்த்தை உண்மைன்னு நாங்க நம்புறோம். வானம் ஒளிஞ்சு போகும், பூமி ஒளிஞ்சு போகும், ஆனா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மட்டும் சொன்னதை நிறைவேற்றாம, சொன்னதை நிறைவேற்றாம, எதுக்காக அந்த வார்த்தை போகுதோ அந்த காரியத்தை நிறைவேற்றாம திரும்பி வராதுன்னு சொன்னீங்க இல்லப்பா. உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம், உங்க வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம், உங்க வார்த்தை நடக்கும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாற்றும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வார்த்தை கடந்து வர வர வர அது எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டையா இருந்தாலும் அதை தகர்த்தெறிகிற வல்லமை உங்க வார்த்தைக்கு உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பேசின அந்த வார்த்தை என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர் என்கிற அந்த வார்த்தை இப்போ கரங்களை தட்டி ஆமோதிக்கிற ஆமேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தாய்க்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. எதை குறிச்சு, எதை குறிச்சு என் வாழ்நாள்ல அதிகமான புலம்புனது இதை குறிச்சுதான் அப்படின்னு எங்க பிள்ளைங்க எதை சொல்லுதோ அந்த காரியம் உங்க வருகை தாமதிக்கும்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியத்தை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த மகனை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த மகளை சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. நிறைவே

கெஞ்சுறாங்க, புலம்பிட்டே போயிருவேனோ, புலம்பிட்டே இறந்துருவேனோ, அப்படிதான்ப்பா நினைக்கிறாங்க அவங்க நிறைய பேர். என் பிள்ளைய குறிச்சு வாழ்நாள் எல்லாம் நான் புலம்பிட்டே இருக்கணுமா? யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவரே, தங்களுடைய கையிலிருந்து காற்றை புறப்பட பண்ணுகிறவரே, நீங்க இறங்கணும், நீங்க இறங்கணும். எங்க பிள்ளை டாக்டருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து புலம்புறது முடியணும், பேங்க்ல போய் உட்கார்ந்து புலம்புறது முடியணும், காசை வாங்குறவங்களுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து புலம்புனது முடியணும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி போய் நின்று புலம்புனது முடியணும். அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு புலம்புறது முடிவுக்கு வந்து சாட்சி சாட்சி சாட்சி உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் எழும்புறதற்கு, இப்போ இப்போ ஒரு இரக்கம் செய்வதற்கு, இயேசுவே நீர் இறங்கும், இறங்குமப்பா, இறங்குமப்பா, இறங்குமப்பா.

இங்க ஒரு சாட்சி இல்ல, ஆயிரக்கணக்கான சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி, ஆயிரக்கணக்கான சாட்சி. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன், உன் புலம்பலை. ஜீசஸ் சாமி, இப்போ இப்போ இப்போ இப்போ இறங்கி வந்துருங்க ஆண்டவர். உங்களை வேலைக்காரருடைய கண்கள் எஜமான நோக்கி இருக்கிறது போல இரக்கம் செய்கிற வரைக்கும் உங்களை விடமாட்டான் ஆண்டவரே. நீங்க இறங்கணும், நீங்களே அமைதியா இருந்தா எப்படிப்பா, நீங்களே அமைதியா இருந்தா எப்படிப்பா. அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல போய் புலமும் போது நக்கல் பண்ணது மாதிரி எங்க பிள்ளைங்க புலமும் போது கிண்டல் பண்றவங்க தான் நிறைய, உனக்கு தேவைன்னு சொல்றவங்க தான் நிறைய. அந்த காலங்களெல்லாம் முடிய போகிறதற்காக நன்றி. உங்க பாதத்தை முத்தம் செய். ஆன்லைன்ல எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல உடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதாக ராஜா. உங்க பாதத்தை முத்தம் செய். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord. Praise the Lord.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஹாட் ஏர் பலூனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய பலூன்ல வாயு பொருள் அல்லது வெப்ப காற்று அடைக்கப்பட்டிருக்கும். கீழ்ப்பகுதியில இணைக்கப்பட்டிருக்கும் கூடையில ஆட்களை ஏற்றிக்கிட்டு வானத்துல பறக்கும். ஒரு தடவை ஒரு பெண் இந்த பலூன்ல போனா. அவ தான் வழி தவறியதா நினைச்சா. அந்த பலூனை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு பார்த்தா. கீழே ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து குரலை உயர்த்தி, எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா? நான் என் ஃப்ரெண்டை இன்னும் ஒரு மணி நேரத்துல சந்திக்கிறதா சொல்லி இருக்கிறேன், ஆனா நான் இப்போ எங்க இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னான். அதுக்கு அந்த ஆள், நீங்க ஹாட் ஏர் பலூன்ல நிலத்துல இருந்து 30 அடி உயரத்துல இருக்கிறீங்க. நீங்க 41 டிகிரி வடக்கு அட்சரேகையிலையும் 59 டிகிரி மேற்கு தீர்க்க ரேகையிலையும் இருக்கீங்கன்னு சொன்னான். உடனே அந்த பெண், நீங்க ஒரு என்ஜினியர்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு அவன், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டான். அதுக்கு அவா, நீங்க சொன்ன எல்லாமே டெக்னிக்கலா ரொம்ப சரி, ஆனா இது எனக்கு உபயோகமில்லாத தகவல். உண்மை நிலவரம் என்னன்னா நான் வழி தவறிட்டேன்னு சொன்னான். அதுக்கு அந்த மனிதன், நீங்க ஒரு நிர்வாகத்தின் தலைவரான்னு கேட்டான். அதுக்கு அவா, ஆமா எப்படி தெரியும்னு கேட்டா. அதுக்கு அவன், உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க எங்க போறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு டெக்னிக்கல் அறிவும் இல்ல, நீங்க ஒருத்தரை சந்திக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை உங்களால காப்பாத்த முடியல, ஆனா உங்களுக்கு கீழே

உள்ளவங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு மட்டும் நினைக்கிறீங்கன்னு சொன்னான். ஆமாங்க, டெக்னிக்கல் இன்ஜினியர்னு சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் ஹெட்னு சொல்றாங்க, ஆனா இவங்களுக்கெல்லாம் நடைமுறை வாழ்க்கை வாழ்வதற்கான ஞானம் இல்லை. இந்த ஞானத்தை பட்டம் படிச்சு வாங்க முடியாது. ஆண்டவர் தான் இதை கொடுக்கணும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவரிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஞானத்தோட வாழ்வோம்.

உலகத்துல நம்மளை பார்த்து என்ன செஞ்சேன்னு உறவுகள் நேசிச்சவங்க எல்லாம் கேட்கிற நடுவுல நீ என்ன செஞ்சேன்னு கூட எதிர்பார்க்காம உனக்காக செய்தவர் யான் என் ஆண்டவர். இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. என் ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன காரியம் செஞ்சீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சில நேரம் என்ன பண்ணிருப்போம்னா, ஆண்டவரை விட்டு விலகி போறதுக்கு தான் நிறைய வழிகளை பார்த்துருப்போம். நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், ஆண்டவர் நீ எனக்கு இது செய்யல, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தை கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்து இது செய்யலப்பா, ஆண்டவரே அப்படி இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் தான் பண்ணிருப்போம், நான் ஒன்றும் செஞ்சிருக்க கூட மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்க உறவு உங்க பிள்ளைய கூட கேட்டிருக்கலாம், எனக்கு என்னமா செஞ்ச, எனக்கு என்னப்பா செஞ்ச, இல்ல நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், நீ என்ன கேட்க என்ன செஞ்ச அப்படின்ட்டு, நீங்க நேசிச்சவங்க உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன செஞ்ச. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துலயும் நீ ஏதாவது செஞ்சாதான் உன்னை நேசிக்க பார்ப்பாங்க, ஆனா நீ எதுவுமே செய்யாம இத்தனை பேர் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்க. அதுதான் என் ஆண்டவர். அதனால ரெண்டு கரத்தை உயர்த்தி என் ஆண்டவரை பார்த்து

என்னப்பா நான் செஞ்சேன், என் மேல இவ்வளவு பாசம் வச்சீங்க, அதுக்கு நான் பாத்திரவானா கூட தெரியல. ஆனா இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், உனக்காக எதையாச்சும் செய்யணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும். இப்ப நீ என்ன பண்ண போறீங்கன்னா, அதெல்லாம் ஒருவேளை நீங்க நினைச்சு பார்த்து அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சு பார்த்து, அவர் இத்தனை நாள் உனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரு, இத்தனை நாள் உன்னை நடத்திக்கிட்டு வந்தாரு, இத்தனை நாள் பாதுகாத்தார்ல, அதை நினைச்சு

என்ன பண்ண போறீங்க? எல்லாம் கரங்களை தட்டியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசிக்கணும். அந்த ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் நான் எது செஞ்சனோ, நான் செய்யலையோ, பண்ணணும் பண்ணலையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் என் எதிரே வந்து நின்றார்ல, அதை நினைச்சு என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு இன்னைக்கு நீங்க அதை ஒன்னே ஒன்னு சொல்லியிருந்தேன். அழுகு இந்த பாட்டு பாடும்போது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பார்த்து நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பாடல் பாடும்பொழுது உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். என் ஆண்டவர் எனக்கு வந்து நின்றாரு, என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் ஆண்டவர் என்னுடைய கூக்குரல் அழுகுரல்லாம் கேட்டாரு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு செய்யறதுக்கு எல்லா டைமும் அவைலபிளா இருக்கிறவரு என் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கரங்களை

இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாரிசு வந்துருச்சுன்னா, அவனுக்கு அவங்களோட சொத்து, அவங்க பணம், அவங்களுடைய புகழ், அவனுடைய எல்லா ஆஸ்தி அந்தஸ்தும் அவனுக்கு அது தகுதி உள்ளதாக இருக்கும். அது அவன் அந்த பையன் தான் சொந்தக்காரன் எல்லாத்துக்குமே. அப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வன், எவ்வளோ அன்பு நிறைந்தவர், எவ்வளோ பரிசுத்தமானவர். அவருக்கு போய் நான் ஆக ஐயா சொல்லும் பொழுதே கண்கள்லாம் கலங்குது. ஆனா தகுதி இல்லத்தான், உன்னை ஆண்டவர் தகுதிப்படுத்துறார் பாரு. அதுதான் என் ஆண்டவருடைய

0: உலகத்துல நீ என்னென்ன செய்ய கேட்பாங்க? எல்லாருமே அதுதான் இந்த உலகத்துல பார்ப்பாங்க. ஆனா என் ஆண்டவர் மட்டும்தான் உன் உள்ளத்தை பார்த்து உனக்கு செய்யறதுக்கு திராணி இல்லைனாலும் அவரை யோசித்து இன்னைக்கு நீ ஆராதிச்ச பாத்தியா? அந்த அந்த ஹார்ட் தான், அந்த எம்டி ஹார்ட் தான் ஆண்டவர் வேணும்.
1: ஒரு பிரச்சனையிலிருந்து முடிஞ்சே வெளியே வர்ற அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. சிலர் பாருங்க, ஒரு பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பான். அந்த முயற்சி இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். புரியுதா? ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன் பெருகி பெருகி மல்டிப்ளை ஆகி ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். யாரு சொல்றாரு? அதை எல்லாம் தூக்கி வீசி கடந்ததை மறந்துரு. கடந்ததை நினைச்சீங்கன்னா ஓட முடியாது. உன்னை நான் ஓட வைக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறேன். நீ செயல்படுகிற காலம் இது வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒப்பற்ற செல்வமாய், உன்னை தேற்றுகிற தெய்வனாய் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி வீசு. உன்னை பயன்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தை நீக்க வச்சு அழகு பார்க்க நினைக்கிறேன். அதை நினைச்சு அதை நம்புங்க. கர்த்தனுக்கு செய்வார் நம்புங்க. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு செய்யாது, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சகலத்திலையும் வெற்றி பெறுவேன்.

தேடி போக மாட்டேன், எனக்கு ஒரு செல்வம், எனக்கு ஒரு சொந்தம், வல்லமை நிறைந்த எனக்கு இருக்கிறார், செல்வம் எங்கேயும் தேடி கிடைக்காத இயேசு எனக்கு இருக்கிறார், அவர் சகலத்தை எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஆலே

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே நன்றி ஐயா.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம்ம மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது குடும்பங்களிலோ பணியிடங்களிலோ அல்லது ஆபத்துக்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் இப்படிப்பட்ட நேரங்களில் சில முடிவுகளை, தீர்வுகளை எடுத்திருப்பீர்கள். அதில் சிலர் வெற்றியும் சிலர் தோல்வியும் பெற்றதுண்டு. சிலர் இழப்பையும் நஷ்டத்தையும் சந்தித்தும் இருப்பீர்கள். எதனால் என்று பார்க்கும்போது அவைகள் பல வேளைகளில் உங்களின் சொந்த முயற்சியால், உங்கள் மனது சொல்கிறபடியினால் அப்படி உண்டாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ எடுக்கிற முடிவு தீர்வு நிச்சயமாகவே நடக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த காரியங்களுக்கு நல்ல முடிவு வேண்டும் என்று நினைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதில் இயேசுவை மட்டும் நம்பிக்கையாக முன்வைக்கும் போது, நம்பிக்கையின் அங்குரமாகிய இயேசு நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்கு நல்ல முடிவை இன்றைக்கு தரப்போகிறார். முதலாவதாக பார்ப்போம், நம்பிக்கையுடன் கூப்பிட்டான், இயேசுவுடன் நடந்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:10 நாம் வாசிக்கையில், அங்கே பர்திமேயு என்கிற குருடனை குறித்து வாசிக்கின்றோம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். உடனே அந்த பக்கமாக கடந்து போகிற இயேசுவை, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். இயேசு அவன் அருகில் சென்று, எழுந்திரு, திடம் கொள் என்று கூறிய உடனே தனக்கு குருடன் என்கிற அடையாளத்தை கொடுத்த மேல் வஸ்திரத்தை கழற்றி எறிந்து விடுகிறான் நம்பிக்கையுடன். எப்படியும் நமக்கு கண் பார்வை கிடைப்பது உறுதியாகிவிட்டது என்று 52 நாம் வாசிக்கின்றோம். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்தான் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால், அசைக்க முடியாத நம்பிக்கையின் வேண்டுதலாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பர்திமேயு இயேசுவை கூப்பிடும்போது கூட இருந்தவர்கள் தடை செய்தார்கள். அப்பொழுது அவன் தன் சத்தத்தை முன்னிலும் அதிகமாய் எழுப்பினான். அதேபோல் உலகம் கொடுத்த குருடன் என்கின்ற அடையாள வஸ்திரத்தை கழற்றியும் எரிந்தான். இன்றைக்கும் உங்கள் நம்பிக்கையான ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, இதனால் மற்றவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாகிறோமே, சோதனைகளும் வேதனைகளும் விடாமல் நம்மை அழுத்துகிறதே என்று ஜெபத்தை நிறுத்திவிடாமல் முன்னிலும் அதிகமாய் ஜெபியுங்கள். தேவனை தேடுங்கள். உலகத்தின் தீட்டான வஸ்திரமாகிய பற்றாக்குறை, வியாதி, பலவீனம், கவலை, கோபம், வைராக்கியம், அவிவிசுவாச வார்த்தைகள் என்பவற்றை தேவ சமூகத்திற்கு போகும் முன்னே நம்பிக்கையோடு கலற்றி போடுங்கள். இவைகளிலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று அப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை கர்த்தர் நிச்சயமாகவே தந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இரண்டாவதாக, நம்பிக்கையுடன் தொட்டாள், சுகவாழ்வை பெற்றாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:16 நாம் வாசிக்கையில், அங்கே 12 பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கின்றோம். அவள் தன்னிடமுள்ள ஆஸ்திகளையெல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு கொடுத்து, வைத்தியர்களால் இயலாமல் குணமடையாதவளாய் கைவிடப்பட்ட நிலையில் தீட்டுள்ளவள் என்று சமுதாயம் அவளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தள்ளிவிட்டது. கண்ணீரோடு தனிமையில் தன் உறவுகளை, ஆஸ்திகளை, பலனை இழந்து அழுது துக்கித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே இயேசு அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு நம்பிக்கையோடு ஒரு முடிவு எடுக்கிறாள். அவரின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் உண்டாகும் என்று அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. 28 அதிக கூட்ட நெரிசலில் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்றும், அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்றும் 34 இயேசு அவளை ஆசிர்வதிக்கிறார். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. இன்றைக்கும் உங்களில் அநேகர் நீண்ட நாட்களாய் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பலவீனங்கள், பொருளாதார ஆசீர்வாதத்தின் குறைவுகள், நஷ்டங்கள், வியாதியின் வேதனைகள், குழந்தைக்காக காத்திருக்கிறவர்கள் இருப்பீர்களானால், இவைகளை பெற வேண்டி போராடி கொண்டு பல வழிகளில் முயன்று பதில் இல்லாமல் உலகத்தாரின் பேச்சினால் தேவனை கிட்டி சேர முடியாமல் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு
நம்பிக்கையின் உறைவிடமாகிய இயேசுவின் சமூகத்தில் முழு நம்பிக்கையோடு அவருடைய பிரசன்னத்தில் வரும்பொழுது இயேசுவின் அபிஷேகம், அவரின் வல்லமை உங்களை நிரப்பும். உங்களின் தனிமை உணர்வுகள் மாறும். அவரின் வல்லமை வெளிப்பட்டு நீங்கள் சமாதானத்தோடே வாழ்ந்து வேதனைகள் நீங்கி சுகமாயிருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, நீங்கள் எந்த காரியங்களுக்கெல்லாம் நல்ல பதில் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறீர்களோ அவற்றிற்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நல்ல முடிவை தர சித்தமுள்ளவராயிருக்கிறார். கொரோனாவினால் அநேகர் பல வழிகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிற வேளையிலே இதற்கு விடுதலை வேண்டி அநேகர் நம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். அவைகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் சமாதானத்தை தந்து புதிய வழிகளை திறந்து நிரந்தர ஆசீர்வாதத்திற்குள் உங்களை நடத்தி வாழ வைக்கப் போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது, அன்பை உணராது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ரோமர் 12 அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் ஜோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினுக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலையை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22. தையல் இயந்திரம் கண்டுபிடிப்பதில் தையல் ஊசியின் கண்ணை எங்கு வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருந்தது. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஹாவ் என்பவருக்கு இந்த சிக்கலை தீர்க்க போதிய பணம் கிடைக்கவில்லை, நல்ல யோசனையும் வரவில்லை. ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. ஒரு வினோதமான தேசத்தின் ராஜாவுக்கு எலியாஸ் ஹாவ் தையல் மிஷின் கண்டுபிடித்து கொடுக்காததால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரை சுற்றிலும் காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் தங்கள் கையில் ஈட்டிகளை பிடித்து கொண்டிருந்தனர். அந்த ஈட்டியின் தலைப்பகுதியில் துவாரம் இடப்பட்டிருந்தது. இந்த கட்டத்தில் எலியாஸ் ஹாவ் விழித்து கொண்டார். அவருடைய கனவு கலைந்தது. எலியாஸ் ஹாவின் கனவு கலைந்ததும் தன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய தையல் இயந்திரம் வடிவமைக்கும் அறைக்கு சென்றார். அன்று காலை 9 மணிக்கெல்லாம் முதல் தையல் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே தேவன் பல சிக்கல்களுக்கு தீர்வை நம்முடைய சொப்பனத்திலே தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தானியேல் பாபிலோன் தேசத்திலே இருந்தபோது நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அதனால் அவருடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது. அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஞானிகளின் தலை துண்டிக்கப்படும் என்று ராஜாவினால் கட்டளை பிறந்தது. இது தானியேலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் அந்த மறைப்பொருளை ராஜாவுக்கு விடுவிக்க தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்பு தானியேலும் அவருடைய நண்பர்களும் அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அதற்காக தானியேல் தேவனை துதித்தார். பின்பு நேபுகாத்நேச்சாரிடம் சென்று அவர் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தார். ராஜாவின் கலக்கம் தீர்ந்தது. தானியேல் உயர்த்தப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மோடு சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் பேசி மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர். அதன் மூலம் நாம் விடுவிக்கப்படலாம், பல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கூட தேவன் தரிசனத்திலே நமக்கு உணர்த்த முடியும். ஏரோதின் கொலை திட்டத்தை குறித்து யோசேப்பு சொப்பனத்தில் தூதனால் எச்சரிக்கப்பட்டார். உடனே அவர் இயேசுவையும் மரியாளையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய் தப்பித்துக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இரகசியங்களை அறியவும் மறைப்பொருள்களை விளங்கிக் கொள்ளவும் தேவன் நமக்கும் ஆற்றலை தருவாராக. நம்முடைய குடும்பத்தில் காணப்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேவனே நமக்கு வெளிப்படுத்தி நம்மை வெற்றியாய் நடத்துவாராக. தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் தேவன் மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்தும் போது அநேகர் உணர்வடைவார்கள், அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2:15 வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பாலே நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை, இப்பொழுது இந்த காரியத்தில் மத்தேயுல 2 இந்த எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் எங்கு கூறப்பட்டது அப்படி என்று பார்த்தோம் என்றால் ஓசியா 11:1 கூறப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:1 பழைய ஏற்பாட்டிலே 1057 பக்கம் ஓசியா 11:1 என்ன சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்து எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அன்பாவில்லை, இங்கே ஓசியா எப்போ எழுதினார், இதனுடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிமு 781 711 வரைக்கும் அல்ல, இடைப்பட்ட பகுதியில் 781 to 711 இவர் எழுதியிருக்கிறார். அப்போ இவர் எழுதப்பட்டது எப்படின்னாக்கா கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போ கர்த்தர் தான் தீர்க்க தரிசியை கொண்டு மறைச்சு அங்கே ஓசியால் என்ன செஞ்சுக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். இது வரப்போகிற நிகழ்ச்சியை சொல்லுவதற்காக முன்கூட்டியே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 முன்பாக இன்றைக்கி ஓசியாவை கொண்டு கர்த்தர் அங்கே என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன். இன்றைக்கி பாருங்கள், எகிப்திலிருந்து ஏன் வரவழைப்பேன் என்று சொன்னார். அது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எகிப்தை குறித்து இன்றைக்கு காலையில் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானித்தேன். எகிப்து பயங்கர வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம். இது ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்குது, கிழக்கு எகிப்துக்கு கிழக்கில் தான் இஸ்ரேவேல் இருக்குது. அந்த எகிப்துக்கும் இஸ்ரேவேலுக்கும் அந்த கடல் ஒன்று இருக்குது, செங்கடல், அதுதான் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எகிப்து வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு நகரமாக இருந்தது. அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்குறோம், எகிப்து வந்து வரலாற்று புகழ்பெற்றது அப்படின்னாக்கா என்ன, பைபிளில் அப்படின்னாக்கா மோசே என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து தான் எல்லாரையும் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து கூட்டுட்டு வரார். அப்போ அங்கே எகிப்தில் எகிப்துக்கும் வேதத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்புனா, இஸ்ரேல் மக்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, அதிலிருந்து மோசேவை கொண்டு ஆண்டவர் அந்த மக்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க. அதில் ஒருத்தர் மெயினானவர் யோசேப்பு, மெயினானவர் யோசேப்பு. அந்த யோசேப்பால் தான் இஸ்ரேலர்கள் எங்கே போனாங்க, அந்த எகிப்துக்கு போனாங்க. அங்கே யோசேப்பு அவங்க அங்கே செல்வ செழிப்பாக இருக்கும்போது பார்வோன் மன்னனுடைய அடிமையாக போனவர், இன்றைக்கி அரசனுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருந்ததுனால தான் அந்த யாக்கோபு மற்ற 12 கோத்திரங்களும் அவன் மூலியமாக தான் அங்கே என்ன செஞ்சாங்க, போய் லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பழிக்கு பெருகினாங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேலே பழிக்கு பெருகினால அடிமைப்பட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த யோசேப்பு காலத்துக்கு பிறகு அவங்க அடிமையாக மாறுறாங்க. அப்போ அந்த எகிப்திலேருந்து அந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவுக்கு ஓமையாக சொல்லியிருப்பாங்க. உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து ஏசு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை குறிப்பதற்காக பரிசுத்தத்துக்கு ஒரு இலக்கணமாக யோசேப்பை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக மோசேவை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு ஆண்டவருக்கு ஒப்பாக பல பேரை ஆண்டவர் என்ன செஞ்சார், பழைய ஏற்பாடு காலத்தில் உருவாக்கியிருக்கிறார். அதில் ஒருத்தர் தான் மோசே. அந்த மோசே எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து இரட்சகராக, இப்போ அவர் மோசே தான் இரட்சகர், யாருக்கு, இஸ்ரேவேல் மக்களுக்கு. ஏன்னா அவங்கள தான் அவர் தான் என்ன செஞ்சார், காப்பாற்றி கொண்டு வரார் இஸ்ரேவேல் மக்களுக்கு. அப்போ அதே போல தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் இன்னைக்கு உலகத்துக்கே இரட்சகராக இருக்க வேண்டும், ஆனால் அவர் எகிப்திலிருந்து தான் வர வேண்டும். ஏனென்றால் மோசே வந்து இஸ்ரேவேலுக்கு இரட்சகராக இருந்து என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததைப் போல இந்த உலக இரட்சகராகிய இந்த இயேசு கிறிஸ்துவை எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏரோது மன்னன் இவனை உருவாக்கி, அந்த ஏரோது மன்னன் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யறதுக்கு ஒரு சட்டம் போட்டு தேவ தூதன் வந்து யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு, நீ எகிப்துக்கு கொஞ்ச நாளுக்கு போ, ஏரோது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எகிப்தில் இருன்னு சொல்லி அங்கே எகிப்தில் அவரை சேஃப்டியாக வச்சு பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள். ஏற்கனவே மோசேவை அதே போல் ஒரு சட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்களெல்லாம் கொன்னாங்க. அப்போ மோசே எங்கே தான் போய் வந்தார், எகிப்தில் தான் போய் என்ன செஞ்சார், அழகாக அந்த அரண்மனையிலே பார்வனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, என்னென்னா, பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணத்தை உண்டாக்குற தேவன். பட்சிக்கிறவன் தான், ஆனால் அவன்கிட்ட தான் பட்சணத்தை உனக்கும் கொடுக்குறாரு. உண்மையிலே சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், அதை நீங்கள் விசுவாசித்தால். யாரெல்லாம் நம்மளை பட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து பட்சணத்தை கொடுப்பார். ஆமேன். எனக்கு அப்படி நடந்தது. என்னை ஏமாற்றி ஒருத்தன் எனக்கு எதிராக கடை வச்சான், நீ இங்கேயா கடை வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டால் எல்லாம் உண்மையும் நான் இப்போ வெண்ணையாட்டம் நான் சொல்கிறான் அவன்கிட்ட, ஆமாங்க அப்படின்ட்டேன். அவன் அதுக்குள்ளே நான் திறப்பு விழா பண்ணுறதுக்குள்ளார அவன் என்ன செஞ்சான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் லோனு எதிர்பார்த்துருந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு, அவன் அதுக்குள்ளே திறந்து வியாபாரத்தை பிடிச்சிட்டான். அப்போ ஆனால் அவன் எனக்கு வியாபாரத்தில் எதிரியாக இருந்தான், என்னை பட்சிக்கிறவனாக இருந்தான். ஆனால் நான் உண்மையிலே மத்தேயு 5:44 சொல்லப்பட்டதைப் போல ஆண்டவர் சத்ருக்களுக்காக ஜெபியுங்கள்னு சொன்ன அந்த வசனத்தை ஏற்ப நான் அவனுக்காக ஜெபித்து வந்தேன், 7 உபவாசம் இருந்து. அப்போ ஜெபிக்கும்போது அவன் மூலமாகவே எனக்கு என்னுடைய பிழைப்புக்கான ஆலோசனையை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், பட்சிக்கிறவனிடத்து பட்சணத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாவிலே அதே போல தான் இன்னைக்கு எகிப்தில் இவர்களை அடிமையாக வைத்திருந்தார், ஆனால் அந்த எகிப்திலிருந்து தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் இரட்சகரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் மோசேக்கு அது எகிப்து அடைக்கல பட்டணமாக இருந்தது. மோசே வளர்வதற்கும் மற்ற வில்வித்தை எல்லாத்தையும் கற்றுக்கிறது, மோசே வல்லவனாய் மாறுவதற்கு அந்த எகிப்தை கொண்டு என்ன செஞ்சார், ஆண்டவரை மோசே வளர்த்தார். அதே போல் இயேசு கிறிஸ்துவையும், உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் எகிப்தில் கொண்டு போய் தான் வச்சார். ஆமேன். இன்றைக்கி அதே போல் ஒன்றையும் எண்ணையும் எகிப்தில் வச்சு தான் ஆண்டவர் ஒன்றையும் எண்ணையும் மீட்பார். ஆமேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது. ஏன் எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போக சொன்னார்ன்னு யோசேப்புக்கே புரியாது, யோசேப்புக்கு விளங்காது. யோசேப்புக்கு என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பாவாகிய யோசேப்பு அவரை தூக்கிட்டு எங்கே போகிறாரு, எகிப்துக்கு போகிறார். ஏன், அந்த ஏரோது மன்னனிடத்திலிருந்து அவனை குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதே போல் உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை வைத்திருப்பார் ஆண்டவர். அமேன். இன்றைக்கி நீ கலங்கி தவிக்கிறாயா, சிக்கி தவிக்கிறாயா, ஒன்றையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதே தான் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் எப்படி அவருக்கு ஒப்பாக ஓமையாக அவருக்கு ஒத்து வர மாதிரி அநேக புருஷர்களை ஆண்டவர் நியமித்தாரோ, அதே போல தான் இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்மை ஆண்டவருக்கு ஒப்பாக ஒன்றையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பாவில் இன்றைக்கி நீ நானும் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிறவர்கள். இன்றைக்கி பாருங்கள், முன்னே ஆண்டவர் இயேசாண்டவர் உலக இரட்சகர் வருவதற்கு முன்னே ஒரு யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நிரூபித்தான். ஒரு மோசே ஒரு இரட்சகனாக ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்தான். அதே போல் இன்றைக்கு நீ நானும் முன்னறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அழைப்பு, நம்ம மேலே இருக்கிற ஆண்டவுடைய தெரிந்து கொள்ளுதலை அறியாமலும் புரியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டு அநேக புறஜாதி மக்களைப் போல நம்ம கண்ணீர் வெடித்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இதை ஆண்டவர் சொல்ல சொல்கிறார், உனக்கும் எனக்கும். இன்றைக்கி நாமெல்லாம் இயேசு ஆண்டவுடைய வருகையை முன்னறிவிக்கிறவர்களாக பிறந்திருக்கிறோமா? ஆமென். இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு அப்போ அவர் எப்படி இருந்தாரோ அதே போல், அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழணும். மோசே எப்படி வாழ்ந்தார், எப்படி யோசேப்பு வாழ்ந்தார், எகிப்தில் தான் இருந்தார். ஆனால் எகிப்து அவருக்கு ஒட்டிச்சா? இல்லை. அவர் இருதயத்தில் எகிப்து என்ன செய்யலை? ஒட்டவே இல்லை. அதே போல் யோசேப்பு எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து ஒட்டிச்சா? இல்லை. ஆண்டவருக்காக அவரெல்லாம் வைராக்கியமாக இருந்தாங்க. ஆண்டவர்களுக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருடைய சத்தியத்தையே கீழ்ப்படிந்து நடந்து அதன்படியாக. அதே போல் இன்றைக்கி நமக்கு இந்த உலகம் எகிப்தாக கூட இருக்கலாம், நீ இருக்கிற இடம் எகிப்தாக கூட இருக்கலாம், ஆனால் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருக்காக வேர் பிரித்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முன்மாதிரியாக நானும் நீயும் வாழ்ந்து ஆண்டவர் எப்படியாக எகிப்திலிருந்து இரட்சகரை மீட்டு வந்தாரோ அதே போல் உன்னை என்னையும் எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அன்பாவிலே இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர், ஆண்டவரே எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டோம். ஆனால் எகிப்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தது, ஒரு அடைக்கல பட்டணமாக. அங்கிருந்து சகல வசதிகளும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் என்ன செஞ்சது, இஸ்ரேல் மக்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அங்கிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாரையும் வேறுபிரித்தார். அதே போல் இன்றைக்கி எகிப்தின் பாவங்கள், எகிப்து வரக்கூடிய வியாதியை ஒன்றும் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தில் நீ இருந்தாலும் எகிப்தியரை போல நீ மாறாதபடிக்கு நீ இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் ஆபாசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, இந்த உலகம் பாவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் தான் நீ நானும் வாழணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்காக நீ உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்துக்கு ஏற்ற வாழ்கிறவனாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவனாய், யோசேப்பை போல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறவனாய் இருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த எகிப்து நம்மளை என்ன செய்யாது, அசைக்கவே முடியாது. அன்பாவிலே இந்த எகிப்தின் பாவங்கள் நம்மை தொடாது. இன்றைக்கி எகிப்திலிருந்து ஆண்டவரை, இரட்சகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து எப்படியாக உலகத்தையே ரட்சித்தாரோ அதே போல் உன்னை கொண்டு என்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். இயேசுவைப் போல உன்னை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை நாம் முன்னறிவிப்பவர்களாக மாற வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒட்டாதபடிக்கு, இந்த உலகம் நமக்குள்ளார ஒட்டாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் மேற்கொண்டு கை கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் நாம் வாழ்ந்து ஆண்டவரை அறிவிப்போம். ஆண்டுடைய வருகைக்கு நாமும் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கி உன் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறணும். ஆண்டவர் அன்பாவில்லை இன்றைக்கி அப்படியாக நிறைவேறும். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எப்படியாக அநேகருக்கு நிறைவேறி இருக்கிறதோ அதே போல் உனக்கும் எனக்கும் நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீ அந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரராய் மாற வேண்டும். நாம் அபாத்திரராக இருக்கக்கூடாது. உன்னை நம்பி இன்றைக்கி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உன்னை நம்பி இன்றைக்கி 10 ஆத்மாக்களுக்காவது நீ விடுதலையாகணும், அந்த வெளிச்சமாக இருக்கணும், 10 ஆத்மாக்காக ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்லணும், அவங்கள நீ விடுதலை ஆக்கணும்னு சொல்லி உன்னை என்ன என்ன செஞ்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறார். எனவே அந்த காரியத்தை நாம் ஒழுங்காக செய்வோம், அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகம் நம்மளை ஒட்டாதபடிக்கு, இந்த எகிப்து நம்மள்கிட்ட ஒட்டாதபடிக்கு நம்ம இருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. இந்த ஆண்டவரே, மத்திய 2:15 வசனத்திலே எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவேத்தேன் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது. ஆண்டவரே, அதே போல் உம்மால் எங்களை குறித்து உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இந்த உலகம் எகிப்தை போல இருக்கிற இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே எங்களை வேர்பிரித்து எகிப்திலிருந்து கொண்டு வருகிறீர். அதே போல் இந்த உலகத்திலிருந்து வேர்பிரித்து எங்களை உமக்கென்று ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகையை ஆண்டவரே முன்னறிவிப்பவர்களாக, மோசே எப்படியாக ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை இரட்சகராக இருந்தாரோ, ஆண்டவரே பாவத்தில் கடந்த அந்த மக்களை மீட்டெடுத்து வந்தாரோ, யோசேப்பு எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அதே போல் இந்த காலத்தில் நாங்கள் உம்மை முன்னறிவிக்கிறவர்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்து ஆண்டவரே அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு அனுதினமும் பேசி வர்றதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுடைய ஒட்டாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எங்களிடத்தில் ஒட்டாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ஒரு முன் அறிவிப்பாளராக என்னை எங்களை நீர் ஆண்டவரே முன்குறித்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே பட்சிக்கிறத்தில் பட்சணத்தை கொடுக்கிற தேவன், எனக்கும் எங்களுக்கு நீர் அப்படியாகவே செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தினால் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் தாமரை செல்வி. எங்கள் அப்பா பேர் ராஜகோபால். எங்கள் அம்மா பேர் வச்சலா. எனக்கு ரெண்டு சகோதரன் ரெண்டு சகோதரி இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில், பாரம்பரிய இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க. நாயுடு குடும்பம். மயிலாடுதுறையில் நாங்கள் இருந்தோம். எங்கள் அப்பா வந்து ரயில்வேல, எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடச்சி ரயில்வேல ஐசிஎஃப்ல வேலையில் இருந்தாங்க. வேலையில் இருந்ததுனால நாங்கள் மயிலாடுதுறையில் தான் கொஞ்ச நாள் இருந்தோம். இங்கே வந்து கோவிலெல்லாம் வச்சு, எங்கள் அப்பா வீடு பூர்வீகமாக கோவிலெல்லாம் வச்சு, குலதெய்வம் கோவில்னு சொல்லிட்டு வீடில் கோவிலெல்லாம் கட்டி, அது அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. நிறைய எங்கள் அம்மா விரதங்கள் நிறைய இருப்பாங்க. நிறைய பூஜை புனஸ்காரம். எங்கள் பாட்டிக்கு வந்து சாமியெல்லாம் வந்து ஆடுவாங்க. ரொம்ப தீவிரமான குடும்பம். எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கோவிலுங்க வர்றது போகிறது இப்படி தான் நாங்கள் பாரம்பரியமாகவே இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் மத்தியில் எங்கள் அப்பாவுக்கு வந்து சென்னையில் இருக்கும்போது, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்து, அதனால் உடம்பு சரியில்லை. நாங்கள்லாம் சென்னைக்கு ஷிப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. நாங்கள்லாம் சென்னைக்கு ஷிப் ஆகி போயிட்டோம். புரசைவாக்கத்தில் எனக்கு ஒரு என்னை கொண்டு போய் ஏழாவது எட்டாவது அந்த ஸ்டேஜில் கொண்டு போய் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்க்கும்போது சிஎஸ்ஐ மெடில் ஸ்கூலில் என்னை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க. சிஎஸ்ஐ மெடில், புரசைவாக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ மெடில் ஸ்கூலில் நான் போய் படிக்கும்போது என் தம்பி தங்கச்சிங்க எல்லாமே அங்கே படித்தாங்க. எங்கள் தம்பி அங்கே அட்வென்ட் கான்வென்ட்டில் வந்து படித்தான். அப்படி நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இயேசுனா யார் என்பது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. 12 வயசு கரெக்டாக இயேசுனா யாருன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ வந்து நான் வந்து அந்த சின்ன பருவத்திலேயே இயேசுவை பற்றி நான் நல்லா தீவிரமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால நிறையா சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ஆண்டவருடைய காரியங்களுக்காக நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஆரம்பித்தேன். அப்போ மாடியில் ஒருத்தவங்க கிறிஸ்டின் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது, அந்த கிறிஸ்தவ டீச்சருங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது கொள்வது, அந்த ப்ரேயரில் கலந்துக்கிறது, இதில் நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அப்படி தீவிரமாக நான் இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால், நகையெல்லாம் போடாத, பொட்டெல்லாம் வைக்காத, நான் ரொம்ப தீவிரமாக ஆண்டவருடைய வைராகியமாக இருந்தேன். அந்த சின்ன பிள்ளையில் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பிள்ளை. எனக்கு ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சிங்க இருக்கிறதுனால எல்லாரும் பயந்துட்டாங்க. இது என்ன, இந்த சின்ன வயசுலேயே இது பிள்ளை இவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. ஏன்னா இயேசுனா யாருன்னு தெரியாத ஒரு குடும்பத்திலேருந்து நான் வந்ததுனால ரொம்ப எல்லாருமே பயந்துட்டாங்க. என்னை வந்து இது எப்படியோ கன்னிகாஸ்திரி மாதிரியே மாறிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய கவலை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போய் என்னை வந்து மயிலாப்பூரில் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மீசா சட்டம் நடக்கும்போது, மீசா பீரியடில் வந்து எங்கள் அப்பா வந்து மயிலாப்பூரில் நாங்கள் இருந்தோம். மயிலாப்பூரில் இருக்கும்போது செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் சேர்ந்ததெல்லாம், அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து நான் சேர்ந்ததெல்லாம் கிறிஸ்தவ ஸ்கூலில் தான். இன்னும் நல்லா கிறிஸ்தவை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளவும் எனக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. நல்லா தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கவும் ஜெபிக்கவும் அது மாதிரி காரியங்களில் ஆண்டவர் என்னை நிறைய கொண்டு போனார். அந்த டைமில் தான் நான் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக வைராக்கியமாக இருந்தேன். அப்போ எங்கள் சித்தப்பாலாம் என்ன பண்ணார், எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துட்டோம் சென்னைக்கு வந்த உடனே. எங்கள் சித்தப்பா, எனக்கு ரெண்டு சித்தப்பா, ஒரு அத்தை இறந்துட்டாங்க, ஒரு அத்தை இருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் சித்தப்பாலாம் என்னை ரொம்ப வந்து பொட்டு வைக்கலன்னுட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நீ ஏன் பொட்டு வைக்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டுலாம் என்னை அடிப்பாங்க, எவ்வளவோ கொடுமைப்படுத்துவாங்க. பைபிள் படித்தா கொண்டு போய் போட்டுடுவாங்க. இதே மாதிரி போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆளுக்காள் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால ரொம்ப பிரச்சனைகளாகவே போய்கிட்டு இருந்தது ஒவ்வொரு நாளும். இருந்தாலும் இவங்க பிரச்சனைகள் மத்தியில் இன்னும் நல்ல வைராக்கியமாக இருந்ததுனால எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, நான் திருப்பி எங்கே அந்த மதத்தை விட்டு, நான் இந்து மதத்தை விட்டு நான் கிறிஸ்தவ மதத்துக்கே போயிடணுன்றதுக்காக எனக்கு எங்கள் சித்தப்பா வீடு ஒரு அலையன்ஸ் பார்த்தாங்க. அலையன்ஸ் பார்த்தது யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கிறிஸ்தவர் மூலியமாக தான் அந்த அலையன்ஸ் வந்தது. எங்கள் வீட்டுக்கார அலையன்ஸ் வந்தது. எங்கள் வீட்டுக்கார சர்ச்சுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால எனக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை. பெரியவங்க அரேஞ்ச் பண்ணி மேரேஜ்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் இது எனக்கு அமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு வந்து சம்மதம் தெரிவித்தேன். ஆண்டு கல்யாணம் வந்து இந்து பிரகாரம் தான் எனக்கு நடந்தது. வேளச்சேரில் தான் மேரேஜ் நடந்தது. மேரேஜ் நடந்து முடிஞ்சவுடனே நான் வேளச்சேரில் தான் இருந்தேன். ஆனால் வேளச்சேரில் நான் இருந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழையபடி என்னை வந்து ரொம்ப வந்து திருப்பி நீ பொட்டு வைக்கணுன்னாங்க, இந்து பிரகாரமாக நீ சாமி கும்பிடணுன்னாங்க, எல்லாமே நீ தான் பொங்கல் தீபாவளி மற்ற காரியங்களெல்லாம் செய்யறதுக்கு நீ தான் மருமக, நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு பழையபடி எனக்கு ரொம்பவே ரொம்பவே எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் ராமசாமி. எங்கள் வீட்டுக்கார் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க. என் மேரேஜ் அப்போ அவங்க வந்து போஸ்ட்மேனாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம்லாம் எழுதி எங்கள் அப்பாவுடைய தெரிஞ்சவங்க மூலயமா எப்படியோ இது பண்ணி அவங்க வந்து போஸ்டல் ஜிபிஓவில் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் ட்ரெஷரியில் வேலை செய்தாங்க. ஆண்டவருடைய கிருபையில் இப்படியே வண்டி போய்கிட்டு இருந்தது. ஆனால் அவங்களும் சர்ச்சுக்கு வருவாங்க, என்னை கொண்டு வந்து விடுவாங்க, திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் வந்து இந்து பிரகாரம் தான் இருக்கணுங்கிறதுல அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. சரி, நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் கணவர் குடும்பத்துலேயும் விக்கிரகத்துக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க கூட அங்கே ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதில் வந்து சில காரியங்கள் என்ன கட்டாயப்படுத்தி இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்களுக்காக சில காரியங்களை நான் செய்வேன், ஆண்டவரேன்னு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி செய்வேன். ஆனால் அதே மாதிரி அவங்களும் சில காரியங்கள் எனக்காக சர்ச்சுக்கு வர்றதுனா வருவாங்க. என்னை வந்து பீச்சிலேருந்து மீட்டிங் ஏதாவது நடந்துச்சுன்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க, செய்வாங்க. அதனால் நான் ஆண்டவருடைய விஷயத்தில் நமக்கு வந்து இவங்களும் நமக்கு இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அது மாதிரி காரியங்களெல்லாம் நல்லா நேர்த்தியாக செய்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஸ்பெஷலாக போய்கிட்டு இருந்தது. இது மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா அவங்க ஃப்ரெண்டோட இடத்துல எனக்கு ஒரு 25 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தாங்க. இடம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அங்கே ஒரு சின்னதாக ஒரு வீட்டு ஓட்டு வீடு கட்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். என்னை 76 எனக்கு மேரேஜ் நடந்தது. 80 நாங்கள் அங்கே வீடு கட்டிக்கிட்டு வந்துட்டோம். வீடு கட்டிக்கிட்டு வந்த உடனே அப்புறம் இவங்க ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸில் இவங்களுக்கு வேலை கிடச்சிது. மெட்ராஸ் பீச்சில் இவங்க வேலைக்கு போய்கிட்டு வருவாங்க. அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டருடைய கிருபையில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தினார். உயர்த்தி நல்லா மாடி வீடெல்லாம் கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். 5 வாடகைக்கு விடுற அளவுக்கு வசதி வந்தது. ஆண்டவர் எல்லா காரியமும் ஆண்டவர் செஞ்சார். அந்த சூழ்நிலையில் நான் ஆண்டவருக்குள்ளே இன்னும் பக்தி வைராக்கியமாக தான் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். பொட்டு தான் வச்சுக்கிட்டு இருப்பேன். கோவிலுங்களுக்கெல்லாம் இவங்க கூட்டிகிட்டு போவாங்க, போவேன். இவங்க செய்ய சொல்ல வேண்டிய காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னு கேட்டாக்கா இவங்களுக்கு வந்து இவங்களையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னுட்டு பக்தி வைராக்கியமாக என்னால் நிற்க, பக்தி வைராக்கியம் மனசில் இருந்தாலும் செயல்பட முடியாத சில சூழ்நிலைகள்னால நான் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆண்டவர் என்னை வேறு பிரித்தார். அது எந்த நேரம்னு கேட்டால் 92 நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லோரும் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. மெட்ராஸில் சொர்ணராஜ் பாஸ்டர் சர்ச்சிலேருந்து வந்து எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்தது. ஓய் அருள்ராஜ் வந்திருந்தார் அந்த மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங் வரும்போது அவங்க வந்து எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் கொடுத்தவுடனே சரின்ட்டு அந்த மீட்டிங்க்கு போகவான்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எதுவுமே அவங்களுக்கு தெரியாத செய்ய மாட்டேன், சொல்லிட்டு தான் போவேன், சொல்லிட்டு தான் வருவேன். அப்படி இருக்கும்போது அவங்க போய் அந்த மீட்டிங்கில் போய் நான் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்தேன். வந்த உடனே இவங்க தான் என்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து கிடுகிடுன்னு உள்ளார வந்தவங்க என்ன பண்ணாங்க, கதவை பூட்டிக்கிட்டு உள்ளார போயிட்டாங்க. என்னை வெளியில் நிற்க வச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே நம்ம செஞ்சோம், ஏன் இப்படி நடத்துகிறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. புரியலன்னொன்று அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கதவை திறந்தாங்க. அப்புறமேட்டு கோபமாக அதே பிரச்சனையாக பேசிக்கிட்டு சண்டை பிரச்சனை வம்பு அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் வந்து ஆண்டவருக்குள்ளே இன்னும் நான் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து விக்கிரகத்தையும் கலந்துக்கிட்டு ஆண்டவருக்குள்ளாரையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் முழுக்க முழுக்க 92 மார்ச் மாதத்தில் நான் வந்து சின்னமலை சர்ச்சில் பாஸ்டர் மோகன்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். நான் ஆண்டவருடைய கிருபையினால் ஞானஸ்தானம் எடுத்தவுடனே சுத்தமாக விக்கிரகங்கள் வணங்கிறது, மற்றபடி எந்த கோயிலுக்கு போகிறது செய்யறது எதுவுமே இல்லை, பொட்டு வைக்கிறது இல்லை, எதுவுமே இல்லாத ஆண்டவருக்குள்ளே ரொம்ப தீவிரமாக வர ஆரம்பித்தேன். நான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப தீவிரமாக வர ஆரம்பித்த உடனே அந்த பழைய பக்தி வைராக்கியம், தேவனுக்குள்ளே இருந்த பக்தி வைராகியம் எனக்கு திருப்பி ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையில் தான் திருப்பி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டங்கள் வந்தது. டெய்லி அடி, ஒரு நாள் கூட அடி இல்லாத நாளே கிடையாது. டெய்லி ரத்தம் சிந்துதல், தர தர தர தரன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த சிமெண்ட் தரையில் இயேசு இப்படி தான் இழுத்துக்கிட்டு வந்தாங்கன்னுவாங்க. காரி துப்புவாங்க, கன்னத்தில் அடிப்பாங்க, எல்லாரும் குடியிருக்கிறவங்கலாம் பார்ப்பாங்க. இயேசு இப்படி தான் செஞ்சாங்க, இயேசு இப்படி தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு என்னை டெய்லி சித்திரவதைப்படுத்துவாங்க. நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக மனசுக்குள்ளார வேதனையாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்த ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளார வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அபிஷேகங்களை கொடுத்தாரு, ஆண்டவர் அசுத்தாவி தரத்துறதுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தாரு, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஒரு பக்கம் நெருக்கங்கள், ஒரு பக்கம் போராட்டங்கள், ஆனால் வீட்டில் ஜபம் தொடர்ந்து நடக்கும். நான் இந்துவாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னு கேட்டாக்கா, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சினிமாவுக்கெல்லாம் போவேன். நிறைய பேர் நம்ம வீட்டில் எப்பயுமே 20-25 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க லேடிஸுங்க. நாங்கள்லாம் நிறைய சினிமாவுக்கு போவோம் வருவோம், நிறைய கோவிலுங்களுக்கு திடீர்னு போவோம் வருவோம் அப்படியெல்லாம் இருந்தேன். அப்போ வந்து 3 ஷோ கூட தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே வெளிப்பக்கம் கதவை பூட்டிட்டு யார் வந்தாலும் நான் இல்லைன்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு உள்ளார உட்காந்து ஆண்டவரோட தனித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி ஆண்டவரோடு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினார். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், நீ இதெல்லாம் எதிர்நோக்கி பார்த்து காத்துரு அப்படின்னாரு. நான் அதை காத்திருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. 2 வாட்டி எனக்கு விஷத்தை கொடுத்தாங்க. விஷத்தை கலந்து வச்சு நீ குடி, நீ வந்து உயிரோடு இருக்கவே கூடாது, ஜாதிக்கு இழுக்காய்க்கிட்ட நீ. நான் வந்து கோவில் கட்டி நான் வந்து இந்த அளவுக்கு நான் எல்லாருக்கும் வந்து தெரியும், நான் வந்து நீ வந்து இப்படி வந்து நீ பண்ணி பொட்டு கூட வைக்காத நீ தீவிரமாக இப்படி இருக்கிறது வந்து பறக்கூட்டத்தில் சேர்ந்துட்டேன், நீ வந்து இப்படி இருக்கிறது எனக்கு வந்து அவமானமாக இருக்குதுன்ட்டு எனக்கு விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. நான் 2 வாட்டி விஷத்தை குடித்து ஆண்டவருடைய

வந்துகிட்டு இருந்தது. திருப்பி தலகாணி தூங்கிக்கிட்டே இருப்பேன், தலகாணியை வச்சு அப்படியே மூச்சு திணற மாதிரி பண்ணுவாங்க. எந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்றதே தெரியவே தெரியாது. ஆனால் காலம்புரை எழுந்திரிச்சு நல்ல தடியாக சாப்பாடெல்லாம் கட்டி கொடுப்பேன், வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே செய்து கொடுப்பேன். ஆனால் திருப்பி எந்த நேரம் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல. திடீர்னு அப்பயே காரித்து போவாங்க, அப்பயே அடிப்பாங்க, அப்படியே பிரச்சனை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தாத நாளே கிடையாது, கண்ணீர் சிந்தாத நாளே கிடையாது. தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து கதறிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் காலம்பரை ஜபத்தை உட்காந்துட்டேன்னா, அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் கதவை தாப்பா போட்டுவிட்டேன், ஜபத்தில் உட்காந்துட்டேன்னா சாயந்தரம் வரைக்கும் நான் ஜபத்தை விட்டு வெளியிலே வரமாட்டேன். பாண்டவரோடு இன்னும் நெருங்கி தெய்வ சமூகத்தில் கதறி அழுதுகிட்டே தெய்வ சமூகத்திலே உட்காந்துருந்தேன். அந்த டைமில் தைரியமாக ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், நிறைய பேருக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. யாராவது வியாதின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தாரு. ஒரு பொண்ணுக்கு அசுத்தாவி பிடிச்சிருந்தது, அந்த பொண்ணுக்கு வந்து ஜெபிக்கும்போது அந்த அசுத்தாவி போய் இப்போயும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருக்கிறா. அது மாதிரி காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்தது. ஆனால் எனக்கு கொடுத்த வரங்களும் காரியங்களும் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிக்க தெரியல, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல எனக்கு. ஆனாலும் ஆண்டவருக்குள்ளே வைராகியம், இன்னும் அதிகமான வைராகியத்தோடு ஆண்டவருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வண்டியிலேருந்து என்னை கீழே விழத்தள்ள பார்ப்பாங்க. ஏன்னா பஸ் ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது நான் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எனக்கு செய்வனை செய்யணும்னு சொல்லிட்டு கையில் வந்து என்கிட்டயே துணி கேட்டாங்க, என் தலைமுடி கேட்டாங்க, என்னென்ன மண்ணு கேட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன். நான் அப்போ சொன்னேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்கிறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யாருன்னு தேவன் சொல்லியிருக்காரு. ஆண்டவரை மட்டுமே சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நான். அதனால் அவங்களுக்கு தைரியமாக எடுத்து கொடுத்து அவங்க எனக்கு மந்திரம் செய்ய போனாங்க. போன இடத்துல ஒருத்தர் அவங்க சொந்தக்காரவங்க மூலியமாக போனாங்க. போன இடத்துல என்னாச்சு, அவங்க எப்பயுமே மந்திரம் செய்துட்டு வர்றதுக்கே உள்ளேயே அந்த மந்திரவாதியே அதே இடத்துல மந்திரவாதியும் இறந்து போயிட்டேன். அப்படியே அந்த மந்திரம் செய்துக்கிட்டு வரவங்க வீட்டுக்குள்ளேயே வரல. அவங்க அடுத்த நாள் அன்னைக்கே ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்க வந்து புனகுடங்களை கிடந்தாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தார். தேவன் இதை செய்தாருன்றதை கூட புரிந்து கொள்ள தெரியல எனக்கு. தேவன் நமக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாருன்றதை கூட அப்போல்லாம் எனக்கு புரிந்து கொள்ளவே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், உனக்கு நான் இவ்வளோ செய்வனை பண்ணியிருக்கேன், இது மாதிரி காரியங்களெல்லாம் நடந்திருக்கு, உன்னை ஆண்டவர் இவ்வளவா நேசிக்கிறாருன்றதை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து நமக்கு இந்த குஜராத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து எரிஞ்சு அந்த மிஷினரி எரிஞ்சு போன டைம்லேயும் அவங்களுக்கு நான் பைபிளை கொடுத்து அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் உண்மையானவருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட நான் அன்பு தான் அதிகமாக செலுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்டு மூலியமாக சேஞ்ச் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு மூலியமாக எனக்கு போட்டாங்க. போட்டுட்டு ஒரு மாதம் வரைக்கும் அந்த போஸ்ட்மேன் வந்து எனக்கு அந்த இதை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. ஏன்னாக்கா இந்த அம்மா நல்லா வாழ்ந்தவங்களாச்சே, இவங்கக்கிட்ட எப்படி கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு கொடுக்கவே இல்லை. அப்புறம் நான் வந்து அடுத்தது வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறேன், இது மாதிரி போஸ்ட்மேன் வந்து கொடுத்தாரு, என்ன செய்யறது நானுன்னு கேட்குறேன், நீ கையெழுத்து போட்டு வாங்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நான் கையெழுத்து போட்டு வாங்கி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ வந்து வேறு மதத்துக்காரி ஆகிட்ட, உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, அதனால் நீ வந்து இந்த வீட்டை விட்டு நீ வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெரம்பூரில் வந்து என்னுடைய ஜுவல்ஸை வச்சு தான் வீடு கட்டினது. எல்லாம் அந்த வீட்டுக்கு நான் என்னுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, ரெண்டு கொத்தனார் வேலை செய்வாங்க, நான் ஒரு சித்தாள் மாதிரி இருந்து வேலை செய்வேன். மாடி வீடு கட்டுறதுக்கெல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒவ்வொன்றத்தையும் உருவாக்குறதுக்கு. இவங்க இப்படி சொன்ன உடனே, நீ கட்டின புடவையோடு வெளியில் போகணும், நான் தானே உனக்கு சம்பாரித்து போடுறேன், நீ அதை விட்டுட்டு ஏசுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, இயேசு உன்னை காப்பாற்றுறாரா நான் பார்க்கணும், நீ நடுத்தரில் தான் நிற்பேன், உன்னை பார்க்கறதுக்கு யாருங்க ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே வேதனைப்படுத்தினாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை எந்த சூழ்நிலையும் என்னை இயேசு கைவிட மாட்டார், என்னை பாதுகாப்பாருன்னு சொல்லிட்டு நான் வைராக்கியமாக இருந்தேன். அப்போ இந்த வெறும் புடவையோட வெறும் 5 ரூபா மட்டும் நான் உனக்கு தரேன், நீ இதை எடுத்துக்கிட்டு நிப்போ, உனக்கு வேறு ஒன்றும் கிடையாதுன்னு பெரம்பூரில் கொண்டு வந்து 29B ஏற்றி என்னை வந்து விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, ஆண்டவரேன்னுட்டு நம்பி போய் சின்னமலை சர்ச்சில் அப்போ மகிழ்ச்சி ஆசிரியருடைய ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது, பாஸ்டிங் ப்ரேயர். சரின்ட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே வீட்டில் போய் இது மாதிரி விஷயத்த சொன்னேன். வீட்டில் போய் விஷயத்த சொன்னோடனே
நீ எதுக்கு கையெழுத்து போட்ட அப்படின்னாங்க. கையெழுத்து போட்டனோடனே இல்லை இப்போ அவங்க கையெழுத்து போட சொன்னாங்க போட்டேன் அப்படின்னோடனே

சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒன்றும் பேசலை, சரின்ட்டு அமைதியாயிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னு கேட்டாக்க, எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு எதிராக என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினார், பைபிள்லாம் தூக்கி போட்டு என்னை அடித்தவர், அவர் பாருங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டார், அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுத்தவுடனே அவர் என்ன பண்ணார், எனக்கு சப்போர்ட்டிவ் ஆகிட்டார். நீ கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி கடவுள் தான் உண்மையானவர், நீ இருக்கு, நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணிட்டேன். அவங்களும் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஆண்டவருக்குள்ளே இருந்தேன். வேளச்சேரியில் ஏஜி சர்ச்சில் தான் நான் அதிகமாக ஊழியம் செஞ்சேன். நிறையா பாஸ்டிங் போடுவேன், ஜெபம் பண்ணுவேன். மூணு மாதத்துக்கு ஒரு மாதத்துலேயே 50 ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வரதுக்கு உதவி செய்தார். நிறைய ஜெபம் ஊழியம் இதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. அதிகமான காரியங்கள் ஆண்டவருக்காக நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த டைமில் என்னை வந்து கொலை பண்ணணுன்றது வேளச்சேரிக்கு இவங்க வந்திருக்காங்க. வேளச்சேரிக்கு வந்து என்னை கொலை பண்ணணும்னு வந்திருக்கும் போது என் பின்னாடியே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதை வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கண்ணை மூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னமோ தெரில, அவங்கள வந்து அப்படியே அப்படியே போயிடுவாங்க. ஒரு வாட்டி ஐஐடியில் கூட்டிகிட்டு போய் என்னை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த டைமில் என்னாச்சு, தூதன் பிரதட்சமாக இறங்கி வந்து அவங்க அப்படியே மிரண்டு போய் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த மாதிரி காரியம்லாம் தேவன் செய்திருக்கிறாரு, இதெல்லாம் அவங்க சொன்ன சாட்சி. இப்படியெல்லாம் காரியங்கள் செய்திருக்கப்ப தேவன் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார் நம்ம மேலே அப்படின்றத நான் இப்போ தான் ஒவ்வொரு காரியமாக அசை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் செய்த காரியங்கள் மிக பயங்கரமான காரியங்கள். தேவனை துதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன், ஆண்டவரோட சமூகத்தில் இருப்பேன், ஆண்டவருக்காக வாழணுங்கிறது மட்டும் ஒரு இன்னும் அதிகமான வைராக்கியம் வந்துச்சு. ஆண்டவருக்குள்ளேயே நான் தீவிரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக ஆண்டவருக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் அவங்கள ஒரு நாளும் வெறுக்கவே இல்லை. அவங்க அதை செய்யலை, அவங்களுக்குள்ளே இருக்கிற சத்ரு தான் இந்த மாதிரி காரியங்களை செய்துக்கிறான். நம்ம அவங்க சத்ருவை கடிந்து கட்டணும். அந்த ஆத்மா வெளியேறப்பட்டுருது, அந்த ஆத்மா எப்படியாவது ரட்சிக்கப்படணுன்றது மட்டும் என்னுடைய ஜபமாக இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த சூழ்நிலை மத்தியில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்த உடனே நான் வேளச்சேரியில் இருந்தோம். வேளச்சேரியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப பாரம். ஒரு டைம் அப்பா சப்போர்ட்டாக இருந்தாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. இந்த போராட்டத்தின் மத்தியில், ஊழியத்தின் மத்தியில் நான் சர்ச்சுக்கு போகிறது வர்றது, இவங்களுடைய டார்ச்சர் ஒரு பக்கம், என்னை கொலை முயற்சி ஒரு பக்கம், ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிப்பு. அந்த பாதிக்கிற டைமில் தான் எங்கள் ரிலேஷன் மூலயமா எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற சர்ச்சுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஏஜி சர்ச்சில் நான் இருந்தேன். அங்கே பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்து பாஸ்டர்களும் நானும் சேர்ந்து ஊழியத்துக்கு செஞ்சிகிட்டு இருந்தேன். பாஸ்டர் அம்மாவும் நானும் சேர்ந்து ஊழியத்துக்கெல்லாம் போய்கிட்டு வருவேன், செய்வேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. அதிகமான நேரம் சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுறது, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யறது, கேஷுவல் எடுக்கிறது, பைபிள் ஸ்டடி படித்தது, அது மாதிரி காரியங்களெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஸ்டேஜில் ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்காரங்க வந்தார். எங்கள் வீட்டுக்காரர் இங்கேருந்து வந்து ஓன்னு அழுதாங்க. என்னத்துக்கு அழுகுறீங்க அப்படின்ட்டு கேட்டேன். கேட்டவுடனே அவங்க வந்து, நீ வணங்குற தேவன் உண்மையான தேவன், நீ வணங்குற தேவன் தான் உண்மையான தேவன். அவர் வந்து இதுவரைக்கும் உன்னை வந்து கைவிடவே இல்லை. நீ வந்து சென்னையில் இருந்த, சொந்தக்காரவங்களோட இருந்த, உனக்கு பாதுகாப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நீ இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிற, நீ கோயம்புத்தூருக்கு வந்தும் உனக்கு வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பு உன் மேலே உனக்கு அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல முன்ன பின்ன தெரியாதவங்க உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. இவங்க யாருன்னு என்ன தெரியவே தெரியாது, அவங்க என்ன மேலே எவ்வளோ அன்பு வச்சு எனக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன், நீ அன்பு செலுத்துகிற மாதிரி அவங்களும் எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்றத உணர்ந்து அறிக்கையிட்டு அழுதாங்க. ஜெவமன் அழுதாங்க, ஒப்பு கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு பயங்கரமான நோய் வந்துடுச்சு. அவங்களுக்கு பயங்கரமான டிபி நோய் வந்துடுச்சு. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணி பார்த்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு பலன் இல்லை. இதற்கு மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், சென்னையில் அவங்க வேலை செய்த இடத்துல ஒரு விடோவோட கான்டாக்ட் ஆகி அந்த விடோ இவங்களுக்கு செய்வனெல்லாம் செஞ்சு வச்சு இது பண்ணி எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டா. இவங்க அம்போன்னு ஆயிட்டாங்க. பென்ஷன்லேருந்து எல்லா பணமும் பறிக்கப்பட்டுடுச்சு. அம்போன்னு ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்தாங்க. இவங்க சூழ்நிலையில் வந்துட்டு இவங்க வியாதியோடு வந்து சேர்ந்தாங்க. எதுவுமே எந்த விதத்துலேயும் ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்த உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறது எவ்வளோ விலையேறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அவங்கள சர்ச்சுக்கு வழிநடத்தி அவங்க ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. நான் ஊழியத்துக்கு போவேன், நான் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்தேன். ஏன்னா இவங்க வந்து வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. நான் குடும்பத்தை நடத்துறதுக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, சர்ச்சு ஜெபம் ஊழியம் அதோட வேலைக்கும் போயிட்டு வந்து அவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு அவங்களோட ஊழியங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் ஆண்டவர் வந்து அவங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். கிரியை செய்ய ஆரம்பித்து அவங்க அப்படியே நல்ல ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருந்தாங்க. சரி, இங்கே நம்ம சொந்தக்காரவங்களாம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. அவனை அம்போன்னு விட்டுட்ட ஒரு மனுஷனுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இப்படியெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வேணவே வேணாம் நீ வந்துரு அப்படின்ட்டு இவங்க என்னட்ட ஒரே பிரச்சனை பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட டைமில் அது எவ்வளோ விலையேறப்பெற்ற ஆத்மா, அந்த ஆத்மா நம்ம இழக்கக்கூடாது, இல்லை தேவன் தேவன் அதன் மூலம் மகிமைப்படுவார்னு சொல்லிட்டு அவங்கள மெதுவாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றது, இப்படியே அவங்களும் என்னோடையே இருந்தாங்க. அது ஒரு எனக்கு அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படியே வந்து நல்ல ஆண்டவருக்குள்ளே நடத்தி நல்லா ஆண்டவருக்குள்ளே அவங்க பலப்பட்டாங்க. பலப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே அதுக்கப்புறம் அவங்கள அங்கே அவங்களுக்கு அடக்கம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நம்ம தனியாக இருக்கிறதுக்கு விட மாட்டாங்கல்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து தஞ்சாவூர்லேருந்து பாபநாசத்தில் ஒரு இடத்துல என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து இருந்தேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறேன், வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன், சபைகளுக்கு மத்தியில் கொண்டு போகிறேன், சபைகளுக்கு மத்தியில் கொண்டு போகிறாங்க, சாட்சிகள் ஊழியம் செய்கிறேன். இப்போ வந்து ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் மந்திரக்கட்டுகள் மத்தியில் ஜெபிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தராரு. பிசாசு தர காரியங்களை செய்கிறாரு, வெளிப்பாட்டு வரங்களை கொடுக்குறாரு ஆண்டவர். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு சின்ன ஒரு ஓட்டு வீடு தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் எனக்கு வந்து வேறு இவங்களுடைய பென்ஷனெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் ஊழியத்தில் வருகிற ஏதாவது ஒரு சில காணிக்கைகள் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுல ஆண்டவர் என்னை ரொம்ப நேர்த்தியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. குடும்பம் குடும்பமாக ஆண்டவருக்குள்ள ஆத்துமாக்களை நேர்த்தியாக நடத்துறதும், மந்திரக்கட்டுகள் இருக்கிறவங்க மத்தியில் ஒரு ஜெபிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விடுதலை தரவும், விடுதலை ஆண்டவர் தரவும், நிறைய பேருக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டின் வரங்களை கொடுத்து அவங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உதவி செய்துக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ தூரம் பிரயாணங்கள், அலைச்சல்கள், போராட்டங்கள் இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி, ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டாக்க, விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கிருபை. எவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, என்கிட்ட இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணியாவது அவங்களுக்கு கொடுத்து, அவங்கள அசுவாசப்படுத்தி, அவங்கள சமாதானமாக வச்சுருந்து, அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்ட் ஆகி எத்தனையோ தற்கொலைக்கு போனவங்களும் ஆண்டவர் வந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. அவங்கள ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் விபச்சாரத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவர் வந்து அவங்கள திருத்தி அவங்கள வந்து தேவனுடைய பிள்ளையாக அவர்களை நடத்துறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு. விழுந்து போன சபைகள், பாஸ்டர்ஸ்னால பாஸ்டர்ஸ் இது படி சிதறடிக்கப்பட்ட சபைகள் மத்தியில் ஊழிய செஞ்சு அந்த சபைகளை கட்டப்பட தேவன் உதவி செய்திருக்கிறாரு. ஒவ்வொரு காரியமும் தேவன் செய்த காரியமெல்லாம் மிக மிக மிக மிகப்பெரிய ஆச்சரியமான காரியங்கள். ஒரு பாரம்பரிய ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த ஆண்டவர் வந்து என்ன ஆண்டவர் எடுத்து இப்படி செயல்படும் போது எனக்கு அப்படியே நான் இப்பெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை துதிக்காத இல்லை, ஆண்டவர்கிட்ட அதிகமாக இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கிக்கிட்டு ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் எனக்கு இன்னும் அதிகமாக நான் எப்படி செய்யறது? ஆண்டவரே, இன்னும் கைவிடப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, தவிக்கப்பட்டுட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்க மத்தியில் இன்னும் நான் அதிகமாக அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வருகையில் உம்முடைய வருகைக்குள்ளே நான் எவ்வளோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி எவ்வளோ பேரை தேவனுக்குள் கொண்டு வரணுன்றது மட்டும்தான் இப்போ என்னுடைய லட்சியமாக இருக்குது. இப்போ என்னுடைய சாப்பாடோ, என்னுடைய தூக்கமோ, என்னுடைய அலைச்சலோ எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. எனக்கு இருந்தாலும் ஒரு ஸ்தோத்திரம், ஒன்றுமே இல்லைனாலும் ஆண்டவருக்கு ரெண்டு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், பகலெல்லாம் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய நேரம் காத்திருக்கிறேன், ஆண்டவரோடு உருவாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எனக்கு போதும். ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு இருக்கிறேன். இந்த சூழ்நிலையின் மத்தியில் எங்கள் தம்பிக்கு பெரிய சின்ன தம்பி திருச்சியில் இருக்கிறான், ஜோதிராமன். அவனுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது, அவனுக்கு ஜெபம் பண்ணோம். அவனுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிரியை செய்தார். கிரியை செய்யும்போது இப்போ அவனும் ஏசப்பா ஏசப்பான்னுகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி எங்கள் ரெண்டாவது தங்கச்சி நிர்மலா, அங்கே அவங்க வீட்டுக்கிட்ட தான் எனக்கு வீடு வாங்கி கொடுத்த அவங்க தான் எனக்கு அவங்க வீட்டுக்கிட்ட பக்கத்தில் தான் நான் தங்கியிருக்கிறேன் எனக்கு பாதுகாப்புக்காக. ஆண்டவர் அந்த இடத்துல நான் ஊழியம் செஞ்சிகிட்ருக்கிறேன். அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்தார். இப்போயும் அநேக மந்திரக்கட்டுகள் மத்தியில் இருக்கிறவங்கள
நம்ம வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தருவார். அதுக்கப்புறம் அவங்க ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு ஆண்டவர் செய்கிறாரு. குடும்பம் குடும்பமாக ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. சபைகளில் இருந்து நான் ஊழியம் செய்கிறேன், அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. சபைகளை தங்கியிருந்து ஊழியம் செஞ்சு அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்துறதுக்கு தேவன் உதவி செய்திருக்கிறாரு. எனக்கு ஆண்டர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அநேகரை ரட்சிப்பின் வழியில் நடத்தணும், பாதாளத்துக்கு யாரும் போகக்கூடாது, கட்டுகள் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை இயேசு தான் விடுதலை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு ஆண்டர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜீவனாய் இருக்கிற தேவனை நம்ம அண்டி கொள்ளும்போது தேவன் நமக்கு மிகப்பெரிய விடுதலையை தருகிற ஒரு விடுதலையின் நாயகன் நம்ம இயேசப்பா. நமக்கு நிறைய விடுதலை தருகிறவர். என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் எத்தனையோ பிரச்சனை, உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதுன்றார் ஆண்டவர். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்கிறது இல்லைன்றார் ஆண்டவர். வியாதியின் கூரை முறித்து போடுவேன்றார் ஆண்டவர். எத்தனையோ பலகீன கட்டுகள் மத்தியில், சோர்வின் காரியங்கள் மத்தியில் தேவன் உயிர்ப்பித்து நம்மளை வழிநடத்தினார். அநேகருக்கும் பலகீனத்தின் டைமில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து வாழும்போது தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலையை தராரு. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், கையில் பணமே இல்லாத சூழ்நிலைகள், என்ன நாளைக்கு அரிசி வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஆண்டவரை ஆராதிச்சிக்கிட்டு இருப்போம். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத காரியங்களை செய்வார். 92 இதுவரைக்கும் ஆண்டவர் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாத என்ன வச்சதே கிடையாது. எத்தனையோ நாள் கட்டின புடவையோடு வந்தேன் ஆண்டவர், இன்னைக்கு எத்தனையோ புடவைகள் யார் யாரோ ஜவுமணி புடவைகளெல்லாம் எடுத்து தராங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் வந்து சொல்லவே முடியாது. தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவனை நம்ம எவ்வளோ நேசிக்கணும், தேவனுக்காக எண்ணத்தை செலுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவன் மன விருப்பத்தை நிறைவேற்றணும். நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ குடிகாரர்களை ஆண்டவர் திருத்தறதுக்கு ஆண்டவர் எனக்கு வச்சுருந்தார். நான் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சபை வராத இடத்து கிளை சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்தார். தேவன் செய்த நன்மைகளை சொல்ல முடியாத காரியங்கள், சொல்லவே முடியாது. இவ்வளவு காரியங்கள் எப்படி நம்மளால் செய்ய முடியும், ஒரு தனி மனுஷனால் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் இத்தனை நெருக்கங்கள் மத்தியில், இத்தனை பாடுகள் மத்தியில், இத்தனை உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவன் நம்மளை நடத்துகிறார்னா அவர் நம்மளை ஜெயிக்க வைக்க தான் நடத்துவார். கோலியாத்தை வீழ்த்தின தேவன் தாவீதை கொண்டு நம்மளையும் எல்லா விதமான கோலியாத்துகளைப் போல இருக்கிற பிரச்சனைகளை வீழ்த்தி நம்மளுக்கு ஜெயம் எடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எரிகோ கோட்டை போல பிரச்சனைகள் நமக்கு தடுத்து நிறுத்தி முன்னாடி வரலாம், ஆனாலும் எரிகோ கோட்டையை உடைத்து போட்டச்சு தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருகிறவர். இந்த ஊழியங்கள் இதோடு இல்லை, இன்னும் மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் ஆண்டர் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னும் அதிகமான கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவேன் ஆண்டர் சொல்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் சொன்னதை அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தேவன் சொன்னதை நிறைவேற்றிக்கிட்டு வராரு. எங்கள் குடும்பத்திலையும் தேவன் ஒரு அசைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ எல்லாரும் ஜெபி ஜெபின்றாங்க. எவ்வளோ குடும்பத்தாராலையும் நான் நிறைய உதாசீனப்படுத்தப்பட்டு, எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டு, எவ்வளவோ வேதனைப்படுத்தப்பட்டு இருந்தேன். ஒருத்தர் வீட்டுக்கும் போகிறதுக்கு கூட அஞ்சுவேன், யாருக்கு கூட பிறந்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கூட அஞ்சுவேன். அவ்வளோ வேதனைப்பட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் நீ வாமா, நீ ஜெபமண்ணுமான்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எவ்வளவோ தனிமையான சூழ்நிலை, எவ்வளோ கண்ணீர் சிந்தப்பட்ட சூழ்நிலைகள், எவ்வளோ போராட்டங்கள் இல்லாத சூழ்நிலையில் மத்தியில் கூட தேவன் அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன் வைத்திருக்கிறாரு. நம்மளுடைய ஊழியம் வந்து இயேசுவின் ஆறுதலின் ஜெப வீடுன்னு விட்டு ஊழியம். முதல்ல ஆறுதல் படுத்தி, அவங்கள தேர்தல் படுத்தி, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துறது தான் நம்மளுடைய ஊழியம். ஆண்டவர் எப்படியாவது அவங்கள ஆறுதல் படுத்தணும், ஆண்டவர் தான் ஆறுதல் படுத்தணும். எத்தனையோ மரண கண்ணியில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் கோயம்புத்தூரில் அன்னூரில் ஒரு மரண கண்ணியில், மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. மதுரையில் ஒருத்தவங்களுக்கு வந்து காது கேட்கலை, வாய் பேசாத ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு.
திருவையாறு போகிற வழியில் அந்த ஊரில் ஒரு அற்புத தாண்டர் செய்திருக்கிறாரு. நிறைய அசுத்தாவி தரத்தவங்க, நிறைய காரியங்கள், கட்டிலிருந்து மரண கண்ணியில் இருக்கிறவங்கள அநேகர் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறாரு. அநேகருக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரு. இரவும் இரவும் ஒன்று தான், எனக்கு பகலும் ஒன்று தான். எத்தனையோ நாள் நான் நைட்டில் தூங்குறதே கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உமை தவிர எனக்கு வேறு நாதி கிடையாது ரச்சா, நீங்கள் ஒரு ஆள் தான் ஆண்டவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆறுதலே இல்லாத சூழ்நிலை மத்தியில் என்னை ஆறுதல் படுத்துகிறது அவர் ஒண்டி தான். எனக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையும் எனக்கு எல்லாமும் எல்லாமாக இருக்கிறவர் அவர் தான். அப்படியாப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் நம்மளை சோர்வடைய வைக்கிற தேவன் அல்ல, ஒரு நாளும் நம்மளை கண்கலங்க வைக்கிற தேவன் அல்ல. ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்கிற தேவன், ஒரு தகப்பனை போல சுமந்து காப்பேன்னு சொல்கிறாரு. தாயும் தகப்பனும் கூட நம்மளை ஒரு விதத்தில் கைவிட்டுடலாம், ஆனாலும் நம்ம தேவன் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவனே கிடையாது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு. தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை கண்ணின் கருமணியைப் போல பாதுகாக்கிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்கிறார். இந்த ஆபத்து வரப்போது மகளேன் முன்கூட்டி ஆண்டவர் சொல்லி, இதில் நீ இப்படி தப்பித்துக்கொள்கிற போக்கை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் தப்பித்துக்கொள்கிற போக்கை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை தேடி வந்து விசாரிக்கிறார், தேடி வந்து நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் பாடுகள் நமக்கு என்ன செய்யும், பாடுகள் ஒன்றும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவனம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிரடியாக இருக்கிற கையெழுத்துக்களை நான் குலைத்து போடுவேன்றார் ஆண்டவர். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் பக்தி வைராகியம் மாத்திரம்தான். அவரிடத்துல நம்ம பக்தி வைராகியத்தோடு நடந்து கொள்ளும்போது எவ்வளோ பெரிய சூழ்நிலையோ எந்த சந்தர்ப்பமோ அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவன் பாதுகாப்பார். கட்டண புடவையோடு என்ன அனுப்புனாங்க, நீ போ, உனக்கு நீ வந்து அடுத்தருள தான் நிற்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு எத்தனையோ துணிமணிகளை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நினச்சி பார்த்து நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் விளைக்கிறேன் கொடுத்து வாங்கினதெல்லாம் ரொம்ப கம்மி தான், நான் எதுவுமே விளைக்கிறேன் கொடுத்து வாங்கலாம். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையுமே இலவசமாக தான் ஆண்டவர் கொடுத்துட்ருக்கிறாரு. தேவன் எவ்வளோ நல்லவர். ஒரு நாளெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட அவருடைய அவர் செய்த நன்மைகளை தேவனை துதிக்காது இருக்க முடியாது, தேவனை ஜெபிக்காது இருக்க முடியாது. இரவெல்லாம் பகலெல்லாம் சந்தோஷ தேவன் செய்த நன்மைகளும் மற்றவர்களுக்கு செய்த நன்மைகளும் நம்ம நினைக்கும் போது இரவெல்லாம் துதிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். நமக்கு அந்த அதுலேருந்து விடுபடவே முடியாது. தேவன் செய்த நன்மைகள் அவ்வளோ பெரிய காரியங்கள். நம்மளை எல்லாரும் ஒன்று செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. ஆனால் தேவன் மறவாதவர், ஒரு நாளும் மறவாதவர். ஒரு நாளும் நம்மளை மறக்கிற தேவன் கிடையாது. நம்மளை சேர்த்தணைத்து கொள்கிறவர், தாங்குகிறவர், தப்பி வைக்கிறவர், தப்பி செல்கிற போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது. தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நடத்துகிற காரியம் மிகப்பெரிய காரியமாக இருக்கும். முன்ன பின்ன தெரியாத இடம், முன்ன பின்ன தெரிய பார்க்காத ஆட்கள், முன்ன பின்ன பழகாத இடங்களுக்கெல்லாம் தேவன் கொண்டு போகிறாரு. கொண்டு போய் அந்த இடத்துலையும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரு. தேவன் உயர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல. எதையுமே நம்ம மிகைப்படுத்தி பேசுறதுக்கோ சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. எல்லாமே தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை மட்டும் நம்ம கூட இருந்ததுன்னா போதும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அவ்வளோ அன்பாக அற்புதமான நடத்திக்கிட்டு போகிற தேவனை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். தேவன் மிகப்பெரிய தேவன். தயவுசெய்து யாரும் எந்த மந்திரக்கட்டோ எந்த பொல்லாத கிரியையோ நினச்சி பயப்படாதீங்க. கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம். தேவனம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்கிறவன் யார்? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நான் செய்து கொடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. ஆனால் அந்த மந்திரவாதி தான் இறந்தான், அந்த மந்திரம் செய்தவங்க தான் இறந்தாங்க அந்த ஸ்பாட் அவுட்டில். ஆனால் தேவன் என்னை இன்னைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் என்னை எப்படி நடத்துகிறார், எவ்வளோ எத்தனை பேர் ஆண்டர் சொல்கிறார். ராஜாக்கள் மத்தியில்
நான் உன்னை அமரச் செய்வேன்னு சொல்கிறாரு. தேவன் இன்றைக்கும் அது மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம படிக்காதவங்க தான், நம்மளை விட பெரிய படிப்பு படித்தவங்க, பெரிய அதிகாரியாக இருக்கிறவங்க மத்தியில் எல்லாம் ஆண்டவர் சர்வசாதாரணமாக நம்ம கொண்டு போகிறாரு. அவங்களுக்கு நம்மளை சுவிசேஷம் செய்ய வைக்கிறாரு. அவங்க நம்மளுக்கு எவ்வளோ, அவங்க நம்ம முன்னாடி எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய டைம் நான் நினச்சி அழுதுருக்கிறேன் தேவ சமூகத்தில், தேவன் எவ்வளோ பெரியவர், தேவன் எவ்வளோ பெரியவர் பாருங்கள். அவர் சொன்ன சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் அவர் மனம் மாற மனு புத்திரர் அல்ல, அவர் வந்து மனுஷனே இல்லைங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கண்ணின் கருமணியை போல பாதுகாக்கிற தேவன், நம்மளை கடாட்சிக்கிற தேவன், களி கூறுகிற தேவன், தப்பி செல்கிற போக்கை உண்டு பண்ணுகிற தேவன். எத்தனையோ காலத்து சூழ்நிலையில் நம்ம கண்ணு மண்ணு தெரியாத நம்ம போய்கிட்டு இருப்போம், நமக்கே தெரியாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தூதனை கொண்டு நம்மளை வழி நடத்துறதுக்கு வல்லவராக இருப்பார். எத்தனையோ பலகீன சூழ்நிலை, மந்திரக்கட்டுகள் மத்தியில் ஜெபிக்கும்போது எத்தனையோ கட்டுகள் நம்மளை, அந்த பலகீனம் நம்மளை தாக்கியிருக்கும். ஆனாலும் பாருங்கள், மரண கண்ணிகளிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிற தேவன். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் உன்னோடு நான் இருப்பேன்னு சொன்ன தேவன், நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் தேவன், நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார், நம்மளை நல்ல கண்காணியாக இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம அவரையே சார்ந்து கொள்வோம். அவரு அவருடைய நாமத்திற்கு மகிமை. தேவன் உயர்வாராக, தேவ சித்தம் நிறைவேறப்படட்டும். என்னை தரைமட்டம் தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவ நாம மகிமைப்படட்டும். இந்த சாட்சியை உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் என்ன மாதிரியே விக்கிரகத்தில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், தேவன் யார் என்பதை அறியாதவர்களாக இருக்கலாம், தேவனை அறிந்து கொள்கிறதுக்கு தேவன் செய்த கிரியைகளுக்காக தான் நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் தேவனை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும்போது தேவன் விடுதலை தருவார். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் தான் நமக்கு சொல்யூஷனாக இருக்கிறாரு. ஆண்டவரை தவிர வேறு யாருமே இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னாக்கா அவர் தான் சிலுவையில் நம்மளுடைய எல்லா சாபங்களுக்காக, பாவங்களுக்காக, ரோகங்களுக்காக அடிக்கப்பட்டவர், இரத்த சிந்தப்பட்டவர், மீட்கப்பட்டவர். அவரால் மட்டும்தான் விடுதலை தர முடியும், அவரால் மட்டும்தான் மீட்பு தர முடியும், அவரால் தான் நம்ம ஜெயத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியும். வேறு எந்த சூழ்நிலையும், வேறு எந்த சந்தர்ப்பத்திலையும், வேறு யாராலையும் எந்த சூழ்நிலையும் நமக்கு விடுதலை தராது. அதனால தான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். ஏன்னாக்கா நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நான் பெற்றுக்கொண்ட சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட விடுதலை, இன்றைக்கி நான் ஜீவிக்கிற முறைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாதிரி நீங்களும் ஆண்டவர் போதுமானவராக உங்களுக்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறவராக இருக்கணும், ஜெயத்தை தருகிறவராக இருக்கணும், நீங்களும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஜெயத்தின் மேல் ஜெயம். இப்போ நான் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து அநேகரை ஆண்டவர் சந்திக்கணும், ஆண்டவருக்கு எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்னு நான் எப்படி இருக்கிறேன், விடுதலை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் எப்படி நினைக்கிறனோ, அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெயம் எடுத்துட்டீங்க, நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்கல்ல, உங்கள் மூலையும் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இல்லை. அதே ஒரே ஒரு நல்ல நல்ல உள்ளத்தோடு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுறதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஆமென்.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. மிஸ் அடா ஹேபர்சன் என்ற பெண் தான் எழுதிய டைரி குறிப்பில் டிஎல் மூடியின் நற்செய்தி கூட்டம் ஒன்றில் தான் கண்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றி எழுதியுள்ளார். டிஎல் மூடி ஒரு முறை கூடாரம் ஒன்றில் மத்தேயு 11:28 பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆபிரகாம் என்ற சபை மூப்பரின் மருமகள் தன் சிறிய கை குழந்தையோடு முதல் வரிசையில் அமர்ந்து பிரசங்கத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள். டிஎல் மூடி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அந்த குழந்தை வைத்த கண் வாங்காமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது டிஎல் மூடி வந்திருந்தவர்களை பார்த்து இரு கரம் நீட்டி, இயேசு உங்களை ஆவலாய் அழைக்கிறார், வாருங்கள், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், வாருங்கள், கடன் பாரத்திலிருந்து விடுதலை தருகிறார், இன்றே வாருங்கள், போதை பழக்கத்திலிருந்தும் சகலவித அடிமைத்தனத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கிறார் என்று இரு கரம் நீட்டி அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார். இதை கவனித்த அந்த சிறு குழந்தை, டிஎல் மோடி வாருங்கள் என்று தன்னைத்தான் அழைக்கிறார் என்று நினைத்து கொண்டு தன் இரு கரங்களையும் டிஎல் மோடிக்கு நேராக நீட்டி அவரிடம் செல்ல துடித்தது. அம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய இரு கரங்களையும் நீட்டி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நம்மை அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை ஆவலாய் அழைக்கிறார். அழைப்பை கேட்டு அவரிடம் ஓடி சென்றால் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா பாரங்களிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். நம்முடைய சுமைகளை நாம் சுமக்க தேவையில்லை. நம் கவலைகளையும் பாரங்களையும் இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார். பலவித மத சம்பிரதாயங்களை செய்து களைத்து போய் நிம்மதியில்லாமல் தவித்த யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்மில் பலரும் தெய்வத்தை தேட வேண்டும், அவருடைய ஆசீர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பலவிதமான பிரயாசங்களை எடுக்கிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே நிம்மதியும் விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் தவிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் அந்த சிறு குழந்தையைப் போல நாம் ஓடி வந்தால் சமாதானம் தருவார், பாவத்திலிருந்து விடுதலை தந்து பாவ மன்னிப்பையும் அருளுவார், வியாதியிலிருந்து சுகம் தருவார், நம்மை கவலை கொள்ள செய்யும் அனைத்து கஷ்டங்களிலுமிருந்து நம்மை விடுவிப்பார். சகேயுவை இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அழைத்தார். அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது, நல்ல உத்தியோகம் இருந்தது, பணத்தை அவன் பல வழிகளில் சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை கேட்டு சிறு குழந்தையைப் போல அவரிடம் ஓடி வந்தான். இயேசு கிறிஸ்து அவன் பாவங்களை மன்னித்து அவனுக்கு சந்தோஷம் கொடுத்தார், அவன் ரட்சிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இரு கரம் நீட்டி ஆவலாய் அழைக்கும் இயேசுவிடம் ஓடி வாருங்கள். நம் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்மில் ஏற்றுக்கொண்டு நமக்கு இளைப்பாறுதல் தருவார். தம்மிடம் வரும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை.